நேரம் 5:35. பண்பலை 100.1 FM கோல்டு அலைவரிசையில் நேயர்கள் இப்பொழுது கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி புலரும் பொழுது. இந்நிகழ்ச்சியில் அடுத்து அகத்தியர் என்ற படத்திற்காக TR மகாலிங்கம் பாடிய பாடல்.

உன்னிகிருஷ்ணன் சித்திரா குரல்களில் ஆசை படப்பாடல் ஒலிக்கும் நேரம் 5:46.

0: அன்பு நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியாலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸில் நமது ஒலிபரப்பு இனிதே தொடங்குகின்றது. இன்று சக ஆண்டு 1948 ஸ்ரவண மாதம் 21 தேதி, திருவள்ளுவர் ஆண்டு 2057 பராபவ வருடம் ஆடி மாதம் 27 தேதி, 2026 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 12 தேதி புதன்கிழமை. இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். நிகழ்ச்சியின் தொடக்கமாக நாம் இப்பொழுது கேட்கலாம் குரல் அமுதம்.
1: உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் பல கட்டும் கல்லார் அறிவிலாதார்.
2: உலக நடப்பை ஒட்டி நடந்து கொள்ள தெரியாதவர்கள், எவ்வளவு படித்திருந்தாலும் நல்லொழுக்கம் அறியாதவர்கள். குறள் எண் 140, அதிகாரம் ஒழுக்கமுடைமை.
1: உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் பலகட்டும் கல்லார் அறிவிலாதார்.
2: உலக நடப்பை ஒட்டி நடந்து கொள்ள தெரியாதவர்கள், எவ்வளவு படித்திருந்தாலும் நல்லொழுக்கம் அறியாதவர்கள். குறள் எண் 140, அதிகாரம் ஒழுக்கமுடைமை.

சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். முன்னாள் குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்தின் சுயசரிதை புத்தகத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று புதுதில்லியில் வெளியிடுகிறார். கேரள மாநிலத்தின் பெயரை கேரளம் என மாற்றுவதற்கான சட்டத்திருத்த மசோதாவை மாநிலங்களவையில் இன்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தாக்கல் செய்ய உள்ளார். லைபீரிய நாட்டின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் குழு புதுதில்லியில் நேற்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கரை சந்தித்து பேசினர். புதுமை கண்டுபிடிப்பு, வாடிக்கையாளர்களின் நம்பிக்கையில் தீவிர கவனம் செலுத்தி செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை வங்கிகள் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று ரிசர்வ் வங்கி ஆளுநர் திரு சஞ்சய் மல்ஹோத்ரா கேட்டுக் கொண்டுள்ளார். தொகுதி மறுவரையறை தொடர்பான அரசினர் தனி தீர்மானம் தமிழக சட்டப்பேரவையில் இன்று நிறைவேற்றப்படவுள்ளது. வெளிநாட்டு பங்களிப்பு ஒழுங்குமுறை திருத்த மசோதா குறித்து தாவேக்கு அரசு வீண் வதந்திகளை பரப்பக்கூடாது என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினா நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையமான டிஎன்பிஎஸ்சியின் குரூப் 2 மற்றும் 2A முதல்நிலை தேர்வுகள் வரும் நவம்பர் 1 தேதி நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆடி அமாவாசையை ஒட்டி தமிழகத்தின் பல்வேறு முக்கிய நகரங்களிலும் கோவில்கள் மற்றும் நீர்நிலைகளில் ஏராளமானோர் அதிகாலை முதலே முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்து வழிபட்டனர். விருதுநகர் மாவட்டம் சதுரகிரியில் மீண்டும் காட்டுத்தீ பரவியதால் ஆடி அமாவாசையை ஒட்டி மலைக்கோவிலுக்கு இன்றும் நாளையும் பக்தர்கள் செல்ல தடை விதித்து வனத்துறை உத்தரவிட்டுள்ளது. இல்லந்தோறும் மூவர்ணக்குடி இயக்கத்தின் ஒரு பகுதியாக நாமக்கல்லில் பிஜேபி சார்பில் தேசிய கொடி பேரணி நடைபெற்றது. திருவள்ளூர் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலும் பறிமுதல் செய்யப்பட்ட சுமார் 1000 கிலோ போதைப் பொருட்களை காவல்துறை மற்றும் உணவு பாதுகாப்பு அலுவலர்கள் முன்னிலையில் அளிக்கப்பட்டது. கொலம்பியாவில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 180 அதிகரித்துள்ளது. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் கோவை அணிக்கு எதிரான ஆட்டத்தில் திருப்பூர் அணி 4 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. செய்திச் சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.

0: 106.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று நமது வானொலியில் ஒலிபரப்பாக இருக்கக்கூடிய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பினை நாம் இப்பொழுது கேட்கலாம். காலை 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க உரை வழங்குபவர் முனைவர் ந அரவிந்த்குமார் அவர்கள். 6:15 வணக்கப்பூக்கள் பக்தி பாடல்கள், 6:45 உழவர்களுக்கான தகவல்கள், 6:55 சூழல் காப்பது சுகம் சூழல் தொழில் வழங்குவோர் பாவூர் சத்திரம் அரியப்பபுரம் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி மாணவர்கள், சூழல் ஒளி வழங்குபவர் பிஆர் பீட்டர் சந்திரசேகர் அவர்கள். 7 வணக்கம் பரணி. நிகழ்ச்சியின் தொடக்கமாக தொழில் தொடங்குவோம் நேரலை நிகழ்ச்சி வழங்குகின்றார் தொழில் ஆலோசகர் மற்றும் எழுத்தாளர் எம் ஞானசேகர் அவர்கள். 7:15 தமிழே அமுதை உரை வழங்குகின்றார் திருவருள் லத்தீப் அவர்கள். 7:30 ஆங்கிலம் அறிவோம் வழங்குகின்றார் தூத்துக்குடி சி பத்மாவதி அவர்கள். 7:45 இன்றைய தினம் சர்வதேச இளைஞர் தினம் இன்று. 8:02 வழக்கென்று வந்தால் நேரலை நிகழ்ச்சி பங்கேற்பவர் திருநெல்வேலி மாவட்ட சிறப்பு அரசு வழக்கறிஞர் ஐ முருகேசன் அவர்கள். 8:15 வேதமும் நாதமும் உரை வழங்குகின்றார் சுந்தரபாண்டியபுரம் சி சக்திவேல் அவர்கள். 8:30 இன்றைய குறுஞ்செய்தி. 8:50 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். காலை 9:02 ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சி. இதன் இன்றைய தலைப்பு சம்பள நாளின் சந்தோஷம் அடுத்தடுத்த நாட்களில் குறைவது ஏன். உங்களுடைய கருத்துக்களை எங்க கூட பகிர்ந்துக்கலாம். 10:02 மனம் விரும்பதே நேர் விருப்ப பாடல்கள் நேரலை நிகழ்ச்சி. முற்பகல் 11:02 மணி திருநாடு நிகழ்ச்சியில் இன்னைக்கு கூர்க் பற்றிய தகவல்களை தான் நம்ம கேட்க இருக்கிறோம். 12:02 நிகழ்ச்சி குறிப்புகள். 12:10 ஸ்நேகிதியே அக்கம் பக்கம் வீடுகளில் இணக்கம் அவசியமா. தோழிகளே நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, எங்கள் கூட உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க. 1 நலம்தானா நிகழ்ச்சியில் முதுகு தண்டுவர பிரச்சனைகள் குறித்த ஆலோசனைகள் வழங்குகின்ற முதுகு தண்டுவர மருத்துவ நிபுணர் டாக்டர் சேகர் அவர்கள். தொடர்ந்து 1:05 நலம்தானா நிகழ்ச்சியில் முதலுதவி பெட்டியில் இருக்க வேண்டிய பொருட்கள் பற்றின தகவல்களை நம்ம தெரிஞ்சுக்கலாம். பிற்பகல் 2:00 குக்கு நேயர் விருப்ப பாடல்கள். 3:02 திரையருவி. 3:30 தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி. மாலை 4:02 பொதிகை தும்பி. 5:02 ஆலோசனை நேரம். குழந்தைகளிடம் காணப்படும் உடல் பருமன் பிரச்சினைக்கான காரணங்கள், அதனால் ஏற்படும் பாதிப்புகள், அதற்கான தீர்வுகள் குறித்த நேர்முகத்தில் பங்கேற்க இருக்கின்றார் மருத்துவர் நந்தினி போஸ் அவர்கள். 6:02 பக்தி மாலை. 6:30 சேவை செய்திகள். 6:55 நிகழ்ச்சி குறிப்புகள். 7:00 அறிவியல் தகவலுடன் திரு இசை நாம் கேட்க இருக்கின்றோம். இரவு 8:05 குக்கு நேயர் விருப்ப பாடல்கள். 9:00 இடைவிடாத இசைமலை. 9:30 இலக்கிய சாரல். இலக்கிய வரிகளுக்கிடையே வாழ்க்கை குறித்த தகவல்களுடன் பாடல்களை நாம் கேட்க இருக்கின்றோம். இன்று இரவு 10:00 சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் தொலைபேசி வழி நேயர் விருப்ப பாடல்கள் நேரலையாக ஒளிவாக நாம் கேட்க இருக்கின்றோம். நேர்கள் இதுவரை இன்று நமது வானொலியில் ஒலிபரப்பாக இருக்கக்கூடிய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பினை கேட்டீர்கள். மனம் விரும்புதே சிநேகிதியே சுகமான ராகங்கள் ஆனந்த பூங்காற்று போன்ற நேரலை நிகழ்ச்சிகளில் நேர்களை நீங்கள் கலந்து கொள்ள அழைக்கலாம். 0462-256-1133 மற்றும் 3-2 அப்படின்ற இந்த எண்களுக்கு நீங்கள் குக்கு மாதிரி நிகழ்ச்சிகளில் உங்கள் விருப்ப பாடலை குறுஞ்செய்தியாக குரல் பதிவாக அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் நம்பர் 9443-6079.

நிறை குறைகளை எங்களுக்கு கடிதங்கள் மூலமாக எழுதி அனுப்பலாம். அனுப்ப வேண்டிய முகவரி: நிலைய இயக்குனர், அன்பின் வரிகள் பகுதி, நிகழ்ச்சி பிரிவு, திருநெல்வேலி வானொலி நிலையம், திருநெல்வேலி அப்படின்ற இந்த முகவரிக்கு உங்களுடைய என்ன கருத்துக்களை எங்களுடன் பகிர்ந்து கொள்ளலாம் கடிதங்கள் மூலமாக.

0: 6:10
1: ஆகாஷ்வாணி எனைத்தானும் நல்லவை கேட்க. வழங்குபவர் முனைவர் ந. அரவிந்த் குமார் அவர்கள்.
2: இனிமை மிகுந்தது வாழ்க்கை. அந்த இனிமை எங்கிருக்கிறதென்றால் உறவுகளின் அன்பில் இருக்கிறது. இவ்வுலகம் இன்றும் இயங்குவதற்கு காரணம் உறவுகளின் பிணைப்புதான். வாழும் காலத்தில் உறவுகளோடு கூடியிருந்தால் எவ்வித துன்பமும் நமக்கில்லை. உங்களின் சின்னஞ்சிறு மனச்சிறையில் அடைபட்ட நினைவுகளை திரும்பிப் பாருங்கள். உறவுகளின் உன்னதம் உங்களுக்கு புரியும். விடுமுறை காலத்தில் விருந்தினர் வந்ததும் விழா காலத்தில் விமர்சையாய் சென்றதும் உங்களின் நினைவுக்கு வரும். பள்ளிக்குச் செல்லும் போது பாசமுடன் தலைவாரி பொட்டிட்டு அழகு பார்த்து நமக்கு உடல்நிலை சரியில்லை என்றால் வானத்து சாமிகளையெல்லாம் வாயில் வரை அழைத்து வந்து வேண்டிக் கொள்ளும் அம்மாவின் முகம் மனதில் பதிந்த ஓவியம்தானே. ஓய்வென்பதை அறியாது, மழை வெயில் பாராது, நமக்காக உழைத்த அப்பாவின் கால்களில் பதிந்த ஆணிகள் இன்னும் நம்முள் குத்துகின்றதல்லவா? காலத்தின் வசம் சென்ற நம் நினைவுகள் அனைத்திலும் நம் உறவுகளின் சாயல் மட்டும்தான் பதிந்திருக்கும். உயர்ந்த மரத்தின் வலிமை வேர்களில்தான் இருக்கிறது. இன்று எவ்வளவு தூரம் வளர்ந்த சமூகத்தில் நாம் வாழ்ந்தாலும் அச்சமூகத்தில் நாம் வாழ்வதற்கு கற்றுத்தந்தது நம் உறவுகள்தான். இருக்கும் பொழுது அதன் அருமை யாருக்கும் தெரிவதில்லை. அவை இல்லாத சூழலில்தான் எனக்கென்று யாராவது இருந்தால் நன்றாக இருக்குமே என்ற உணர்வு தோன்றும். உறவுகளின்றி தனிமையில் இருக்கும் மனிதர்கள் உறவுகளோடு கூடி வாழும் மனிதர்களை காணும்போது நமக்கு இப்படி யாரேனும் இருந்தால் நன்றாக இருக்குமே என ஏங்குவார்கள். உறவு என்பது வெறும் வார்த்தை அல்ல, அது உணர்வின் வெளிப்பாடு, அன்பின் மகத்துவத்தை காட்டும் கண்ணாடி. அக்கண்ணாடி அழகை காட்டும். அதை உடையாது பாதுகாத்து வைப்பதில்தான் உண்மையான வெற்றியே இருக்கிறது. வளரும் வரை தேவைப்பட்ட நல்லாகிய உறவு, வசதி வாய்ப்புகள் வரும்போது தேவையற்று போவதை இன்றைய நாளில் அதிகம் காண்கிறோம். ஒன்றை உணர்ந்து கொண்டால் உறவுகளில் விரிசல் இல்லை. எல்லோருடைய மனமும் வேறு, அதில் தோன்றும் எண்ணங்களும் வேறு. அப்படி இருக்கும்போது சிலவற்றை தள்ளியும் சிலவற்றை ஏற்றும் செல்வது உறவுகளின் ஆழத்திற்கு உதவும். சின்ன சின்ன சிக்கல்கள் எழும்போது அவற்றை விட்டு கொடுத்து செல்வதால் இங்கு நாம் எதையும் இழக்கப் போவதில்லை. குடும்ப உறவுகளில் தோன்றும் புரிதல் நாம் பணிபுரியும் இடங்களிலும் நமக்கான மாற்றத்தை உருவாக்கி பண்பாளனாக நம்மை மாற்றும். அன்பால் அனைத்தையும் வழிநடத்த கற்றுக்கொள்ளுங்கள். உங்களின் வலிமை உண்மையில் குடும்பத்திடமிருந்து கிடைப்பதுதான். இதை உணர்த்த உங்களுக்கு ஒரு கதையை கூறுகிறேன், கேளுங்கள். ஒரு ஊரில் ஒரு குரு இருந்தார். அவரிடம் பல மாணவர்கள் கல்வி கற்று வந்தனர். அம்மாணவர்கள் குருவிடம் வந்து பல ஆண்டுகள் ஆகிவிட்டன. மாணவர்கள் வித்தைகளை கற்று திரும்பும் காலமும் வந்தது. அதில் ஒரு மாணவனுக்கு, சகல கலைகளையும் நான் கற்றுவிட்டேன், அதனால் இனி எனக்கு யாருடைய துணையும் அவசியமில்லை, என்னால் தனித்து இயங்க முடியும் என்ற எண்ணம் தோன்றியது. அதை தன் சக நண்பர்களிடம் பெருமையாக கூறி மகிழ்ந்தான். அதை தொலைவிலிருந்து கேட்ட குரு, கலைகளை கற்று அதன் மூலம் பெற்றோருக்கும் உறவுகளுக்கும் உதவும் மனப்பான்மை தோன்ற வேண்டிய இவனுக்கு எதிர்மறையான எண்ணம் தோன்றியிருக்கிறது, அதை மாற்ற வேண்டும் என எண்ணி அம்மாணவன் குருகுலம் விட்டு நீங்கும் நாளில் ஒரு ஆலமரக்கன்றை பரிசளித்தார். அதை வாங்கிய மாணவனுக்கு மிகுந்த ஏமாற்றம். குருவே, தங்களிடமிருந்து சகல கலைகளையும் கற்று நீங்கும் எனக்கு நீங்கள் அற்புத போர்க்கருவிகளையோ எவருக்கும் கிடைக்காத அரிய நூல்களையோ தருவீர்கள் என எண்ணினேன். நீங்கள் சாதாரண மரக்கன்றை தருகிறீர்கள் என்றான்.

0: இதை கேட்ட குரு, அன்பு மாணவனே, இம்மரக்கன்றை நற்று வளர்த்துவா, குறித்த காலம் வரும்போது நான் உன்னை காண வருவேன் என வழியனுப்பினார். குரு சொன்னது போலவே அம்மாணவனும் அந்த ஆலமரக்கன்றை நட்டு வளர்த்தான். காலங்கள் பல கடந்தன. ஆலங்கன்று விழுதுவிட்டு நிற்கும் பெரிய ஆலவிருட்சமாக மாறியது. அதில் பல பறவைகள் கூடிகட்டி வாழ்ந்தன. வழிப்போக்கர் பல நிழலுக்கு இலைப்பாரினர். கால்நடைகள் தலைகளை உண்டன. பலருக்கும் அம்மரம் பயன் தந்தது. ஒரு நாள் மீண்டும் குரு மாணவனை காணச் சென்றார். அவரை அன்போடு வரவேற்ற மாணவனிடம், நான் கொடுத்த மரக்கன்று எங்கே என குரு கேட்டார். அப்போது மாணவன், இதோ தாங்கள் கொடுத்த மரக்கன்று என ஆலவிருட்சத்தை மாணவன் காட்டினான். அப்போது குரு, இம்மரம் வளர்வதற்கு எதுவெல்லாம் துணை செய்தது என கேட்டார். நாள்தோறும் நான் ஊற்றிய நீரும் வளமான மண்ணும் மலையும் சூரிய ஒளியும் என்றான். அப்படியானால் ஒரு மரம் வளர நீர், மண், மலை, சூரிய ஒளி உதவியது என்றால், நீ சகல கலைகளையும் கற்றுத் தேர்ந்திட எப்படி நீ மட்டும் காரணமாக இருந்திருப்பாய்? உன் பெற்றோர், ஆசிரியர், உறவுகள் எல்லாம் காரணமாக இருந்திருப்பார்களே. பின் எப்படி எல்லோரின் உதவியையும் பெற்று வளர்ந்த நீ யாருடைய உதவியும் இல்லாமல் என்னால் தனித்தியங்க முடியும் என கூறுகிறாய்? அன்பு மாணவனே, வளரும் காலத்தில் உதவிய உறவுகளை வாய்ப்புகள் வந்த பின் உதறித் தள்ளுவது உத்தமமான செயலாகாது. நீ உன் ஆற்றலால் தனித்தியங்க முடிந்தாலும், தனித்தியங்கும் ஆற்றலை உன்னுள் விதைத்தது உன் உறவுகள்தான் என்பதை ஒருபோதும் மறவாதே என குரு கூறினார். அதை கேட்ட மாணவனுக்கு தன் தவறு புரிந்தது. அதுபோல தன் வாழ்க்கையில் உயர்வுக்கான பல களங்கள் நமக்கு தோன்றினாலும், அந்த களங்கள் யாவும் தோன்றும் முன் நமக்கு துணையாக இருந்தது நம் உறவுகள் என்பதை ஒருபோதும் மறவாதீர்கள். அன்போடு கலந்து உறவின் மகத்துவத்தை போற்றுவோம். வாருங்கள்.
1: எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்கியவர் முனைவர் ந. அரவிந்த்குமார் அவர்கள். நிகழ்ச்சி படைப்பு ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர்.
2: நேரம் காலை 6:15. மற்றும் ஒரு நாளாய் அமைந்த இந்நாளை வணக்கங்களுடன் இறைவனை வாழ்த்தும் பாடல்களுடன் இனிதே மலர இருப்பது வணக்கப்பூக்கள் நிகழ்ச்சி. கேட்கலாம் முதலாவது பாடலாக எல்.ஆர். ஈஸ்வரி அவர்களின் குரலில் பாடல்.

மாசு படிந்திருக்கும் மனதை தூய்மையாக்கினால் பரம்பொருள் அங்கே பிரகாசிக்கும் என்கின்றார் ஆதிசங்கரர். கேட்கலாம் மீரா கிருஷ்ணா அவர்களின் குரலில் பாடல்.

பக்தி பாடல்கள் ஒலிக்கும் வணக்கப்பூக்கள் நிகழ்ச்சியில் நாம் இணைந்திருக்கின்றோம். நேரம் காலை 6:25. இருக்கின்ற இந்த பலத்தோடே போ, உன்னை அனுப்புகின்றவர் நான் அல்லவா என்கின்றார் தேவனாகிய கர்த்தர். கேட்கலாம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடல்.

0: இன்று ஒரு தகவல்.
1: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: 80 வருடங்களாக சைபால்.
3: நிகழ்ச்சியில் நாம் தொடர்ந்து கேட்கலாம் ஹேமா ஜான் அவர்களின் குரலில் பாடல்.

0: இன்று ஒரு தகவல்.
1: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: 80 வருடங்களாக சைபால்.
3: காலை மாலைகளிலும் இரவின் நேரங்களிலும் தொழுகையை நிறைவேற்றுவீராக. நிச்சயமாக நற்செயல்கள் தீய செயல்களை போக்கிவிடும் என்கின்றது திருக்குரான். கேட்கலாம் நிகழ்ச்சியின் நிறைவு பாடல் எம்.ஏ. உஸ்மான் அவர்களின் குரலில்.

0: இறை தேட மட்டுமல்ல வாழ்க்கை, இறைவனை தேடுவதும் தான் வாழ்க்கை. இவ்வளவு நேரம் இறை பாடல்களுடன் இணைந்திருந்தோம் வணக்கப்பூக்கள் நிகழ்ச்சியோடு. நேரம் காலை 6:45. நேர்களே, நாம் இனி கேட்கலாம்
1: உழவர்களுக்கான தகவல். இது வயலில் விழும் ஒலிக்கதிர்.

0: திருநெல்வேலி தென்காசி தூத்துக்குடி மாவட்ட விவசாயிகளே வணக்கம். இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி. காலையிலேயே எந்திரிச்சு ஆடு மாடெல்லாம் உங்க கூடவே உழவுக்கு ரெடி ஆகிற இந்த நேரத்துல விவசாயியான நீங்க வயலோர வரப்புல அப்படியே காத்து வாங்கிக்கிட்டு காலார நடந்து போயிட்டு இருப்பீங்க இல்லையா? அப்படி நடந்துகிட்டே இந்த நேரத்துல உங்களுக்கான மாவட்ட நிர்வாகம் தந்த அறிவிப்புகளையும் கேட்டுட்டே போங்களே.
1: தமிழ் மாதங்களில் ஆடி மாதம் விவசாயிகளுக்கு மிகவும் முக்கியமான காலமாக கருதப்படுகிறது. இந்த காலகட்டத்தில் மழை, மண், ஈரப்பதம் மற்றும் பருவநிலை ஆகியவை சாகுபடிக்கு ஏற்ற சூழலை உருவாக்குகின்றன. அதனால் பல விவசாயிகள் தங்களின் ஆண்டு சாகுபடி திட்டங்களை ஆடி மாதத்தை மையமாக கொண்டு அமைக்கின்றனர். இந்த பட்டத்தில் சரியான நேரத்தில் விதைப்பு மேற்கொள்ளப்பட்டால் பயிர்களின் வளர்ச்சியும் விளைச்சலும் சிறப்பாக இருக்கும் என்ற நம்பிக்கை விவசாயிகளிடையே தலைமுறைகளாக நிலவி வருகிறது. ஆடிப்பட்டம் பல்வேறு பயிர்களை விதைப்பதற்கான சிறந்த பருவமாகும். குறிப்பாக நெல், மக்காச்சோளம், கம்பு, சோளம், நிலக்கடலை, எள், உளுந்து, பாசிப்பயறு உள்ளிட்ட பயிர்கள் இந்த காலத்தில் அதிக அளவில் சாகுபடி செய்யப்படுகின்றன. பருவமழை தொடங்கும் காலம் என்பதால் நிலத்தில் தேவையான ஈரப்பதம் கிடைக்கிறது. இதனால் விதைகள் விரைவாக முளைத்து செடிகள் ஆரோக்கியமாக வளர வாய்ப்பு அதிகரிக்கிறது. மேலும் நீர்ப்பாசன செலவும் குறைவாக இருப்பதால் விவசாயிகளின் உற்பத்தி செலவையும் கட்டுப்படுத்த உதவுகிறது. ஆடிப்பட்டத்தில் வெற்றிகரமான சாகுபடிக்கு முன்கூட்டிய திட்டமிடல் மிகவும் அவசியம். நிலத்தை உழுது தயார்படுத்துதல், தரமான விதைகளை தேர்வு செய்தல், மண் பரிசோதனை செய்து உரத்திட்டத்தை அமைத்தல் போன்ற பணிகளை விவசாயிகள் முன்கூட்டியே மேற்கொள்கின்றனர். அதேபோல் மழை நிலவரத்தை கண்காணித்து அதற்கேற்ற வகையில் விதைப்பு நாட்களை தேர்வு செய்வதும் முக்கியமான நடைமுறையாக உள்ளது. சரியான திட்டமிடல் மூலம் பயிர் இழப்பை குறைத்து அதிக மகசூலை பெற முடியும். இன்றைய விவசாயத்தில் ஆடிப்பட்டம் பாரம்பரிய முறைகளுடன் மட்டுமல்லாமல் நவீன தொழில்நுட்பங்களுடன் இணைந்து செயல்படுகிறது. தரமான சான்றளிக்கப்பட்ட விதைகள், சொட்டு நீர் பாசனம், இயந்திர விதைப்பு, மண் பரிசோதனை மற்றும் வானிலை முன்னறிவிப்பு போன்ற வசதிகள் விவசாயிகளின் பணியை எளிதாக்குகின்றன. மேலும் வேளாண் துறை வழங்கும் ஆலோசனைகள் மற்றும் புதிய சாகுபடி முறைகளை பின்பற்றுவதன் மூலம் விளைச்சலை உயர்த்தும் முயற்சிகளும் அதிகரித்து வருகின்றன. ஆடிப்பட்டம் என்பது வெறும் விதைப்பு காலம் மட்டுமல்ல, அது விவசாயிகளின் எதிர்கால நம்பிக்கையை விதைக்கும் பருவமாகவும் திகழ்கிறது. நல்ல மழை, போதுமான நீர் ஆதாரம் மற்றும் சரியான பராமரிப்பு கிடைத்தால் இந்த பருவத்தில் தொடங்கப்படும் சாகுபடி விவசாயிகளுக்கு நல்ல வருமானத்தை அளிக்கும். காலநிலை மாற்றம் போன்ற சவால்கள் இருந்தாலும் அறிவியல் சார்ந்த வேளாண் முறைகளையும் பாரம்பரிய அனுபவங்களையும் இணைத்து செயல்பட்டால் ஆடிப்பட்டத்தின் பயன் மேலும் அதிகரிக்கும். தமிழ்நாட்டில் ஆட்டுக்கொல்லி நோயானது ஆண்டு முழுவதும் காணப்படுகிறது. இந்த நோய்

0: பல ஆடுகளின் கண்ணீர், சளி, உமிழ்நீர் மற்றும் சாணம் ஆகியவற்றின் மூலம் நோய்க்கிருமி வெளியேறுகிறது. பாதிக்கப்பட்ட ஆடுகளை சந்தைகளில் மிக நெருக்கமாக வைக்கும் போது இந்நோய் மற்ற ஆடுகளுக்கும் பரவ வாய்ப்புள்ளது. புதிதாக வாங்கி மந்தைகளில் சேர்க்கப்படும் ஆடுகள் மூலமாகவும் இந்த நோய் பரவும். திடீரென்று ஏற்படும் கடுமையான காய்ச்சல், மிகவும் சோர்வடைதல், தீவனம் உட்கொள்ளாமை போன்றவை ஆட்டுக்கொல்லி நோயின் அறிகுறிகளாகும். ஆரம்பத்தில் மூக்கிலிருந்து நீர் போன்ற சளி வடிதல், பின் கட்டியாக சீல் போன்று உறைவதால் சுவாசிப்பதில் சிரமம் மற்றும் மூச்சுக்காற்று அசுத்த வாடையுடன் இருக்கும். ஆரம்ப கட்டத்தில் வாயில் இறந்த திசுக்களால் ஈறு, பல் திண்டு, இடையண்ணம், கன்னங்கள் மற்றும் நாக்கு பகுதிகளில் புண்கள் உருவாகும். பாதிக்கப்பட்ட ஆடுகளுக்கு துர்நாற்றத்துடன் கூடிய கழிச்சல் ஏற்படும். இளம் ஆடுகள் மிக கடுமையாக பாதிக்கப்படுகின்றன. இந்த நோய் செம்மறி ஆடுகளை விட வெள்ளாடுகளையே அதிகம் தாக்குகிறது. இந்த நோய்க்கான தடுப்பூசியை பருவமழைக்கு முன்னர் போட வேண்டும். முதலில் 4 மாதங்கள் மற்றும் அதற்கு மேலான ஆடுகளுக்கு தடுப்பூசி அளிக்கப்பட வேண்டும். பிறகு வருடத்திற்கு ஒரு முறை எல்லா ஆடுகளுக்கும் மறு தடுப்பூசி போட வேண்டும். இறுதி சினைப்பருவம் உள்ள ஆடுகள் மற்றும் பால் கொடுக்கும் ஆடுகளை தவிர்க்கலாம். ஒரு டன் தென்னை நார்கழிவு மக்க வைக்க 5 பாட்டில் சிப்பி காளான் மற்றும் 5 கிலோ யூரியா தேவைப்படும். நிழலான பகுதியில் 5 மீட்டர் நீளம், 3 மீட்டர் அகலம் படுக்கையில் 100 கிலோ தென்னை நார்கழிவை பரப்ப வேண்டும். அதன் மீது 1 பாட்டில் அதாவது 250 கிராம் சிப்பி காளானை சீராக தூவ வேண்டும். மீண்டும் 130 கிலோ நார்கழிவை இட வேண்டும். அதன் மீது 1 கிலோ யூரியாவை தெளிக்க வேண்டும். இவ்வாறு தென்னை நார்கழிவு, சிப்பி காளான், அதற்கு மேல் தென்னை நார்கழிவு, யூரியா என்று அடுக்கடுக்குகள் போட வேண்டும். இவ்வாறு 10 அடுக்குகள் அதாவது 1 டன் அளவில் படுக்கை அமைத்து வாரம் இருமுறை தண்ணீர் தெளித்து வர வேண்டும். நார்கழிவு மக்குவதற்கு சுமார் 3 மாத காலம் பிடிக்கும். தென்னை நார்கழிவு நன்றாக மக்கிய பின் கருமையான பழுப்பு நிறத்தை அடைந்துவிடும். தென்னை நார்கழிவு மக்கு உரம் விவசாயத்திற்கு பயன்படுத்துவதன் மூலம் மண்ணின் நீர்பிடிப்பு தன்மை அதிகரிப்பதுடன் மண்ணிற்கு தேவையான தழைச்சத்து, மணிச்சத்து, சாம்பல் சத்து மற்றும் இரும்பு சத்து, மாங்கனீசு, துத்தநாகம், தாமிரம் போன்ற நுண்ணூட்ட சத்துக்கள் கிடைக்கின்றன. கரிம பொருட்கள் குறைபாடு உள்ள மண் வகைகளில் மக்கிய நார்கழிவு இடுவதால் மண்வளம் மேம்படுத்தப்படுகிறது.
1: என்ன விவசாயிகளே, சொன்ன தகவலை எல்லாம் கேட்டுக்கிட்டீங்களா? இப்போ அப்படியே அணைக்கட்டு ஓரமா போய் பாபநாசம் மணிமுத்தாறு அணைகள்ல நீர் மட்டம் என்னன்னு பார்த்துட்டு வந்துருவோம்.
2: பாபநாசம் மற்றும் மணிமுத்தாறு அணைகளின் நீர்மட்ட நிலவரம்.
0: பாபநாசம் அணையின் முழு நீர்மட்ட உயரமான 143 அடியில் நேற்றைய நீர்மட்டம் 83 அடி. மணிமுத்தாறு அணையின் முழு நீர்மட்ட உயரமான 118 அடியில் நேற்றைய நீர்மட்டம் 67 அடி.
1: பாபநாசம் மணிமுத்தாறு அணையில நீர்மட்டம் என்னன்னு மட்டும் தெரிஞ்சா போதுமா? நம்ம ஊர்ல உரம் எல்லாம் என்ன விலையில கிடைக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும்ல. வாங்க தெரிஞ்சுப்போம்.
3: யூரியா, பொட்டாஷ் மற்றும் டிஏபி உரங்களின் விலை நிலவரம்.
0: யூரியா உரம் அதிகபட்ச விலையாக 266 ரூபாய்க்கு கிடைக்கிறது. டிஏபி உரம் சராசரி விலையாக 1350 ரூபாய்க்கு கிடைக்கிறது. பொட்டாஷ் உரம் குறைந்தபட்ச விலையாக 1525 ரூபாயிலிருந்து அதிகபட்ச விலையாக 2000 ரூபாய் வரை கிடைக்கிறது.
1: அணைகளோட நீர்மட்டம் உறவுல நிலவரம் எல்லாம் தெரிஞ்சாச்சு. இப்ப நம்ம திருநெல்வேலி ஒழுங்குமுறை விற்பனை கூடத்துல நெல் ஒரு குவிண்டாலுக்கு குவிண்டாலா அதாங்க 100 கிலோவுக்கு என்ன விலை விக்குதுன்னு தெரிஞ்சுப்போம்.
3: திருநெல்வேலி ஒழுங்குமுறை விற்பனை கூட நெல் கொள்முதல் விலை நிலவரம்.
0: நெல் அதிகபட்ச விலையாக 2600 ரூபாய்க்கு கொள்முதல் செய்யப்படுகிறது.
1: விவசாயிகளே, பயிர் சாகுபடி எப்படி முக்கியமோ அதை விட முக்கியம் வானிலை. ஆமா, இன்னைக்கு மழை பெய்யுமா வெயில் அடிக்குமா தெரியலையே. சரி வாங்களே, அதையும் என்னன்னு கேட்டுட்டு வந்துருவோம்.
4: உழவர்களுக்கான வானிலை முன் அறிவிப்பு.
0: வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும். காற்று மணிக்கு 14 முதல் 25 கிலோமீட்டர் வேகத்தில் மேற்கு திசையிலிருந்து வீசக்கூடும். காற்றின் ஈரப்பதம் 35% முதல் 60% வரை. குறைந்தபட்ச வெப்பநிலை 27 டிகிரி செல்சியஸ். அதிகபட்ச வெப்பநிலை 37 டிகிரி செல்சியஸ்.

0: காற்றலைகளில் இசை சாமரம் வீசிக்கொண்டிருப்பது நெல்லையின் இசை களஞ்சியம். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
1: நேர்களை தொடர்ந்து நாம் இனி கேட்கலாம் சூழல் காப்பது சுகம் நிகழ்ச்சி.
2: நேயர்களுக்கு வணக்கம். சூழல் காப்பது சுகம் நிகழ்ச்சியின் தொடக்கமாக வருவது சூழல் துளி. வழங்க வருகிறார்.
3: அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பெயர் டாப்ரி ஹர்ஷினி. தென்காசி மாவட்டம் அரியபுரம் ஊராட்சி ஒன்றிய நடுநிலை பள்ளியில் 8ஆம் வகுப்பு படிக்கிறேன். தமிழர்களின் நீர் மேலாண்மை நிலையானது சுற்றுச்சூழல் நட்பு சமூக பங்கேற்பு கொண்டது. இன்றைய பிரச்சனைகளை நீர் பற்றாக்குறை வறட்சி வெள்ளம் ஆகியவற்றை தீர்வாக இந்த மாதிரி பயன்படும். மழைநீர் அறுவடை ஊக்குவித்தல், ஏரிகளை பாதுகாத்தல், உள்ளூர் சமூகங்களுக்கு அதிகாரம் அளித்தல். தமிழர்களின் இந்த பாரம்பரியம் உலகுக்கு ஒரு முன்மாதிரி. கல்லணை ஏரிகள் கால்வாய்கள் ஆகியவை தொழில்நுட்ப அறிவு மட்டுமல்ல இயற்கையுடன் இணைந்த வாழ்க்கை முறையின் சாட்சியங்கள். இவற்றை பாதுகாத்து மேம்படுத்தினால் மட்டுமே நமது எதிர்காலம் நீர் பாதுகாப்பு உறுதிப்படும். மழை பெய்தால் பெய்யாவிட்டாலும் தமிழர்கள் நீரை சேமித்து வாழ்ந்தனர். அவர்களின் அறிவை மீட்டெடுப்பது நமது கடமை. இன்றைய தலைமுறை இந்த பாரம்பரியத்தை உயிர்ப்பித்தால் தமிழ்நாடு மீண்டும் நீர் வளம் கொழிக்கும் பூமியாக மாறும்.
2: சூழல் துளிக்காக ஒலித்த குரல்.
3: என்னுடைய பெயர் டாப்ரி ஹர்ஷினி.
2: இன்றைய சூழல் ஒளி வழங்குகிறார் பி ஆர் பீட்டர் சந்திரசேகரன் அவர்கள்.
4: என் அன்பு நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். காற்றுக்கு நன்றி, மரங்களுக்கு வணக்கம். நதியில் சிரிக்க நாமும் துணை நிற்போம். பூமி புன்னகைத்தால் வாழ்வும் மலரும். பசுமை பாதையில் ஒன்றாக நடப்போம். எல் நினோ. நண்பர்களே, உங்களிடம் ஒரு கேள்வியோடு ஆரம்பிக்கின்றேன். ஒரு கடல் ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் தூரத்தில் இருந்தாலும் அது நம் ஊரில் மழை பெய்யுமா இல்லையா என்பதை தீர்மானிக்க முடியுமா? உங்கள் பதில் ஆம் என்றால் அதற்கு முக்கியமான காரணங்களில் ஒன்று எல் நினோ. ஒரு சிறிய வெப்பநிலை மாற்றம் உலகம் முழுவதும் மழையையும் விவசாயத்தையும் குடிநீரையும் உணவுப் பொருட்களின் விலையையும் மனித வாழ்க்கையையும் பாதிக்கும் என்பதை நினைத்து பாருங்கள். அதுவே எல் நினோவின் ஆற்றல். பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு தென் அமெரிக்க நாடான பெருநாட்டின் மீனவர்கள் கடல் நீர் வழக்கத்தை விட வெதுவெதுப்பாக மாறுவதை கவனித்தனர். அதற்கு அவர்கள் எல் நினோ என்று பெயர் வைத்தனர். இன்று அந்த பெயரே மிக முக்கியமான ஒன்றாக மாறியுள்ளது. சாதாரணமாக பசிபிக் பெருங்கடலில் வீசும் காற்று வெதுவெதுப்பான கடல் நீரை ஆசியா நோக்கி தள்ளுகிறது. ஆனால் சில ஆண்டுகளில் அந்த காற்று பலவீனமடைகிறது. அப்போது வெதுவெதுப்பான நீர் மீண்டும் கிழக்கு பகுதிக்கு செல்கிறது. இதனால் கடலின் வெப்பநிலை உயர்கிறது. இந்த மாற்றம் கடலில் மட்டும் நின்றுவிடாது. மேகங்களில் உருவாக்கம், காற்றின் சுழற்சி, மழை பெய்யும் இடங்கள் என உலகளாவிய கால நிலையையே மாற்றுகிறது. ஆம் நண்பர்களே, ஒரு சுவாரஸ்யமான தகவலை சொல்லட்டுமா? பூமியின் மேற்பரப்பில் சுமார் 71% கடல்தான். எனவே கடலில் ஏற்படும் சிறிய மாற்றம் கூட பூமியின் வெப்பநிலை மற்றும் மழை சுழற்சியில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். எல் நினோ உருவாகும் ஆண்டுகளில் இந்தியாவில் தென்மேற்கு பருவமழை பலவீனமடைய வாய்ப்புள்ளது. இதனால் விவசாயம் பாதிக்கப்படலாம், நீர்

0: தேக்கங்களில் தண்ணீர் குறையலாம், குடிநீர் பற்றாக்குறை உருவாகலாம், சில பகுதிகளில் கடுமையான வெப்ப அலைகளும் ஏற்படலாம். ஆனால் உலகின் மற்ற பகுதிகளில் இதற்கு நேர் மாறான நிலை ஏற்படலாம். சில நாடுகளில் அதிக மழை, வெள்ளப்பெருக்கு, நிலச்சரிவு போன்ற பேரிடர்கள் உருவாகலாம். அதாவது ஒரு நாட்டின் வறட்சி, மற்றொரு நாட்டின் வெள்ளம், இயற்கையின் இந்த சமநிலை மாற்றமே எல் நினோவின் தனிச்சிறப்பு. மீண்டும் மற்றொரு தலைப்பில் சந்திக்கிறேன். வணக்கம் நேயர்களே.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது சூழல் ஒளி, வழங்கினார் பி ஆர் பீட்டர் சந்திரசேகரன் அவர்கள்.
2: நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க நிலைப்பண்பலை 102.6.

0: 92.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: அன்பு நேர்கள் அனைவருக்கும் உற்சாகமான இனிய காலை வணக்கங்களுடன் நானுங்கள் அன்பு அறிவிப்பாளர் யோனில் 8 மணி வரைக்கும் அட்டகாசமான பாடல்களோடு அற்புதமான பல தகவல்களை அள்ளித்தரும் வணக்கம் பரணி நிகழ்ச்சியில் தான் நாம் இணைகிறோம். உங்கள் வாழ்க்கை பாதையில் உங்கள் வெற்றிக்கான பயணத்தை நிறுத்தாமல் தடைகளை தாண்டி முன்னேறி போய்கிட்டே இருங்க. இது உங்கள் தொழில் முன்னேற்றத்திற்கு கை கொடுக்கும் நிகழ்ச்சி தொழில் தொடங்குவோம். புதிய தொழில் சார்ந்த தகவல்களை கற்றுக் கொடுக்க நம்ம கூட இணையிறாங்க தொழில் ஆலோசகர் மற்றும் எழுத்தாளர் எம் ஞானசேகர் அவர்கள். வணக்கம் சார், இன்றைக்கி என்ன மாதிரியான தொழில் யோசனைகளை எங்களுக்காக தர காத்துட்ருக்கிறீங்க?
2: தென் மாவட்டங்களிலே இன்று முருங்கை பயிரிடுவது, முருங்கை இலை கீரையாக விற்பனை செய்வது, முருங்கை காய்களை பிடுங்கி கட் பண்ணி அல்லது அப்படியே பேக் செய்து வணிகர்களுக்கும் ஏற்றுமதியாளர்களுக்கும் அனுப்புவது, முருங்கை நன்றாக காய்ந்த பிறகு அதனுடைய விதையை எடுத்து அந்த விதையை பவுடராக தயாரித்து கொடுப்பது, அப்படியே விதையை பேக் செய்து விற்பனை செய்வது, அதிலிருந்து இயந்திரங்கள் மூலமாக எண்ணெய் புழிந்து முருங்கை எண்ணெய், அதிக விலையுள்ள மருத்துவ குணம் கொண்ட முருங்கை எண்ணெய் உலகம் முழுவதும் ஏற்றுமதியாகிறது. இப்படி முருங்கை மூலமாக பல தொழில்கள் உருவாகிவிட்டன. இன்று முருங்கை இலையை வாங்கி அப்படியே மற்றவர்களுக்கு விற்பனை செய்து விடுவது, அவர்கள் சின்ன சின்ன கட்டுகளாக கட்டி அதை மொத்தமாக லாரி மூலம் ஏற்றி சென்னை, மதுரை, கோவை, பெங்களூர் போன்ற பெரிய ஊர்களுக்கு விற்பார்கள். இப்படி கீரை இலையை பல்வேறு இடங்களிலே தோப்புகளிலே அட்வான்ஸ் கொடுத்து வாங்கி அதை பேக் செய்து விற்பனை செய்வது ஒரு வகையான தொழில். இந்த முருங்கை இலையை முன்பெல்லாம் பலரிடம் விலைக்கு பெற்று ஒரு வீடை வாடகைக்கு பிடித்து சுத்தமாக அதை பராமரித்து அந்த அறைக்குள் யாரும் செல்லாத அளவுக்கு வெறும் காலோடு உள்ளே செல்லக்கூடாது என்று அவர்கள் அதுக்கு தனியான காலணி அணிந்து கொண்டு தான் உள்ளே வர வேண்டும். வாயிலே க்ளவுஸ், வாயிலே மாஸ்க், கையிலே க்ளவுஸ் போட்டு தான் அந்த கீரையை தொட வேண்டும் என்றெல்லாம் செய்து தரையிலே பெரிய பாய்களை விரித்து நிறைய ஃபேன்கள் மூலமாக 2-3 தினங்கள் காய வைத்தால் அந்த பச்சையம் மாறாமலே காய்ந்துவிடும். அப்போது அதனுடைய சத்து மாறாது. இதை பேக் செய்து கிலோ 300-400 ரூபாய்க்கு இந்த பவுடரை, இந்த காய வைத்த இலையை சின்னஞ்சிறு மிஷின்கள் மூலமாக பவுடராக்கி விற்பனை செய்து கொண்டிருக்கிறார்கள். அரசாங்கமும் சரி, சுகாதாரத்துறையும் சரி, வாங்குவோரும் சரி, இதை இப்போதெல்லாம் ஏற்பதில்லை. ஏனென்றால் இந்த முருங்கை இலையை ஆட்டோமேட்டிக் மிஷின், செமி ஆட்டோமேட்டிக் மிஷின் மூலமாக சூடாக்கி அந்த சூடு மாறாமல்

0: போதே பச்சையம் மாறாமலே அதை இயந்திரம் மூலம் அரைத்து கொடுக்கின்ற பவுடருக்கு தான் மிக மதிப்பு. காரணம், இது பல்வேறு மருந்துகளுக்கு இந்த பவுடர் பயன்படுகிறது. நிறைய முருங்கைக்காய், முருங்கை மூலமாக செய்யக்கூடிய பல பொருள்களுக்கு இந்த இலை பவுடர் பயன்படுகிறது. எனவே இதை சுத்தமாக சுகாதாரமாக செய்ய வேண்டுமானால் அதற்கு சின்னஞ்சிறு செமி ஆட்டோமேட்டிக்குகள் வந்துவிட்டன. நான் இப்போது முருங்கை இலையை அப்படியே சூடாக்கி அதை அரைத்து கொடுக்கின்ற முருங்கை இலை பவுடர் தயாரிப்பு தொழிலை பற்றி மட்டும் நான் இப்போது பேசுகிறேன். இந்த இதற்கும் இயந்திரங்கள் உள்ளன. அந்த இயந்திரங்கள் 1 HP, 2 HP போன்ற சின்ன இயந்திரங்கள் முதல் பெரிய பிரமாண்டமான இயந்திரங்களை வரை இருக்கின்றன. ஆரம்பகட்ட நிலையத்திலே தென் மாவட்டங்களிலே போடுகிறவர்கள் 35,000 முதல் 400,000 வரை வெவ்வேறு சைஸுகளிலே இந்த மிஷின்கள் இருக்கின்றன. அந்த மிஷின்களை நீங்கள் வாங்கி கொண்டால் நீங்கள் வாங்கி வருகிற அந்த இலைகளை சுத்தம் செய்து தண்ணீரில் அதை தண்ணீர் வழிந்த பிறகு இந்த இயந்திரத்திலே போட்டால் அந்த இயந்திரமே சூடாக்கி எந்த அளவுக்கு தேவையான அளவுக்கு அரைக்கின்ற பருவத்திற்கு வந்தவுடன் அந்த பச்சை மாறாமலே இருக்கின்ற போதே மிஷின் மூலம் அரைத்துவிடும். இதை நீங்கள் 1 கிலோ, 2 கிலோ, 10 கிலோ என்றோ அல்லது உங்களுடைய வாடிக்கையாளர்கள் 10 கிலோ என்று கேட்கிறார்கள் என்றால் பெரிய மூடப்பட்ட பாத்திரங்கள் மூலமாகவோ நீங்கள் அதை அனுப்பலாம். ஒரு சிலர் மாத்திரம் இதை அரைத்த பிறகு உடனே இதை நாம் ஒரு மாத்திரை தயாரிக்கலாம், அதற்கு அனுமதி பெறலாம் என்று ஒரு சிலர் மாத்திரம் பல்வேறு வகையான மாத்திரைகள் இருக்கின்றன. இவை கெட்டு போகாமல் இருப்பதற்கு தேவையான கெமிக்கல்கள் அதோடு சேர்த்து பல்வேறு உணவுப் பொருட்களை சேர்த்து அதை ஒரு மாத்திரை வடிவிலே உருவாக்கி பல மாதங்கள் கெட்டு போகாமல் இருக்கின்ற வகையிலே அதை அரசு அனுமதியோடு லைசன்ஸ் பெற்று அந்த ஆட்டோமேட்டிக் மிஷினில் கொடுத்தால் அதை மாத்திரையாகவும் மாற்றி அதை பேக் செய்து அதை கொடுத்து விடும். அதை அப்படியே எடுத்து அட்டைப்பெட்டிகளிலே வைத்து அனுப்புவார்கள். இது பெரிய அளவிலான தொழில். நான் சொல்லுவது முருங்கை இலையை வாங்குவது அல்லது உங்களுடைய தோப்பில் இருந்து கொண்டு வருவது, ஏனென்றால் தினந்தோறும் வேண்டுமானால் நீங்கள் வெளியே இருந்து வாங்கித்தான் ஆக வேண்டும். சுத்தம் செய்து இந்த இயந்திரத்திலே கொடுத்து பவுடராக்கி இந்த பவுடரை நூற்றுக்கணக்கான வியாபாரிகள் வாங்க தயாராக இருக்கிறார்கள். ஏனென்றால் அவர்கள் தயாரிக்கும் நூற்றுக்கணக்கான பொருட்களுக்கு இது ஒரு மூலப்பொருளாக பயன்படுகிறது. உணவுப் பொருளாக இருக்கலாம், மருந்து பொருளாக இருக்கலாம், அழகு சாதன பொருட்களாக இருக்கலாம், பல்வேறு வகையான தொழில்களுக்கு இந்த முருங்கை இலை பவுடர் பயன்படுகிறது. எனவே ஒரு இடம் வாடகைக்கு பிடித்து 1 லட்ச ரூபாய் அளவுக்குள் அந்த இயந்திரங்கள் எல்லாம் வாங்கி விடலாம். அதுக்குரிய மின்சார பொருட்களை எல்லாம் வாங்கி அதை பாதுகாப்பாக, ஏனென்றால் இது உணவுப் பொருளாக இருப்பதாலும் மருந்து பொருளாக இருப்பதாலும் அதில் சன்னலுக்கெல்லாம் கம்பி வலை அடிக்க வேண்டும். உள்ளே அரசு சொல்கிற வகையிலே பாதுகாப்பு ஏற்பாடுகள், கையிலே க்ளவுஸ் போட்டு வாயிலே மாஸ்க் அணிந்து சுத்தமாக சுகாதாரமாக யூனிஃபார்ம் போட்டு உள்ளே வர வேண்டும். அப்படிப்பட்ட கட்டுப்பாடுகளோடு நீங்கள் செய்தால்தான் வாடிக்கையாளர்கள் உங்களிடம் வாங்குவார்கள். இதைத்தான் அரசும் சட்டத்திட்டங்களிலே சொல்கிறது. எனவே இதை ஒரு உணவுப் பொருளாக கருதி உணவு தயாரிக்கும் யூனிட்டை போல் நீங்கள் சிறப்பாக பராமரித்தால் இது ஒரு அருமையான துறை. தென் மாவட்டங்களிலே எத்தனை டன் வேண்டுமானாலும் நாம் சொல்லி வைத்தால் தினந்தோறும் முருங்கை இலை வாங்குவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஏனென்றால் இதர மாநிலத்தில் இருந்து வந்து வாங்கி செல்கிறார்கள். நீங்கள் உங்களுடைய பகுதியிலேயே பக்கத்திலேயே சின்ன வாகனம் இருந்தால் போதும், போய் வாங்கி வந்து விடலாம். அல்லது அவர்களே வந்து சப்ளை செய்யவும் தயாராக இருப்பார்கள். அன்றென்று வாங்குவது அன்றென்று நீங்கள் பயன்படுத்தி விட வேண்டும். வைத்திருந்தால் அது ஒரு கெட்டுப்போகும் அல்லது சரியாக காயாது, வாடிவிடும். அப்படிப்பட்ட பொருட்களை வாங்க மாட்டார்கள். எனவே அன்றென்று வாங்கி அன்றென்று அதை சூடாக்கி வேக வைத்து அதுக்குரிய பக்குவத்தோடு அதை அரைத்து அதை அப்படியே அரைத்து கொடுத்து விடக்கூடிய இந்த தொழில் மிக லாபகரமான தொழில். நிறைய பேர் செய்கிறார்கள். வசதி வாய்ப்பு வரும்போது அந்த பவுடரில் இருந்து பல்வேறு மாத்திரை, உணவு போன்றவற்றையெல்லாம் நீங்கள் தயாரிக்கக்கூடிய இயந்திரங்களை வாங்கி பெரிய அளவில் முன்னேறக்கூடிய வாய்ப்புள்ள தொழில், பலருக்கு வேலை வாய்ப்பாக அமையும். முதலிலேயே அட்வான்ஸ் கொடுத்து இந்த பொருட்களை வாங்கி செல்வதால் உங்களுக்கு மார்க்கெட்டிங் பிரச்சனை இல்லை. அருமையாக தென் மாவட்டங்களிலே செய்யக்கூடிய லாபகரமான தொழிலாகும்.
1: நன்றி சார். நம்ம ஊரில் எளிதாக மலிவாக கிடைக்கக்கூடிய முருங்கை இலையை வச்சு எப்படி அதை மதிப்பு கூட்டி அதை விலையாக்கலாம் அப்படின்ற ஒரு சூப்பரான தகவலை எங்கள் கூட பகிர்ந்துக்கிட்டீங்க. நன்றி சார். நேர்லேயே உங்களுக்கும் ஏதாவது தொழில் சார்ந்த சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னாலும் இல்லை வேலைவாய்ப்பு குறித்த தகவல்கள் தெரிஞ்சுக்கணும்

அப்படின்னாலோ இல்லை ஏதாவது தொழில் தொடங்குறதுக்கு தேவையான கடன்கள் எங்கே பெறலாம் இந்த மாதிரியான முழு விவரங்களையும் உங்களுக்கு வந்து சொல்கிறதுக்காக தான் இந்த தொழில் தொடங்குவோம் நிகழ்ச்சி இருக்குது. இதை தொடர்ந்து தினமும் கேளுங்க. உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு அதை நீங்கள் எங்களுக்கு கடிதங்கள் மூலமாகவும் எழுதி அனுப்பலாம், இல்லை வாட்ஸ்அப்லேயும் டீட்டெயில்ஸ் கேட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். 9443360794 அப்படின்ற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய சந்தேகங்களை நீங்கள் எங்களுக்கு அனுப்பலாம். அப்படி இல்லைனா நீங்கள் தொழில் தொடங்குவோம் நிகழ்ச்சி பிரிவு திருநெல்வேலி வானொலி நிலையம் அப்படின்ற இந்த முகவரியிலையும் கூட நீங்கள் உங்களுடைய சந்தேகங்களை கடிதங்களை எழுதி அனுப்பலாம். நேர்லே நிகழ்ச்சியில் அடுத்த சூப்பரான பாடல் வந்துட்டுருக்குது. காலமாடன் திரைப்படத்திலிருந்து 7:09 கேட்டுட்டு தொடர்ந்து இணைந்திருங்க.

நீ கலங்காத, வாயிடா நீ பதுங்காத, தேடுடா நீ தயங்காத, விளையாடுடா.

0: காற்றலைகளில் இசை சாமரம் வீசிக்கொண்டிருப்பது நெல்லையின் இசை களஞ்சியம். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
1: நெல்லை நம்ம வணக்கம் பரணி நிகழ்ச்சியில அடுத்ததா நம்ம கேட்க இருக்கிறோம் தமிழே அமுதே.

0: திசையெல்லாம் புகழ் மணக்கும் எங்கள் தமிழே,
1: அள்ளி பருக பருக திகட்டாத அமுதே
0: தமிழே
1: அமுதே.
2: வணக்கம். திருவருள் லத்தீப், கல்லிடைக்குறிச்சி. திருக்குறளில் விருந்தோம்பல் ஒரு சிறந்த அதிகாரம்தான். அதில் மிகச்சிறந்த குறள்கள் இருந்தாலும் நான் வேறு குறளை இங்கே எடுத்துள்ளேன். அதற்குரிய நம் இலக்கிய வரலாறு ஒன்றை உங்களிடம் பகிர்ந்து கொள்கின்றேன். தகடூரை ஆட்சி புரிந்த குறுநில மன்னர் அதியமான் நெடுமான் அஞ்சி வீரத்திலும் வள்ளல் குணத்திலும் மிகவும் புகழ் பெற்றவர். கடையேழு வள்ளல்களுள் ஒருவராக போற்றப்பட்டவர். இவர் ஔவையாரின் அன்புக்கு பாத்திரமானவர். ஔவையாரால் புகழ்ந்து பல பாடல்களில் பாடப்பெற்றவர். ஒரு நாள் மன்னர் அதியமானை காண ஔவையார் தகடூருக்கு வந்தார். ஔவையை அன்போடு வரவேற்று உபசரித்தார் மன்னர். அப்போது அதியமான் ஒரு நெல்லிக்கனியை ஔவைக்கு தந்து அதை உண்ணும்படி வற்புறுத்தினார். ஔவையும் அக்கனியை உண்டார். அதன் சுவை மிகவும் இனிமையாக இருந்தது. அதிசயித்த ஔவை அதியமானிடம், இக்கனி மிகவும் சுவையாக இருக்கிறதே, எங்கிருந்து கொண்டு வந்தீர் என்றார். அதற்கு அதியமான், அது ஒரு அற்புத நெல்லிக்கனி என்றும் அதை உண்ணும் பேறு பெற்றவர் நீண்ட நெடுங்காலம் மரணமில்லா பெருவாழ்வு வாழ்வர் என்றும் உண்மையை உரைத்தார். அதை கேட்டு வியந்த ஔவை, வயதான எனக்கு எதற்கப்பா இக்கனியை கொடுத்தீர், நீரல்லவா இக்கனியை உண்டு நெடுங்காலம் வாழ வேண்டும் என கேட்டார். அதற்கு மன்னர் அதியமான், ஔவை பிராட்டியாரே, என்னை போன்ற ஒரு மன்னர் நீண்ட காலம் வாழ்ந்தால் மக்கள் நலமாக இருப்பார்கள். ஆனால் உம்மை போன்றதொரு தமிழ் புலவர் நெடுங்காலம் வாழ்ந்தால் மன்னர்களோடு மக்களோடு தமிழும் செழிக்கும், அதனால்தான் உங்களுக்கு தந்தேன் என்றார். அதன் பின்னர் ஔவை நெடுங்காலம் வாழ்ந்தார் என்கிறது தமிழக வரலாறு. அத்தகைய விருந்தோமனினால்தான் அவரோடு இன்றளவும் மாவீரனும் சிறந்த தமிழ் நஞ்சனுமாகிய அரசன் அதியமான் நெடுமான் அஞ்சியின் புகழும் ஔவையுடன் புகழ்பெற்று நிற்கிறது. ஆம், இன்று வரை ஔவையும் வாழ்கிறார், அதியமானும் வாழ்கிறார். அதற்குண்டான நான் எடுத்துக்கொண்ட குறள், இணை துணைத்து என்பது ஒன்றில்லை, விருந்தின் துணை துணை வேள்வி பயன். இணை துணைத்து என்பது ஒன்றில்லை, விருந்தின் துணை துணை வேள்வி பயன். இதில் இணை துணைத்து என்பது ஒன்றில்லை அப்படின்னா, இவ்வளவு அவ்வளவு என்பது ஒன்றுமில்லை, விருந்தின் துணை துணை வேள்வி பயன். அதாவது விருந்தோம்பல் எவ்வளவுக்கு எவ்வளவு செய்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு நல்ல காரியம் செய்த பலன் உண்டு.

0: இன்று ஒரு தகவல்.
1: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: 80 வருடங்களாக சைபால்.
3: நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க நெல்லை பண்பலை 102.6. நெல்லை நம்ம வணக்கம் பரணி நிகழ்ச்சியில அடுத்ததா தூத்துக்குடியிலிருந்து ஸ்ரீ பத்மாவதி அவங்க தான் நமக்காக உரை வழங்க இருக்கிறாங்க. கேட்கலாம் ஆங்கிலம் அறிவோம் நிகழ்ச்சி.
4: வணக்கம் நீங்களே. இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறது அட்ஜெக்டிவ்ஸ். அட்ஜெக்டிவ்ஸ்னா என்னது? நவுனை டிஸ்கிரைப் பண்ணுறது, பெயர்ச்சொல். இது வரைக்கும் பெயர்ச்சொல் பற்றி பார்த்தோம். ஸோ அட்ஜெக்டிவ்ஸ்னா இட்ஸ் எ வேர்ட் தட்

0: டிஸ்கிரைப்ஸ் ஆர் மாடிஃபைஸ் அ நவுன் ஆர் ப்ரோனவுன். நம்ம சொல்லக்கூடிய அந்த நவுனை, அது அதனுடைய தன்மையை, அது எப்படிப்பட்டது அப்படின்னு சொல்லி விளக்குறது தான் அட்ஜெக்டிவ். இட் டெல்ஸ் அஸ் மோர் அபவுட் அ பர்சன், பிளேஸ் ஆர் திங். அது வந்து அந்த ஒரு பர்சன், உதாரணத்துக்கு ஒரு மனிதன் எடுத்துக்கலாம், ஒரு பாய்னு வச்சுக்கலாம். ராமு இஸ் அ பாய், சாதாரண ஒரு வாக்கியம். ராமு என்பது ப்ராப்பர் நவுன், பாய் என்பது காமன் நவுன். நேற்று பார்த்துட்டோம் அது. இப்போ அதில் வந்து அவன் எப்படிப்பட்ட பையன், ஹீஸ் எ டால் பாய், ஹீஸ் எ குட் பாய், ஹீஸ் அன் ஆனஸ்ட் பாய். இப்படி அந்த பாயை பற்றி, அந்த பையனை பற்றிய விவரங்களை தெளிவாக நமக்கு சொல்றது தான் அட்ஜெக்டிவ். இட் இஸ் அவர்ட் பை ஷேரிங் குவாலிட்டிஸ் லைக் சைஸ், கலர், ஏஜ் ஆர் ஃபீலிங். உதாரணத்துக்கு என்னன்னா, பிக், ரெட், கலருக்காக ரெட் சொல்லியிருக்கு. அடுத்து இமோஷன்ஸ், ஹாப்பி, சேட், அதை சொல்லலாம். சரியா? இப்போ நான் சில உதாரணங்களை சொல்கிறேன், அதிலிருந்து கண்டுபிடிச்சிக்கலாம். ராமு இஸ் எ டால் பாய், த பென்சில் இஸ் இன்சைட் த ரெட் பாக்ஸ். இதில் எது அட்ஜெக்டிவ் வரும்? பாக்ஸுக்கு முன்னால் என்ன வந்திருக்கு? ரெட். அப்போ பாக்ஸ் ரெட் கலரில் இருக்கு அப்படிங்கிறத குறிக்குது. த பென்சில் இஸ் இன்சைட் த பாக்ஸ். அது அப்படி இப்படி இருக்கலாம். இல்லை, த ப்ளூ பென்சில் இஸ் இன்சைட் த பாக்ஸ்னா ப்ளூவும் அட்ஜெக்டிவ் தான். த ஷார்ட் பென்சில் இஸ் இன்சைட் த பாக்ஸ்னா ஷார்ட்டு. பென்சிலை பற்றி குறிக்கக்கூடியது பென்சில் என்பது நவுன். நீங்கள் அதை குழப்பவே கூடாது. எந்த ஒரு பெயர் சொல்லையும் பற்றி விரிவாக தெளிவாக குறிப்பிட்டு சொல்லக்கூடிய அந்த வார்த்தை பெயர் தான் அட்ஜெக்டிவ். அடுத்த ஒரு உதாரணம் பார்க்கலாம். லீலா இஸ் அ கைண்ட் உமன். கைண்ட், கைண்ட் என்பது தான் இதில் இருக்க அட்ஜெக்டிவ். கைண்ட் யாரை குறிக்குது? உமன். லீலா இஸ் அ கைண்ட். இப்போ சாதாரணமாக லீலா இஸ் அ உமன் சொல்லலாம், ஆனால் அதுக்கு அழுத்தம் கொடுக்குது. அவங்களுடைய கேரக்டரை அது சொல்லுது, அவங்கள பற்றி சொல்லுது. அதனால் கைண்ட் வந்து இதில் அட்ஜெக்டிவ். அடுத்த சில உதாரணங்கள் பார்க்கலாம். த ப்ளூ ஸ்கை, த லார்ஜ் எலிஃபன், த டாலஸ்ட் பாய், த கலர்ஃபுல் ரெயின்போ. இது எல்லாமே பின்னால் வரக்கூடிய அந்த நவுனை, அது மிக அதனுடைய கேரக்டரை, அதை உருவப்படுத்தி சொல்லுது, டிஸ்கிரைப் பண்ணி சொல்லுது, மாடிஃபை பண்ணுது. அதனால் இது நம்ம அட்ஜெக்டிவ்னு சொல்கிறோம். சாதாரணமாக அந்த கூட்டத்தில் இருந்த ஒருத்தர் கூட்டிட்டோன்னு சொன்னால் நம்ம யாருன்னு சொல்லி நம்ம தகச்சு பண்ணிப்போம். ஆனால் அதே இது குறிப்பிட்ட அந்த கலர் ட்ரெஸ் போட்டிருக்காங்க, அந்த ப்ளூ கலர் ட்ரெஸ் போட்டிருக்காங்கல்ல, அந்த பத்து பேர் நிற்கிறாங்களா, அதில் ப்ளூ கலர் ட்ரெஸ் போட்டிருக்காங்க, கூட்டிட்டாங்கன்னா ஈஸியாக கூட்டு வந்துடுவோம் இல்லையா, அந்த ப்ளூ, அதுதான் அதில் இருக்க அட்ஜெக்டிவ்.
1: நன்றி மேம், சூப்பராக அப்ஜெக்டிவ் பற்றின தகவல்களை எங்கள் கூட பகிர்ந்துக்கிட்டீங்க. நேரில் நாம் ஆங்கிலம் அறிவோம் நிகழ்ச்சி கேட்டோம். அடுத்ததாக நமக்காக பாடல் வந்துட்டே இருக்குது. கத்தி திரைப்படத்திலிருந்து அனிருத்தோட இசையில் கேட்டு மகிழலாம் வாங்க.

விளையாட்டு போட்டியில் உங்களுக்கு ஆர்வம் அதிகமாக உங்களுக்கான சூப்பரான நியூஸ் தான் நான் இப்போ கொண்டு வந்திருக்கிறேன். தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் மூலமாக தமிழ்நாடு முதலமைச்சர் கோப்பைக்கான விளையாட்டு போட்டிக்கான அறிவிப்பு தான் இது இப்போ சொல்லியிருக்கிறாங்க. பள்ளி, கல்லூரி, பொது பிரிவு, மாற்றுத்திறனாளிகள் மற்றும் அரசு ஊழியர்கள் இந்த 5 பிரிவுக்கு கீழே 196 விளையாட்டுகள் விளையாடுறாங்க. அது மூலமாக அவங்க வந்து போட்டித் தேர்வுகள் வச்சு அதில் வின் பண்ணுறவங்களுக்கு மாவட்ட அளவிலான தனி நபருக்கான பிரிவுலையும் அவங்க வந்து கோப்பைகள் கொடுக்குறாங்க. குழு விளையாட்டுகளுக்காகவும் அவங்க தனியாக சூப்பரான தொகையோடு அவங்க வந்து பரிசுகள் வழங்க இருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. வருட வருடம் இது நடக்கும் இல்லையா, இந்த வருடமும் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறாங்க. வர 31 தேதிக்குள்ளே இந்த விளையாட்டு போட்டிக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும்னு சொல்லியிருக்கிறாங்க. என்றைக்கு நடக்குது அப்படின்னா, நம்ம திருநெல்வேலி மாவட்டத்தில் செப்டம்பர் மாதம் 4 தேதி

இருந்து 30ஆம் தேதி வரைக்கும் நடக்க இருக்குது. இதை இணையதளம் மூலமாக மட்டும்தான் நம்ம விண்ணப்பிக்க முடியும். விண்ணப்பிக்கிறதுக்கான இணையதள முகவரி நான் சொல்கிறேன், நம்மளுடைய தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்துடைய அதிகாரப்பூர்வமான இணையதளமான stat.gn.gov.in அப்படின்ற இந்த வெப்சைட்டில் நீங்கள் அப்ளை பண்ணலாம். அப்படி இல்லைன்னா cmtrophy.stat.in அப்படின்ற இந்த வெப்சைட்டில் கூட நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஆனால் வர 31ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிவிடுங்க. இல்லை, இன்னும் சில தகவல்கள்லாம் உங்களுக்காக காத்துட்ருக்கு. அதுக்கு முன்னால் நம்ம பாடல் கேட்டுக்கலாம், ஜாவா அண்ட் ட்ரை படத்தில் இருந்து.

நேரில் 7:38 நிமிடமாகுது. வணக்கம் பரணி நிகழ்ச்சியில் நம்ம அடுத்தா என்ன தகவல் தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா, நாளைக்கு சில இடங்களில் மின் விநியோகம் இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. எங்கெல்லாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, திசையின் விலை, களக்காடு மற்றும் கோட்டை கருங்குளம் இந்த துணை மின் நிலையங்களில் நாளைக்கு மாதாந்திர பராமரிப்பு பணி செய்கிறதுக்காக உத்தேசித்திருக்கிறதுனால காலையில் 9 மணிலேருந்து பிற்பகல் 2 மணி வரைக்கும் மின் விநியோகம் இருக்காது. எங்கெல்லாம் கேட்டிங்கன்னா, திசையின் விலை, மகாதேவன்குளம், களக்காடு, புலியூர், மாவடி, அப்புறம் கோட்டை கருங்குளம், வாழைத்தோட்டம், குமாரபுரம், சமூகரங்கபுரம் இந்த பகுதிகளில் மின் விநியோகம் இருக்காது. இதுபோல் சங்கரன்கோவில் பகுதியில் இருக்கக்கூடிய கரிவலம் வந்தநல்லூர் துணை மின் நிலையத்திலையும் நாளைக்கு மாதாந்திர பராமரிப்பு நடக்க இருக்கிறதுனால காலையில் 9 மணியிலிருந்து மதியம் 2 மணி வரைக்கும் மின் விநியோகம் இருக்காது. எங்கெல்லாம் கேட்டிங்கன்னா, கரிவலம் வந்தநல்லூர், பனையூர், குவளைக்கண்ணி, கோமதி முத்துபுரம், இடையன்குளம், துரைச்சாமியாபுரம், செவல்பட்டி, சுப்பிரமணியபுரம் இந்த பகுதிகளில் எல்லாமே மின் விநியோகம் இருக்காது. நிலை நம்ம வணக்கம் பரணி நிகழ்ச்சியில் இன்னும் சில தகவல்கள்லாம் உங்களுக்காக காத்துட்ருக்குது. அதுக்கு முன்னால் நம்ம பாடல் கே

நேரம் காலை 7:43. அடுத்ததான் நம்ம கேட்க இருக்கிறோம் இன்றைய தினம். இன்னைக்கு சர்வதேச இளைஞர் தினம். ஒவ்வொரு வருடமும் ஆகஸ்ட் 12 உலகம் முழுசும் சர்வதேச இளைஞர் தினமாக நம்ம கொண்டாடுறோம். இளைஞர்களுடைய திறமைகளை ஊக்கப்படுத்துறதுக்கும் அவங்களுடைய பங்களிப்பை அங்கீகரிக்கிறதுக்கும் இந்த சமூகத்தில் அவங்களுடைய பங்கை வலியுறுத்துறதுக்கும் இந்த நாள் கடைபிடிக்கப்படுகிறது. இன்றைய இளைஞர்கள் தான் நாளைய தலைவர்கள். ஒரு நாட்டோட வளர்ச்சியும் முன்னேற்றமும் புதுமையும் இன்றைய இளைஞர்களோட கையில் தான் இருக்குது. ஐநா அமைப்பு இளைஞர்களுடைய கல்வி, வேலைவாய்ப்பு, உடல்நலம், மனநலம், சமூக பங்கேற்புன்னு இந்த விஷயங்களில் கவனம் செலுத்த இந்த நாளை உருவாக்கி இருக்கிறாங்க. வெவ்வேறு சூழல்கள், ஒரே கனவுகள் அப்படின்றது தான் இந்த வருடத்தினுடைய கருப்பொருள். இளமை அப்படின்றது வயசு மட்டும் இல்லை, அது ஒரு சக்தி, ஒரு தன்னம்பிக்கை.

ஒரு மாற்றத்தை உருவாக்கக்கூடிய திறன். இன்றைய இளைஞர்கள் அறிவியல், தொழில்நுட்பம், கலை, விளையாட்டு, விவசாயம், தொழில் முனைவோர், சமூக சேவை, விஞ்ஞானம்னு எல்லா துறைகள்லையும் சாதனை படைச்சிட்டு வர்றாங்க. இருந்தாலும் இளைஞர்களின் சக்தியை சீர்குலைக்க இன்றைக்கு போதைப் பொருட்கள், ஆன்லைன் கேம்னு நிறைய பரிதாபங்கள் இருக்குது. இந்த செயல்களை தடுக்க உலக நாடுகள் தீவிரமாக முயற்சிகள் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. நீங்களும் இதுக்கு உதவி செய்யலாம். போதைப் பொருள் குறித்த புகார்களுக்கு 1933 அப்படின்ற இந்த டோல் ஃப்ரீ நம்பருக்கு எப்போனாலும் கால் பண்ணலாம். இளைஞர்களுடைய நல்ல யோசனை, ஒரு நல்ல முயற்சி, நல்ல முடிவு நாட்டையே மாற்றும் சக்தி படைச்சது. இளைஞர்களே, புதிய திறன்களை கற்றுக்கோங்க. நமக்கு கிடைச்சி இருக்கக்கூடிய தொழில்நுட்பத்தை நல்ல வழியில் பயன்படுத்துங்க. புதிய கண்டுபிடிப்புகளை உருவாக்குங்க. நல்ல சத்தான உணவுகளை சாப்பிடுங்க. சமூக வலைத்தளங்களில் அதிக நேரம் செலவழிக்காதீங்க. ஒரு ஆரோக்கியமான இளைஞரால் மட்டும்தான் ஆரோக்கியமான சமுதாயத்தை

சக்தி படைச்சது. இளைஞர்களே, புதிய திறன்களை கற்றுக்கோங்க. நமக்கு கிடைச்சி இருக்கக்கூடிய தொழில்நுட்பத்தை நல்ல வழியில் பயன்படுத்துங்க. புதிய கண்டுபிடிப்புகளை உருவாக்குங்க. நல்ல சத்தான உணவுகளை சாப்பிடுங்க. சமூக வலைத்தளங்களில் அதிக நேரம் செலவழிக்காதீங்க. ஒரு ஆரோக்கியமான இளைஞரால் மட்டும்தான் ஆரோக்கியமான சமுதாயத்தை உருவாக்க முடியும். உழைப்பை நம்புங்க. தோல்வியை பார்த்து பயப்படாதீங்க. ஒரு தோல்வியோட வாழ்க்கை முடிஞ்சு போயிட்டதா நினைக்காதீங்க. தோல்வி அப்படின்றது முடிவு கிடையாது, வெற்றிக்கான முதல் படி. இன்றைய இளைஞர்களே நாளைய இந்தியாவின் நம்பிக்கை. உங்கள் கனவுகளை நம்புங்க. உங்கள் திறமையை வளர்த்துக்கோங்க. வெற்றியை நோக்கி விழுந்தாலும் தொடர்ந்து பயணிங்க. உங்கள் அனைவருக்கும் திருநெல்வேலி அகில இந்திய வானொலி நிலையத்தின் சார்பாக சர்வதேச இளைஞர் தின நல்வாழ்த்துக்கள். உத்வேகம் ஊட்டும் சுப்ரானா பாடல் நம்ம அடுத்ததாக கேட்கலாம். சந்தோஷ் நாராயணன் பாடி இசையமைத்து இருக்கக்கூடிய இறுதி சுற்று திரைப்படத்திலிருந்து.

0: இன்று ஒரு தகவல்.
1: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: 80 வருடங்களாக சைபால்.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
4: வணக்கம். மரணி நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாளையங்கோட்டை மகாராஜா நகர் உழவர் சந்தையில் காய்கறிகள் மற்றும் பழங்களுடைய விலை பட்டியல் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்க இருக்கிறோம். தக்காளி கிலோ 20 ரூபாய், கத்தரிக்காய் 30 ரூபாய், வெண்டைக்காய் 40 ரூபாய், புடலங்காய் 26 ரூபாய், சுரைக்காய் 16 ரூபாய், பீர்க்கங்காய் 40 ரூபாய், பூசணிக்காய் தடியங்காய் கிலோ 18 ரூபாய், அவரைக்காய் 80 ரூபாய், கொத்தவரை 32 ரூபாய், பாகற்காய் 60 ரூபாய், பச்சை மிளகாய் 42 ரூபாய், முருங்கைக்காய் 25 ரூபாய், பெரிய வெங்காயம் 39 ரூபாய், சின்ன வெங்காயம் 75 ரூபாய், காராமணி 36 ரூபாய், கோவைக்காய் 60 ரூபாய், தேங்காய் 63 ரூபாய்க்கு விற்கிறாங்க, இஞ்சி 190 ரூபாய், முள்ளங்கி 35 ரூபாய், உருளைக்கிழங்கு 28 ரூபாய், கேரட் 88 ரூபாய், சவுச்சோ 34 ரூபாய், முட்டைக்கோஸ் 30 ரூபாய், பீட்ரூட் 48 ரூபாய்க்கு விற்கிறாங்க, பூண்டு ரகங்கள் வாரிய 250 ரூபாயிலிருந்து 330 ரூபாய் வரைக்கும் விற்கிறாங்க, பச்சை பட்டாணி 180 ரூபாய், சேம்பு 55 ரூபாய், சேனைக்கிழங்கு 40 ரூபாய், சீனிக்கிழங்கு 55 ரூபாய்க்கு விற்கிறாங்க. பழங்களுடைய விலைப்பட்டியல் என்ன நம்ம தெரிஞ்சுக்கலாம். எலுமிச்சை 75 ரூபாய், ஆப்பிள் 240 ரூபாய், அன்னாசி 70 ரூபாய், கொய்யா 80 ரூபாய், சப்போட்டா 50 ரூபாய், பப்பாளி 40 ரூபாய், நெல்லிக்காய் 50 ரூபாய், சீத்தாப்பழம் 100 ரூபாய், வாழைப்பழங்களில் செவ்வாழை 100 ரூபாய், ஏலக்கி 90 ரூபாய், மட்டி 80 ரூபாய், நேந்திரன் 80 ரூபாய், கற்பூரவல்லி கோழிக்கோடு நாடு கிலோ 60 ரூபாய்க்கு விற்கிறாங்க. நெல்லை இந்த தகவல்களை பாளையங்கோட்டை மகாராஜா நகர் உழவர் சந்தை நிர்வாக அலுவலரிடமிருந்து பெறப்பட்டது. 7:52 வணக்கம் பரணி நிகழ்ச்சியில் அடுத்ததான் நம்ம சூப்பரான பாடல் கேட்க போகிறோம். குஷி திரைப்படத்திலிருந்து அசீம் அப்துல் வஹாப் பாடி இசையமைத்திருக்கக்கூடிய சூப்பரான பாடலை நம்ம கேட்டுட்டு வந்துடலாம்.

0: இன்று ஒரு தகவல்.
1: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: 80 வருடங்களாக சைபால்.
3: நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க நிலைப்பன்மலை 102.6. நேற்று நம்ம வணக்கம் வரணும் நிகழ்ச்சியோட நிறைவான பகுதிக்கு வந்துட்டோம். நிறைவான பாடலை தான் நம்ம வேட்டையின் திரைப்படத்துல இருந்து கேட்க இருக்கிறோம். பாடலை தொடர்ந்து 8 மணிக்கான செய்தி சுருக்கமும் அதனை தொடர்ந்து வழக்கென்று வந்தால் நிகழ்ச்சியும் உங்களுக்காக காத்துட்டு இருக்குது. நேற்று நம்ம நெல்லைப்பண்பலை 102.6 ஒலிக்க இருக்கும் அத்தனை பாடல்களையும் நிகழ்ச்சிகளையும் கேட்டிருசிங்கன்னு சொல்லிட்டு நிகழ்ச்சியின் விரைவுகிறேன். நான் உங்கள் அன்பு அறிவிப்பாளர் ரியோ.

செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். முன்னாள் குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்தின் சுயசரிதை புத்தகத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று புதுதில்லியில் வெளியிடுகிறார். கேரள மாநிலத்தின் பெயரை கேரளம் என மாற்றுவதற்கான சட்டத்திருத்த மசோதாவை மாநிலங்களவையில் இன்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தாக்கல் செய்ய உள்ளார். இந்தியா வந்துள்ள லைபீரிய நாடாளுமன்ற குழுவினருடன் டாக்டர் ஜெய்சங்கர் பல்வேறு வளர்ச்சித் திட்டங்கள் குறித்து ஆலோசனை நடத்தினார். பங்குச் சந்தையில் பட்டியலிடப்பட்டுள்ள நகராட்சிகள் தங்களின் பங்குகள் குறித்த விபரம் மற்றும் நிதியாண்டு அறிக்கையை தாக்கல் செய்வதற்கான காலக்கெடுவை பங்குகள் பரிவர்த்தனை வாரியமான செபி தளர்த்தியுள்ளது. தொகுதி மறுவரையறை தொடர்பான அரசின் தனித்தீர்மானம் தமிழக சட்டப்பேரவையில் இன்று நிறைவேற்றப்பட உள்ளது. வெளிநாட்டு பங்களிப்பு ஒழுங்குமுறை திருத்த மசோதா குறித்து தாவேக் அரசு வீண் வதந்திகளை பரப்பக்கூடாது என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினா நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். வேலூர் உட்பட நாடு முழுவதும் உள்ள கூட்டுறவு நிறுவனங்களின் செயல்பாடுகளை ஆய்வு செய்ய பல்வேறு நிலைகளில் குழுக்களை மத்திய அரசு அமைத்துள்ளது. தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையமான டிஎன்பிஎஸ்சியின் குரூப் 2 மற்றும் 2A முதல்நிலை தேர்வுகள் வரும் நவம்பர் 1ஆம் தேதி நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆடி அமாவாசையை ஒட்டி தமிழகம் முழுவதும் முக்கிய நீர்நிலைகளில் ஏராளமானோர் அதிகாலை முதலே முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்து வழிபட்டனர். இல்லந்தோறும் மூவர்ணக்குடி இயக்கத்தின் ஒரு பகுதியாக நாமக்கல்லில் பிஜேபி சார்பில் தேசிய கொடி பேரணி நடைபெற்றது. திருவள்ளூர் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலும் பறிமுதல் செய்யப்பட்ட சுமார் 1000 கிலோ போதைப் பொருட்களை காவல்துறை மற்றும் உணவு பாதுகாப்பு அலுவலர்கள் முன்னிலையில் அளிக்கப்பட்டது. இதேபோல் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் பறிமுதல் செய்யப்பட்ட 1602 கிலோ போதைப் பொருட்களும் எரித்து அளிக்கப்பட்டன. கொலம்பியாவில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 180 அதிகரித்துள்ளது. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் கோவை அணிக்கு எதிரான ஆட்டத்தில் திருப்பூர் அணி 4 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. செய்திச் சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.

0: 106.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: அன்பளிஞ்சங்களுக்கு உற்சாகமான இனிய காலை வணக்கம். நேகரணிஞ்சிருக்கிறீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6. 8:03 ஆயிட்டிருக்குது. கேட்கவிருக்கிறோம் வழக்கென்று வந்தால் நிகழ்ச்சி. ஒவ்வொரு நாளும் சட்டம் சம்பந்தப்பட்ட நிறைய தகவல்களை நமக்காக வழங்கிட்டிருக்கிறாங்க திருநெல்வேலி மாவட்ட சிறப்பு அரசு வழக்கறிஞர் ஐமுருகேசன் அவர்கள். இன்றைக்கும் கூட நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்க இருக்கிறோம், கேட்கலாம்.
2: நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நாம் இந்த வருவாய்த்துறையை பற்றி தான் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கோம். பட்டாலாம் ஓரளவுக்கு நம்ம பார்த்து முடிச்சிட்டோம், பேசி முடிச்சிட்டோம். இந்த கிராம நிர்வாக அதிகாரி மற்ற வருவாய்த்துறையினர் கையாளும் கணக்குகள் வந்து நிறைய புத்தகங்கள் இருக்குது. இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டால் தான் ஒரு வருவாய்த்துறையில் என்னென்ன புத்தகங்கள் இருக்குது, அதில் என்னென்ன பதிவு செய்கிறாங்க, நமக்கு என்னென்ன விவரங்கள் வேணுமென்றால் எங்கே கேட்கலாம் அப்படிங்கக்கூடிய சில விஷயங்களெல்லாம் இது தெரிந்தால் மட்டுமே சாத்தியம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா விஓ அப்படி டில்லிக்கே ராஜாவானாலும் பாட்டி சொல்லி தட்டாதேன்னு ஒரு தமிழ் திரைப்பட பாடலை நம்ம கேட்டிருப்போம். அதே மாதிரி வருவாய்த்துறை என்பது ஒரு நாட்டின் முதுகெலும்பு, அதன் தலைமை மிகவும் சக்தி வாய்ந்தது, அளப்பரிய அதிகாரத்தை கொண்டது. இருந்தாலும் அந்த அதிகார சக்கரவர்த்தி கடைநிலையில் உள்ள ஒருவரின் ஒப்புதலை கேட்டு ஒரு சங்கதியை செய்ய வேண்டிய நிலையில் உள்ளது என்றால் அந்த கடைநிலை அல்லது அந்த பாட்டி என்பவர் கிராம நிர்வாக அதிகாரி என்றால் அது மிகையல்ல. டெல்லிக்கே ராஜாவானாலும் பாட்டி சொல்லை தட்டக்கூடாது என்பது எழுதப்படாத நீதி.

0: ஒரு தேசத்திற்கும் குடியானவர்களுக்கும் நேரடி தொடர்பு என்றால் அது கிராம நிர்வாக அதிகாரி மூலம் மட்டுமே சாத்தியம். ஒரு குடியானவனின் முழு உரிமைகளையும் பொறுப்புகளையும் மற்றும் பாதுகாப்புகளையும் அன்றாடம் பரிசீலிப்பது கிராம நிர்வாக அதிகாரியே ஆவார். கிராம நிர்வாக அதிகாரிக்கு பல்வேறு பணிகள் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அதற்காக வருவாய் கணக்கு புத்தகங்கள் பதிவேடுகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. அதில் முக்கியமான சிலவற்றை மட்டும் நாம் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். ஒரு கிராம நிர்வாக அதிகாரி தமிழ்நாடு அரசின் வருவாய்த்துறையின் கீழ் உள்ள கிராமங்கள் தொடர்பான 24 வகையான கணக்குகளை பராமரித்து வருகிறார். அந்த கிராம கணக்குகள் எவை என்று பொதுமக்கள் அனைவரும் சிறிதளவேனும் தெரிந்து வைத்திருக்க வேண்டியது மிகவும் அவசியம். ஏனெனில் அவை அனைத்தும் குடிமக்களின் நலன் மற்றும் உரிமைகள் சார்ந்தவைகள். ஆகவே அது குறித்து கொஞ்சம் சுருக்கமாக சில புத்தகங்களை பற்றி சொல்லிக்கலாம். ஏற்கனவே சொல்லக்கூடிய சொன்ன அந்த பட்டாக்களை விட்டுவிட்டு இப்பொழுது அவர்கள் ஏற்கனவே நம்ம வந்து ஆப்பதிவேடுனா என்னன்னு பார்த்துட்டோம், பட்டானா என்னன்னு பார்த்துட்டோம், இந்த டூசி பட்டான்னு சொன்னோம்ல, டூசி கிராம கணக்கு இதெல்லாம் நம்ம வந்து ஏற்கனவே பார்த்துட்டோம். இருந்தாலும் ஒரு சில விஷயங்களை நாம் தெரிந்து கொள்வது நல்லது. இந்த கிராம கணக்கு எண் 1 அல்லது சாகுபடி கணக்கு அப்படின்னு சொல்லி, கிராம கணக்கு எண் 1 அல்லது சாகுபடி கணக்கு. குடியானவர்கள் சாகுபடி செய்யும் விவசாயம் சார்ந்த பதிவுகள் பயிர் வாரியாக பிரிக்கப்பட்டு எந்தெந்த புலயன்களில் என்னென்ன பயிர்கள் பயிரிடப்படுகின்றன என்ற விவரங்கள் மாதந்தோறும் பதியப்படும் ஒரு கணக்கு புத்தகமாகும். கிராமத்தில் உள்ள விவசாயிகளின் விவசாய வருமானத்தை சாகுபடி கணக்கின் மூலம் ஓரளவு அறிந்து கொள்ள முடியும். அடுத்தால பார்த்தீங்கன்னா அந்த டூசி அப்படின்னு சொல்லக்கூடியதை நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். அந்த டூசியை பொறுத்தளவில், அந்த டூசி கிராம கணக்கை பொறுத்தளவில், கிராமத்தில் உள்ள அரசுக்கு சொந்தமான மற்றும் தனியாருக்கு அரசால் விடப்பட்ட நீண்டகால குத்தகையில் உள்ள பலன் தரும் மரங்கள், தோப்புகள், அங்கங்கே சிதறி கிடக்கும் மரங்கள், புறம்போக்கில் உள்ள மரங்கள், பேரூராட்சி ஊராட்சி போன்ற உள்ளாட்சி அமைப்புகளின் வசம் ஒதுக்கப்பட்ட மரங்கள் போன்றவைகளின் விவரங்கள் அடங்கிய பதிவுகள் இந்த டூசி கிராம கணக்கில் பதிவு செய்யப்பட்டிருக்கும். ஆனால் வனத்துறைக்கு பாத்தியப்பட்ட மரங்கள் இதில் வராது, தனியாக இருக்கும். இதில் இருக்கக்கூடிய அந்த பலன் தரும் மரங்களை வந்து குத்தகைக்கு எடுத்தவர்களுக்கு அனுபவிக்கும், அதனை பராமரித்துக் கொள்ளவுக்கும் வருவாய்த்துறையால் இந்த கணக்கு புத்தகத்தின் மூலம் ஒரு உரிமை வழங்கப்படுகிறது. அதுதான் டூசி பட்டா என்று அழைப்பார்கள். அந்த டூசியை தான் கிராமத்து மக்கள் தூசி பட்டா என்று சொல்வார்கள். 2D கிராம கணக்குன்னு ஒரு புத்தகம் இருக்கு. 2D கிராம கணக்கு, இந்த கணக்கு புத்தகம் அடங்கலில் உள்ள பதிவுகளை கொண்டு தயாரிக்கப்படுகிறது. இதன்படி பல்வேறு பாசன திட்டத்தின் கீழ் பாசன வசதி பெறும் நிலப்பரப்பினை புலவாரியாக காட்டும் ஒரு கணக்கு புத்தகமாகும். இது ஆற்று பாசனத்தையும் ஏரி பாசனத்தையும் மற்றும் இதர பாசன வசதிகளை வகைப்படுத்தி காட்டுகிறது. இது வந்து 2D கிராம கணக்குன்னு சொல்லக்கூடியது. அதே மாதிரி 2F கிராம கணக்குன்னு ஒரு புத்தகம் இருக்கு. இதனை தரிசு நிலங்கள் பதிவேடு என்று சொல்வார்கள். ஒவ்வொரு ஆண்டிலும் சாகுபடி செய்யக்கூடிய நிலங்கள் சாகுபடி செய்யப்படாமல் தரிசாக விடப்பட்ட நிலங்கள், வனம், நிலையான புல்தரை, மரவகை பயிர் ஆகியவைகள் குறித்து ஆண்டுதோறும் கணக்கிடப்படும் ஒரு புத்தகமாகும். சாகுபடியை விடுத்து வேறு ஏதேனும் பயன்பாட்டிற்கு விவசாய நிலம் மாற்றப்பட்டுள்ளதா என்ற விவரமும் இதில் பதிவு செய்யப்படும். இது கிராம விவசாயத்தின் நலன் சார்ந்த ஒரு புத்தகமாகும். அதனால் இந்த விவசாய நிலங்களுக்கு இடையே பாதை அமைக்கிறது, ரோடு போடுறது, அந்த விரிவாக்கத்தின் மூலமாக விவசாய நிலங்கள் நன்றாக விளையக்கூடிய நிலங்கள் கூட தரிசுகளாக மாற்றப்பட்டு பிற்காலத்தில் அது ஒரு குடியிருப்பு மனைகளாகவோ அல்லது வணிக வளாகங்களாகவோ கட்டக்கூடிய ஒரு நிலைமையை அது பிரதிபலிக்கிறது. இந்த 2F கிராம கணக்கு தான் தரிசு நிலங்கள் பதிவேடுன்னு சொல்லி இருக்கிறதுனால எந்தெந்த விவசாய நிலங்கள் தரிசு நிலங்களாக மாறுதுங்கிற விவரமும் இந்த புத்தகத்தில் பராமரிக்கப்பட்டு வரும். இதிலிருந்து அந்த விவரங்களை நாம் தெரிந்து கொள்ளலாம். இந்த கிராம நிர்வாக அதிகாரிகளின் கையில் இருக்கக்கூடிய இந்த மாதிரியான கணக்கு புத்தகங்களில் என்னென்ன பதிவு செய்யப்படுகிறது, அது எப்போது பதிவு செய்யப்படுகிறது, மாதந்தோறுமா ஆண்டுதோறுமா அப்படிங்கிற விஷயங்கள்லாம் தெரிந்தால்தான் நாளைக்கு நாம் ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றி கேட்க வேண்டும் என்றால் அதை கரெக்டாக சொல்லி கேட்க முடியும். இதில் நிறைய புத்தகங்கள் இருக்கிறது. மித்த புத்தகங்களை நாம் நாளை கேட்கலாம். நன்றி, வணக்கம்.
1: நேர்களே, கேட்டீங்க சட்டம் சம்பந்தப்பட்ட தகவலை நமக்காக வழங்கினாங்க திருநெல்வேலி மாவட்ட சிறப்பு அரசு வழக்கறிஞர் ஐ முருகேசன் அவர்கள். நேரம் 8:09 ஆயிட்டிருக்குது. இனி கேட்கலாம் திரைப்பட பாடல். சேதுபதி திரைப்படத்திலிருந்து பாடலை கேட்டு இணைஞ்சிருங்க. ஆகாஷ்வாணி நிலைப்பண்பலை 102.6.

0: இப்படித்தான் ஒரு நாள் காலையில எந்திரிச்சு போய் இந்த பக்கம் பார்த்தா
1: மேகம் பூவாய் தூவும்.
0: என்னடா இந்த பக்கம் ஒரே தூரலா இருக்குன்னு அந்த பக்கம் பார்த்தா
1: இதுவரை இல்லாத உணர்வு இது இதயத்தை.
0: இது இந்த பக்கமா போனா தூருது, அந்த பக்கமா போனா துண்டாக்குதுன்னு பின்பக்கமா போனா
2: உங்க பொன்னான கைகள் பொன்னாகலாமா, உதவிக்கு வரலாமா, சம்மதம் வருமா?
0: என்ன எந்த பக்கம் பார்த்தாலும் ஒரே பாட்டா இருக்கு.
3: இசைமலைன்னா அப்படித்தான் இருக்கும்.
0: என்ன

0: இசைமலையா?
1: ஆமா, நம்ம நெல்லை பண்பலைனாலே எப்பவும் இசைமலை தானே.
0: ஓஹோ, அப்போ எப்போதும் கேளுங்க.
2: இது 102.6.
3: நேரம் 8:15 ஆகிட்டு இருக்குது. வேதமும் நாதமும் நிகழ்ச்சியில உரை வழங்க இருக்கிறாங்க சுந்தர பாண்டியபுரம், சி சக்திவேல் அவர்கள்.
4: சட்டங்கள் மாறும், நீதி மாறாது. மாறுகின்ற சட்டத்தை அமைப்பதற்கு எவ்வளவு சிந்தனை தேவைப்படுகிறது, அதை போல மாறாத நீதியை கூறுவதற்கும் எவ்வளவு ஆற்றல் வேண்டும் என்பதை நினைத்து பார்த்தல் வேண்டும். பழங்கால பண்பாடுகளை தொகுத்து உருவம் கொடுத்து நமது முன்னோர்கள் இதிகாசம், புராணம் என்று பெயரிட்டனர். பழங்கால பெரியோர்களின் மேலான வாழ்வு நெறிமுறைகளை இக்கால மக்களுக்கு உணர்த்தினால்தான் வருங்கால சமுதாயம் சீரோடு விளங்கும். நமது முன்னோர்கள் எந்த ஒரு அறிவு கதையையும் கதையின் மூலமாகவே சொல்லி வந்தனர். மக்களின் புறநிலை வரலாறாகவும் அகநிலை கலையாகவும் மலரும் என்பது அடிப்படை கொள்கையாகும். மக்களுக்கு அறிவுடைமையை புகட்டும் அளவிற்கு அறிவும் அனுபவமும் பெற்ற மேலோர்கள் பரதக்கலையை மேற்கொண்டனர். இப்பரதக்கலையின் வரைமுறையை புரிந்து கொள்வதற்கு, அதாவது இலக்கணங்களை அறிந்து கொள்வதற்கு, தர்மி என்ற ஒரு சொல்லின் மூலம், பதத்தின் மூலம் நம்மால் புரிந்து கொள்ள முடியும். நாட்டிய தர்மி, கருத்தினை காண்போருக்கு கொண்டு செலுத்தும் முறை தர்மி எனப்படும். தர்மி என்றால் முறை அல்லது வழக்கு என்று பொருள். தர்மி இரு வகைப்படும். அவை லோக தர்மி, நாட்டிய தர்மி எனப்படும். நாட்டிய தர்மி என்பது கவிஞன் அல்லது கலைஞன் தன் அறிவாற்றலால் கற்பனை செய்யும் வியப்பு தரும் நிகழ்ச்சிகளை கொண்டு இயல்பான மனித மனநிலைக்கும் நடைமுறைக்கும் அப்பாற்பட்ட கருத்துக்களுடனும் மனிதர்களுக்கு மகிழ்ச்சியூட்டும் அபிநயங்களை கொண்டதும் மிகுதியான அலங்காரங்களை கொண்டதும் பெண் வேடங்களை ஆண்களே தரித்து கொள்வதும் அபிநயத்தால் உணர்த்தக்கூடிய எந்த ஒரு கருத்தினிற்கும் உருவத்தினை தந்து காட்சி பொருளாக காட்டுதலும் நாட்டிய தர்மி ஆகும். லோக தர்மி, இதன் பொருள் உலகத்தின் இயல்பை ஒட்டிய நடனத்தின் செயல்பாடுகளை செய்வது என்பது ஆகும். இயல்பாக உலக நடைமுறைகளுக்கு ஏற்ப செய்வது என்று கொள்ளலாம். இயற்கையாக தோன்றும் பாவங்களுக்கு கவிஞனோ நடனம் செய்பவரோ தன் அறிவாற்றலால் கற்பனை செய்து வியப்பு தரும் நிகழ்ச்சிகள் இல்லாமல் உலகியல் வழக்குடன் பொருந்தி வரும் நிலையில் எளிமையாக இயற்கையான அபிநயங்களை செய்தால் அது லோக தர்மி எனப்படும். இதனை நாட்டியத்தில் தியான சுலோகத்தில் ஆங்கிகம் புவனம் எஸ்ய வாசிகம் சர்வ வாங்மயம் ஆகாரியம் சந்திர தாராதி தொம் நமக சாத்விகம் சிவம் என்று சாரங்க தேவர் அவர்களால் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த தியான சுலோகத்தில் ஆங்கிக அபிநயம், வாசிக அபிநயம், ஆகாரி அபிநயம், சாத்விக அபிநயம் போன்ற 4 விதமான அபிநயங்களை விளக்கி கூறுவதாக அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த 4 விதமான அபிநயங்களை கொண்டு நாட்டிய உருப்படிகள் இயற்றப்படுகிறது. தொடர்ந்து சிந்திப்போம்.
3: நேயர்கள் கேட்டீங்க வேதமும் நாதும் நிகழ்ச்சி. உரை வழங்கினாங்க சுந்தர பாண்டியபுரம், சி சக்திவேல் அவர்கள். தொடர்ந்து இசை திரைப்படத்துல என்ன பாடல் வந்துட்டு இருக்கு, பாடலை கேட்டு இணைஞ்சிருங்க. ஆகாஷ்வாணி நிலை பண்பலை 102.6.

0: நடப்புகள், உலக நடப்புகள் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அப்டேட்டடா இருங்க. நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி நிகழ்ச்சிகள் அனைத்தையும் கேளுங்க.
1: எட்டு மணி 24 நிமிடமாக இருக்கிறது. கேட்டுருக்கிறீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6. வீட்டில்

எப்போவுமே நம்மளை ரொம்ப ரொம்ப ரொம்ப பிஸியாக வச்சுக்கிறது நம்ம வீட்டில் உள்ள குட்டீஸ் தான். நம்மளை வந்து எந்த ஒரு வேலை செய்கிறதா இருந்தாலும் சரி, பரபரப்பாக செய்ய வைக்கிறது அவங்க தான். நம்மளை வந்து அதை என்ஜாய் பண்ணி சந்தோஷமாக செய்ய வைக்கிறது அவங்க தான். அதனாலேயே பெரியவங்களுக்கு என்னென்னா பிள்ளைங்களை பற்றின கவலை இருந்துகிட்டே இருக்கும் இல்லையா. பொதுவாக பெற்றோர்களுக்கு இருக்கிற கவலை, என் பிள்ளை வந்து அதிகமாக வெயிட் போட மாட்டேங்குது, இல்லைனா அதிகமான வெயிட் போட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்ருப்பீங்க. ஒருவேளை உங்களுக்கும் கூட ஒரு பெற்றோராக இந்த மாதிரியான விஷயங்கள் ஓடிட்டுருக்குன்னா, இன்றைக்கி சாயங்காலம் 5:02 ஆலோசனை நேரம் கேட்க மறந்துடாதீங்க. ஏன்னா இன்றைக்கி ஆலோசனை நேரத்தில் குழந்தைகளிடம் காணப்படும் உடல் பருமன் பிரச்சனைகளுக்கான காரணங்கள், அதனால் ஏற்படும் பாதிப்புகள், அதற்கான தீர்வுகள், இதை பற்றி தான் வந்து நேர்முகத்தில் பங்கேற்கு வந்து நமக்கு நிறைய தகவல்கள் சொல்ல இருக்கிறாங்க மருத்துவர் நந்தினி போஸ் அவர்கள். ஸோ நேர்கள் நிகழ்ச்சியை கேட்க மறந்துடாதீங்க. இப்போ பாடல் வந்துட்டே இருக்கு. படிக்காதவன் திரைப்படத்தில் இருந்தால் பாடல் கேட்கவிருக்கிறோம். பாடலை கேட்டு இணைச்சிருங்க. நிலைப்பான் பலை 102.6.

0: சைவாரின் இன்று ஒரு தகவல்.
1: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: 80 வருடங்களாக சைபால்.
3: நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க நிலைப்பன்மலை 102.6. நேரம் 8:30 இன்றைய குறிஞ்சியை நான் கேட்கவிருக்கிறோம். இணைஞ்சிருக்கிறீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி பண்பலை 102.6.
4: இன்றைய குறுஞ்செய்தி, காலை வணக்கம் மன்னர் வேந்தே.
5: வணக்கம் வணக்கம், வாரும் இப்படி அமரும்.
4: மன்னரின் முகத்தில் எள்ளும் கொள்ளும் விடுகிறது, யார் காரணம் என்று தெரியவில்லையே.
5: நேற்று எனக்கு தெரியாமல் ஒரு சம்பவம் நடந்தேறியிருக்கிறது, என்னவென்று நீரே கூறுகிறீரா இல்லை என் வாளுக்கு பதில் கூறப் போகிறீரா?
4: என்ன வாளா மன்னா, அப்படி என்ன சம்பவம் நடந்தது?
5: எல்லாவற்றிற்கும் துணை நின்று விட்டு இப்போது ஒன்றும் தெரியாத அப்பாவி போல் முகத்தை வைத்துக் கொண்டு வந்து என் முன்னே நிற்கிறீர்.
4: அப்பாவி போலவா? அமைப்பு அப்படித்தானே மன்னா?
5: உண்மையை கூறும், நேற்று மாலை இளவரசரை அழைத்துக் கொண்டு எங்கு சென்றீர், யாரை கேட்டு சென்றீர், எப்படி சென்றீர், எதற்காக சென்றீர்?
4: இதுதான் விஷயமா மன்னா? ஒட்டுமொத்தமாக கேள்வி கணைகளை இப்படி தொடுத்தால் எப்படி என்னால் பதில் அளிக்க இயலும்?
5: எனது அனுமதி இல்லாமல் இளவரசனை வேறு வெளியே அழைத்து சென்றிருக்கிறீர். அவன் எனது தம்பி மட்டுமல்ல, இளவரசனும் மட்டுமல்ல, எதிர்காலத்தில் இந்த நாட்டை ஆளப்போகிற மன்னன், மக்களை பாதுகாக்கும் பாதுகாவலர். அவனை குருகுலத்தில் இருந்து நீர் எங்கே அழைத்து சென்றீர்? இப்போது எனக்கு விடை தெரிந்தே ஆக வேண்டும்.
4: மன்னா, தாங்கள் கேட்ட கேள்வியிலேயே இதற்கான பதிலும் இருக்கிறது.
5: என்ன கூறுகிறீர்
4: மன்னா? இளவரசர் சந்திரசேனன் எதிர்காலத்தில் நாட்டை ஆள போகும் நம்பிக்கை நட்சத்திரம். ஒரு நாட்டின் எதிர்கால துண்கள் என்று நாம் யாரை கூறுவோம்?
5: இளைஞர்களை தான் சொல்லுவோம்.
4: அந்த இளைஞர்களின் உடல் நலமும் மனநலமும் நன்றாக இருக்க வேண்டும், அப்போதுதான் அவர்களால் சரியாக கல்வி கற்க இயலும்.
5: ஆமாம், உண்மைதான்.
4: ஆனால் அது மட்டும் போதாது மன்னா. இப்போது இருக்கும் உலகம் நவீனமயமாக்கலுக்கும் தொழில்நுட்பத்துக்குள்ளும் சுழலும்படி ஆகிவிட்டது. இதற்கு தகுந்தவாறு தங்களை தகுதிப்படுத்திக் கொண்டு முன்னேற்ற பாதைகளில் அவர்கள் செல்ல வேண்டும்.
5: இதெல்லாம் நமக்கு தெரிந்த விஷயம் தானே.
4: ஆனால் எல்லா இளைஞர்களுக்கும் அது சாத்தியப்படுவதில்லையே. நிறைய பேர் நிறைய தடைகளை தாண்டிதான் கல்வி கற்க முடிகிறது, தடைகளை தாண்டிதான் வேலை வாய்ப்புகளை பெற முடிகிறது, தடைகளை தாண்டிதான் பல துறைகளில் சாதிக்க முடிகிறது. அவர்கள் வளரும் வழியில் ஏகப்பட்ட சவால்களை அவர்கள் சந்திக்க வேண்டியிருக்கிறது.
5: அதெல்லாம் சரிதான் மந்திரியாரே, ஆனால் அதற்கும் இளவரசரை வெளியே அழைத்து சென்றதற்கும் என்ன தொடர்பு இருக்கிறது, என்ன சம்பந்தம் இருக்கிறது?
4: மன்னா, நமது இளவரசரும் இளைஞர் தான். இன்றைய கால இளைஞர்கள் சந்திக்கும் சவால்கள் என்ற தலைப்பில் இன்று ஒரு மாநாடு நடைபெற இருக்கிறது. அதில் எப்படியாவது ஒரு உரையாற்ற வேண்டும் என்பது நமது இளவரசரின் தீவிரமான ஆசை. அதற்கு முன்பதிவு செய்வதற்காகவே நேற்று இளவரசரை நான் அழைத்து சென்றேன்.
5: என்ன இந்த 73rd இளையேசி மன்னருக்கு தெரியாமல் என்ன திடீர் மாநாடு, என்ன விசேஷம்?
4: மன்னா, இன்று சர்வதேச இளைஞர் தினம் கொண்டாடப்படுகிறது. மோதல்களை தடுப்பதில், சமூக நீதியை காப்பதில் மற்றும் அமைதியை நிலைநாட்டுவதில் இன்றைய இளைஞர்களின் பங்களிப்பை அங்கீகரிப்பதுதான் இந்த நாளின் முக்கிய நோக்கமாகும். இளைஞர்களை மையமாக கொண்ட நிகழ்வுகள் மற்றும் விழிப்புணர்வு பிரச்சாரங்கள் இந்த நாளில் நடத்தப்படுகின்றன. அதற்காகத்தான் இந்த மாநாடும் நடக்கிறது.
5: அப்படி என்றால் விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக ஒரு உரையை நமது இளவரசர் தயார் செய்திருக்கிறார். பரவாயில்லை பரவாயில்லை, நான் நினைத்ததை விட இளவரசர் சமூக விஷயங்களில் ஆர்வமாகத்தான் இருக்கிறார்.
4: மன்னா, இளைஞர்கள் சமூக விஷயங்களிலும் அதன் நலன்களிலும் சமூகத்தில் அமைதியை நிலைநாட்டுவதிலும் ஆர்வமாக தங்கள் பங்களிப்பை அளிக்க வேண்டும். அதற்கு நாம் தான் உறுதுணையாக இருக்க வேண்டும், முட்டுக்கட்டை போடக்கூடாது.
5: மந்திரியாரே, நீர் கூறுவதை பார்த்தால் நான் ஏதோ போக வேண்டாம் என்று தடுத்ததாகவும் நீரே ஏதோ அழைத்து சென்றது போல அல்லவா இருக்கின்றது?
4: இளவரசர் அப்படித்தானே மன்னா கூறினார்?
5: உண்மையை கூறிவிட்டானா? இந்த நாட்டை ஆளப்போகும் இளவரசன் பத்திரமாக இருக்க வேண்டும் என்ற நோக்கில் தான் நான் அவ்வாறு கூறினேன். அவனது பாதுகாப்பு முக்கியம் அல்லவா, அதனால் தான் அப்படி கூறினேன்.
4: மன்னா, ஒரு நாட்டின் மிகப்பெரிய சொத்தும் சக்தியும் அந்த நாட்டின் இளைஞர்கள் தான். இப்படி திறன்களை வளர்த்துக் கொள்ளும்

0: சக்தி படைத்த இளைஞர்களை நாம் கட்டி போடக்கூடாது.
1: இல்லை மந்திரியாரே, மாறி வரும் காலத்துக்கு ஏற்ப அவன் எப்படி தன்னை மாற்றிக்கொள்வான் என்ற பயம் எனக்கு.
0: மன்னா, பயப்படுவதை விட கால மாற்றத்திற்கு தகுந்தவாறு தன்னை எப்படி மாற்றிக்கொள்வது, மாற்றங்களை எப்படி ஏற்றுக்கொள்வது, சவால்களை நெருக்கடியை எப்படி சந்தித்து தடைகளை தாண்டி முன்னேறுவது என்பதைதான் இந்த கால இளைஞர்களுக்கு நாம் சொல்லிக் கொடுக்க வேண்டும். அப்படி செல்ல தயாராக இருப்பவர்களுக்கு உறுதுணையாக நாம் நின்று நமது அனுபவங்களை கூற வேண்டும்.
1: எனக்கு புரிந்துவிட்டது மந்திரியாரி. இளவரசர் சந்திரசேனனை தாராளமாக மாநாட்டிற்கு அழைத்து செல்லுங்கள். அவன் விரும்பியபடி சமூக நலன்களை அக்கறை காட்டட்டும். மந்திரியாரி, இன்று முதல் இளைஞர்களை ஊக்கப்படுத்திய 73rd எலியேசி மன்னர் என்ற பெயர் வரலாற்றில் பொறிக்கப்படட்டும்.
2: இன்றைய குறுஞ்செய்தி. எழுதி பங்கேற்றோர் ஜே லிஜு, டி ஜெபின் நிக்ஸ்லின்.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: காற்றலைகளில் இசை சாமரம் வீசிக் கொண்டிருப்பது நெல்லையின் இசை களஞ்சியம். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
1: எட்டு மணி 41 நிமிடம் ஆகிட்டு இருக்குது. கேட்டுட்டு இருக்கிறீங்க ஆகாஷ்வாணி நிலை பண்பலை 102.6. பொதுவாக நம்ம வீட்டில் கடுகு உளுந்து பருப்புன்னு எல்லாம் மளிகை ஜாமாக வச்சுருப்போம். தேவையான எல்லா விஷயங்களுமே இருக்குதான் செக் பண்ணிக்குவோம். ஆனால் திடீர்னு ஒரு சம்பவம் ஆயிடுச்சு, திடீர்னு ஒரு காயம் பட்டுருச்சு, இல்லைன்னா ஏதாவது ஒரு அவசரத்துக்கு நமக்கு வந்து ஒரு ஃபஸ்ட் எய்ட் மாதிரி இருக்கணும் அப்படின்னா வீட்டில் நம்ம அதை வச்சுருக்கோமா அப்படின்னு கேட்டால் நிறைய பேரோட பதில் அப்படியா அப்படின்னு நம்ம தான் யோசிப்போம் இல்லையா. ஆமாங்க, வீட்டில் சின்ன பிள்ளைங்க தான் சரி, பெரியவங்க தான் சரி, எந்த வீடாக இருந்தாலுமே கண்டிப்பாக இந்த முதலுதவி பெட்டிங்கிறது அவசியமாக இருக்கணும். அது என்ன பெட்டி, நாங்கள் இதை எங்கே வாங்குறது, இல்லை என்ன இருக்கும், இது எப்படி பயன்படுத்துறது அப்படின்னு நிறைய கேள்விகளுக்கு வரலாம். எல்லா கேள்விகளுக்குமே இன்றைக்கி மதியம் 1:10 இருக்கிற நலம் தலா நிகழ்ச்சியில் நீங்கள் வந்து விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம். இன்றைக்கி நலம் தலா நிகழ்ச்சியில் முதலுதவி பெட்டியில் இருக்க வேண்டிய பொருட்கள் பற்றி தான் தெரிஞ்சுக்க இருக்கிறோம். அது மட்டும் இல்லைங்க, மனதை மயக்கக்கூடிய பழைய திரைப்பட பாடல்களை கூடவே கேட்டு ரசிக்கலாம். ஸோ நிகழ்ச்சியை கேட்க மிஸ் பண்ணிடாதீங்க. இப்போ பாடல் வந்துட்டே இருக்கு. 6 திரைப்படத்துலேருந்து பாடலை கேட்டு இணைச்சிருங்க. இது ஆகாஷ்வாணி நிலை பண்பலை 102.6.
2: மாமே வாழ்க்கைக்கு இல்ல கேரண்டி, ஃப்ரீயா விடு மாமே உன் கனவுக்கு இல்ல வாரண்டி.

0: கா கிடா சவுண்ட் விடாம இருக்கிறா தரம வாய
1: கம்பத்துல கொடி பறக்கும் குப்பத்துல கொசு பறக்கும் அடிச்சாக்கா அனல்

0: கேட்டுக்கிறீங்க நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
1: நேரம் 8:47 ஆகிட்டு இருக்குது. இணைஞ்சிருக்கிறீங்க எஃப்எம் ரெயின்போ 102.6. ஒவ்வொரு நாளும் 11:02 மணித்து நாடு நிகழ்ச்சியில் இந்தியாவுடைய பெருமை பேசக்கூடிய அழகழகான இடங்கள் பார்த்தா தெரிஞ்சிட்ருக்குறோம். இன்றைக்கும் கூட ஹில் ஸ்டேஷனான கூர்க் அப்படிங்கிற இடம் பார்த்தா தெரிஞ்சுக்க இருக்கிறோம். ஸோ மிஸ் பண்ணாமல் நிகழ்ச்சியை கேட்டுருங்க. இப்போ பாடல் வந்துட்டே இருக்குது, பாடலை கேட்டு இணைச்சிருங்க. பேச்சுலர் திரைப்படத்தில் இருந்து

0: நேயர்கள் இணைஞ்சிருக்கிறீங்க ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 102.6. நேயர்களே, இனி கேட்கலாம்
1: சைபாலின் இன்று ஒரு தகவல்.
2: தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதார
3: சைபால்
4: முகத்தில் பருவா சைபால் சொரியா திரங்கா சைபால் இதையில் படையா சைபால் சேர்த்து புண்ணா சைபால்
3: சைபால்
5: சிகோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். எமது ஒலி களஞ்சியத்திலிருந்து
6: ஒருத்தரை பார்த்து உன்னுடைய நண்பர்கள் யார் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டு பாருங்க. கொஞ்சம் யோசிச்சு யோசிச்சு பதில் சொல்லுவாங்க. அவங்க கிட்டயே உன்னுடைய எதிரிகள் யார் அப்படின்னு கேளுங்க, கடகடன்னு ஒப்பிச்சிருவாங்க. நம்ம மனசு இருக்க அது எப்படின்னா, நம்ம நண்பர்களை விட எதிரிகளை அது நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கும். இது ஒரு ஆச்சரியமான உண்மை. உங்களால் நண்பர்களை மறந்துட முடியும், ஆனால் எதிரிகளை மறந்துட முடியாது. இது ஒரு வேடிக்கையான நிலைமை தான். அழகான தருணங்களை வந்து நாம் ஏன் மறந்துடுறோம்? இது இயற்கை. ஏன்னா நம்ம மனசு மலர்களை கவனிக்கிறதில்ல, அதில் இருக்கிற முள்ளை தான் கவனிக்குது. தன்னை காயப்படுத்துகிற எதையும் அது உடனே கண்டுகொள்ளுது. ஒரு தெளிந்த சிந்தனையுடைய மனசு மிக அழகாக உள்ள எல்லாத்தையும் கவனிக்கும். அது நன்றியுடன் உணரக்கூடிய எல்லாத்தையும் பார்த்து குறிச்சிக்கும். இப்படிப்பட்டவங்க வாழ்க்கை இயல்பாகவே நல்லா அமையும். அது ரொம்ப அபூர்வம். மனசில் உள்ள ஒரு சிறிய அமைப்பை வந்து மாற்றுவதை பொறுத்து தான் இந்த விஷயம் அப்படிங்கிறார் ஓஷோ. ஒரு யூத கோவில் இருந்து தான், அது யூதர்களின் மடமாகவும் இருந்தது. அங்கே ஒரு தலைமை குரு, அவர் ரொம்ப கண்டிப்பானவர். அந்த கோவிலை ஒட்டி ஒரு தோட்டம். ஒரு நாள் காலையில் அந்த தோட்டத்தில் ரெண்டு இளம் யூதர்கள் நடந்து போய்கிட்டுருக்கிறாங்க. காலையில் ஒரு மணி நேரம், மாலையில் ஒரு மணி நேரம் அவங்க அந்த தோட்டத்தில் நடக்கிறதுக்கு அனுமதி உண்டு. மற்ற நேரங்களில் அவங்க மத புத்தகங்களை படிக்கணும், பிற விதிமுறைகளை கடைபிடிக்கணும். அந்த ரெண்டு பேருமே தொடர்ந்து புகைப்பிடிக்கிற பழக்கம் உள்ளவங்க. ஆனால் கோவில் மடத்தில் இருக்கிறப்போ அவங்க புகைப்பிடிக்க முடியாது, அது கடுமையான குற்றம். சரி, நாம் தோட்டத்தில் இருக்கிறப்போவாவது புகைப்பிடிக்கலாமா அப்படின்னு ஒரு ஆசை அவங்க ரெண்டு பேருக்குமே. இருந்தாலும் பயம், இப்படி கேட்டால் மத குரு என்ன சொல்லுவாரோ அல்லது என்ன செய்வாரோங்கிற பயம். இப்படியே கொஞ்ச நாள் ஆச்சு. ஒரு நாள் அந்த ரெண்டு பேரில் ஒருத்தன் ரொம்ப கலங்கி போய் அந்த கோவிலிருந்து வெளியில் வந்துக்கிட்டு இருந்தான். வந்தவன் நேராக தோட்டத்து பக்கம் போனான். அங்கே இன்னொருத்தன் ஆனந்தமாக புகை பிடிச்சிக்கிட்டு இருக்கிறான். அதை பார்த்துதான் இவனுக்கு அதிர்ச்சி. அட கடவுளே, என்ன இது, நீ கேட்காமலே ஆரம்பிச்சிட்டியா அப்படின்னா. இல்லை இல்லை, நான் கேட்டுட்டு தான் ஆரம்பிச்சிருக்கேன்னா அவன். அப்படியா, என்ன மனுஷன் இவர், நானும் தான் கேட்டேன், என்னை கண்ணாபுண்ணானு திட்டிவிட்டார். இது என்ன, கோவிலா இல்லை நரகமா? உனக்கு புகை பிடிக்கணும்னு ஆசையாக இருந்தால் நரகத்துக்கு போகணும்னு சொல்லிவிட்டார். அது சரி, உன்னை மட்டும் எப்படி அனுமதிச்சார் அப்படின்னு கேட்டான் இவன். அவன் சிரிச்சுக்கிட்டே, நீ எப்படி கேட்ட சொல்லு அப்படின்னா, நாம் இந்த தோட்டத்துக்கு வர அனுமதிக்கப்பட்டிருக்கிறதே ஜபத்துக்காக தானே, அதனால் நான் ஜபம் சொல்லும் பொழுது புகை பிடிக்கலாமா அப்படின்னு கேட்டேன். அதுக்கு தான் அவர் சத்தம் போட்டு என்னை அடிக்கவே வந்துட்டார் அப்படின்னா இவன். நீ ஒரு மாதிரியாக கேட்டிருக்க, நான் வேறு மாதிரியாக கேட்டிருக்கிறேன். ஜபம் சொல்லும்போது புகை பிடிக்கலாமான்னு நீ கேட்டிருக்க. ஐயா, புகை பிடிக்கும் பொழுது ஜபிக்கலாமா அப்படின்னு நான் கேட்டேன். அதில் தப்பு ஒன்றும் இல்லை அப்படின்னு பதில் சொல்லிட்டார். அப்படின்னா ஒரு சிறிய மாற்றம்தான் அது மிகப்பெரிய மாறுதலை ஏற்படுத்தி விட்டது. மனசு நல்ல விதமாக சிந்திக்க ஆரம்பிச்சுட்டதுன்னா மகிழ்ச்சிக்கு பஞ்சம் இல்லை. ஒரு கஞ்சன் ஆற்றுல விழுந்துட்டான், வெள்ளத்தில் தத்தளிச்சிக்கிட்டு இருக்கிறான். கரையில் நின்ன ஒருத்தர் உன் கையை கொண்டா இப்படி பிடிச்சி இழுத்து கரையில் சேர்த்து விடுறேன்னார். எதையும் கொடுத்து பழக்கம் இல்லாத அவன் கையையும் கொடுக்க மாட்டேன்னுட்டான். இவர் பார்த்தார், உன் கையை கொடுன்னு சொல்கிறதுக்கு பதிலாக நான் என் கையை கொடுக்குறேன் பிடிச்சிக்கோ அப்படின்னார். அவன் கப்புன்னு பிடிச்சிக்கிட்டான், இழுத்து கரையில் போட்டார்.
5: நேர்கள் இதுவரை எமது ஒலி களஞ்சியத்திலிருந்து தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள்.
1: சைபாலின் இன்று ஒரு தகவல்.
2: தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின்

0: ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதார
1: சைபால்
2: முகத்தில் பருவா சைபால்
3: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
1: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.

0: தவறை ஒன்றும் செய்யாது.
1: இப்படி எல்லா தருணங்களிலும் உங்கள் இதயத்தை இதமாக குளிர வைப்பது நமது ஆகாஷ்வாணி நெல்லை பண்பலை 102.6.

0: நேரம் 8:59 29 நொடிகள் தாண்டி போயிட்டுருக்குது. நேயர்கள் இணைஞ்சிருக்கிறீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6. நேயர்களே, இன்னும் சில நொடிகளில் 9 மணிக்கான செய்தி சுருக்கம்னா கேட்க இருக்கிறோம். அதைத் தொடர்ந்து 9:02 ஆனந்த பூங்காட்டு நிகழ்ச்சியில் சம்பள நாளின் சந்தோஷம் அடுத்தடுத்த நாட்களில் குறைவது ஏன்றதை பற்றி பேசவிருக்கிறோம். தொடர்ந்து கேட்டுட்டே இணைஞ்சிருங்க ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 102.6 ஓட.
1: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். முன்னாள் குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்தின் சுயசரிதை புத்தகத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று புதுதில்லியில் வெளியிடுகிறார். கேரள மாநிலத்தின் பெயரை கேரளம் என மாற்றுவதற்கான சட்டத்திருத்த மசோதாவை மாநிலங்களவையில் இன்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தாக்கல் செய்யவுள்ளார். இந்தியா வந்துள்ள

லைபீரிய நாடாளுமன்ற குழுவினருடன் டாக்டர் ஜெய்சங்கர் பல்வேறு வளர்ச்சித் திட்டங்கள் குறித்து ஆலோசனை நடத்தினார். பங்குச்சந்தையில் பட்டியலிடப்பட்டுள்ள நகராட்சிகள் தங்களின் பங்குகள் குறித்த விவரம் மற்றும் நிதியாண்டு அறிக்கையை தாக்கல் செய்வதற்கான காலக்கெடுவை பங்குகள் பரிவர்த்தனை வாரியமான செபி தளர்த்தியுள்ளது. தொகுதி மறுவரையறை தொடர்பான அரசின தனி தீர்மானம் தமிழக சட்டப்பேரவையில் இன்று நிறைவேற்றப்பட உள்ளது. வெளிநாட்டு பங்களிப்பு ஒழுங்குமுறை திருத்த மசோதா குறித்து தாவேக அரசு வீண் வதந்திகளை பரப்பக்கூடாது என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினா நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். வேலூர் உட்பட நாடு முழுவதும் உள்ள கூட்டுறவு நிறுவனங்களின் செயல்பாடுகளை ஆய்வு செய்ய பல்வேறு நிலைகளில் மத்திய அரசு குழுக்களை அமைத்துள்ளது. தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையமான TNPSC-யின் குரூப் 2 மற்றும் 2A முதல்நிலை தேர்வுகள் வரும் நவம்பர் 1 நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆடி அமாவாசையையொட்டி தமிழகம் முழுவதும் முக்கிய நீர்நிலைகளில் ஏராளமானோர் அதிகாலை முதலே முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்து வழிபட்டனர். இல்லந்தோறும் மூவர்ணக்குடி இயக்கத்தின் ஒரு பகுதியாக நாமக்கலில் பிஜேபி சார்பில் தேசிய குடி பேரணி நடைபெற்றது. திருவள்ளூர் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலும் பறிமுதல் செய்யப்பட்ட சுமார் 1000 கிலோ போதைப் பொருட்களை காவல்துறை மற்றும் உணவு பாதுகாப்பு அலுவலர்கள் முன்னிலையில் அழிக்கப்பட்டது. கொலம்பியாவில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 180 அதிகரித்துள்ளது. தங்கள் நாட்டுக்கு எதிரான தாக்குதலில் வடகொரிய ஏவுகணைகளை ரஷ்யா பயன்படுத்தி வருவதாக யுக்ரைன் அதிபர் வோலோடிமிர் ஜெலன்ஸ்கி குற்றம் சாட்டியுள்ளார். தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் கோவை அணிக்கு எதிரான ஆட்டத்தில் திருப்பூர் அணி 4 வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. துரந்த் கோப்பை கால்பந்து போட்டியில் ஒருங்கிணைந்த வடகிழக்கு அணி காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. செய்திச் சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: அன்பு நிஜங்களுக்கு உற்சாகமான இனிய காலை வணக்கம், குட் மார்னிங். கேட்டு இருக்கிறீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6. 9:03 நிமிடம் ஆகிட்டு இருக்குது. நம்ம வாழ்க்கையில் ரொம்ப பெரிய ஒரு மேஜிக் என்ன தெரியுமாங்க, அதாவது 1ஆம் தேதி அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகுற நம்முடைய சம்பளப்பணம் அடுத்த சில நாட்களே டக்குன்னு டெபிட் ஆகுறது தான். இது வந்து ஏன் நடக்கு, எதுக்கு நடக்கு, நம்ம யோசிச்சு பார்த்தா கூட அதை சரி செய்ய முடியாத மாதிரியே போயிட்டுருக்கு இல்லையா. தேதியும் 12 ஆயிடுச்சு, இப்போ தான் 1ஆம் தேதி ஆரம்பித்து மளிகை சாமான்லாம் வாங்கி போட்டு வீட்டில் எல்லாம் கரண்ட்டு வேலையெல்லாம் கட்டி கரெக்டாக ஃபினிஷ் ஆன மாதிரி இருந்துச்சு. அதுக்குள்ளே அடுத்து எப்படா 1ஆம் தேதி வரும் அப்படின்னு நம்ம என்ன ஆரம்பிச்சிட்டோம், என்ன நிகழ்ச்சி ஆரம்பித்தது இந்த மாதிரி வந்து புலம்பிட்டு இருக்கு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி நம்ம தலைப்பில் அதை பற்றி தாங்க பேச போகிறோம். நேச உங்கள் கூட பேசிகிட்ருக்கிறேன் நான் உங்கள் தோழி ஆர்ஜே ஜெமிமா செபாஸ்டியன். சரி, தலைப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, பொதுவாக வந்து இந்த சம்பள நாள் அது ரொம்பவே ஸ்பெஷல்னா சொல்லணும், அது எப்படா ஒன்று எதிர்பார்த்துட்டு இருப்போம். இந்த சம்பள நாளுடைய அந்த சந்தோஷம் அடுத்தடுத்த நாட்களில் ஏன் குறைஞ்சிருது, என்ன காரணம், என்ன பிளான் பண்ணாலும் என்ன பட்ஜெட் பண்ணாலும் நம்ம இதுதான் வாங்கணும் முடிவு பண்ணி வச்சுனாலும் எப்படி அது வந்து அந்த சந்தோஷம் அப்படியே அடுத்தடுத்த நாட்களில் குறைஞ்சிருது. நேயர்கள் வந்து இதை பற்றி தான் உங்களுடைய கருத்துக்களை சொல்ல இருக்கிறீங்க. கால் பண்ணுங்கள் 0462-256-1132 அப்படி இல்லைன்னா 0462-256-1133 அப்படிங்க எங்களுக்கு. ஸோ பேசக்கூடிய நேர்கள் உங்களுடைய கருத்துக்களை டக்குன்னு சட்டுன்னு ஷார்ட்டாக ஸ்வீட்டாக சொல்கிறீங்க அப்படின்னா நிறைய நேர்கள் பங்கெடுத்துக்க முடியும் இல்லையா. அந்த வகையில் முதல் நேயர் யார், இங்கேருந்து வணக்கம்.
2: வணக்கம்.
1: யார், இங்கேருந்து?
2: ஏர்வாடியிலிருந்து சுல்தானி பேசுகிறேன்.
1: சுல்தானியம்மா சொல்லுங்க.
2: 1ஆம் தேதி நம்ம குழந்தைகள் என்ன கேட்டாலும் சம்பளம் வரட்டும் வாங்கி தரேன்னு சொல்லியிருந்தோம், இது நம்ம பட்ஜெட்லேயே வராது. இப்படித்தான் ஒண்ணு 1ஆம் தேதி வரை கொஞ்சம் நல்லா ஜாலியா தான் எல்லாம் போகும், எல்லாம் சரி 1ஆம் தேதி சம்பளம் வரட்டுமே, 1ஆம் தேதி சம்பளம் வரட்டுமே தான் நம்ம நினைச்சுக்கிட்டு இருப்போம். ஆனா 1ஆம் தேதியே நம்ம 30ஆம் தேதிக்குள்ள ஜாமானியும் வாங்கிட்டா 1ஆம் தேதி இருந்து வரா. அதனால நம்ம பட்ஜெட் போடணும், 1ஆம் தேதியில இருந்து ஜாமா இந்த கடையில பெரிய கடையில ஜாமா வாங்கணும்னா இவ்வளவுதான் அப்படின்னு நம்ம பட்ஜெட் போடணும். பட்ஜெட் போட்டு

0: பாலுக்கு எவ்வளவு எல்லாம் நீங்க தனித்தனியா எடுத்து வச்சிட்டு இருக்கா, 30ஆம் தேதியும் ஜாலியா கொண்டு போயிடலாம்.
1: ம், கரெக்ட் தான். ரொம்ப அழகா சொன்னீங்கம்மா, முதல் நேரம் வந்து சட்னு ஒரு விஷயத்த சொல்லியிருக்கீங்க, சூப்பர்மா, நன்றி. அதை பட்ஜெட் போடணுங்க, இது இப்படிங்க, 30ஆம் தேதிக்குள்ளே அந்த விஷயத்தை ஃபுல்லாக ஒரே நாளில் ஏன் வாங்குறீங்க? அதனால தான் அந்த சந்தோஷம் வந்து ஒரே நாள் அப்படி குறைஞ்சதுன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த நேயர் வணக்கம்.
2: ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம், நலமாக இருக்கிறேன், சொல்லுங்கள் முத்து சார்.
2: குமரி மாவட்டம் வாழ்த்துக்கு வச்சிருந்த தலைப்பு, காரணம் என்னன்னா, சம்பளம் வாங்கினா ஒன்னாந்தியே சம்பளம் சந்தோஷமா இருக்கும். அதே நேரத்துல அதுக்கு பல செலவுகள் காத்திருக்கும் வீட்டுல, சின்ன பிள்ளை இருக்கிற உடல்ல அதுக்கு ஆசைப்பட்ட பிள்ளை கண்டிப்பா வாங்கி கொடுத்துருக்கணும். அந்த சின்ன பிள்ளைல மன மகிழ்ச்சி ரொம்ப முக்கியம் எல்லாத்தையும் விட.
3: முக்கிய காரணங்கள் பார்த்தா மேடம், வந்து ஏன்னா வந்து முன்னாடி எல்லாம் ஒரு விஷயம் சொல்றேன், முன்னாடி எல்லாம் வந்து சம்பளம் நம்ம வந்து கேஷா வாங்கிட்டு வந்தோம், இப்ப எல்லாம் நெட் பேங்கிங் மூலியமா தான் குடுக்கறாங்க. அதுவே நமக்கு வந்து ஒரு அத ஒரு கரண்சி ஒரு மாதிரி, அந்த ஒரு புது நோட்டை பார்த்தாலே ஒரு ஸ்மெல் வரும். அப்ப இப்ப இது இதுக்கு வந்துடுற, இப்ப வந்து என்னன்னாக்கா, சம்பளம் வந்த உடனே வந்து வீட்டு வாடகை எவ்வளவு, மளிகை எவ்வளவு, அப்புறம் வந்து அப்படி அப்படின்னு போயிடும். அப்புறம் மனசுல ஓடிட்டு இருக்கோம், அதெல்லாம் வீட்டுக்கு எடுத்துருவாங்க. அப்புறம் நம்ம வந்து இது பாக்குற, நம்ம ஏதாவது ஒரு வேற ஏதாவது ஒரு டிவியில ஒரு ஸ்கீம் பாத்துக்கிட்டு இருப்போம், அதுக்கு மாசம் எடுத்துருவாங்க. இதெல்லாம் எடுத்த உடனே கையில மிஞ்சறது இதுதான், அதான் 2-3 நாளைக்கு தான் இருக்கும். அப்புறம் என்னாச்சு, அவரு சைக்காலஜிக்கல் அஃபெக்ட் ஆயிடும். கையில உள்ள பணம் குறைய தொடரும் போது, அது கேஷா இருந்தாலும் அக்கௌண்டா இருந்தாலும், அதான் பாக்கி நாள் எப்படி ஓட்ட போறோம் அப்படின்ட்டு எதிர்பாரா செலவு வந்தா என்ன பண்றது அப்படின்னு வர்ற, இதுதான் காரணம், வேற ஒண்ணும் இல்ல மேடம்.
1: சூப்பர் சார், அழகா சொன்னீங்க, நன்றி நன்றி. ஸோ இப்போ பேசுகிற நேரத்தில் பார்த்தீங்கன்னா, பிள்ளைங்க கேட்குறாங்கன்னாக்க அடிக்கடி வந்து நிறைய விஷயத்த அந்த 1ஆம் தேதியை வாங்கி கொடுத்துட்டோன்னா அது வந்து நம்ம கஷ்டமாயிடும், அது வந்து அந்த சந்தோஷம் வந்து இல்லாமல் போயிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஒரு காரணமாக. இப்போ பேசினா நடராஜன் சார் சொன்னாங்க இல்லையா, அதாவது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து சேலரி அப்படின்னாலே இந்த ஆன்லைன் பேமெண்ட் மாதிரி தான் வந்துடுது. அதனால் டக்கு டக்குன்னு யோசிச்சு பார்க்கக்குள்ள அதுக்கு பே பண்ணுவோம், இதை வாங்கிடுவோம், ஆன்லைனில் நிறைய பர்ச்சேஸ் பண்ணிக்கும் அப்படிங்கிற மாதிரியே டக்குன்னு கையை விட்டு எல்லா காசும் கரைஞ்ச மாதிரி போயிடுது. ஸோ இந்த ரீசன் மட்டும்தானா நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? சம்பள நாளுடைய அந்த சந்தோஷம் அடுத்தடுத்த நாட்களில் குறையிறது ஏன்? கால் பண்ணி சொல்லுங்க. இப்போ நிகழ்ச்சியில் பாடலும் வந்துட்டே இருக்கு, யூத் திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியத்தோட குரலில், மணி சர்மாவோட இசையில, வைரமுத்தோடைய பாடல் வரிகளில். பாடலை கேட்டே இணைஞ்சிருங்க எஃப்எம் ரெயின்போ 102.6 ஓட.

0: ஊர் நடப்புகள், உலக நடப்புகள் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அப்டேட்டடா இருங்க. நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி நிகழ்ச்சிகள் அனைத்தையும் கேளுங்க.
1: இந்த 1ஆம் தேதி ஆனால் சம்பளங்கிறது நம்ம வீட்டுக்கு வர ஒரு விஐபி கெஸ்ட் மாதிரி ஆயிடுச்சுங்க. ரொம்ப பில்டப்போட வர மாதிரி இருக்கும், ஆனால் அதுக்கு ஒரு டீ கொடுக்கறதுக்குள்ளே கிளம்புறேன் அப்படின்னு சொல்ற மாதிரி காலி ஆகிடுது இல்லையா. நேரம் 9:13 ஆகிட்டு இருக்குது. நேகல் கேட்டுக்கிறீங்க ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 102.6. ஆனந்த பூங்காட் நிகழ்ச்சியோட நினைச்சிருக்கீங்க. இன்னைக்கு ஆனந்த பூங்காட் நிகழ்ச்சியில் நாம பேசிட்டு இருக்கிறோம் சம்பள நாளுடைய அந்த சந்தோஷம் அடுத்தடுத்த நாட்களில் குறையிறது ஏன் அப்படின்னு நிகழ்ச்சியில் அடுத்த நேயர் உங்களுடைய கருத்து சொல்லிக்க மாட்டாங்க. வணக்கம்.
2: வணக்கம். கோவில்பட்டியில இருந்து
1: சங்கர் சார் சொல்லுங்க சார்.
2: ஒவ்வொரு மனிதரும் செலவு போக சேமிக்க கூடாது, சேமிப்பு போக செலவழிக்கணும். செலவழிச்சா அதுல ஒரு சந்தோஷம் இருக்குமா? அதுவும் போக இந்த சம்பளம் வரும், நாளைக்கு வரும், அவனுக்கு கொடுத்துடலாம் இவனுக்கு கொடுத்துடலாம் சொல்லி அனாவசிய செலவு பண்றதுக்காக வெளியில பணம் வாங்கிட்டா சம்பளம் தன்னைக்கு அவன் வந்து 2 ரூபாய்
1: வாங்கிட்டு
2: வாங்கிட்டு போயிருவாங்க. அப்ப இவரு வீட்டுக்கு செய்ய வீட்டுக்கு செய்யறது வந்து பொதுவான ஒரு கணக்கு, அதுல எல்லாம் சந்தோஷம் குறைய போறது இல்ல. அந்த வீட்டுக்கு ஜாமான் வாங்கி கொடுக்கறது, குழந்தைகளுக்கு பண்டம் வாங்கி கொடுக்கறது இதெல்லாம் பொதுவான கணக்கு. ஆனா வெளியில அனாவசியமா வாங்கி அனாவசிய செலவு பண்றாங்க பாருங்க. அப்படிங்கும் போது அவன் வந்து கரெக்டா சம்பளத்தனைக்கு வந்து 2 ரூபாய் மறுநாள் சந்தோஷம் எப்படிமா இருக்கும்? மறுநாள் 2 ரூபாய் இருக்காது கையில, பழையபடி அதே பாதைக்கு தான் போக வேண்டியது இருக்கும்.
1: கண்டிப்பா.
2: ஆமா, அதனாலதான் நான் சொல்றேன், சேமிப்பு போக மனிதன் செலவழிச்சா எப்பவுமே வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கலாங்கிறது என்னுடைய கருத்துமா.
1: நன்றி சார், அருமையா சொன்னீங்க. சேமிப்பு போக தான் செலவு இருக்கணும், இல்லன்னா அந்த மாதிரிதான் அந்த சந்தோஷம் வந்து இல்லாமல் போயிடும்னு சொல்லிருக்காங்க. அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம். வணக்கம்.
3: அன்பு தோழி அவர்களுக்கு இனிய காலை வணக்கம். ஆழ்வார்குறிச்சி பரமசிவானந்தம். நலம் நலமடியா?
1: நலமா இருக்கிறேன் சார். நீங்க எப்படி இருக்கீங்க?
3: நலமா இருக்கமா.
1: சொல்லுங்க சார்.
3: அதாவது சம்பளம் வந்த உடனே சந்தோஷமா இருக்குன்னா பணம் இருக்கு சந்தோஷமா இருக்கு.
1: அதுக்கடுத்து இல்லாம போயிருந்தது சந்தோஷம் இல்ல.
3: சம்பளம் வாங்கும்போது யாருக்குதான் சந்தோஷம் இருக்காது. அது கொஞ்சம் நாளான உடனே அந்த கையை விட்டு அப்படி கொஞ்சம் கொஞ்சமா செலவாகும். நான் என்ன செய்யணும்னா அதை 3 பிரிவா பிரிப்பேன். ஒரு பிரிவு வந்து என்னுடைய நிதி மந்திரிட்ட
1: கொடுத்துருவேன்.
3: வீட்டு செலவு இருந்தா பால் மத்த பலதரக்கு எல்லாமே அவங்க பொறுப்புல கொடுத்துருவாங்க.
1: கண்டிப்பா அவங்க அதை பார்த்து செலவு பண்ணிக்குவாங்கல்ல.
3: ஆமா, அதுக்கு ஒரு அமௌண்ட் பிக்ஸ் பண்ணிடுவேன். அது அடுத்தாலும் இன்னொரு பிரிவை வந்து பாத்தீங்கன்னா

0: இந்த வெளியில உள்ள செலவுகள், ஏசி பில்லு, தண்ணி பில்லு, இந்த கல்யாண வீட்டு செலவு, இதெல்லாம் யான் செலவு. இது போக அந்த இன்னொரு பிரிவு இருக்குல்ல, அதை சேமிச்சிருப்பேன். அதிக செலவுகள் வந்தா கூட அந்த மூணாவது பிரிவுல இருந்து எடுத்துக்கலாம். அதுவும் போக பாத்தீங்கன்னா ஒரு உண்மையான சம்பளத்தை வந்து நம்ம வீட்டுல சொல்லல, ஏன்னா அதையும் நான் கொஞ்சம் இது பண்ணி அதையும் சேமிச்சுக்கிட்டு இருக்கேன். அதான் வீட்டு நம்ம வெளியே போன உடனே இப்ப லைனை பிடிச்சு பேசிக்கிட்டு இருக்கேன்.
1: பரவாயில்ல, ரகசிய தகவல் இல்லாதப்ப சொல்லியிருக்கீங்க. நன்றி சார், நிகழ்ச்சி ரொம்ப அழகாக சொன்னீங்க, உங்களுடைய கருத்துக்கு நன்றி. ஸோ உண்மைதான் இல்லைங்களா? அதாவது இதுக்கு முன்னாடி பேசின ஒரு நேரம் வந்து சேமிப்பு போக வந்து செலவு பண்ணணும்னு சொல்லி ஒரு டிப்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ பேசின நேரம் மூணாக நான் பிரிச்சிருக்கிறேன், அதுக்கேற்ற மாதிரி செலவு பண்ணிக்கிறேன், சேமிப்பாக இம்பார்ட்டனாக வச்சிருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம் வணக்கம், இனிப்பில் வந்துட்டீங்க. ஓகே, அடுத்த நேயர் வணக்கம்.
2: ஹலோ
1: வணக்கம்.
2: வணக்கம்மா, சங்கரங்கோயில இருந்து கோட்டியப்பன் பேசுறேன்.
1: கோட்டியப்பன் சார் சொல்லுங்க.
2: நலமா இருக்கீங்களா?
1: நலமா இருக்கேன் சார், நீங்க?
2: எல்லாரும் கேட்டதா சொல்லுங்க.
1: கண்டிப்பா சொல்லிடலாம்.
2: அதாவதுமா, நம்ம வந்து வாழ்க்கையில ஒவ்வொரு படியும் எடுத்து வைக்கும் போது வருமானம் வந்து நமக்கு வருமானத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம செலவு பண்ணிக்கிட்டோம்னா மாத கடைசியானாலும் சரி, மாதம் முதல் ஆனாலும் சரி, இடையானாலும் சரி, எந்த பிரச்சனை இல்லாம நம்ம வாழ்க்கையை கொண்டு போகலாம். அதனால வரவுக்கு தகுந்த செலவை நாம செலவுகளை சுருக்கி வருமானத்தை பெருக்கணும்னா வாழ்க்கையில சந்தோஷம் கிடைக்குமா? நன்றி, வணக்கம்.
1: நன்றி சார், நன்றி உங்களுடைய கருத்துக்கு. ஒரு சிலர் வந்து என்னடா தேதி 12 ஆயிடுச்சு, இனி எப்போ 1 தேதி வரும்ன்றமா யோசிக்காம ரொம்ப ஸ்மார்ட்டாக யோசிச்சு பிளான் பண்ணி தான் அவங்க வந்து செலவு பண்ணுறாங்க இல்லையா, ஃபேமிலி பார்த்துக்கிறதுக்கு. அதை பார்க்கும்போது சந்தோஷமாக தான் இருக்குது. ஸோ ஆனால் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, அந்த சம்பள நாளுடைய சந்தோஷம் அடுத்தடுத்த நாட்களில் குறையிறது ஏன்? ஏன் அடுத்த நாள் வந்து எப்போ வரும் 1 தேதிங்கிற மாதிரி ஏன் எதிர்பார்க்குறோம்? கால் பண்ணி உங்களை கருத்துக்களை சொல்லலாம். 0462251132 அப்படி இல்லைனா 0462251133 அப்படிங்க எங்களுக்கு. இப்போ நிகழ்ச்சியில் பாடல் வந்துட்டே இருக்கு. ஏழையின் செறிப்பல் திரைப்படத்துலேருந்து கே சபேஷோடைய பாடல் வரிகளில் மனோ, கிருஷ்ணராஜ், பிரபுதேவா, விவேகன், கே சுபேஷ் அவர்கள் இணைந்து பாடினது தேவாவுடைய இசையில. பாடலை கேட்டு இணைஞ்சிருங்க. ஆகாஷ்வாணி FM Rainbow 102.6.

காற்றலைகளில் இசை சாமரம் வீசிக்கொண்டிருப்பது நெல்லையின் இசை களஞ்சியம். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: 9:23 நிமிடம் ஆகிட்டு இருக்குது. இணைஞ்சிருக்கிறீங்க ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 102.6. அதாவது இப்போ கேட்ட பாட்டில் உள்ள மாதிரி சொல்லாமலேயே செல்றதுனால தான் செல்வம்னு பேருன்ற மாதிரி வச்சுருக்காங்கல்ல, அந்த செல்வம் வந்து சொல்லாமலே மூண்டாதனால போகிறதுனால நமக்கு ஏன் இந்த வந்து அந்த சந்தோஷம் குறையுது, சம்பள நாளுடைய சந்தோஷம் அடுத்தடுத்த நாட்களுக்கு குறையிறதுக்கு காரணம் என்னன்னா நேயர்கள் கிட்ட கேட்டிருந்தோம் நிகழ்ச்சியில். அடுத்த நேயர் யார், இங்கிருந்து வணக்கம்.
1: மேடம் காலை ஒரு பணிவான வணக்கம். ரவிக்குமுதா மொயரட்டி மேடம்.
0: ரவிக்குமுதா சார் சொல்லுங்க.
1: போயெல்லாம் வந்திருக்கீங்க மேடம். அதாவது வாடகை வீட்டுல போயிருந்தேன், ரெண்டு சின்ன பிள்ளைகள். எங்க வீட்டம்மா பொறுப்புல கையில கொடுத்துருவேன், ஏன்னா எனக்கு கேட்ட பிள்ளைகள் கேட்டதெல்லாம் வாங்கி கொடுத்துருவேன். எங்க வீட்டம்மா அப்ப ஆக்குறதுக்கு எவ்வளவு கஷ்டம், அழிக்கிறது ஒரு நிமிஷத்துல அழிச்சிடலாம்ப்பா. நானே அந்த பொறுப்பை ஏற்றுக்கிறேன், அவங்ககிட்ட விட்டுட்டேன். அவங்க எண்ணிச்சு வேணும்னா ஆர்த்தி போட்டு விட்டாங்க எனக்கு, போஸ்ட் ஆஃபீஸ்லயும் பேங்க்லயும். மாசம் 20,000 ரூபாய் கொடுக்கணும்னா 1,000 இதுல போட்டுருவாங்க 2,000 ரூபாய். அது வந்து எவ்வளவு செலவு வந்தோம்னா சிக்கன அவங்க கேளுதான் இருக்கு மேடம். பிள்ளைகளுக்கு வந்து காலையில ஒரு குழம்பு வைப்பாங்க, அந்த பிள்ளைகளை பேசி சிலப்போ அந்த ஒவ்வொரு குழம்பு வச்சு மூணு நேரத்துக்கு ஒப்பேத்திடுவாங்க. பொருள்கள் வேஸ்ட் பண்ண வெளியே கறிங்கிறது வந்து மாசத்துல ஒரு நாள் எடுப்பாங்க, சிக்கன் மட்டனும் அப்படி கொண்டு போனா வாழை வீட்டுல இருந்து இஎம்ஐல ரூபாய் எடுக்கிறது, குழுவில் எடுக்கிறது, அது பூரா அவங்க பிடிச்சிருவாங்க. வாழை வீட்டுல சொந்த வீட்டுல இருக்க காரணம்னா அந்த சிக்கனத்தினால வந்தது. ஆக்கிறதுக்கு ரொம்ப கடினம் மேடம், அழிக்கிறது சிக்கன அழிக்கலாம். வாய்ப்பு கொடுத்து ரொம்ப நன்றி மேடம்.
0: நன்றி நன்றி நன்றி சார். ஓ சிக்கனமா அவங்க வந்து பயன்படுத்துறாங்க, அதனால வந்து அந்த சந்தோஷம் வந்து குறையாம இருக்குன்னு சொல்லிருக்காங்க. அடுத்த நேயர் வணக்கம்.
2: வணக்கம்
0: வணக்கம். கே கே தாமஸ் சார்,
2: சிவகல்லையில் இருந்து கே கே தாமஸ் பேசுறேன். நலமா

0: நலமா இருக்கேன் சார், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: ரொம்ப ரொம்ப நல்லா சிறப்பா இருக்குமா? அது ஜெமிமா ஜெபஸ்டியான் அவர்களுக்கு நேர்கள் சார்பாக வாழ்த்துக்கள்.
0: நன்றி சார், சொல்லுங்க.
1: அதாவது அந்த கால வாங்கின சம்பளத்தையும் இந்த கால சம்பளத்தையும் கொஞ்சம் ஒப்பிடுற நேரத்துல நினைக்கிறேன். அதான் அந்த காலம் 1st சாயந்தரம் தான் சம்பளம் கிடைக்கும். அதாவது முதல் வேலை நாள்ல தான், அதாவது அந்த ரூபாத்தாளாதான் கையில கொடுப்பாங்க. அதை பத்திரமா பேட்ஸ்ல வச்சு கொண்டு வருவாங்க, பஸ்ல வருவாங்க அல்லது வாகனங்கள்ல வருவாங்க. பைய பாத்துக்கிட்டு இருப்பாங்க பிள்ளைகள்லாம். என்ன பைய அம்மாவை பாக்குறத விட அவங்களுடைய பைய, எங்க அம்மா எல்லாம் நடந்து நான் சொல்றேன், அதுல என்னெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்காங்க அப்படிங்கறத பாப்பாங்க. இப்போ எப்படின்னா முந்தின நாளோ அதுக்கு அழுக்க முத நாளோ அந்த அவங்க சம்பளம் வாங்குறதே பிள்ளைகளுக்கு எல்லாம் தெரியாது. ஏன்னா அந்த ஐயா ஓட்ட அந்த அம்மாவுடைய செல்லுக்கு கிரெடிட் ஆயிரும் பணம் எவ்வளவு என்ன அதுங்கிறது. ஏன்னா அதனால அந்த முழு மகிழ்ச்சி முந்தி இருந்த மாதிரி எனக்கு பார்க்க தெரியல. ஆனா எப்படினாலும் திட்டமிடணுமா, திட்டமிடணும். வரவுக்கு தகுந்தாலும் செலவழிக்கணும். யாருக்கெல்லாம் பிரச்சனை வரும் சந்தோஷம் குறையும் தெரியுமா? திடீர் நோய் பிரச்சனை வந்ததுன்னா அல்லது தவறான பழக்க வழக்கம் வந்தவங்களுக்குன்னா அந்த முழு மாதத்துல பின்னால வர வர ஐயோ நம்ம தேவையில்லாம செலவழிச்சுட்டோமே, செலவழிக்க வேண்டிய சூழ்நிலை வந்துட்டேன்னு இருக்கும். அதனால முதல் சம்பளம் முதல்ல வந்த சம்பளத்தை இந்த முழு மாசத்துக்கு என்னெல்லாம் பிளான் உண்டு எப்படிங்கிற திட்டமிட்டாங்கன்னா 30 என்ன 31 எத்தனை நாள் அப்புறம் மீதியும் மீதியான துணிக்கைகளை அல்லற மாதிரி நம்ம மீதியானதையும் நம்ம பண்ணலாம்னு என்னுடைய கருத்து.
0: சூப்பர் சார், நன்றி நன்றி, அருமையா சொன்னீங்க. நிகழ்ச்சியில் அடுத்த நேயர், வணக்கம்.
2: வணக்கம்
0: வணக்கம்.
2: திருச்சி மாவட்டம்
0: சொல்லுங்க சார்.
2: அது சேமிப்பு அழகா சொல்றீங்க. இந்த 3 நேயர் எடுத்து எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்ததே ஒரு சேமிப்பு தான் எங்களுக்கு. நேரம் சேமிக்கப்படுது. ஏன்னா நிறைய இதுக்காக காலையில இந்த வேலை நேரத்துல பொழுதுல பணிக்கு போறவங்க எல்லாம் இருக்கும். இருந்தாலும் ஆனந்த பூங்காட்டுல தலைப்புல பேசிட்டு போனோம் அப்படிங்கிற அந்த நிகழ்வு இருக்கும்போது இதுக்கான நேரத்தை செலவழிக்கும் போது ஒரு 3 நேர நேயர்கள் 4 நேரங்கள்லாம் நீங்க எனக்கு வாய்ப்பு கொடுத்தீங்கன்னு சொன்னா நேயர்களுக்கு அது நிறைய சேமிப்பா இருக்கும் நேரம். எதிர்காலகத்துல நாங்க எதிர்பார்க்கிறோம். ஒண்ணு அருமையா சொன்னாரு நம்ம அன்பு சகோதரர், சேமிப்புக்குண்டான பைசா எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் செலவு பண்ணுங்கன்னு சொல்லி எங்க அண்ணன் சங்கரண்ணன் சொன்னாரு, கார்மிக்கன்
0: சங்கரண்ணன்.
2: அது மேலே நல்ல சொத்துட வரவேற்பு தக்கது. இதுதான் வள்ளுவன் சொல்றாரு, ஆகாறு அளவைக்காதாலும் கேரியில்லை போகாறு அளவா கடைன்னு போடுறாரு. பணம் சம்பாதிக்கிற வருமானம் வந்து நம்மளுக்கு ஒரு குறைவான வருமான பகுதியா இருந்தால் கூட பரவாயில்ல, ஆனா செலவினத்தை வந்து நீ வந்து அதிகப்படுத்திட கூடாது. அதுதான் நம்மளுக்கு இன்னைக்கு அந்த முதல் நாள் இப்ப சம்பளம் வரும்போது பொருளாதாரம் நிறைய இருக்குன்னா தாராளமா செலவு பண்ணிட்டு மறுநாள் அது இல்லைன்னு ஏன்ங்கிற ஒரு கேள்வி வருது. அதனால செலவினத்தை குறைக்கணும், அளவறிந்து வாழாதான் வாழ்க்கை உலபோல் இல்லாக்கி தோன்றிருக்கணும்னு சொல்லி காணல் நீரை கணக்கு காண்கிறாரு. காணல் நீர் இருக்கிற மாதிரி தெரிஞ்சுட்டு போய் பார்த்தா இருக்காது. அது மாதிரிதான் அந்த பொருளாதாரத்தையும் மத்த செய்தியும் நம்ம வந்து அளவோட செயல்பட்டோம்னா அது நம்மள்ட்ட மகிழ்ச்சியில இருக்கும். அளவு இல்லாம செலவு பண்ணோம்னு சொன்னோம்னா இருக்கிற மாதிரி தெரியும், அந்த மகிழ்ச்சி இல்லாம போயிடுங்கிறாரு. நல்ல ஒரு விழிப்புணர்வான ஒரு தலைப்புக்கு வாய்ப்பு சொல்லி விடைபெறுகிற வாய்ப்பு.
0: நன்றி சார், நன்றி நன்றி. ஆனந்த பூங்காட் நிகழ்ச்சியில் நாம் இன்னைக்கு பேசிகிட்டு இருக்கிறோம். சம்பள நாளுடைய அந்த சந்தோஷம் அடுத்தடுத்த நாட்களில் குறையிறது ஏன் அப்படின்னு. பொதுவாக சம்பள நாள் வந்த உடனே நம்ம என்ன பண்ணுவோம்னா நம்ம வந்து ரொம்ப ஆசையாக சந்தோஷமாக வெயிட் பண்ணி இந்த பிரியாணி மாதிரியான ஸ்பெஷலான சாப்பாடு ஸ்பெஷலான விஷயங்கள்லாம் செய்வோம். ஆனால் அதுவே கொஞ்சம் நாள் போக போக அப்படியே கொஞ்சம் வந்து கூட்டு பொரியலாகும், அது ஒரு கூட்டாகும், அப்புறம் வந்து ஒரே சாதமாக ஆகும் இல்லையா. அந்த மாதிரி எடுத்த உடனே வந்து நிறைய விஷயங்களுக்கு நம்ம செலவு பண்ணுறதுக்கு பதிலாக கொஞ்சம் நம்ம வந்து சேமிப்பை வந்து எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் பட்ஜெட் போடுறது நம்மளோட விஷயங்களுக்கு பிளான் பண்ணோம்னா கண்டிப்பா வந்து அந்த சந்தோஷங்கிறது வந்து 30 நீடிக்கும் இல்லையா. என் கருத்து இருக்கட்டும்ங்க, ஜெய்மா செபாஸ்டியன் உன் கருத்தை ஓரமாஸ்ட்டு எங்கள் கருத்தை கேள் அப்படின்னு நீங்கள் சொல்ல எனக்கு கேட்குது. ஆனால் நிகழ்ச்சியில் பாடல் கேட்க வேண்டிய நேரம் வச்சுருந்து பார்த்தீங்களா. ஸோ பாடலும் கூட இன்றைக்கி நம்ம வந்து அந்த சம்பளம் சம்மந்தப்பட்ட பாடல்களாக கேட்டுட்டு இருக்கிறோம். நிகழ்ச்சியில் அடுத்த பாடலை கேட்க இருக்கிறோம். மைனா திரைப்படத்துலேருந்து ஏக்நாத்துடைய பாடல் வரிகளை ஸ்ரேயா கோஷல் பெனிதயா இணைந்து பாடினது டிஎம்ஆனுடைய இசையில். பாடலை கேட்டுட்டே இணைஞ்சிருங்க FM Rainbow 102.6.

0: கேட்டுட்டு இருக்கீங்க நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
1: ஒன்றாம் தேதி ஆனால் நம்ம கையில் காசு இருக்கு, ஏதாவது ஒன்று வாங்கணுமே அப்படிங்கிற அந்த பணம் சம்மந்தப்பட்ட அந்த திமிர் வந்து பார்த்திங்கன்னா அவங்க கொஞ்ச நாட்கள்லேயே ஐயையோ இன்னும் ஒரு 10 நாள் தானே இருக்குது, இன்னும் 20 நாள் இருக்கே சமாளிக்கணுமே அப்படிங்கிற மாதிரி கவலை ஆயிடுது இல்லைங்களா. ஸோ இந்த சம்பள நாளுடைய சந்தோஷம் அடுத்தடுத்த நாட்களில் குறையிறது. ஏன் நான் பேசிகிட்ருக்குறோம் கருத்துக்களை என் கூட பகிர்ந்துட்டு இருக்கிறீங்க. நான் உங்கள் தோழி ஆர்ஜே ஜெய்மா செபாஸ்டியன். ஸோ இதை நான் சொல்லியே ஆகணும் ஜெய்மா செபாஸ்டியன் அப்படின்னு நினச்சிங்கன்னா கால் பண்ணலாம். நிகழ்ச்சி நேரம் வந்துட்டாங்க. வணக்கம். வணக்கம்.
2: ஹலோ. வணக்கம்மா, நல்லா இருக்கீங்களாம்மா?
1: நலமா இருக்கிறேம்மா. யார் இங்கேருந்து பேசுறீங்க?
2: தூத்துக்குடி மாவட்டம்.

0: பீத்தாம்பட்டியிலிருந்து விஜயாங்கம்மா.
1: விஜயாம்மா சொல்லுங்க.
0: இம்மா, அந்த விரலுக்கு தகுந்த வீக்கம்னு சொல்லுவாங்க. முடி இருக்கிறவா அவுத்தும் போடுவா அள்ளியும் முடிவான்னு சொல்லுவாங்க பழமொழி வந்து கிராமத்துல. அதே மாதிரி நம்ம அடுத்தவங்களை பார்க்காம நமக்கு கீழே உள்ளவங்களை பார்த்து நம்ம குடும்பத்தை எப்படி ரன் பண்ண முடியுமோ அந்த மாதிரி கொண்டு போயிட்டு இருந்தா அனாவசியமான செலவு இல்லாம, அடுத்தவங்களை பார்த்து அது வாங்கிட்டா இது வாங்கிட்டாங்கிறது இல்லாம, நம்ம அதே மாதிரி நமக்கு தேவைக்கு மட்டும் பொருள் வாங்கிட்டு இது எது தேவையோ அதை மட்டும் வாங்கிட்டு எக்ஸ்ட்ரா அடுத்தவா பில்லு போடுறான்னு நம்மளும் அதை பார்த்து பில்லு போடாம நம்ம எது தேவையோ அதை மட்டும் வாங்கணுமா? அதே மாதிரி அப்படி கொண்டு போயிட்டு இருந்தா ஒவ்வொரு நாளும் சந்தோஷம் தாங்கம்மா. ஆனா சேமிப்புன்னு கண்டிப்பா வேணுங்கம்மா. அது வந்து என்ன சொல்றது, குறிப்பிட்டு இப்ப ரெண்டு குழந்தை வச்சிருக்கிறவா நான் வந்து என்னோட பாணியில பேசுவேன், இதே இது நாலு புள்ள வச்சிருக்கிறவா அதே வருமானத்தை வச்சு கொஞ்சம் கொஞ்சம் கொண்டு போறது கஷ்டம்தான். கஷ்டம் இருந்தா கூட அந்த வருமானத்தை வச்சு நம்ம எப்படி கொண்டு போகணுமோ அத மாதிரி கொண்டு போயிடலாமா? சாப்பாட்டுக்கு சாப்பாட்டுக்கு வந்து இப்ப வந்து கஷ்டம் கிடையாது, எப்படி வேணாலும் இப்ப நாலு வகை கூட்டோடையும் சாப்பிடலாம், நான் வேறு குழம்பு ஊத்தியும் சாப்பிடுவேன். அதே மாதிரி அது முதல்ல ஆரம்பத்துல என்ன பண்றோமோ அதை கடைசி வரைக்கும் கொஞ்சம் கொண்டு போயிட்டு இருந்தா வாழ்க்கையில கஷ்டம் வராதுங்கம்மா. அடுத்தவங்களை பார்த்து நம்ம அப்படி இருக்காங்க, நம்ம இப்படி சாப்பிடுறோம், இப்படி இருக்கிறோம், இப்படி ட்ரெஸ் போடுறோம் அப்படின்ற ஒரு நிறைய இதை அவாய்ட் பண்ணாலே வாழ்க்கையில சந்தோஷமா போயிட்டே இருக்கலாமா?
1: சூப்பர்மா, நன்றி நன்றி, அருமையா சொன்னீங்கம்மா, நன்றி நிகழ்ச்சியில பேசினதுக்கு. அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம்.
2: சந்தியமங்கலம் கே என் பாளையம் பேச்சுமுத்து.
1: பேச்சுமுத்து சார் சொல்லுங்க.
2: அதாவது மேடம், இந்த சேமிப்புங்கிற பழக்கம் இல்லாத ஒரு காரணம், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சம்பளனாலேயே ஆடம்பர செலவுகள் செய்யறது, மால் கடைக்கெல்லாம் போறது, ஹோட்டல்ல போய் ரொம்ப வெரைட்டிஸா சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி, லெக் பீஸ் அந்த மாதிரி வெரைட்டிஸா சாப்பிடுறது. அப்ப அதுலயே சம்பள நாள்லயே ஒன்னாம் தேதி இல்லாட்டா ரெண்டாம் தேதி எல்லாமே காலி ஆயிருது. அடுத்தடுத்து என்ன தேவைக்கு பயன்பட பணம் தேவைங்கிறது அறியாம, என்ன சொல்றதுன்னா ஒரு அறியாமையினுடைய வெளிப்பாடு தான் நான் சொல்லுவேங்க மேடம்.
1: நிச்சயமா
2: அது முக்கிய காரணம் வந்து சேமிக்கும் பழக்கம் இல்லாததான்.
1: நன்றி சார், நன்றி, ரொம்ப அழகா சொன்னீங்க சார். அடுத்த நேயர் வணக்கம்.
3: வணக்கம் மேடம்.
1: வணக்கம்.
3: தென்காசி மாவட்டம் குற்றாலத்தில் இருந்து
1: மேடம். தென்காசி மாவட்டத்தில இருந்து
3: குற்றாலத்தில இருந்து பிரபுராம் திவாகரன்.
1: சொல்லுங்க பிரபு சார்.
3: மேடம், 30 நாள் மூணா பிரிச்சு மேடம், முதல் 10 நாள்ல வந்து அத்தியாவசிய செலவுகள், அதுக்கப்புறம் 10 நாள் வந்து அதுக்கடுத்து நம்ம இந்த வெளியில பிக்னிக் போறதோ அந்த மெயில உள்ள காசை வச்சு அடுத்த பிளான் மேடம். அடுத்த 10 நாள் வந்து ரொம்ப சிக்கனமா அந்த சம்பளத்தை வர்ற வரைக்கும் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வச்சு அந்த 30 நாள் 10 நாள் ஓட்டோம்னா லைஃப் ஈஸியா கொண்டு போகலாம் மேடம்.
1: சூப்பர் சார், நன்றி நன்றி. எல்லாருமே அடிக்கடி சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, திட்டமிடணும், சேமிக்கணும், இந்த ரெண்டுமே ரொம்ப ரொம்ப முக்கியம். அது இருந்தாலே அப்படின்னா சம்பள நாளுடைய அந்த சந்தோஷம் அடுத்தடுத்த நாட்களில் குறையிறத வந்து தவிர்க்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. அதுலேயும் ஒரு சில ஈஸியாக சொன்னாங்க இல்லையா, அந்த வரக்கூடிய சம்பளத்தை மூணு பிரிவாக பிரித்து வச்சுட்டோம்னா இன்னும் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு தொடர்ந்து பேசலாம். எங்கள்கிட்ட அதுக்கு முடிவு பாடலும் வந்துட்டே இருக்கு. சம்பளம், வருமானம், பணம் பற்றி பேசிட்டு இருக்கிறோம். பாடல் கூட அது மாதிரி கேட்டுட்டே இருக்கும். அந்த வகையில் அடுத்த பாடலா 1 2 3 திரைப்படத்தில் இருந்தால் பாடல் கேட்கவிருக்கிறோம். கிருஷ்ணராஜ், சபேஷ், மனு அவர்கள் இணைந்து பாடினது தேவாவுடைய இசையில. பாடல கேட்டு எணிஞ்சிருங்க. ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 102.6.
4: தூக்கி போடு இன்னத்த கோபத்தை, தாபத்தை, கள்ளத்தை, கபடத்தை, அச்சத்தை, மிச்சத்தை,
5: அப்பாலிக்கா
4: சாந்தம்மா,
5: அப்பாலிக்கா
6: கஞ்சி வரும் போவோம், காமாட்சிய பாப்போம்.
5: எப்படிடா?
7: நான் பாப்பேன்.
5: அப்ப போவோம்.
8: Go, go, go, go, go, go, go, go, go, go, go, go, go, go, go, go, go, go, go, go, go, go, go, go, go, go, go, go, go, go, go, go, go, go, go, go, go, go, go, go, go, go, go, go, go, go, go, go, go, go, go, go, go, go, go, go, go, go, go, go, go, go, go, go, go, go, go, go, go, go, go, go, go, go, go, go, go, go, go, go, go, go, go, go, go, go, go, go, go, go, go, go, go, go, go, go, go, go, go, go, go, go, go, go, go, go, go, go, go, go, go, go, go, go, go, go, go, go, go, go, go, go, go, go, go, go, go, go, go, go, go, go, go, go, go, go, go, go, go, go, go, go, go, go, go, go, go, go, go, go, go, go, go, go, go, go, go, go, go, go, go, go, go, go, go, go, go, go, go, go, go, go, go, go, go, go, go, go, go, go, go, go, go, go, go, go, go, go, go

0: போங்க இருக்க.
1: Yeah.

0: ரைட்டா?
1: ரைட்.
0: ரைட்டா
1: அபிடு.
2: ஆஹா, அற்புதம்.

0: மங்காசம், ராணிப்பட்ட முத்தாப்பு முருங்கசம், கலகல வெந்தயம், வாசனப்படி தாசன.
1: Yeah.

0: நாம் வேண்டுவோம் மகமாயே.
1: இப்படித்தான் ஒரு நாள் காலையில எந்திரிச்சு போய் இந்த பக்கம் பார்த்தா
2: மேகம் பூப்பூவாய் தூவும்.
1: என்னடா இந்த பக்கம் ஒரே தூரலா இருக்குன்னு அந்த பக்கம் பார்த்தா
2: இதுவரை இல்லாத உணர்வு இது இதயத்தை.
1: இது இந்த பக்கமா போனா தூருது, அந்த பக்கமா போனா துண்டாக்குதுன்னு பின்பக்கமா போனா
3: உங்க பொன்னான கைகள் புண்ணாகலாமா, உதவிக்கு வரலாமா, சம்மதம் வருமா.
1: என்ன எந்த பக்கம் பார்த்தாலும் ஒரே பாட்டா இருக்கு.
4: இசைமலைன்னா அப்படித்தான் இருக்கும்.
1: என்ன இசைமலையா?
5: ஆமா, நம்ம நெல்லை பண்பலைனாலே எப்பவும் இசைமலை தானே.
1: ஓஹோ, அப்போ எப்போதும் கேளுங்க.
4: இது 102.6
6: ஆனந்த பூங்காட்டு நிகழ்ச்சி தான் பேசிட்டு இருக்கிறோம். சம்பள நாளுடைய அந்த சந்தோஷம் அடுத்தடுத்த நாட்கள்ல குறையறது ஏன் அப்படின்னு. நேரம் 9:44 ஆகிட்டு இருக்குது. இது ஆகாஷ்வாணி நிலை பண்பலை 102.6 நிகழ்ச்சியில பேசுற அடுத்த நேயர், வணக்கம். வணக்கம்,
7: காலை வணக்கம்.
6: சசிகலாமா சொல்லுங்க.
7: முதல்ல கை நிறைய பணம் இருக்குப்பா, சந்தோஷம் மீதியா இருக்கும். பார்த்தாலும் ஒரு பணக்கலை இருக்கும். தலையில வந்து ஒரு ஒளி வட்டம் கூட இருக்கும்பா. அடுத்த நாள் வரை கூட காத்திருக்க தேவையில்லப்பா. சம்பளம் கையில கிடைச்ச உடனே நம்ம மனைவி பிள்ளைங்க எல்லாம் எதிர்பார்த்து கையில ஒரு லிஸ்டோட நிப்பாங்கப்பா. பார்த்து மனசு பத்து பக்கம் இருக்குப்பா.
6: என்ன லிஸ்ட் எவ்வளவு குடுக்க போறாங்களோ அப்படின்னு
7: இருக்குப்பா. அப்ப முகம் வந்து என்ன செய்யுது, கருப்பா மாறி இருப்பா. அலையிருந்த ஒளிவட்டம் வந்து தேய்கிற சந்திரனை போல இருக்கும்பா. அடுத்த சந்தோஷம் வந்து அடுத்தடுத்த நாட்களுக்கு பதிலாக அன்னைக்கே பறந்து போயிருப்பா. பறந்து போகாம இருப்பதற்கு என்ன செய்யலாம், நம்மள வாங்கின உடனே ஒரு பகுதியை சேமிப்பா வச்சிருந்தோம்னா நம்மள வாங்கலாம்னா வாங்கட்டே. என்ன எந்த நாளும் வந்து சந்தோஷம் இருக்குப்பா, பணம் நம்மகிட்ட இருக்குன்னு ஒரு தைரியம் இருக்குப்பா. அப்ப என்ன சரி, சேமிப்பா இருந்தாட்டாப்பா
8: நலமா
6: இருக்கேன். சிங்காரவேலன் சார், நீங்க எப்படி இருக்கீங்க?
8: நலமா இருக்கம்மா.
6: சொல்லுங்க சார்.
8: அவளை வெறும் சம்பளத்தை வாங்கி ஆனந்தமா கொண்டாடிக்கிட்டு ஆடி அம்மா எங்க ஏரியாவில வந்து கடற்கரை ஓரத்துல

0: பிள்ளையார போய் நல்லா தரிசனம் பண்ணிச்சு, லட்சக்கணக்கில் ஆளுங்க வந்துட்டு போய்கிட்டு இருக்கு. அதே நேரத்தில் நல்லா தலைப்பு கொடுத்துருக்கீங்க சம்பளம். எல்லா நேர்களும் எல்லாம் கடைசி நேரத்தில் நெஞ்சித்தால ஒரே ஒரு இரும்பு திரையில கையில வாங்கின பையில போடல காசு போன இடம் தெரியல என் காதலி பாப்பா காரணம் கேப்பா. அந்த பாட்டுல எல்லாமே அடங்கியிருக்குமா?
1: ஸோ அதுவே உங்களுடைய கருத்தாக வச்சுருங்க. அந்த பாட்டை கேளுங்க, இதுக்கு மேலே என்ன இருக்குன்ற மாதிரி. நன்றி நிகழ்ச்சியில் பேசினதுக்கு. அடுத்த நேயர் வணக்கம்.
2: வணக்கம், கருணாநிதியம்மா.
1: கருணாநிதி சார் சொல்லுங்க.
2: நலமா இருக்கலாமா?
1: நலமா இருக்கேன் சார், நீங்கள் எப்படி இருக்கீங்க?
2: ஆ, அருமையா இருக்கமா. அதாவதுமா, மாசம் லட்சக்கணக்கில் வருமானம் வந்தாலும் பத்தாம் தேதி காலையாகத்தான் செய்யும். அது கணவர் மனைவி சேர்ந்து திட்டமிடணுமா? இப்போ நான் வந்து என் பொண்ணுங்களை படிக்க வச்சிருக்கோம்னா நல்ல நிலைமைக்கு படிக்க வச்சிருக்கேன். பணத்தை வந்து எப்படி சேமிச்சுக்கணும்னு ரெண்டு பேரும் திட்டம் போட்டு சேமிச்சு வைக்கப்பு.
1: என்
2: பையன் நல்ல நிலைமைக்கு படி வச்சிருக்கமா, அதனால திட்டம் விடணுமா? ரெண்டு கணவர் மூலியம் திட்டம் விட்டு அந்த பணமும் நம்ம வந்து சீக்கிரமா பண்ணிக்கலாமா? வாய்ப்புக்கு நன்றிமா.
1: நன்றி சார், நன்றி.

0: இப்போ நான் வந்து என் பொண்ணுங்களை படிக்க வச்சிருக்கோம்னா நல்ல நிலைமைக்கு படிக்க வச்சிருக்கேன். பணத்தை வந்து எப்படி சேமிக்கணும்னு ரெண்டு பேரும் திட்டம் போட்டு சேமிச்சு வைக்கப்பு. என் பொண்ணு என் பையன் நல்ல நிலைமைக்கு படிக்க வச்சிருக்கோமா, அதனால திட்டமிடணுமா, ரெண்டு கணவர்களையும் திட்டம் விட்டு அந்த பணமும் நம்ம வந்து சீக்கிரமா பண்ணிக்கலாமா? வாய்ப்புக்கு நன்றிமா.
1: நன்றி சார், நன்றி. கருணாநிதி சார் ஒரு பாயிண்ட் சொல்லிட்டு போயிருக்காங்க இல்லையா, அதாவது திட்டமிடணும். அதுவும் வந்து பொதுவாக திட்டமிடணும்னு சொல்லும் போது குடும்பத்தில் செய்கிறது கணவர் தனியாக யோசிச்சு வச்சுருப்பாங்க, மனைவி தனியாக யோசிச்சிருப்பாங்க, பிள்ளைங்க தனியாக ஒரு லிஸ்ட்டில் இருக்கும். சசிகலா அம்மா கூட அதான் சொல்லுவாங்க, அதான் சம்பள நாள் வந்தபோது ஆளுக்கு ஒரு கையில் ஒரு லிஸ்ட்டோடு இருப்பாங்க. அப்படி இல்லாமல் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, அந்த பட்ஜெட் போடுற அந்த டைமில் ஃபேமிலியாக உட்காந்துக்கலாம். பிள்ளைங்கக்கிட்ட அப்படினா தான் எவ்வளோ காசு அப்பா அம்மா கிட்டே இருக்குது, நம்ம ஒரு விஷயத்த கேட்கலாமா இல்லையா அப்படிங்கிற பற்றி அவங்களும் ஒரு முடிவுக்கு வருவாங்க. அதே போல் மனைவியும் கணவனும் சேர்ந்து இது பண்ணும்போது என்ன செலவை குறைக்கலாம், என்ன செலவை கொஞ்சம் வந்து சேமிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கலந்து பேசணும் அப்படின்னா கண்டிப்பாக வெற்றி பெறலாம். இதான் வேதத்தில் சொல்லுவாங்க, கலந்து பேசின ஆலோசனைக்காரர்கள் அனைகர் இருக்கும்போது நிச்சயமாக ஒரு காரியம் வெற்றி பெறும் அப்படின்னு, அது ஃபேமிலியில் ரொம்பவே உண்மை. நிகழ்ச்சி அப்போ பாடல் வந்துட்டே இருக்கு. பாபநாசம் திரைப்படத்திலிருந்து நாமத்துக்குமாருடைய பாடல் வரிகளில் மாளவிகா, அனில்குமார், சுந்தர் நாராயணராவ் இணைந்து பாடினது ஜிப்ரானுடைய இசையில் பாடலை கேட்டு இணைஞ்சிருங்க. நிலை பண்பலை 102.6.

0: குறைவான கட்டணத்தில் ஸ்ரீநிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
2: ஒன்பது மணி 51 நிமிடம் ஆகிட்டு இருக்குது. பார்த்தீங்கன்னா ஆனந்த பூங்காட் நிகழ்ச்சியில் நாம் பேசியிருக்கிறோம். சம்பள நாளுடைய அந்த சந்தோஷம் அடுத்தடுத்த நாட்களில் குறையிறது ஏன் அப்படின்னா நிகழ்ச்சியில் நேர் வந்துட்டாங்க, பேசிடலாம். வணக்கம்.
3: வணக்கம் மேடம்.
2: வணக்கம்.
3: வணக்கம்.
2: வணக்கம். யார், எங்கிருந்து?
3: நான் தர்மபுரி ராஜாபேட்டிலிருந்து வாசிக்கலக்கார விஜயன் பேசுகிறேன் மேடம்.
2: விஜயன் சார் சொல்லுங்க.
3: படம் முதல் கொடுங்க. சிறுத்து குறுக்கவில்லை குங்குமப்புக்கு அழைக்கவில்லை. என்ன மேடம் எனக்கு கேள்வி?
2: இப்போ பார்த்தீங்கன்னா நிகழ்ச்சியில் தலைப்பு வந்து நேரம் வந்து 9:52 ஆயிடுச்சு. என்ன தலைப்பு நீங்கள் கேட்காம தான் வந்திருக்கீங்க, பரவாயில்ல. நிகழ்ச்சி இன்னொரு டைம் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அடுத்த நேயர் வணக்கம்.
4: தமிழ் சொல்லுக்கு சுவை பல ஒட்டி அமுத தமிழை இனிதே பொழிந்து தமிழோடும் தமிழ் சொல்லோடும் ஆனந்த பூங்காற்றே எனும் அற்புதமான நிகழ்ச்சியை உறவுகளோடு கலந்து சிறப்பிக்கும் அன்பு அறிவிப்பாளருக்கு வணக்கம், வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். நான் குமரி மாவட்டம் இரணியல் எம் ஜெகதீசன் அம்மா.
2: ஜெகதீசன் சார், நேரம் கம்மியா இருக்கனால உங்களுக்கு கேட்டட்ட சட்டன்னு சொல்லிட முடியுமா?
4: சேமிப்பு தான்மா, சேமிப்பு முக்கியம். 1st தேதினா கொண்டாட்டம் தான், 8 நாள் திண்டாட்டம் தான். என்எஸ் கிருஷ்ணா அந்த பாடல்ல தெளிவா சொல்லியிருப்பாரு, அதுக்கு உள்ள எல்லாமே அடங்கி இருக்கும். சுருக்கமா சொன்னதுனால என்ன பொறுத்த வரைக்கும் எதுக்கு ஒரு சேமிப்பு நாம வச்சுக்கிட்டோம்னா திண்டாட வேண்டிய அவசியம் இல்லை. வாய்ப்புக்கு நன்றி.
2: நன்றி சார், நன்றி. வேண்டுகோள் கிணங்க டக்கு முடிச்சுட்டாங்க. நிறைவான நேயர் யார், எங்க இருந்து? வணக்கம்.
5: வணக்கம். திருப்பூர் மாநகர் மன்னரை பாறப்பாளையிலிருந்து சேரங்கசாமி.
2: ரங்கசாமி சார் சொல்லுங்க.
5: சம்பள நாட்களில் வரும் மகிழ்ச்சி வரும் நாட்களில் இல்லாத ஏன் அப்படின்னு
2: கேக்குறீங்க?
5: இருப்பதில் ஏன் பாத்தீங்கன்னா அத்தியாவசிய செலவு
2: தானுங்க.
5: சின்ன குழந்தைகளை போன பார்த்து போன் பாத்துட்டீங்க வச்சுங்களா, ஏதோ ஒரு விளம்பரத்தை பார்த்து அது சொல்லி என்னுடைய பார்வையில் சொல்றேன், கவர்ச்சியான விளம்பரங்கள் தானுங்க. அந்த விளம்பரத்தை பார்த்து நான் அந்த பொருள் பொருள் வாங்கி கொண்டு அடம் பிடிப்பாங்க. அது வேற வழியில் வாங்கி தான் கொடுக்கணுங்க. அப்ப நடுத்தர இந்த இளமை யூத் பசங்க இருக்காங்க, அவங்களும் அதே மாதிரி தான் அடம்பிடிப்பாங்க எனக்கு வேணும்னு சொல்லி. அப்ப நம்மளே வந்து பாத்தீங்கன்னா எங்க வீட்லயே நடந்துக்கிறது. அப்புறம் வந்து ஆன்லைன் உணவுகள் இப்ப பாத்தீங்கன்னா கறி சாப்பிட்டா கறி 200 ரூபா வருங்க, பிரியாணி 1000 ரூபாய்க்கு வாங்கிட்டு வருவாங்க. அந்த மாதிரிங்க அது வந்து செலவுகள் வந்து அது கட்டுப்படுத்த முடியாது தானே அது காரணங்க. அது போக ஏதோ பொருள் வாங்கி வாங்கி வச்சிருப்பாங்க. அந்த இதுங்க அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணி கொண்டு வந்தோம்னா சிறப்பா இருக்கு.
2: சூப்பர் சார், நன்றி நன்றி. சுவாசிக்கு இடம் கொடுத்துடாதீங்க, பார்க்குறதெல்லாம் வாங்கணும் தான் தோணும் அப்படிங்கிற மாதிரி நிறைவான நேரம் வந்து சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி பேசினா எல்லா நேர்களுமே ஒரு நன்றியும் பாராட்டுகளும் கண்டிப்பாக சொல்லியாகணும். ஏன்னா எல்லாருமே ஒரு விஷயத்தில் தெளிவாக இருக்கிறாங்க, சேமிப்புக்கு ரொம்ப முக்கியம், அதை ஒதுக்கிட்டு அதுக்கப்புறம் பிளான் பண்ணுங்கள் அப்படின்னு நிறைய விஷயங்களை சொல்லியிருந்தாங்க. நிறைவாக ஒரு லைனை சொல்லி முடிக்கணும்னு நினைக்கிறாங்க. அதாவது பணம் அப்படிங்கிறது நம்ம கையில் இருக்கும்போது சுதந்திரம் தான், ஆனால் இதுக்கு கொடுக்கணும் அதுக்கு கொடுக்கணும் அந்த பில்லுக்காக பிரிக்கப்படும் போது நாம் அந்த பணத்துக்கு அடிமை மாதிரி ஆயிடும் இல்லையா, அடுத்தது அடைக்கிறதுக்கு ஓட வேண்டியதாக ஆயிடுது. ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், கையில் இருக்கும்போதே அந்த விஷயங்களை சரியாக பயன்படுத்துங்க. ஒருவேளை இப்போ நீங்கள் கடனில் இருக்கிறீங்க அப்படின்னா அதை அடைச்சிட்டு அடுத்து என்ன பண்ணலாம் சேமிக்கிறதுக்கு அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணுங்கள். ஏன்னா தேதி வந்து பார்த்தீங்கன்னா 12, இப்போ நீங்கள் பிளான் பண்ண ஆரம்பிச்சாதானே கரெக்டாக மாத கடைசி முடிஞ்சு அடுத்த 1st தேதி வரப்போ கரெக்டாக ஷார்ப்பாக பிளான் பண்ணி சந்தோஷமாக அடுத்த மாதம் முழுவதும் நீ கொண்டு போக முடியும். இப்போ பிளான் பண்ணுங்கள், ஹாப்பியாக இருங்கன்னு சொல்லிட்டு நிகழ்ச்சி நிறைவான பாடலும் வந்துட்டே இருக்குது. குட்டி திரைப்படத்திலிருந்து விவேகாவுடைய பாடல் வரிகளில் தேவி ஸ்ரீ பிரசாத்துடைய குரல்லையும் இசையிலையும் நிகழ்ச்சியில் இதுவரைக்கும் உங்கள் கூட பேசிகிட்டு இருந்தேன் நானுங்கள் தோழி ஆஜே ஜெமிமா செபாஸ்டியன். பாடலை தொடர்ந்து 10 மணிக்கான செய்திருக்கும், அதை தொடர்ந்து 12க்கு மனம் விரும்பிய நிகழ்ச்சி காத்துட்டு இருக்கு. தொடர்ந்து ஸ்டேட்யூண்டா கேளுங்க FM Rainbow 102.6.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். முன்னாள் குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்தின் சுயசரிதை புத்தகத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி சற்று முன் புதுதில்லியில் வெளியிட்டார். ஆங்கிலேயர் ஆட்சிக்கு எதிராக நடைபெற்ற சுதந்திர போராட்டத்தின் போது வந்தே மாதரம் என்ற சொல் பல்வேறு பகுதிகள், மொழி, மதத்தைச் சேர்ந்த மக்களை ஒன்றிணைத்ததாக குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். இல்லந்தோறும் தேசிய குடி இயக்கத்தின் ஒரு பகுதியாக புதுதில்லியில் மாணவர்கள் பங்கேற்ற சைக்கிள் பேரணியை மத்திய அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா தொடங்கி வைத்து பேரணியில் பங்கேற்றார். பங்குச் சந்தையில் பட்டியலிடப்பட்டுள்ள நகராட்சிகள் தங்களின் பங்குகள் குறித்த விபரம் மற்றும் நிதியாண்டு அறிக்கையை தாக்கல் செய்வதற்கான காலக்கெடுவை பங்குகள் பரிவர்த்தனை வாரியமான செபி தளர்த்தியுள்ளது. இல்லந்தோறும் மூவர்ண குடி இயக்கத்தின் ஒரு பகுதியாக நாமக்கல்லில் பிஜேபி சார்பில் தேசிய குடி பேரணி நடைபெற்றது. தொகுதி மறுவரையறை தொடர்பான அரசின் தனி தீர்மானத்தை தமிழக சட்டப்பேரவையில் முதலமைச்சர் திரு விஜய் சற்று முன் முன்மொழிந்தார். வெளிநாட்டு

பங்களிப்பு ஒழுங்குமுறை திருத்த மசோதா குறித்து தாவேக் அரசு வீண் வதந்திகளை பரப்பக்கூடாது என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினா நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். வேலூர் உட்பட நாடு முழுவதும் உள்ள கூட்டுறவு நிறுவனங்களின் செயல்பாடுகளை ஆய்வு செய்ய பல்வேறு நிலைகளில் குழுக்களை மத்திய அரசு அமைத்துள்ளது. தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையமான TNPSC-யின் குரூப் 2 மற்றும் 2A முதல்நிலை தேர்வுகள் வரும் நவம்பர் 1 தேதி நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆடி அமாவாசையை ஒட்டி தமிழகம் முழுவதும் முக்கிய நீர்நிலைகளில் ஏராளமானோர் அதிகாலை முதலே முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்து வழிபட்டனர். காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் மழை காரணமாக மேட்டூர் அணைக்கு இன்று காலை நிலவரப்படி வினாடிக்கு 8689 கனஅடி தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது. தங்கள் நாட்டுக்கு எதிரான தாக்குதலில் வடகொரிய ஏவுகணைகளை ரஷ்யா பயன்படுத்தி வருவதாக யுக்ரைன் அதிபர் வோலோடிமிர் ஜெலன்ஸ்கி குற்றம் சாட்டியுள்ளார். செய்திச் சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: அன்பு நேர்கள் அனைவருக்கும் அன்பான உற்சாகமான இனிய காலை வணக்கங்களுடன் நான் உங்கள் அன்பு அறிவிப்பாளர் ரியோ. நேர்லே நீங்கள் உங்களுடைய விருப்ப பாடலை கேட்க ரெடியாக இருக்கீங்களா? ஆமாம், நானும் சூப்பராக ரெடியாக இருக்கிறேன். உங்களோட பாடல்கள் எல்லாம் கேட்டுட்டு அப்படியே சூப்பரான பொது அறிவு கேள்விகளையும் கேட்கறதுக்காக தயாராக இருக்கிறேன். நீங்களும் இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு உங்கள் விருப்ப பாடலை கேட்கணும் அப்படின்னா அழைக்கலாம். 0422561133 மற்றும் 3232 அப்படின்ற இந்த எண்களுக்கு நம்ம கூட பேச போகிற முதலாவது நேயர் யார், அவங்க என்ன பாடல் கேட்க போகிறாங்கன்னு கேட்கலாம். வாங்க, வணக்கம். வணக்கம். யார் பேசுறீங்க? பத்மாமா, சொல்லுங்க, என்ன பாடல் நிகழ்ச்சியில கேட்க போறீங்க? காட்டுமல்லி பாடல் நம்ம கண்டிப்பா கொடுத்துடலாம். உங்ககிட்ட ஒரு ஜிகே கேள்வி கேட்டுருவோமா? கேட்போம். சரி, நம்ம வந்து இன்னைக்கு காமன்வெல்த் சம்பந்தமான சில கேள்விகளை தான் கொண்டு வந்திருக்கிறோம். அதுல ஒரு கேள்வி நான் உங்களுக்கு கேட்கறேன், ஓகேவா? இந்தியா வந்து 100க்கும் அதிகமான பதக்கங்களை வென்றது எங்கு நடைபெற்ற காமன்வெல்த் போட்டியில்? ஆப்ஷன் சொல்லவா? சரி, ஒன்னு வந்து புதுடெல்லி, இன்னொன்னு மான்செஸ்டர். புதுடெல்லியே தான் கரெக்டா சொல்லிட்டீங்க. முதல் நேர அட்டகாசமா சரியான பதில சொல்லிட்டாங்க, அவங்களுக்கு ஒரு வாழ்த்துக்கள் சொல்லிடலாம். காமன்வெல்த்ல நம்ம இந்தியாவில் வந்து நிறைய விஷயங்கள், புது புது சாதனைகளை வந்து அவங்க புரிஞ்சிருக்கிறாங்க. பொதுவாக காமன்வெல்த் வரலாற்றிலேயே இந்தியா படைத்த சாதனைகள் பெருமைகள் அப்படின்னு பார்த்தோன்னாலே நிறைய விஷயங்கள் இருக்கு. அது ஒன்னொன்னே அவங்க கிட்ட நான் சொல்லியே தீருவேன் அப்படின்னு தான் இன்னைக்கு நான் நிகழ்ச்சியில் பொது அறிவு கேள்வியா காமன்வெல்த் சம்பந்தமான கொஸ்டின்ஸ் எல்லாமே எடுத்துட்டு வந்திருக்கிறேன். அதுலேயும் புதுடெல்லியில நடைபெற்ற அந்த காமன்வெல்த்ல வந்து நிறைய புது புது சாதனைகளை படைச்சிருக்கிறாங்க, பெருமையான விஷயங்களையும் படைச்சிருக்கிறாங்க. அந்த தகவல்களோட நம்ம இன்னைக்கு மனம் விரும்புதே நிகழ்ச்சியை ஆரம்பிச்சிடலாம். 2010 புதுடெல்லியில் நடைபெற்ற அந்த காமன்வெல்த் போட்டியில் இந்தியா வந்து 101 தங்கப்பதக்கங்களை வென்றிருக்காங்க. இதில் வந்து 38 தங்கம் வாங்கியிருக்கிறாங்க. சரியா, இதுதான் ரொம்ப அதிகபட்சமாக, அதாவது காமன்வெல்த் வரலாற்றிலேயே அதிக பதக்கங்களை வாங்கின விஷயம் அப்படின்னு எங்கே நடந்ததுன்னு கேட்டிங்கன்னா இந்த புதுடெல்லியில் நடந்த காமன்வெல்த் போட்டியில் தான். சரி, நம்ம இன்னும் நிறைய பேசலாம். உங்களுக்காக அடுத்த கேள்வியும் நான் தயாராக வச்சுருக்கேன், சொல்லிடுறேன். நீங்கள் பாடலுக்கு அப்புறமா அதுக்கான பதில் என்ன அப்படின்றதையும் கண்டுபிடிங்க. ரெண்டாவது கேள்வி என்னென்னா, காமன்வெல்த் வரலாற்றிலேயே அதிக பதக்கங்களை இந்தியா வென்ற விளையாட்டு எது? சரியா, இருக்கிறதுலே அதிகமான பதக்கம் வந்து வாங்கினது புதுடெல்லி தான் அப்படின்றத நம்ம சொல்லிட்டோம். அதுக்கு அடுத்ததான் நம்ம கேட்கக்கூடிய அதிக பதக்கம் சார்ந்த ஒரு கேள்வி என்னன்னா, எந்த போட்டியில் இருக்கிறதுலே இந்தியா காமன்வெல்த் போட்டியில் அதிகமாக வாங்கியிருக்கு, அது எந்த விளையாட்டுக்காக அதிக அளவு பதக்கங்களை வென்றது அப்படின்றதான் நீங்கள் சொல்ல போகிறீங்க. அதுக்கு முன்னால் நம்ம பாடல் கேட்டுடலாமா? விடுதலை திரைப்படத்துலேருந்து

0: நேரிலே 10:11 ஆகுது. மனம் விரும்பதை நிகழ்ச்சியில் தான் நாம் இணைஞ்சிருக்கிறோம். சூப்பரான பாடல் நேர் கேட்கறதுக்கு தயாராக இருக்காங்க. என்ன பாடல் கேட்க போகிறாங்க, யாருன்னு கேட்டுருவோம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம். சந்திரகலா குறும் சிரிப்போட வந்திருக்காங்க. சொல்லுங்கம்மா, என்ன பாடல் கேட்க போறீங்க?
1: எனக்கு சாமி டூர் படத்துல இருந்து மெட்ரோ ரயில்
0: பாடல், குத்து பாடல் கேட்டுருவோம். சரியா, நிகழ்ச்சி கேட்டீங்களா? பொது அறிவு கேள்விக்கு பதில் உங்களுக்கு தெரியுமா? ஆப்ஷன் வேணுமா? சரி, கொடுத்துடலாம். காமன்வெல்த் வரலாற்றிலேயே அதிக பதக்கங்களை இந்தியா வென்ற விளையாட்டு எது அப்படின்றதான் கேள்வி. இதுக்கு ரெண்டு ஆப்ஷன் உங்களுக்கு சொல்கிறேன். ஒன்று வந்து துப்பாக்கி சுடுதல், இன்னொன்று பளு தூக்குதல். எதுவாக இருக்கும்?
1: துப்பாக்கி சுடுதலா?
0: துப்பாக்கி சுடுதலே தான். ஏன் திடீர்னு ஒரு சந்தேகம்? சரியான பதிலை சொல்லிட்டீங்கம்மா, வாழ்த்துக்கள். நன்றிம்மா, நன்றி. துப்பாக்கி சுடுதல் தான் முதல் இடத்துல இருக்கு. அதுதான் இவ்வளோ நாள் விளையாண்டதில் வந்து அதிகமான பதக்கம் வாங்கியிருக்கு. எவ்வளோ பதக்கம் தெரியுமா? 135 பதக்கங்கள் இது வரைக்கும் வாங்கியிருக்காங்க. இதில் தங்கம் மட்டுமே 63 வாங்கியிருக்கிறாங்க. நான் சொன்னேன்ல இன்னொரு ஆப்ஷன், பழு தூக்குதல் அப்படின்னு சொல்லி, அது வந்து ரெண்டாவது இடத்துல இருக்கு. அது வந்து 133 பதக்கங்களை இது வரைக்கும் வாங்கியிருக்காங்க. இதில் 46 தங்க பதக்கம். சரிங்களா, இந்தியா அதிக பதக்கங்களை வாங்கினதே இந்த துப்பாக்கி சுடுதல் விளையாட்டில் தான் அப்படின்றத நம்ம சொல்லிட்டோம் இல்லையா. இதை சார்ந்து இன்னொரு ஒரு கேள்வி நான் கேட்க போகிறேன். என்ன கேட்க போகிறேன் அப்படின்னா, இந்த காமன்வெல்த் போட்டியில் பங்கேற்ற ஒரு வீரர் அதிக அளவு நிறைய ஒரு போட்டியில் வின் பண்ணி பதக்கங்களை வாங்கியிருக்காங்க. அது என்ன போட்டி, யார் அந்த வீரர், எத்தனை பதக்கம் வாங்கினாங்க அப்படின்ற டீட்டெயிலில் தான் நம்ம அடுத்த கேள்வியாக நேர்களுக்கு கொடுக்குறோம். அதிலே நான் உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் அழகாக சொல்லிட்டேன். ஏன் அப்படின்னா, நம்ம இந்தியா அதிகளவு பதக்கம் வென்றது துப்பாக்கி சுடுதல் தான் அப்படின்னு. அப்போ அதுவே உங்களுக்கு ஒரு சூப்பரான குழு தான். அதை சார்ந்த ஒரு வீரர் தான் அதிகளவு பதக்கமும் வாங்கி இருக்கிறாங்க. சரி, நீங்கள் கண்டுபிடிங்க. இப்போ பாடல் கேட்டுட்டு வந்துடலாம். சாமி 2 திரைப்படத்துலேருந்து

0: நடப்புகள், உலக நடப்புகள் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அப்டேட்டடா இருங்க. நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி நிகழ்ச்சிகள் அனைத்தையும் கேளுங்க.
1: பத்து மணி 18 நிமிடமாகுது. மனம் விரும்புவதை நிகழ்ச்சியில் தான் நேரில் நாம் நேர்களோட விருப்பத்தில் பாடல்கள் கேட்டுட்டு இருக்கிறோம். நீங்களும் நிகழ்ச்சியில் கலந்துக்கணும்னா அழைக்கலாம். 0462256113 மற்றும் 3 2 அப்படின்ற இந்த எண்களுக்கு. இப்போ நிகழ்ச்சியில் நம்ம கூட பேச இருக்கக்கூடிய நேயர் யாருன்னு கேட்போம். வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
1: வணக்கம், யார் பேசுறீங்க?
2: தென்காசி மாவட்டம் பூலாங்குளத்துல சுப்பிரமணியன் பேசுறேன் மேடம். நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கிறோம் சார், நீங்க நல்லா இருக்கீங்களா?
2: நல்லா இருக்கேன் மேடம்.
1: சொல்லுங்க, என்ன பாட்டு கேட்க போறீங்க? இந்தியாவின் காமன்வெல்த் வரலாற்றுல அதிக பதக்கங்களை வாங்கின வீரர் யார்? அவங்க வந்து எந்த விளையாட்டுல எத்தனை பதக்கங்கள் வாங்கியிருக்காங்க அப்படின்னு கேட்டிருந்தேன். உங்களுக்கு ஆப்ஷன் சொல்லிட்டா எந்த வீரர் மூலம் கண்டுபிடிக்கிறீங்களா? சரி, முதல்ல வந்து ஜஸ்பால் ராணா, இன்னொரு ஆப்ஷன் வந்து சமேஷ். முதல்ல சொன்னதுதான் அதுல ஆப்ஷன் எதுன்னெல்லாம் வேண்டாம், முதல்ல சொன்னதுதான் கரெக்டான பதில் அப்படின்றீங்களா? ஆமா, சரியான பதில் அதான், ராணா தான். சரியா? நன்றி நன்றி. நம்ம இதுக்கு முன்னால கேட்ட கேள்வி மாதிரி தான், அதிக அளவு நமக்கு பதக்கம் வாங்கி கொடுத்தது துப்பாக்கி சுடுதல் போட்டி தான். இந்த வீரரும் துப்பாக்கி சுடுதல் வீரர் தான். அவங்க எத்தனை பதக்கம் வாங்கியிருக்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா 15 பதக்கங்கள் வாங்கியிருக்காங்க. ஜஸ்பால் ராணா அப்படின்ற இந்த துப்பாக்கி சுடுதல் வீரர் 15 பதக்கம் வாங்கியிருக்காங்க, அதில் 9 வந்து தங்கம். அப்போது ரெண்டாவது ஒரு ஆப்ஷன் சொன்னோம்ல, அவங்க வந்து சமரேஷ், அவங்க ரெண்டாவது பிளேஸில் இருக்காங்க. அவங்க வந்து 13 பதக்கங்கள் வாங்கியிருக்கிறாங்க, இதில் 9 தங்கம். இந்த சமரேஷ் மாதிரியே 13 பதக்கங்களை வாங்கின இன்னொரு வீரர் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறாரு. அவரு டேபிள் டென்னிஸ் வீரர். சரிங்களா, அவரோட பேர் என்ன அப்படின்றது தான் நீங்கள் அடுத்ததாக கண்டுபிடிக்க போகிறீங்க. சமரேஷ் மாதிரியே ரெண்டாவது பிளேஸில் இருக்கக்கூடிய சமரேஷ் மாதிரியே 13 பதக்கங்களை வேறு ஒரு போட்டியில் வாங்கியிருக்கிறாங்க நம்மளுடைய தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு வீரர். அது என்ன விளையாட்டுன்னு கேட்டிங்கன்னா டேபிள் டென்னிஸ். அதில் வாங்கின அந்த நபரோட பெயர் என்ன, அந்த விளையாட்டு வீரருடைய பெயர் என்ன அப்படின்றதான் நீங்கள் கண்டுபிடிக்க போகிறீங்க. கரெக்டான பதிலை சொல்லிவிடுங்க, இல்லைனா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், கும்கி திரைப்படத்துலேருந்து பாடல் கேட்டுட்டு வந்துடலாம், அப்புறம் நம்மளே தெரிஞ்சுக்கலாம்.

0: இல்லை, நீங்கள் கேட்டுட்ருக்கிறீங்க நிலைப்பண்பலை 102.6. நம்ம கூட பேச போகிற அடுத்த நேயர் யாருன்னு கேட்போம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம், முதல்வர்லேருந்து ஜோதி பேசுகிறேன் மேடம்.
0: ஜோதிமா வணக்கம், என்ன பாடல் நிகழ்ச்சியில் கேட்க போகிறீங்க?
1: இட்லி கடையிலிருந்து அந்த பாட்டு வருங்க.
0: சரி, இட்லி கடையிலிருந்து பாடல் கேட்டுரும், ஓகேவா?
1: சரி.
0: ஜி கே கேள்வி உங்களுக்கு சொல்லட்டா? சரி, நம்ம டேபிள் டென்னிஸில் வந்து அதிகளவு பதக்கங்களை வாங்கின ஒரு வீரர் வந்து நம்ம தமிழ்நாட்டில் இருக்கு.

0: இருக்கிறாங்க, 13 பதக்கங்கள் வாங்கியிருக்கிறாங்க. அந்த நபர் யார் அப்படின்றது தான் கேட்டிருந்தேன். நான் உங்களுக்கு ஆப்ஷன் சொல்கிறேன், நீங்கள் யாருன்னு கண்டுபிடிங்க. சரியா? ஒன்று வந்து சரத்கமல், இன்னொன்று ஜி சத்யன்.
1: சரத்கமல்.
0: சரத்கமல் தான் கரெக்டாக சொல்லிட்டீங்க. எப்படி? ஒரு யூகம்தான். கரெக்டாக சொல்லிட்டீங்கம்மா, நன்றிம்மா. சரத்கமல்ன்றது சரியான பதில் தான். டேபிள் டென்னிஸ் வரலாற்றில் ஒற்றையர் பிரிவில் தங்கம் வாங்கின முதல் இந்திய வீரர் சரத்கமல் தான், நம்ம தமிழ்நாட்டை சார்ந்தவர். 2006 மெல்போர்னில் நடந்த காமன்வெல்த் போட்டியில் இந்த சாதனையை அவர் செஞ்சுருக்கிறாரு. இவர் தான் அதிக பதக்கங்களையும் வென்ற தமிழ்நாட்டு வீரர். இவர் வந்து இன்னொரு நம்ம தமிழக வீரரான சத்யன் அவங்க கூட இணைஞ்சு ஒரு பதக்கமும் வாங்கியிருக்கிறாங்க. சரிங்களா? அடுத்ததாக நம்ம கேட்கக்கூடிய கேள்வி என்னென்னா, இதுவும் அதிக பதக்கங்களை வாங்கின ஒரு வீரர் பற்றினது தான். இதுக்கு முன்னால் நம்ம கேட்டோம், காமன்வெல்த் வரலாற்றிலேயே மொத்தத்தில் யாரப்பா அதிகமாக வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லி, அதுக்கு நம்ம வந்து ஜஸ்பால் ராணா அப்படின்னு கண்டுபிடிச்சோம் இல்லையா. இப்போ என்ன கேட்க போகிறோம் அப்படின்னா, ஒரு காமன்வெல்த் போட்டியில், ஒரு நேரம் நடந்த ஒரு காமன்வெல்த் போட்டியில் அதிக பதக்கங்களை, அதுலேயும் அதிகமான தங்க பதக்கங்களை வாங்கின வீரர் யார் அப்படின்றதான் நிகழ்ச்சியில் அடுத்த கேள்வி. சரியாக புரிஞ்சுக்கோங்க, ஒரு காமன்வெல்த் விளையாட்டில் அதிக பதக்கங்களை, அதுலேயும் அதிகமான தங்க பதக்கங்களை வாங்கின வீரர் யார் அப்படின்றத நீங்கள் கண்டுபிடிங்க. இப்போ பாடல் கேட்டுடலாம் இட்லி கடை திரைப்பாட்டிலேருந்து.

0: நேர்களை நம்ம மனம் விரும்புதே நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கிறோம். விருப்ப பாடலை கேட்கறதுக்காக நேர்காத்துட்டு இருக்கிறாங்க. பேசலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம். யார் பேசுறீங்க? எங்க இருந்து பேசுறீங்க?
1: தென்காசி பவர் சத்திரத்துல இருந்து பேசுறேன்.
0: பவர் சத்திரத்துல இருந்து பூதேஷ். இப்பதான் முதல் தடவையா பேசுறீங்களா?
1: ஆமா மேடம், இதான் ஃபர்ஸ்ட் டைம் பேசுறேன்.
0: இதான் ஃபர்ஸ்ட் டைம் பேசுறீங்க. நெல்லிப்பண்பலைக்கு உங்களை வரவேற்கிறோம்.
1: ஓகே மேடம்,
0: சொல்லுங்க என்ன பாடல் கேட்க போறீங்க?
1: வருத்தப்பட வாலிபர் சங்கத்துல இருந்து கண்ணால சொல்றேன்.
0: சூப்பர் பாட்டு நம்ம கேட்டுருவோம். சரிங்களா?
1: ஓகே மேடம்.
0: அதுக்கு முன்னால ஜிகே கேள்வி கேட்டுருவோமா?
1: சொல்லுங்க மேடம்.
0: ஒரு காமன்வெல்த் விளையாட்டில் அதிக பதக்கங்களை, அதுலேயும் அதிகமான தங்க பதக்கங்களை வாங்கின வீரர் யார் அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டிருக்கேன். ரெண்டு ஆப்ஷன் சொல்லட்டா உங்களுக்கு?
1: சொல்லுங்க மேடம்.
0: ஒன்று வந்து சமரேஷ், இன்னொன்று சரத்கமல். யாரா இருக்கும்?
1: சரத்கமல்.
0: சரத்கமல் இல்லை, சமரேஷ் தான் சரியான பதில். பரவாயில்ல, முயற்சி பண்ணீங்க. நன்றி. நன்றி நன்றி. இவங்க வந்து 2006 மெல்போர்ன்ல நடந்த காமன்வெல்த் போட்டியில வந்து 5 தங்கங்களை வாங்கி இருக்கிறாங்க. இது போக ஒரு வெள்ளி, ஒரு வெண்கலம் வாங்கி இருக்கிறாங்க. இப்படி ஒரே போட்டியில அதிக பதக்கங்களை வாங்கி இருக்கிறாரு சமரேஷ். இவர் வந்து துப்பாக்கி சுடுதல் விளையாட்டுல இந்த மாதிரி சூப்பரான ஒரு சாதனைய படைச்சிருக்கிறாரு. ஏர் ஃபில்டர், ஃப்ரீ ஃபில்டர், ஸ்டாண்டர்ட் ஃபில்டர்னு இந்த மாதிரியான பிரிவுகள்ல இவங்க வந்து தங்கம் வாங்கி இருக்கிறாங்க. அடுத்த கேள்வி என்ன தெரியுமா? இந்திய காமன்வெல்த் வரலாற்றிலேயே முதல் முறையா மல்யுத்தத்தில் தங்க பதக்கம் வாங்கின பெண் வீராங்கனை யார்? இதுதான் கேள்வி. இந்திய காமன்வெல்த் வரலாற்றிலேயே முதல் முறையா மல்யுத்தத்தில் தங்க பதக்கம் வாங்கின பெண் வீராங்கனையோட பெயர் என்ன அப்படின்றது தான் நீங்கள் சொல்ல போகிறீங்க. அதுக்கு முன்னால் நம்ம பாடல் கேட்டுடலாம். வருத்தப்படாத வாலிபர் சங்கம் திரைப்படத்தில் இருந்து.

0: நிகழ்ச்சி நம்ம மனம் விரும்புதே நிகழ்ச்சியில் தான் இணைஞ்சிருக்கிறோம். விருப்ப பாடல் கேட்க போகிறது யாரு, என்ன பாட்டு கேட்க போகிறாங்கன்னு கேட்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம் ஜெயக்குமார் சார், எப்படி இருக்கீங்க? ஆமா, உங்க கூட பேசினது ரொம்ப மகிழ்ச்சி. சொல்லுங்க, என்ன பாட்டு கேட்க போறீங்க?
1: தருமதுரை படத்துல இருந்து ஆண்டிப்பட்டி கனவா காத்தது. ஆண்டிப்பட்டி கனவா காத்து.
0: சரி, அந்த பாட்டை நம்ம கண்டிப்பா கேட்டுருவோம். பொது அறிவு கேள்வி தெரியுமா? நான் ஆப்ஷன் சொல்லட்டா? இந்திய காமன்வெல்த் வரலாற்றுல முதல் முறையா மல்யுத்தத்துல தங்க பதக்கம் வாங்கின பெண் வீராங்கனை யாரு அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டிருக்கோம். ரெண்டு ஆப்ஷன் உங்களுக்கு சொல்றேன். ஒன்னு கீதா, இன்னொன்னு மணிகா.
1: மணிகா?
0: மணிகா இல்ல,
1: கீதா.
0: கீதா தான் சரியான பதில். சரிங்களா? நன்றி நன்றி. மணிகா அவங்களும் வந்து முதல் முறையா தங்கம் வாங்கி இருக்கிறாங்க. ஆனா அவங்க எந்த விளையாட்டுல வாங்கினாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா டேபிள் டென்னிஸ்ல வாங்கி இருக்கிறாங்க. கீதா அவங்க தான் மல்யுத்தத்துல முதல் முறையா தங்க பதக்கம் வாங்கி இருக்கிறாங்க. உங்களுக்கு வந்து இது ரொம்ப ஃபெமிலியரான ஒரு திரைப்படம் அப்படின்னு சொல்லலாம். என்ன தெரியுமா, இவங்களோட வாழ்க்கைய முறைய வச்சுதான் தங்கல் அப்படின்ற அந்த படமே வெளிவந்துச்சு. இவங்க நம்ம கீதா வந்து 2010 டெல்லியில் நடந்த காமன்வெல்த் போட்டியில் தான் தங்க பதக்கத்தை வாங்கியிருக்கிறாங்க.

சரிங்களா? அடுத்ததான் நம்ம கேட்கக்கூடிய கேள்வி என்னன்னா, தடகளத்தில் இந்தியாவுக்கு தங்கம் பெற்றுதந்த முதல் பெண் வீராங்கனை யாரு? தடகளத்தில் அத்லட் அப்படி சொல்லுவோம்ல, அதில் வந்து இந்தியாவுக்கு தங்கம் வாங்கி கொடுத்த முதல் பெண் வீராங்கனை யாரு அப்படின்றத நேரில் நீங்கள் சொல்லுங்கள். அதுக்கு முன்னால் நம்ம பாடல் கேட்டுடலாம். தர்மதுரை திரைப்படத்திலிருந்து.

0: நேயர்களின் கவனத்துக்கு NCERT விளம்பரதார நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை பிற்பகல் 3:30 முதல் 4 மணி வரை FM ரெயின்போ 102.6 MHz ஒலிபரப்பாகும். நேயர்கள் கேட்டு பயன்பெறுங்கள்.
1: காற்றலைகளில் இசை சாமரம் வீசிக் கொண்டிருப்பது நெல்லையின் இசை களஞ்சியம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: 10:47 நேர்களே, நம்ம சூப்பராக மனம் விரும்புதே நிகழ்ச்சியில் நேர்களோட விருப்பத்தில் பாடல்கள் கேட்டு வச்சிட்ருக்கிறோம். அடுத்ததாக சூப்பரான பாடல் கேட்கறதுக்காக நேர் காத்துட்ருக்குறாங்க. என்ன பாடல் கேட்குறாங்கன்னு கேட்போமா? வணக்கம்.
1: அன்பு அறிவிப்பாளர் ரியோ.

0: 7:47 நிமிடமாகுது நேர்களே. நம்ம சூப்பராக மனம் விரும்புதே நிகழ்ச்சியில் நேர்களோட விருப்பத்தில் பாடல்கள் கேட்டு ரசிச்சிட்ருக்கிறோம். அடுத்ததாக சூப்பரான பாடல் கேட்கறதுக்காக நேர் காத்துட்ருக்கிறாங்க. என்ன பாடல் கேட்குறாங்கன்னு கேட்போமா? வணக்கம்.
1: அன்பு அறிவிப்பாளர் ரியோவுக்கு உற்சாகமான காலை இனிய வணக்கம். நான் தர்மபுரி ராஜாபேட்டையிலிருந்து வாசிக்கலாம் விஜயன் பேசுகிறேன் மேடம்.
0: காலை வணக்கம் சார், எப்படி இருக்கிறீங்க?
1: என்ன
0: பாடல் நிகழ்ச்சியில கேட்க போறீங்க?
1: எனக்கு படம் குலவே, ஆத்துக்குள்ள பச்சை குத்தியே,
0: தடகளத்துல இந்தியாவுக்கு தங்கம் வாங்கி கொடுத்த முதல் வீராங்கனை யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கோம். இது வந்து நம்ம காமன்வெல்த் போட்டியில, சரியா? காமன்வெல்த் போட்டிகள்லயே தங்கம் வாங்கி கொடுத்த முதல் பெண் யாரு அப்படின்னு கேட்டிருக்கோம். ஆப்ஷன் உங்களுக்கு சொல்றேன். ஒன்னு கிருஷ்ண பூனியா, இன்னொன்னு பிடி உஷா. யாரா இருக்கும்? விளையாட்டுகள் அந்த இதுல வந்து நமக்கு நிறைய தங்கங்கள் வாங்கி கொடுத்திருக்காங்க. ஆனா காமன்வெல்த்ல அப்படின்னு பார்த்தோம்னா இந்த போட்டியோட வரலாற்றுல முதல் முறையா ஒரு பெண் அதுவும் தடகளத்துல வாங்கி கொடுத்திருக்கிறாங்க அப்படின்னு யாருன்னு கேட்டீங்கன்னா அது கிருஷ்ண பூனியா அவங்க தான். அத்லட் அப்படின்னு சொல்கிறப்போ அந்த தடகளத்தில் மொத்தமாக சொல்லி பார்ப்போமே, மொத்தத்தில் நமக்கு வந்து காமன்வெல்த்தில் எப்போது தடகளத்துக்கு தங்கம் கிடச்சிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1958 தங்கம் கிடச்சிடுச்சு. இதை வென்றது வந்து மில்கா சிங், சரியா? ஒரு மென்னா அவங்க வந்து வாங்கியிருக்கிறாங்க. உமனுக்கு எப்போ கிடச்சிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது இப்போ ரீசண்டாக தான் அவங்களுக்கு கிடச்சிருக்குது. கிட்டத்தட்ட 52 வருடங்களுக்கு அப்புறமா கிருஷ்ண பூர்ணியா தங்கம் வாங்கியிருக்காங்க. 2010 இந்த சாதனையை அவங்க வந்து இந்த வட்டு எறிதல் போட்டிக்காக வாங்கியிருக்கிறாங்க. இந்த கேப்பில் வந்து நமக்கு தடகளத்தில் எந்த ஒரு பதக்கமுமே கிடைக்கலையா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. நிறைய வெள்ளி வெண்கலம் பதக்கங்கள்லாம் நம்ம வாங்கியிருக்கிறோம். ஆனால் 1958 அப்புறமா தங்கம் வாங்கினது 2010 தான். அதுவும் ஒரு பெண் வாங்கியிருக்கிறாங்க. அவங்க பெயர் வந்து கிருஷ்ண பூனியா. நேர்லையே நம்ம கேட்கக்கூடிய அடுத்த கேள்வி என்ன தெரியுமா? முதல் கேள்வியாக நம்ம இன்றைக்கி என்ன கேட்டோம்? 100க்கும் அதிகமான பதக்கத்தை எங்கே எப்போ இந்தியா வாங்கிச்சு அப்படின்னு கேட்டோம் இல்லையா? இப்போ கேட்கக்கூடிய கேள்வி என்னென்னா முதல் முறையாக 50க்கும் அதிகமான பதக்கத்தை எந்த வருஷம் வாங்கிச்சு, எங்கே நடந்த போட்டியில் இந்தியா வாங்கிச்சு அப்படிங்கிறதான் நீங்கள் சொல்ல போகிறீங்க. இப்போ பாடல் கேட்டுடலாம். கொலை பகாவலி திரைப்படத்துலேருந்து.

0: நேர்லி நம்ம மனம் விரும்புதே நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கிறோம். நிகழ்ச்சியோட நிறைவான பகுதிக்கு வந்தாச்சு. நம்ம கூட பேச இருக்கக்கூடிய நிறைவான அன்பு நேயர் யாருன்னு கேட்டுருவோம். வணக்கம்
1: அனைவருக்கும், இன்றைய காலை வணக்கம். நாகர்கோவில் முல்லை நகர், ஜெயக்குமார்.
0: ஜெயக்குமார் சார், காலை வணக்கம்.
1: நன்றி.
0: சொல்லுங்க, என்ன பாட்டு கேட்க போறீங்க?
1: படம் வந்து குட்டி.
0: குட்டியில இருந்து மெலோடி பாட்டு கேட்போம், சரியா? சரி, நம்ம மனம் விரும்புதே நிகழ்ச்சியோட நிறைவான பொது அறிவு கேள்விக்கு பதில் உங்களுக்கு தெரியுமா? ஆப்ஷன் சொல்லவா? சரி, 50க்கும் அதிகமான பதக்கங்களை இந்தியா எப்போ வாங்கினாங்க முதல் தடவையா? ஆப்ஷன் வந்து ஒன்று புதுடெல்லியில் நடந்ததப்போவா, இல்லை வந்து மான்செஸ்டரில் நடந்தப்போவா? புதுடெல்லியில் நடந்தப்போ. அப்படியா? நீங்கள் நிகழ்ச்சி இன்றைக்கி ஒழுங்காக கேட்கலன்னு நினைக்கிறேன். என்ன? சரி, மான்செஸ்டர் தான் சரியான பதில். ஆமாம், இன்றைக்கு வந்து நிகழ்ச்சியோட முதல் கேள்வியே அதுதான். 100க்கும் அதிகமான பதக்கங்களை எங்கே வாங்கினாங்க அப்படின்னு சொல்லி கேட்டப்போ புதுடெல்லி அப்படின்னு நம்ம சொன்னோம். 101 பதக்கம் வாங்கியிருக்கிறாங்க. இப்போ வந்து 50க்கும் அதிகமான பதக்கம் வாங்கினது எப்போ அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கோம். அதுக்கான சரியான பதில் மான்செஸ்டர், சரிங்களா? 2002 நடந்த இந்த மான்செஸ்டர் காமன்வெல்த் போட்டியில் தான் இந்தியா முதல் தடவையாக 50க்கும் அதிகமான பதக்கங்களை வாங்கினாங்க. அதில் 69 பதக்கங்கள் அவங்க வாங்கியிருக்காங்க. 30 தங்கம் இதில் வந்து வின் பண்ணியிருக்கிறாங்க. இல்லை, இன்றைக்கி சூப்பராக காமன்வெல்த் பற்றின நிறைய தகவல்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம். இன்னும் நிறைய சாதனைகள்லாம் இருக்குது. இது பற்றின சில தகவல்களை மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் நம்ம வந்து பொது அறிவுகளாக நேர்களுக்கு கொடுக்கலாம். நிகழ்ச்சியில் நம்ம இப்போது பாடல் கேட்க போகிறோம். குட்டி திரைப்படத்திலேருந்து இவ்வளோ நேரம் உங்களோட நினைந்து சூப்பரான தகவல்களை பாடல்களை வழங்கினேன். நான் உங்கள் அன்பு அறிவிப்பாளர் ரியோ. பாடலை தொடர்ந்து நாம் கேட்கலாம் 11 செய்திச் சுருக்கமும், அதனைத் தொடர்ந்து மணித்திருநாடு நிகழ்ச்சியும் உங்களுக்காக காத்துட்ருக்குது.

காற்றலைகளில் இசை சாமரம் வீசிக் கொண்டிருப்பது நெல்லையின் இசை களஞ்சியம். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். மக்களவையில் மொத்த உறுப்பினர்களின் எண்ணிக்கை 543 என்ற நிலையிலேயே நிரந்தரமாக்க வேண்டும், மாநிலங்களிலிருந்து தேர்ந்தெடுக்கப்படும் மக்களவை உறுப்பினர் இடங்களின் எண்ணிக்கையை தற்போதுள்ள எண்ணிக்கையிலேயே தொடர வேண்டும் என்றும், வரும் மக்களவை மற்றும் சட்டப்பேரவை பொதுத் தேர்தல்களில் மகளிருக்கு 1/3 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்று மத்திய அரசை வலியுறுத்தும் தனி தீர்மானத்தை முதலமைச்சர் திரு விஜய் சட்டப்பேரவையில் இன்று முன்மொழிந்தார். முன்னாள் குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்தின் சுயசரிதை புத்தகத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று புதுதில்லியில் வெளியிட்டார். கேரள மாநிலத்தின் பெயரை கேரளம் என மாற்றுவதற்கான மசோதாவை மாநிலங்களவையில் இன்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தாக்கல் செய்யவுள்ளார். பங்குச்சந்தையில் பட்டியலிடப்பட்டுள்ள நகராட்சிகள் தங்களின் பங்குகள் குறித்த விவரம் மற்றும் நிதியாண்டு அறிக்கையை தாக்கல் செய்வதற்கான காலக்கெடுவை பங்குகள் பரிவர்த்தனை வாரியமான செபி தளர்த்தியுள்ளது. வெளிநாட்டு பங்களிப்பு ஒழுங்குமுறை திருத்த மசோதா குறித்து தாவீக அரசு வீண் வதந்திகளை பரப்பக்கூடாது என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையமான TNPSC-இன் குரூப் 2 மற்றும் 2A முதல்நிலை தேர்வுகள் வரும் நவம்பர் மாதம் 1ஆம் தேதி நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை இன்று சவரனுக்கு 400 ரூபாய் உயர்ந்து 1,13,600 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. ஆடி அமாவாசையையொட்டி திருச்சி, வேதாரண்யம், மயிலாடுதுறை, ராமேஸ்வரம் உள்ளிட்ட முக்கிய நீர்நிலைகளில் ஏராளமானோர் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்து வழிபட்டனர். திருவள்ளூர் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் பறிமுதல் செய்யப்பட்ட சுமார் 1,000 கிலோ மதிப்புடைய போதைப் பொருட்கள் காவல்துறை மற்றும் உணவு பாதுகாப்பு அலுவலர்கள் முன்னிலையில் அழிக்கப்பட்டது. தங்கள் நாட்டுக்கு எதிரான தாக்குதலில் வடகொரியா ஏவுகணைகளை ரஷ்யா பயன்படுத்தி வருவதாக யுக்ரைன் அதிபர்

திரு விளாடிமிர் செலன்ஸ்கி குற்றம் சாட்டியுள்ளார். தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் கோவை அணிக்கு எதிரான ஆட்டத்தில் திருப்பூர் அணி 4 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. துரந்த் கோப்பை கால்பந்து போட்டியில் ஒருங்கிணைந்த வடகிழக்கு அணி காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: அன்பு நிச்சயங்களுக்கு மீண்டும் ஒரு உற்சாகமான இனிய காலை வணக்கம். நேயர்கள் கேட்டு இருக்கிறீங்க ஆகாஷ்வாணி நிலைப்பண்பலை 102.6. 11:03 ஆயாச்சு. மணித்திறனாடு நிகழ்ச்சியும் தொடங்கியாச்சு. நிகழ்ச்சியில உங்க கூட நினைச்சிருக்கிறேன் நான் உங்கள் தோழி ஆர்ஜே ஜெமிமா செபாஸ்டியன். மணித்திறனாடு நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் இந்தியாவுடைய பெருமை பேசுகிற அழகழகான இடங்கள் பற்றி தான், அதை பற்றி சுவாரஸ்யமான விஷயங்கள் தெரிஞ்சிட்ருக்குறோம். அப்படி இன்றைக்கி நிகழ்ச்சியில் கூட பார்த்திங்கன்னா தென்னிந்தியாவுடைய ஸ்காட்லாண்ட் பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். ஸ்காட்லாண்ட் தெரியும், தென்னிந்தியாவோட ஸ்காட்லாண்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது ஒரு அழகான மலை வாசஸ்தலம். அதோடய பேர் கூர்க். இந்த இடம் வந்து காஃபி வாசனையும் பனிமூட்டமும் கலந்த ஒரு அழகான ஹில் ஸ்டேஷனாக இருக்குது. இது எங்கே இருக்குது, இந்த இடத்துல அப்படி என்ன ஃபேமஸ், ஏன் காஃபியை மட்டும் ஸ்பெஷலாக சொல்கிறோம் தெரிஞ்சுக்கலாம் இன்றைக்கி நிகழ்ச்சியில். அதுக்கு முடிவு பாடலும் வந்துகிட்டே இருக்குது. முதல் பாடல் கிழக்கு கரை திரைப்படத்துலேருந்து வாலியுடைய பாடல் வரிகளில் எஸ்பி பாலசுப்ரமணியம் கே எஸ் சித்ரா அவர்கள் இணைந்து பாடினது தேவாவுடைய சேல. பாடலை கேட்டு இணைஞ்சிருங்க. நிலை பண்பலை 102.6.
2: I love, love, love, love, love, love, love, love.

0: பிறந்தவ இவதான், அழுக்கில குலுக்குல இவளுக்கு இன சொல்ல எவதான்.
1: மாமா என்னாச்சு?
2: மூட்டு வலி தாங்க முடியலம்மா, ஆபரேஷன் பண்ணனும்னு சொல்றாங்க.
1: அப்ப உடனே நம்ம ஸ்ரீனிவாச மருத்துவமனைக்கு போகலாம். குறைந்த கட்டணத்துல ரோபோட்டிக் மூலமா துல்லியமான முறையில மூட்டு மாற்றுக்கான சிகிச்சை கொடுக்கறாங்க. ஒரே நாளே நீங்க நடந்துடலாம்னா பாருங்களேன்.
3: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
4: இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.

0: நிகழ்ச்சிகளை நீங்களும் கேட்டு ரசிக்கலாம் நம்ம ஆகாஷ்வாணி நெல்லை பண்பலை 102.6
1: மணித்திருநாடு நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. இன்னைக்கு நிகழ்ச்சியில கூர்க் அப்படிங்கிற ஹில் ஸ்டேஷன் பத்தி தான் தெரிஞ்சிட்டு இருக்கிறோம். 11:10 ஆகிட்டு இருக்குது. இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6. இந்த கூர்க் அப்படிங்கிற இடம் கர்நாடக மாநிலத்தில் மேற்கு தொடர்ச்சி மலையில் அமைஞ்சிருக்கு. இந்த கூர்க் அப்படிங்கிற இடத்துடைய அதிகாரப்பூர்வமான பெயர் குடகு அப்படிங்கிறது தான். இந்த இடத்துல எங்கே பார்த்தாலுமே காப்பி தோட்டங்களும் ஆரஞ்சு பழத்துடைய மரங்களும் மிளகு ஏலக்காய் தோட்டங்களுமா பச்சை பசையில் கண்ணுக்கவ்வளோ குளிர்ச்சியாக இருக்கும். நகரத்தில் இருக்கிற அந்த டிராஃபிக்கோ இல்லை வண்டிகளுடைய அந்த சத்தமோ எதுவுமே இல்லாமல் அமைதியான ஒரு இடமா இருக்குது. இந்தியாவில் அதிகமாக காஃபி வந்து உற்பத்தி செய்யக்கூடிய இடங்களில் இந்த கூர்க் அப்படிங்கிற இந்த ஹில் ஸ்டேஷன் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்றா இருக்குது. இங்கே ரோட்டில் நடக்கும்போதே அந்த ஃப்ரெஷ்ஷான காஃபியுடைய அந்த வாசனை நம்மளுடைய மூக்குக்கு வந்து எட்டுறதை நல்லாவே நம்ம வந்து உணர முடியும். அராபிகா ரொபஸ்டா அப்படிங்கிற காஃபி கொட்டைகள் இங்கே ரொம்ப ரொம்ப ஃபேமஸாக இருக்குது. நம்ம கண்டிப்பாக அந்த கூர்க் ஹில் ஸ்டேஷன் போகணும் அப்படின்னா ஹோட்டல் ரூமில் தங்குறதை விட காஃபி தோட்டங்களுக்குள்ள இருக்கிற ஹோம் ஸ்டேயில் புக் பண்ணி தங்கணுன்னா கண்டிப்பாக அந்த காஃபி அனுபவத்தை மறக்க மாட்டோம். இப்போ பாடல் வந்துட்டுருக்கு, பாடலை கேட்டு நினைச்சிருங்க. சந்திரலேகா திரைப்படத்தில் தான் வாலியுடைய பாடல் வரிகளில் உன்னிகிருஷ்ணன் பிரீத்தி உத்தமசிங் அவர்கள் இணைந்து பாடினது இளையராஜாவுடைய சேல பாடலை கேட்டு இணைச்சிருங்க. நிலை பண்பலை 102.6.

0: கவனத்திற்கு. NCERT விளம்பரதார நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை பிற்பகல் 3:30 முதல் 4 மணி வரை FM ரெயின்போ 102.6 MHz ஒலிபரப்பாகும். நேயர்கள் கேட்டு பயன்பெறுங்கள்.
1: இதமான இன்னிசைகளோடு நம் இதயத்தை வருடிக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
2: நேரம் 11:18 ஆகிட்டு இருக்குது. மணித்து நாடு நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கிறீங்க. இன்னைக்கு மணித்திருநாடு நிகழ்ச்சியில் கூர்க் அப்படிங்கிற ஹில் ஸ்டேஷன் பற்றி தான் தெரிஞ்சிட்டு இருக்கிறோம். இது ஆகாஷ்வாணி நிலை பண்பலை 102.6. இந்த கூர்க் இடத்துடைய மக்களுடைய கலாச்சாரம் ரொம்ப ரொம்ப வித்தியாசமானதாக இருக்குது. இவங்களை குடவாஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க ரொம்ப வீரமானவங்க. இந்திய இராணுவத்துக்கு நிறைய படை தளபதிகளை கொடுத்த பெருமை இவங்களுக்கு உண்டாம். இங்கே இருக்கக்கூடிய பெண்கள் சேலையை பின்பக்கமாக சுருக்கங்கள் வச்சு முந்தானையை தோளுக்கு முன்னாடி பின்னு குத்தி ரொம்ப வித்தியாசமாக கெட்டுவாங்க. இது பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குமா. இருக்கிற நபர்கள் மட்டும் இல்லை, உணவும் கூட ரொம்ப ஸ்பெஷல். சாப்பாடில் இவங்களுடைய பாண்டி கறி அப்படின்றது ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். அதே மாதிரி அரிசியில் செய்கிற கடும்பு அப்படிங்கிற உருண்டை இட்லி இவங்களுடைய பாரம்பரிய உணவாக இருக்குது. இவ்வளோ பச்சை பசையில் இருக்கிற இந்த இடத்துக்கு எப்போ போகணும், சுற்றி பார்க்குறதுக்கு எப்போ போனால் நல்லா என்ஜாய் பண்ணலாம், எப்படி போகிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, செப்டம்பர் மாதத்துலேருந்து மார்ச் மாதம் வரைக்கும் போனால் பனிமூட்டத்தோட அந்த கிளைமேட் வந்து சூப்பராக இருக்கும். மலையை ரசிக்கிறவங்கன்னா ஜூலை ஆகஸ்ட் இந்த மாதங்களில் போகலாம். இந்த கூர்க் ஹில் ஸ்டேஷன் அவங்களுக்கு வந்து நேரடியாக ரயிலோ இல்லை விமான வசதியோ கிடையாது. மைசூர், மங்களூர், பெங்களூர் வரைக்கும் போயிட்டு அங்கேருந்து கார்லனா பஸ் பிடிச்சி போகணும். மைசூர்லேருந்து ஏறக்குறைய ஒரு 3 மணி நேர பயணம். அங்கேருந்து அப்படி 3 மணி நேரம் ட்ராவல் பண்ணி போகணும். அதுக்கப்புறம் ஃபுல்லாமே அமைதியாக இயற்கையாக அந்த விஷயங்களை, காஃபியுடைய வாசனையை நம்ம என்ஜாய் பண்ண முடியும். நிகழ்ச்சியில் அடுத்த பாடலும் வந்துட்டே இருக்குது. கட்டபொம்மன் திரைப்படத்திலிருந்து காளிதாசனுடைய பாடல் வரிகளில் SP பாலசுப்ரமணியம், கே சித்ரா பாடினது தேவாவுடைய இசையில. பாடலை கேட்டே இணைஞ்சிருங்க. ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில எல்லா தருணத்திலும் உங்களுடன் பயணிப்பது இது நம்ம ஆகாஷ்வாணி நெல்லை பண்பலை 102.6.
1: பட தொடக்கம் பாட்டு முடித்ததும் பாட்டு பாட்டுக்கு
2: மனிதநாடு நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கிறீங்க. இன்னைக்கு மனிதநாடு நிகழ்ச்சியில கூர்க் அப்படிங்கிற ஹில் ஸ்டேஷன் பத்தி தான் தெரிஞ்சிட்டு இருக்கிறோம். நேரம் 11:25 ஆகிட்டு இருக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த குறுக்கில் என்னென்ன இடங்கள் சுற்றி பார்க்குறதுக்கு இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதில் முதல்ல நம்ம கண்டிப்பாக போக வேண்டிய இடம் அபே அப்படிங்கிற ஒரு ஃபால்ஸ் தான். இந்த ஃபால்ஸ் எந்தளவுக்கு ஸ்பெஷல் அப்படின்னா, காஃபி மிளகு தோட்டங்களுக்கு நடுவில் ஒரு தொங்கு பாலத்தில் நின்றுக்கிட்டு இந்த ஃபால்ஸை நம்ம பார்க்கும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும். அதுவும் மழைக்காலத்தில் இந்த ஃபால்ஸில் தண்ணி அவ்வளோ ஆர்ப்பரித்து கொட்டுமா. அதே மாதிரி இன்னொரு இடம் அப்படின்னா ராஜா சீட் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் தான். அந்த காலத்தில் குடகு ராஜாக்கள் அவங்களுடைய ராணிகளோடு வந்து சூரிய அஸ்தமனம் பார்க்குற இடமா இந்த இடம் இருந்திருக்கு. ஏன்னா இங்கே நின்று பார்த்தோன்னா முழு மலையும் பள்ளத்தாக்கும் பனிமூட்டத்தோட ரொம்ப சூப்பராக தெரியுமா. சாயங்கால நேரத்தில் குடும்பத்தோடு நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சோன்னா கண்டிப்பாக இந்த இடம் வந்து ஒரு பெஸ்ட்டான இடமா இருக்கும். அதுக்கடுத்து கண்டிப்பாக போகக்கூடிய இடம் அப்படின்னா துபாரே யானைகள் முகாம். காவிரி ஆற்று படகுல போனால் இந்த முகாமுக்கு வரலாம். காட்டு இலாக்காவால் பராமரிக்கப்பட்ட இந்த இடத்துல யானைகளுக்கு நாமளே சாப்பாடு கொடுக்கலாம், குளிப்பாட்டலாம். தலைக்காவேரி அப்படிங்கிற இன்னொரு இடமும் இருக்குது. நம்ம தமிழ்நாட்டுக்கு உயிர்நாடியாக இருக்கிற காவேரி ஆறு உற்பத்தி ஆகிற இடம் இதுதான். பிரம்மகிரி மலையில் ரொம்ப அமைதியான ஆத்மாத்தமான ஒரு கோவில் இங்கே இருக்குது. இங்கேருந்து பார்த்தோன்னா இயற்கை காட்சி வேறு லெவலில் இருக்குமா. இன்னும் நிறைய விஷயங்கள் இந்த கூர்க் அப்படிங்கிற ஹில் ஸ்டேஷனில் புரிஞ்சிருக்கு. அது என்னென்னு தெரிஞ்சுக்கிற மாதிரி அடுத்த பாடல் வந்துட்டே இருக்குது.

ராஜபாண்டி திரைப்படத்திலிருந்து தேவாவுடைய இசையில எஸ்பி பாலசுப்ரமணியம் கே சித்ரா இணைந்து பாடின பாடல் வைரமுத்துடைய பாடல் வரிகளில் பாடலை கேட்டே இணைஞ்சிருங்க.

0: கேட்டுட்டு இருக்கீங்க நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
1: கூர்க்குங்கிற ஹில் ஸ்டேஷன் பத்தி தான் தெரிஞ்சிட்டு இருக்கிறோம் இன்னைக்கு மனிதநாடு நிகழ்ச்சியில. நேரம் 11:32 ஆகிட்டு இருக்குது. இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6. இந்த இடம் வந்து ரொம்ப அமைதியான இடம் மட்டும் இல்லைங்க, அட்வென்ச்சர்ஸ்க்கு ஏற்ற த்ரில்லான இடமும் கூட. இங்கே ஓடுற பாராபோல் அப்படிங்கிற அந்த நதியில் வேகமாக ஓடுற தண்ணியில் படகு ஓட்டுறது, அதாவது ரிவர் ராஃப்டிங் சொல்லக்கூட இந்த விஷயம் இங்கே ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். அதுவும் மழைக்காலத்தில் ஓட்டுறது ரொம்ப ரொம்ப சாகசமான ஒரு விஷயமா இருக்குமா. பொதுவாக நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா ஆயுத பூஜைக்கு வண்டி மிஷின்களுக்கெலாம் பூஜை போடுற மாதிரி அங்கே இருக்கக்கூடிய கூர்க் மக்கள் செப்டம்பர் மாதத்தில் கயல் போத் அப்படின்னு ஒரு திருவிழா கொண்டாடுவாங்க. அன்னைக்கு அங்கே விவசாயத்துக்கு பயன்படுத்தக்கூடிய எல்லா கருவிகளையுமே தங்களுடைய பாரம்பரியமான வாள் துப்பாக்கிகள் இதெல்லாம் வச்சு பூஜை பண்ணுவாங்க. இது இவங்களுடைய வீரத்தை குறிக்கிற ஒரு திருவிழாவாக இருக்குது. சப்போஸ் நீங்கள் கூர்க் போகிறதுக்கு வாய்ப்பு அமைஞ்சது அப்படின்னா அங்கே போனீங்கன்னா கண்டிப்பாக காஃபித்தூள் மட்டும் இல்லை, சுத்தமான தேன், ஏலக்காய், மிளகு, வெண்ணிலா இந்த மாதிரியான நிறைய மசாலா பொருட்கள், நறுமண பொருட்கள் அங்கே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக நேரடியாக தோட்டத்திலேருந்தே நம்ம வாங்க முடியும். வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இவ்வளோ நேரமும் கர்நாடகா மாநிலத்தில் இருக்கிற கூர்க் அப்படிங்கிற ஹில் ஸ்டேஷன் பற்றி தான் தெரிஞ்சுக்கிட்டோம். இனி நம்மளை சுற்றி நடக்கக்கூடிய உள்ளூர் செய்திகளை எடுத்துகிட்டு ரியோவும் வந்துட்டாங்க. ஸோ ரியோ, என்ன விஷயங்கள் உள்ளூர் செய்திகள் தெரிஞ்சிக்க இருக்கிறோம்?
2: ஆமாம், இன்றைக்கி வந்து நிறைய தகவல்கள் உங்களுக்காக காத்துட்ருக்குது. அதில் ஒரு தகவலாக நான் இப்போ என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா, வேளாண்மை துறையில் வந்து நமக்கு வந்து ஒவ்வொரு விவசாயிகளுக்கும் உழவர் அடையாள அட்டை இருக்கும் இல்லையா, இப்போ வரைக்கும் வச்சுருப்பாங்க. சில பேர் இன்னும் அந்த உழவர் அடையாள அட்டை வாங்கலை அப்படின்னா கூட நீங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய பொது சேவை மையத்தில் போய் எந்தவித கட்டணமும் இல்லாமல் நீங்கள் பதிவு செஞ்சு உழவர் அடையாள எண் வந்து வாங்கிக்கலாம். இந்த எண்ணோட இப்போது அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய அவங்க லேண்டு எல்லாமே அதில் வந்து ஆட் பண்ணிட்டு வராங்க. இதுக்காக சிறப்பு முகாம்கள்லாம் இப்போ எல்லா பகுதிகள்லேயும் நடந்துகிட்ருக்குது. அதாவது அவங்களுடைய சர்வே எண்ணை வந்து இதில் ஆட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. உங்களுக்கு இருக்கக்கூடிய இடங்கள் என்னெல்லாம் இருக்குது அதில் வந்து விவசாய இடத்துலுடைய அந்த சர்வே நம்பரை மட்டும் உங்களுடைய உழவர் அடையாள அட்டையில் வந்து ஏற்றிட்டுருக்கிறாங்க. இந்த பணி இப்போ ரொம்ப தீவிரமாக நடந்துகிட்ருக்குது. நீங்களும் உங்கள் பகுதியில் இருக்கக்கூடிய வேளாண்மை துறை, தோட்டக்கலைத்துறை இவங்க அலுவலர்களெல்லாம் அணுகி வர 25ஆம் தேதிக்குள்ள உங்களுடைய சர்வே எண்ணையும் விவசாய அடையாள அட்டையில் வந்து ஏற்றிடுங்க.
1: ஸோ இந்த மாதிரி நிறைய தகவல் இன்னும் காத்துட்ருக்கு. அதுக்கு முடி பாடல் கேட்டு வந்தெல்லாம் ரெட்டஜட வயசு திரைப்படத்தில் தான் பாடல் கேட்க இருக்கிறோம். இலக்கியனுடைய பாடல் வரிகளில் ஹரிஹரன் பாடின பாடல் தேவாவுடைய இசையில் பாடலை கேட்டே இணைஞ்சிருங்க.

0: தென் தமிழகத்தில் முதல் முறையாக ரோபோட்டிக் மூலம் துல்லியமா முழுமையான மூட்டுவலி நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில்.
1: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால்புதூர், நாகர்கோவில்.

0: நம்மை ஒன்றும் செய்யாது.
1: இப்படி எல்லா தருணங்களிலும் உங்கள் இதயத்தை இதமாக கழிய வைப்பது நமது ஆகாஷ்வாணி நெல்லை பண்பலை 102.6.

0: 11 மணி 41 நிமிடம் ஆகிட்டு இருக்குது. கேட்டுட்டு இருக்கிறீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மணித்திறனாடி நிகழ்ச்சி. ஸோ அடுத்த தகவல் நம்ம என்ன தெரிஞ்சுக்க இருக்கிறோம்?
1: இன்னைக்கு வந்து ஆடி அமாவாசை இல்லையா, அதனால நம்ம கோவில்களுக்கு போறது விசேஷம். இந்த நாட்கள்ல நம்ம வந்து கோவிலுக்கு போறதுக்காக சிறப்பு பேருந்து வசதிகளை ஏற்பாடு செஞ்சிருக்கிறாங்க. காரையார் சொரிமுத்தாயனார் கோவில்ல ஆடி அமாவாசை திருவிழாக்காக மேல போறதுக்கு வந்து தனியார் வாகனங்கள் அனுமதி இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அகஸ்தியர் பட்டியில அவங்களுடைய வாகனங்களை நிறுத்திட்டு அங்கிருந்து அரசு பேருந்துகளில் மட்டுமே கோவிலுக்கு போகணும் அப்படின்ற ஒரு விதி இருக்கிறதுனால நிறைய பேருந்துகள் அகஸ்தியர் பட்டியில நிறுத்தியிருக்கிறாங்க. இப்போ வந்து தற்காலிக பஸ் ஸ்டாப்பாக அது வந்து இருக்குது. இதே போல ஆடி அமாவாசைக்காக ஏரல் ஸ்ரீ சேர்மன் அருணாச்சல சுவாமி திருக்கோவிலில் நடைபெறக்கூடிய சிறப்பு வழிபாடுக்காக நம்ம திருநெல்வேலியிலிருந்து தூத்துக்குடி திருச்செந்தூர் ஸ்ரீவைகுண்டம் இந்த பகுதிகளில்

0: வந்து சிறப்பு பேருந்துகள் இயக்கியிருக்கிறாங்க ஏரலுக்கு. தேவைப்படுறவங்க இன்னைக்கு இந்த வாய்ப்பை நம்ம பயன்படுத்திக்கலாம்.
1: ஸோ அதே மாதிரி அடுத்த தகவல் என்ன தெரிஞ்சுக்க இருக்கிறோம்னா, குக்கரக்குளம் துணை மின் நிலையத்தில் நாளைக்கு பராமரிப்பு பணி இருக்கிறதுனால மின் விநியோகம் காலை 9 மணிலேருந்து மாலை 5 மணி வரைக்கும் இருக்காதுன்னு சொல்லியிருக்காங்க. எந்தெந்த பகுதிகளில் அப்படின்னா, திருநெல்வேலி சந்திப்பு, குக்கரக்குளம், மீனாட்சிபுரம், வடக்கு மற்றும் தெற்கு புறவழிச்சாலை, வண்ணாரப்பேட்டை முழுவதுமே, அப்புறம் இளங்கோ நகர், பர்ணி நகர், திருநெல்வேலி சந்திப்பிலிருந்து மேரி சர்ஜன் ஸ்கூல் வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த திருவனந்தபுரம் சாலை, பாளை புதுப்பேட்டை தெரு, சுப்பிரமணியபுரம், மாருதி நகர், இந்த பகுதிகள்லாம் காலையில் 9 மணிலேருந்து சாயங்காலம் 5 மணி வரைக்கும் மின் விநியோகம் இருக்கான்றதை மனசில் வச்சுக்கோங்க. சீக்கிரம் உங்களை வேலைகளை முடிச்சிருங்க.
0: ஆமாம், இன்னொரு தகவல் என்ன அப்படின்னா, ஸ்கூல் சார்ந்த ஒரு விஷயந்தான், 10th ஒரிஜினல் மார்க் ஷீட் வந்து இன்னையிலேருந்து கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. நீங்கள் வந்து எக்ஸாம் எழுதுனா ஸ்கூலில் போய் நேரில் வாங்கிக்கலாம். இதே இது தனி தேர்வர்களாக இருக்கிறாங்க அப்படின்னா, அவங்க ஒரு இடத்துல போய் எக்ஸாம் எழுதியிருப்பாங்கள, தேர்வு மையம், அங்கே போயிட்டு அவங்களுடைய ஒரிஜினல் மார்க் ஷீட்டை இப்போ நீங்கள் வாங்கிக்க முடியும்.
1: ஸோ இந்த தகவலோட நிகழ்ச்சி அடுத்து பாடல் கேட்டு வந்தெல்லாம், மனம் விரும்பிய உன்னை திரைப்படுத்தா பாடல் கேட்க இருக்கிறோம். அறிவுமதியுடைய பாடல் வரிகளில் ஹரிஹரன், பவதாரணி இணைந்து பாடினதை இளையராஜாவுடைய சேலை. பாடலை கேட்டு இணைச்சிருங்க.

0: நினைவுகளின் வெளிப்பாடாய், இனிய நினைவுகளை மீட்டு தரும் நண்பனாய் நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
1: மனிதர்நாடு நிகழ்ச்சி தான் கேட்டுருக்கீங்க. நேரம் 11:48 ஆகிட்டு இருக்குது. நிகழ்ச்சியில அடுத்ததான் நம்ம தெரிஞ்சுக்க போற
2: தகவல் என்னன்னா, நம்ம தூத்துக்குடி மாவட்டத்தில் வர 14ஆம் தேதி சிறிய அளவிலான தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் நடக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. கோரம்பள்ளத்தில் இருக்கக்கூடிய மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டு மையத்தில் வச்சு காலையில் 10 மணி அளவில் நடக்க இருக்குது வர வெள்ளிக்கிழமை அன்னைக்கு. இங்கே வந்து 10ஆம் வகுப்பு, 12ஆம் வகுப்பு, பட்டப்படிப்பு, பிஇ, டிப்ளமோ, ஐடிஐ முடித்தவங்களும் கலந்துக்கலாம். நீங்கள் டிரைவராக இருக்கிறீங்க, உங்களுக்கு அதுக்கான லைசன்ஸ் எல்லாமே இருக்குது அப்படின்னா கூட உங்களுக்கும் வேலைவாய்ப்பு அதிகமாக இருக்குது. கணினி பயிற்சி அந்த கல்வி தகுதி உடையவங்களும் நீங்கள் கலந்துக்கலாம். நீங்கள் கலந்துக்க விருப்பப்படுறீங்க அப்படின்னா உங்களுடைய பயோடேட்டா எடுத்துக்கோங்க. நீங்கள் படிச்சிருக்கக்கூடிய எல்லா கல்வி சான்றிதழ்களோடு நீங்கள் இந்த வேலைவாய்ப்பு முகாமில் கலந்துக்கலாம். இது பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்களை வந்து நீங்கள் வந்து அப்டேட்டாக எப்பயும் நீங்கள் தொடர்ந்து கேட்டுகிட்டே இருக்கணும், தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா தூத்துக்குடி எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ் அப்படின்ற டெலகிராம் சேனலில் கூட நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த வேலைவாய்ப்பு முகாம் பற்றின ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா நான் தொலைபேசியன்னு சொல்கிறேன், நீங்கள் குறிச்சிக்கோங்க. இந்த நம்பருக்கு வேலை நேரத்தில் நீங்கள் கால் பண்ணி டீட்டெயில்ஸ் கேட்டுக்கலாம். 0661-234-0159. இது வந்து தூத்துக்குடி மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டு மையத்துடைய அலுவலக எண். இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி டீட்டெயில்ஸ் கேட்டுக்கலாம். இல்லை பக்கத்தில் இருக்கீங்கன்னா ஒரு ஐட்டம் நேரில் போய் விவரத்தை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க.
1: ஸோ அடுத்த தகவல் என்னென்னா, எப்போ இருக்கும் அப்படின்னு எல்லாமே கேட்டுகிட்டே இருந்தோம். அதான் அந்த குரூப் 2 தேர்வுக்கான அறிவிப்பு. ஸோ அதை வந்து டிஎன்பிஎஸ்சி வந்து வெளியிட்டிருக்கிறாங்க. 11ஆம் தேதியிலிருந்து செப்டம்பர் 9ஆம் தேதி வரைக்கும் இந்த தேர்வுக்காக நம்ம விண்ணப்பிக்கலாம். ஸோ எப்போ அந்த முதல்நிலை தேர்வு இருக்கும் அப்படின்னா நவம்பர் 1ஆம் தேதி இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இதை பற்றி கூடுதலாக தகவல் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா www.tnpc.gov.in அப்படிங்கிற இணையதள முகவரில் போய் நீங்கள் பாருங்கள்.
2: ஆமாம், இன்னொரு ஒரு தூத்துக்குடியில் நடக்கக்கூடிய ஒரு விஷயம் பற்றி தான் நான் சொல்ல போகிறேன், உள்ளூர் தகவலாக. என்ன அப்படின்னா, ஆகஸ்ட் 14ஆம் தேதியிலேருந்து 3 நாட்கள் தூத்துக்குடியில் நெய்தல் கலை விழா நடக்க இருக்குது. இந்த விழா ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஈவினிங் டைமில் அதுவும் நம்ம குட்டிஸ் எல்லாரையும் கூட்டிகிட்டு போய் பார்க்கலாம். இந்த கரகாட்டம், மயிலாட்டம், ஒயிலாட்டம், தப்பாட்டம், கும்மியாட்டம், கோலாட்டம், இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள், அதாவது 20க்கும் மேற்பட்ட கலை நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செஞ்சுருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 300க்கும் அதிகமான மண் சார்ந்த நம்ம கலைஞர்கள் அவங்களோட திறமைகளை வெளிக்காட்டுறதுக்கு தயாராக இருக்கிறாங்க. வர 14ஆம் தேதியிலிருந்து 16ஆம் தேதி வரைக்கும் 3 நாட்கள் நடக்க இருக்கிற தூத்துக்குடி நெய்தல் கலை விழாக்கு அங்கே இருக்கிறவங்க சூப்பராக என்ஜாய் பண்ணி பார்த்து ரசிங்க.
1: ஸோ நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடலும் வந்துட்டே இருக்குது. அமராவதி திரைப்படத்திலேருந்து வைரமுத்துடைய பாடல் வரிகளில் எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி பாடினது, பாலா பாரதி அவருடைய இசையில் பாடல் வந்துட்டு இருக்கு. கேட்டுட்டு இணைச்சிருங்க.

0: 11:55 ஆயாச்சு. மணித்திர நிகழ்ச்சியுடைய நிறைய பகுதிக்கு வந்தாச்சு. நிறைவான தகவல் என்ன தெரிஞ்சுக்க இருக்கிறோம்?
1: ஆமாம், நிறைவான தகவல் என்னென்னா, போதைக்கு எதிராக ஒரு இணையதளம் ஒன்று அறிமுகப்படுத்தி இருக்கிறாங்க. போதைப் பொருளுக்கு எதிரான விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காகவும், அந்த ஒழிப்பு நடவடிக்கையில் பொதுமக்களும் போலீஸாரோடு இணைந்து செயல்படுறதை ஊக்குவிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இணையதளம் ஒன்று வெளியிட்டு இருக்கிறாங்க. www.warriorsofwellbeing.com அப்படின்ற இந்த இணையதளம் தான் அது. அதாவது சுருக்கமாக WOW, வாவ் அப்படின்ற வார்த்தை வர்ற மாதிரி இந்த இணையதளத்தை நமக்காக அறிமுகம் செஞ்சுருக்கிறாங்க. இது மட்டும் கிடையாது, போதைப் பொருள் தொடர்பான தகவல்களை வாட்ஸ்அப் நம்பருக்கு கூட நீங்கள் கொடுக்கலாம். நம்ம நெல்லை பகுதியில், அதாவது நெல்லை, கன்னியாகுமரி, தூத்துக்குடி, இந்த மூன்று பகுதியில் இருக்கக்கூடியவங்க இந்த போதைப் பொருள் தொடர்பான தகவல்களை, புகார்களை நீங்கள் கொடுக்கறதுக்காக இந்த வாட்ஸ்அப் நம்பரை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நம்பர் சொல்கிறேன், 7104327007 அப்படின்ற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுக்கலாம். போதைப் பொருள் தடுக்கிறதுக்காக உங்களுடைய கரங்களையும் நம்மளுடைய நிர்வாகம் எதிர்பார்க்குது.
0: ஸோ இந்த தகவலோடைய இன்னைக்கு நிகழ்ச்சியை நிறைவு செஞ்சுக்கிறோம். நிகழ்ச்சி வரைக்கும் உங்க கூட பேசிட்டு இருந்தேன் நான் உங்கள் தோழி ஆஜய் ஜெமிமா செபாஸ்டியன், மற்றும்
1: நான் உங்கள் அன்பு அறிவிப்பாளர். யோ,
0: நிகழ்ச்சியோட நிறைவான பாடலை தொடர்ந்து 12 மணிக்கான சேர்ச்சிருக்கும். அதைத் தொடர்ந்து இன்று இனி ஒளிபரப்பாகும் நிகழ்ச்சி குறிப்புகள் தான் வாசிக்க கேட்க இருக்கிறோம்.

செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். சுதந்திர போராட்டத்தில் வந்தே மாதரம் பாடல் மக்களிடையே தேசப்பற்றை ஊட்டியதாக குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். முன்னாள் குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்தின் சுயசரிதை புத்தகத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று புதுதில்லியில் வெளியிட்டார். நீட் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகளை எழுப்பி எதிர்க்கட்சிகள் அமளியில் ஈடுபட்டதன் காரணமாக நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டன. சுற்றுச்சூழல் பாதுகாப்பில் யானைகள் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய வனம் மற்றும் சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் கூறியுள்ளார். இஸ்ரோவின் முன்னாள் தலைவர் டாக்டர் விக்ரம் சாராபாயின் பிறந்த தினத்தையொட்டி மத்திய இணையமைச்சர்கள் டாக்டர் ஜிதேந்திர சிங், டாக்டர் எல் முருகன் உள்ளிட்டோர் மரியாதை செலுத்தியுள்ளனர். மக்களவையில் மொத்த உறுப்பினர்களின் எண்ணிக்கை 543 என்ற நிலையிலேயே நிரந்தரமாக்க வேண்டும், மாநிலங்களிலிருந்து தேர்ந்தெடுக்கப்படும் மக்களவை உறுப்பினர் இடங்களின் எண்ணிக்கையை தற்போதுள்ள எண்ணிக்கையிலேயே தொடர வேண்டும் என்றும், வரும் மக்களவை மற்றும் சட்டப்பேரவை பொது தேர்தல்களில் மகளிருக்கு 1/3 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்று மத்திய அரசை வலியுறுத்தும் தனி தீர்மானம் தமிழக சட்டப்பேரவையில் இன்று நிறைவேறியது. தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையமான TNPSC குரூப் 2 மற்றும் 2A முதல்நிலை தேர்வுகள் வரும் நவம்பர் மாதம் 1 தேதி நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை இன்று சவரனுக்கு 400 ரூபாய் உயர்ந்து 113,600 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. ஆடி அமாவாசையொட்டி திருச்சி, வேதாரண்யம், மயிலாடுதுறை, ராமேஸ்வரம் உள்ளிட்ட முக்கிய நீர்நிலைகளில் ஏராளமானோர் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்து வழிபட்டனர். கள்ளக்குறிச்சி அருகே குரூர் கிராமத்தில் பலத்த காற்று கனமழை காரணமாக மின்சார கம்பிகள் அறுந்து விழுந்ததில் 68 செம்மறி ஆடுகள் உயிரிழந்தன. நாமக்கல்லில் அஞ்சல் கோட்டம் சார்பில் இல்லந்தோறும் மூவர்ணக்கொடி விழிப்புணர்வு பேரணி இன்று நடைபெற்றது. ஈரோப் ஸ்மாஷ் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சிண்ட்ரல்லா தாஸ் ஸ்லோவேக்கியாவின் டாட்டியானா இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் இன்று நடைபெறவுள்ள ஆட்டங்களில் சேப்பாக் சேலம் அணியையும் திண்டுக்கல் மதுரை அணியையும் எதிர்கொள்கின்றன. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: வணக்கம் நேர்களே, ஆகாஷவாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 இனி கேட்கலாம். இன்று இனி ஒளிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. இந்த அறிவிப்பினை தொடர்ந்து 12:10 சிநேகிதிய நிகழ்ச்சியில் அக்கம் பக்கம் வீடுகளில் இணக்கம் அவசியமா அப்படிங்கிற தலைப்பில் தோழிகள் அவங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து இருக்கிறாங்க. 1 மணிக்கு நலம்தான நிகழ்ச்சியில் முதுகு தண்டுவட பிரச்சனைகள் குறித்த ஆலோசனைகள் கேட்கலாம். வழங்குபவர் முதுகு தண்டுவட மருத்துவ நிபுணர் டாக்டர் சேகர் அவர்கள். 1:05 தொடர்ந்து நலம்தான நிகழ்ச்சியில் முதலுதவி பெட்டியில் இருக்க வேண்டிய பொருட்கள் பற்றி தெரிஞ்சுக்கலாம். பிற்பகல் 2 மணிக்கு குக்கு நீர் விருப்ப பாடல்கள். பிற்பகல் 3:02 திரையருவி. 3:30 தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம். மாலை 4:02 பொதிகை தும்பி. 5:02 ஆலோசனை நேரம் நிகழ்ச்சியில் குழந்தைகளிடம் காணப்படும் உடல் பருமன் பிரச்சனைகளுக்கான காரணங்கள், அதனால் ஏற்படும் பாதிப்புகள், அதற்கான தீர்வுகள் பற்றிய நேர்முகம் கேட்கலாம். நேர்முகத்தில் பங்கேற்பவர் மருத்துவர் நந்தினி போஸ் அவர்கள். மாலை மணி 6:02 பக்தி மாலை. தொடர்ந்து சேவை செய்திகள் 6:30 கேட்கலாம். 6:55 நிகழ்ச்சி குறிப்புகள். இரவு 7 மணிக்கு அறிவியல் தகவல். 8:05 குக்கு நேர் விருப்ப பாடல்கள். 9:00 இடைவிடாத இசைமலை. 9:30 இலக்கிய சாரல் நிகழ்ச்சி.
1: ஆஷ்வானி, தி நியூஸ் ரெட் பை சரப்ஜீத் கோர்.
0: 9:30 இலக்கிய சாரல் நிகழ்ச்சியில் இலக்கிய வரிகளுக்கிடையே வாழ்க்கை பற்றி கேட்கலாம். 10:00 சுகமான ராகங்கள், தொலைபேசி வழி நேயர் விருப்ப பாடல்கள் கேட்டு ரசிக்கலாம். நேயர்கள் இதுவரை கேட்டது இன்று இனி ஒளிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு.
2: மாமா, என்னாச்சு?
3: மூட்டு வலி தாங்க முடியலமா, ஆபரேஷன் பண்ணனும்னு சொல்றாங்க.
2: அப்ப உடனே நம்ம ஸ்ரீனிவாச மருத்துவமனைக்கு போகலாம். குறைந்த கட்டணத்துல ரோபோட்டிக் மூலமா துல்லியமான முறையில மூட்டு மாற்றுக்கான சிகிச்சை கொடுக்கறாங்க. ஒரே நாளே நீங்க நடந்துடலாம் பாருங்களேன்.
4: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
5: இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.

0: நேரம் 12:10.
1: எஃப்எம் ரெயின்போ 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
0: ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 நாம் கேட்க இருக்கும் இந்த நிகழ்ச்சி பெண்கள் மட்டும் பங்கேற்கும் ஸ்நேகிதியே. இன்னைக்கு ஸ்நேகிதிய நிகழ்ச்சியை வழங்குறதுக்காக காற்றலையில இணைந்திருக்கிறோம் நான் உங்கள் திவ்யா மற்றும்
2: நான் உங்கள் ஜெமிமா செபாஸ்டியன்.
0: ஜெமிமா
2: சொல்லுங்க. திவ்யா
0: ரொம்ப சந்தோஷமா இருக்கிறீங்க.
2: ஆமா, வழக்கமா அடிச்சு பிடிச்சி வேலைக்கு வரதுக்குள்ள அவ்வளவு டென்ஷனா இருக்கும். இப்ப என்னன்னா பக்கத்து வீட்டுக்காக வேற சொல்லிட்டு வந்திருக்கேன், கொஞ்சம் பாத்துக்கோங்க அப்படின்னு. அவங்க கிட்ட ஒப்படைச்சதுனால கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கு வேற அதுல.
0: அதாவது நீங்கள் சொல்லும்போது தான் எனக்கு தெரிஞ்சது, நம்ம அந்த அக்கம் பக்கத்து வீட்டுகளோடு நம்ம ஒரு இணக்கமாக இருந்துட்டோம் அப்படின்னாலே நமக்கு பல விதங்களில் ஒரு நிறைய நன்மைகள் கிடைக்கும் இல்லையா?
2: ஆமாம், பல டென்ஷன் இதாகும், நம்ம வந்து ரிலாக்ஸாக போய்க்கலாம். அது முக்கியமாக பார்த்தீங்கன்னா உடம்பு சரியில்லைன்னா டக்குன்னு சோறை மட்டும் செஞ்சுட்டு அக்கா கொஞ்சம் குழம்பு கொடுங்க அப்படின்னு பரிமளக்கா அதை தந்து விட்டுருங்கங்களா. வெளியே நிற்கும் போது கேஸ் சிலிண்டர் வரும், அப்போ வாங்கி வச்சுருங்களேன் அப்படின்ற மாதிரி இருக்கும்.
0: இப்படி நிறைய விஷயங்களுக்கு நம்ம வசதியாக தான் இருக்குது. அதாவது ஒரு காலகட்டத்தில் நம்ம கிராமப்புறங்களை பார்க்கும்போது நம்ம எல்லாருமே கூட்டு குடும்பமாக எல்லாருமே அக்கம் பக்கத்தில் வாழ்ந்தாங்க, எல்லாமே நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸாக இருக்க போய் நமக்கு ஒன்றும் தெரில. ஆனால் ஒரு கடற்கட்டத்தில் நம்ம வேலைக்கு படிப்புக்குன்னு எல்லாம் நம்ம ஊர் விட்டு நம்ம ஊர் போகும்போது அங்கே நம்ம தனிமையாக இருக்கும்போது அந்த அக்கம் பக்கத்து வீட்டுகளுடைய அந்த நபர்கள் தான் நமக்கு வந்து ஒரு குடும்பம் மாதிரி, நமக்கு ஒரு ஒரு பாதுகாப்பாகட்டும் நிறைய விஷயங்களுக்கு நிறைய ஒரு உதவிகரமாக இருந்திருக்கும் இல்லையா?
2: ஆமாம். ஆனால் வந்து என்ன வயதுனதாக இருந்தால் கூட அந்த பக்கத்து வீட்டில் இருக்க ஃப்ரெண்ட்ஷிப் வந்து தனி தான் இல்லை?
0: ஆமாம். அதுவும் எப்படின்னா அத்தை மாமா அப்படின்னு அந்த குழந்தைகள்லாம் சொல்லி நம்ம அந்த உறவு முறையை பழக்கி அப்படிலாம் இருந்த ஒரு காலகட்டம்லாம் இருக்குது. ஆனால் இப்போ எனக்கு யோசிக்கும் போது அந்த அக்கம் பக்கத்து வீட்டுகளோடு அந்த இணக்கம் வந்து குறைஞ்சு போச்சு அப்படின்னு நினைக்கிறேன். நீங்க என்ன
2: நினைக்கிறீங்க? நிச்சயமா நான் அதை ஃபீல் பண்றேன். ஏன்னா முன்னாடி வந்து ஒரு தெருவில் இருக்கிறோம்னா எல்லாருமே தெரிஞ்சிருக்கும். இப்போ பக்கத்து வீடு லெஃப்ட் ரைட்னு கூட தெரியாம தான் இருக்கிறோம் இல்லையா?
0: பக்கத்து வீட்டில் இந்த மாதிரி ஜிம்மியான ஒரு பொண்ணு இருக்கு உங்களுக்கு தெரியுமா கேட்டா அப்படியா இருக்காங்களா அப்படின்னு ஆச்சரியப்படுற லெவலுக்கு தான் இப்போ அந்த அக்கம் பக்கத்து வீடுகளில் நிலைமைகள் இருக்குது. ஸோ அந்த அக்கம் பக்கத்து வீடுகளுக்கு இருக்கக்கூடிய அந்த நபர்களோட நமக்கு அந்த இணக்கம் வந்து அவசியமா அப்படிங்கிறத பத்தி இன்னைக்கு நம்ம தோழிகள் கிட்ட கேட்டுடலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன்.
2: கண்டிப்பா தோழிகள் வந்து உங்களுடைய டக்குன்னு தலைப்பை கேட்டிருப்பீங்க, உடனே லைனுக்கு வந்துருங்க. 0462 2 2 6 1 1 3 2 அப்படின்னா 3 3 அப்படிங்க எங்களுக்கு தோழியும்.

0: வந்துட்டாங்க. முதல் தோழி வணக்கம். ஆஹா,
1: அவங்க ஒருவேளை பக்கத்து கிட்ட கடை பேசிட்டு இருப்பாங்களா இருக்கும்.
0: இந்தா வந்துட்டாங்க அதுக்குள்ள. வணக்கம்
2: வணக்கம்
0: வணக்கம் வணக்கம். யாரிங்க பேசுறீங்க? திருச்செந்தூர்ல இருந்து ராதா பேசுறீங்களா?
2: ஆமா
0: ராதா.
1: உங்களுடைய ரேடியோ வால்யூமை கொஞ்சம் குறைச்சிட்டு தள்ளி வந்து பேசுறீங்களா? சொல்லுங்கம்மா.
0: நீங்க அவங்க சிலிண்டர் காசு கொடுக்காம வாங்கி வச்சுட்டாங்க. சரி, உங்களுக்கு அவங்களுக்கு
1: காசு திருப்பி கொடுத்தவங்க. நான் சொல்ல இந்த விஷயத்த சொல்லிட்டேன், நீங்க இதுக்கு மேல கேட்காதீங்க. இந்த மாதிரி ராதாமா கட் பண்ணிட்டாங்க.
0: அடுத்து சொல்லிட்டு பேசிடலாம். வணக்கம்
3: வணக்கம் மேடம், நான் சிவகாமி சரண் மகாதேவியில பேசுறேன்.
1: சரண் மகாதேவி.
3: ஆமா மேடம், கண்டிப்பா அவசியம் தான் மேடம். சொந்தக்காரங்க கூட அதுக்கப்புறம் தான் நம்ம போன் பண்ணி சொன்னாதான் அண்ணன் தம்பி கூட வர முடியும். முதல்ல வந்து பக்கத்துல உள்ளவங்க தான். இப்பவும் வந்து கிராமப்புறங்களும் அது இருந்துகிட்டுதான் இருக்கு. வெளியூர்லதான் வந்து அப்படியே கதை சாத்திட்டே உள்ள இருந்துக்கிறாங்க. அப்ப கூட வயசானவங்களுக்கு தேவைப்படுது.
0: சொல்லி வச்சுக்கலாம், இந்த மாதிரி இருக்காங்க பாத்துக்கோங்க வச்சுக்கோங்க.
3: போன்ல கூட சொல்லிடுறாங்க, பால் பாய்ட்டு வேண்டு வந்துருங்க, வெளியில போனா கொஞ்சம் காய் வேண்டு வாங்க, அந்த மாதிரி எல்லாம் உதவி செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க. அதனால வந்து நமக்கு பக்கத்துல உள்ளவங்க கண்டிப்பா அவசியம் தான்.
0: கண்டிப்பா அவசியம்னு சொல்லிருக்கீங்க. நன்றிமா, நன்றி. அக்கா
1: கிராமப்புறத்துல இருக்காங்க, இங்க வந்து அவசியம் தான் அப்படின்னு. கிராமப்புறத்துல வந்து அக்கா மாமா அத்தைன்ற மாதிரி இருப்பாங்க, இங்க என்ன அங்கிள் ஆன்ட்டியா இருந்துடுறாங்க இல்லையா?
0: ஆமா, உங்களுடைய அக்கம் பக்கத்து வீட்டுகளுடைய நட்பை பத்தி எங்களோட இன்னைக்கு தோழிகளே ஷேர் பண்ணிக்கோங்க. அதுக்கு மாதிரி நம்ம நிகழ்ச்சியில ஒரு சூப்பரான பாடல் கேட்டு வந்துடலாம். பூவெல்லாம் உன்வாசம் திரைப்படத்துல இருந்து அந்த அழகான அதே அந்த வீட்டு சாங் தான் கேட்டுட்டே தொடர்ந்து நினைச்சிருங்க.

0: நேயர்களின் கவனத்திற்கு NCERT விளம்பரதார நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை பிற்பகல் 3:30 முதல் 4 மணி வரை FM ரெயின்போ 102.6 MHz ஒலிபரப்பாகும். நேயர்கள் கேட்டு பயன்பெறுங்கள்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: 12:20 ஆகிட்டு இருக்குது. நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கிறீங்க. இது ஆகாஷ்வாணி நிலை பண்பலை 102.6.
1: அக்கம் பக்கத்து வீடுகளில் இணக்கம் அவசியமா அப்படின்னு நம்ம பேசிட்டு இருக்கிறோம். தோழியும் வந்துட்டாங்க, பேசிடலாம். வணக்கம்.
2: ஹலோ. வணக்கம்.
1: வணக்கம். யாருங்க பேசுறீங்க?
2: ஏடிசி நகர்லிருந்து
1: புனிதா
2: பேசுகிறேன். நலமாக
1: உள்ளீங்களா? நலமா இருக்கோம். நீங்களும் அக்கம் பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் பேசிப்பீங்களா எப்படி?
2: ஆமாங்க, வில்லேஜ்ல இருக்கும்போது எல்லாமே நாங்க வெளியே தான் இருப்போம், வீடு மட்டும் தான் தனியா இருக்கும். கிராமத்துல பாத்தீங்கன்னா எல்லாம் வெளியே உட்கார்ந்து பேசிட்டு இருப்போம். நைட்டு போய் நேரம் போறதே தெரியாது.
1: இப்போ
2: நிம்மதியா ஒரு உண்மையான அன்பு இருந்துச்சு பாத்துக்காங்க வில்லேஜ்ல இருக்கும்போது. ஆமா, இங்க வந்து பாத்தீங்கன்னா வீட்டு விட்டு யாரும் வெளியிலயும் வர மாட்டாங்க. நல்லா நைஸா வெளியே எட்டி பாப்பேன், யாருமே இருக்க மாட்டாங்க.
1: யாராவது வந்தா பேச்சு குடுக்கலாம்னு பாக்குறீங்க, நான் யாரும் வர
2: மாட்டேங்கிறாங்க. ஆமா, நம்ம போன்ல நம்ம பேசினாலும் கூட அதுல பிஸின்னு வரும், அதனா வேறொருவரோட பேசி கொண்டிருக்கிறான்னு வரும். அப்படி இல்லையா, மெசேஜ் போடுவோம், அதையும் பாக்க மாட்டாங்க. அந்த மாதிரி இருக்கு வில்லேஜ்ல மாதிரி நம்ம சிட்டில வந்து எதிர்பார்க்க முடியல.
1: இந்த அக்கம் பக்கத்தினர்கிட்ட ஒரு நல்ல உறவு நம்ம நீடிக்கணும்னா என்ன செய்யலாம்னு நினைக்கிறீங்க?
2: என்ன செய்யலாம் அப்படின்னா, அவங்களா தானா வெளியில வரணும். அப்படி இல்லைன்னா போன் இருக்கு, அதுலயாவது பேசணும், மெசேஜ் போடலாம், வீடியோ கால் பண்ணலாம், அந்த மாதிரி பேசலாம்.
1: அதாவது பேசினாலே போதும், கொஞ்சம் கொஞ்சம் மனசு விட்டு.
2: ஆமா, வேலைகள்லாம் முடிச்சுட்டு ஃப்ரீ டைம்ல வந்து அந்த டைம் வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது. அது வந்து நல்ல நிலைமையில கொண்டு போய் என்ன பண்ணலாம், எப்படி இருக்கீங்க, அடுத்து என்ன பண்ண போறீங்க, அந்த மாதிரி பேச்சு தான் நல்லா இருக்கும் பாத்துக்காங்க.
1: சூப்பர், கொஞ்சம் பேசினா நல்லா இருக்கும்.
2: ஆமா,
1: கண்டிப்பா ரொம்ப அழகா சொன்னீங்கம்மா, நன்றி.
2: வந்து தெருவுல வந்து பார்த்தா யாருமே இல்ல, அந்த மரங்கள் செடிகள் இயற்கைகள் எனக்குமே நிஜம் தான், அது மட்டும்தான் இருக்குது.
1: கண்டிப்பா கண்டிப்பா, நன்றிம்மா, நன்றி நிகழ்ச்சியில இணைந்ததற்கு. நம்ம கூட பேச போற அடுத்த தோழி,
0: வணக்கம்.
3: வணக்கம் ஜெனிமா, எப்படி இருக்கீங்க? திவ்யாமா, எப்படி இருக்கீங்க?
0: ரெண்டு பேரும் சூப்பரா இருக்கிறோம். கனகாமா, நீங்க எப்படி இருக்கீங்க? சாந்திமா,
3: சாந்தி
0: சொல்லுங்க. சாந்திமா, அதுக்கு ஒரு சிரிப்புல

0: எங்க ஊர்ல சூப்பரா இருக்கும். எங்க ஊர்ல நாங்க எப்பவுமே பெருல கல கலந்து இருக்கோம். எங்க ஊர் வந்து ஆரம்பி ஊர் வந்து எங்க ஊர் வந்து கிராமம் பாத்தீங்களா. எப்ப உங்களுக்கு புரியுதா எங்க வீட்டுக்கு எங்க ஊருக்கு வர சொல்லுங்க.
1: கண்டிப்பா அவங்க வந்து இப்ப சொன்னாங்க கிராமத்துல அதெல்லாம் மிஸ் பண்ற அப்படின்னு சொல்லிடலாம்.
0: எங்க ஊர்ல பக்கத்து இந்த ஒரு லேச தட்டம்னாலே வந்து எல்லாரும்
2: வந்துருவாங்க. கண்டிப்பா கண்டிப்பா இந்த ஒரு விஷயம்
0: நானும் எங்கேயும் போயிட்டோம்னா என் மகனை சூப்பரா பாப்பாவா எல்லாருமே
1: நம்பி விட்டுட்டு போனால உண்மைதான். சூப்பர்மா
0: கண்டிப்பா எங்க வீட்டு பக்கத்துல எல்லாருமே
1: அதாவது ஒரு வயசான பாட்டி வந்து உட்கார்ந்து இருப்பாங்க அவங்க வீட்டு வாசல்ல, அவருக்கு வந்து பக்கத்துல போட்டிருப்பாங்க. இப்பதான்டா சிசிடிவி கேமரா எல்லாம், எங்க காலத்துல அவங்கதான் சிசிடிவி கேமரா. யாரு வீட்டுக்கு யார் வந்தாலும் அந்த பாட்டி உரிமையா கேட்டுருவாங்க, எங்க பாப்போற, அந்த வீட்டுக்கு ஏன் போற, எதுக்கு போற, அவங்கள தாண்டிதான் நம்ம வரணும். அந்த அளவுக்கு இந்த பக்கத்து வீட்டுக்காரங்கள அக்கம் பக்கத்துல இருக்க இந்த பாட்டிமாரெல்லாம் நமக்கு ஒரு சேஃப்டியா இருக்கக்கூடிய ஒரு கார்டியன் கூட சொல்லலாம் இல்லையா.
2: ஆமா இவங்க கூட சொன்னாங்க இல்லையா சாந்தி சொல்லு, ஒரு சத்தம் கேட்டா கூட என்ன ஏதுன்னு டக்குன்னு ஓடி வந்து கேட்பாங்க.
1: ஆமா
2: இப்ப வந்து இந்த ஏதோ ஒரு சத்தம் நடந்தா கூட அவங்க லேசா எட்டி பாக்குறது கூட இருக்கானே கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கு. தொடர்ந்து நம்ம பேசுவோம் இணக்கம் பத்தி. அதுக்கு முன்னாடி நிகழ்ச்சியில இப்ப பாடல் கேட்டு வந்துடலாம். காதலுக்கு மரியாதை திரைப்படத்திலிருந்து பாடல்.

0: சிநேகிதே நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கிறீங்க. நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 எங்கேயோ வளர்ந்து பக்கத்து வீட்டுக்கு வந்து சொந்தமாக மாறின அக்கம் பக்கத்து நட்பை பற்றி தான் இன்றைக்கி நம்ம சிநேகிதே நிகழ்ச்சியில் பேசிகிட்டு இருக்கிறோம். முன்னாடி வந்து நல்ல அந்த அக்கம் பக்கத்து வீட்டினர்கிட்ட ஒரு நல்ல இணக்கு இருந்துச்சு, இப்போ நாளடைவில் அது கொஞ்சம் குறையிற மாதிரி இருக்குது. அது ஏன், அது அக்கம் பக்கத்து வீட்டர்கிட்ட பேசுறதுக்கே நிறைய பேர் யோசிக்காங்களே, அது என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க?
1: அது சின்ன சின்ன வாய்க்கா தகராறு தான் சொல்லலாம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் வீட்டு குப்பையே ஏன் வாசலில் கிடக்கு அப்படின்ற மாதிரி இருக்கும். அப்படி இல்லைனா ஏன் கட்டையை கொண்டு இந்த பக்கம் போட்டிருக்கீங்க, மரம் இங்கே தாண்டி வந்து வெட்டலாலேன்னு சொல்கிற அந்த சின்ன வார்த்தையால்
0: இலை ஏன் வீட்டில் வந்து விழுது, நான் குப்பை
1: அவங்களுடைய
0: பக்கத்து வீட்டு நட்பை பத்தி. வணக்கம்.
2: வணக்கம்.
0: அனுராதா, உங்களுடைய வானொலி ஒலி எல்லவே கொஞ்சம் குறைச்சிக்கிறீங்களா?
2: இந்த பக்கம் வந்துட்டேன்.
0: சொல்லுங்க சொல்லுங்க.
2: உங்க பக்கத்துல எல்லாம் இந்த சுகமான ரகம் பாட்டு கேட்ட பிறகு ஒரு எங்க கிண்ணையில உட்கார்ந்துருவான். பக்கத்துல ரெண்டு பேர் மூணு பேரையும் சேர்ந்து நல்லா ஜாலியா பேசிட்டு இருப்பான் மேடம்.
0: நைட்டு நேரமா?
2: ஆமா, நைட்டு 11:30 வரைக்கும் பேசிட்டு இருப்பான். அப்புறம் தான் பையன், எங்க வீட்டுக்காரங்க என்ன எவ்வளவு நேரம் பேசிட்டு இருக்காங்க, பேச விடுவாங்க. சரி, இல்ல இது ஒரு ஜாலி தானேன்னு நான் சொல்லுவேன்.
0: கண்டிப்பா கண்டிப்பா. அவங்களுக்கு பேசுறதுக்கு அந்த மாதிரி பக்கத்துல கம்பானியன் இல்ல, உங்களுக்கு கம்பானியன் இருக்குன்னு ஒருவேளை கொஞ்சம் யோசிக்க வர வேணுமோ.
2: 10:11 ஆயிட்டு நான் ஜாலியா பேசிட்டு இருப்பேன்.
0: சூப்பர்மா, சூப்பர்.
2: வீடுல நல்ல நல்ல ஆட்கள் இருக்காங்க. ஆமா, நல்ல ஆட்கள் தான் இருக்காங்க. எங்க என் தங்கச்சி, எங்க அக்கா எல்லாரும் இருக்காங்க. நல்லா பேசிட்டு ஜாலியா இருப்போம் நாங்க.
0: சூப்பர்மா, சூப்பர்மா. அக்கம் பக்கத்து வீடுகள்ட்ட நம்ம நல்லா பேசிட்டு இருந்தால நல்லா ஜாலியா இருக்கலாம்னு அனுராதா சொல்லும்போது தெரியுது. தோழிகளை, இந்த நிகழ்ச்சியில் நீங்களும் கலந்துக்கிட்டு உங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கணும்னா கால் பண்ணுங்க. 0462-256-1132 மற்றும் 0462-256-1133 அப்படிங்கிற எண்களுக்கு. தோழிகளும் வந்துட்டாங்க, பேசிக்கலாம்.
1: வணக்கம்.
2: வணக்கம்.
0: சொல்லுங்க.
2: வீட்டு பக்கத்துலன்னா காலையில ஒரு 5-7 வரை சரியான சமையல் நேரம். ஒரு நிமிஷம் அதுல சமையல் அறையில இல்லைனாலும் ஏதாச்சும் தீங்கி போயிடும். ஏன்னா பக்கத்திலே இருந்துதானே பண்ணாதானே நல்லா இருக்கும். அந்த நேரம் தாங்க பால்கர் வருவாரு. இங்கே வச்சு கூப்பிடுவாரு பாருங்க, தெருவுக்கே சி இவ எந்திரிப்பாலாம் மாட்டாளான்னு இப்ப கண்டிப்பா ஜென்ஸுக்கா நினைச்சிருவாங்க. நான் எந்திரிக்கிறத அலாரம் வச்சு எந்திரிக்கிறது 5 மணி. அதனால பக்கத்து வீட்டுல ஒரு பொண்ணு இருக்கிறான், அரைக்கு போவான் பாத்திரம் வச்சுட்டு வந்துடாது. தயவு செஞ்சு

0: நானும் அதான் என்னடா சமையல் பத்தி சொல்லிக்கிட்டு இருக்காங்க, எங்க பக்கத்து வீட்டு நட்பு பத்தி சொல்லலையேன்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தா இப்ப தெரியுது.
1: ஆமா அதான் பக்கத்து வீடு கண்டிப்பா நம்ம பேச்சு கொடுத்து நட்பா இல்லன்னா கண்டிப்பா நம்ம அன்பை இழந்துருவோங்க. அதனால நட்போட இருந்தா நல்லா நமக்கும் ஹெல்ப்பா இருக்கும், அவனுக்கும் ஏதாச்சும் தேவைன்னா நானும் பண்ணிக்கிறேன்.
2: போது இந்த டப்பாவை எங்கேயோ பார்த்துருக்கேனே, நம்ம டிஃபன் பாக்ஸ் தானோ அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அந்த அளவுக்கு வந்து அந்த கொடுத்து வாங்குற ஷேர் பண்ணிக்கிற அந்த அன்பை வழங்கிக்கிறதுல அந்த அக்கம் பக்கத்து வீடுகளில் உள்ளவங்க வந்து கண்டிப்பாக ஒரு பெஸ்ட்டுன்னு தான் சொல்லணும் இல்லையா?
3: ஆமாம், அந்த பண்டிகை நேரங்களில் நீங்கள் சொல்லுவேன் அந்த பலகாரங்கள் பகிர்ந்துக்கிறதாகட்டும், நம்ம எங்கேயாவது வெளியில் போகிற வைக்கணும், அந்த சாவியை பத்திரமா தொலைக்காமல் கொடுத்து வைக்கிறது, நம்மளுடைய செல்ல பிராணிகளை பார்த்துக்க சொல்கிறது, நம்ம வீட்டு குழந்தைகளையும் கொஞ்சம் பார்த்துக்க சொல்கிறது, இப்படியெல்லாம் கொஞ்சம் நம்பகரமாக இருக்கக்கூடிய அந்த அக்கம் பக்கத்து வீட்கள் நமக்கு இருந்தால் இவ்வளோ நல்லா இருக்கும் இல்லையா?
2: கண்டிப்பாக நிச்சயமா அதை பற்றி தான் பேசிகிட்டே இருக்கிறோம். அடுத்த தோழிகிட்ட பேசுகிறது மாதிரி பாடல் கேட்டுடலாம்,
3: பாடல் கேட்டு வந்துடலாம். பாடத்தை போல திரைப்படத்தில் வந்து ஒரு சூப்பரான பாடல் வந்துட்டு இருக்கு, கேட்டுகிட்டே தொடர்ந்து நினைச்சிருங்க.

0: சிநேகிதி நிகழ்ச்சி தான் கேட்டுட்டுருக்கிறீங்க. நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 அக்கம் பக்கம் வீடுகளில் இணக்கம் அவசியமா அப்படிங்கிறத பற்றி பேசிகிட்டு இருக்கிறோம். தொடர்ந்து பேசிடலாம். வணக்கம். வணக்கம். செந்திலா பேசுறீங்களா? நீங்க அக்கம் பக்கத்து வீடுகள்லாம் பேசிப்பீங்களா, பழகிப்பீங்களா?
1: அக்கம் பக்கம் பக்கத்துல தான் எல்லாம் ஒன்னா இருந்ததும்
0: இருக்குன்னா சுத்தி பத்தி
1: காப்பி வாங்கி தர ஒரு அண்ணன் இருக்கு, காப்பி வாங்கி தர எதுனாலும் அவங்க எங்களுக்கு வேலையும் செய்வாங்க, அவங்களுக்கும் நாங்க பாப்போம். எல்லாரும் ஒன்னா இருந்து சுத்தா சாப்பிட
0: இப்ப இருக்கிறவங்க வந்து ஏன் அந்த அக்கம் பக்கத்து வீடுகள்ட்ட அந்த பேசுறதுக்கோ பழகிறதுக்கோ ரொம்ப யோசிக்கிறாங்க? ஏன்
1: பேசுறதுக்கு நம்ம பக்கத்துல நம்ம போய் அவங்க யோசிச்சாலுமே நம்ம பேச பாசமா இருந்து பேசினாதான மேடம் அவங்களும் பேசுவாங்க.
0: அப்ப நம்மளும் முதல்ல போய் பேச ஆரம்பிக்கணும். முதல்ல
1: அவங்க பேசுறதுனா நம்ம போய் என்ன ஏதுன்னு கேட்கணும், நம்மளும் பேசணும், நம்ம பேசினாதானே அவங்களும் பேசுவாங்க.
0: அப்படி பேசினா எல்லாம் சரியாயிருங்கிறீங்க. சூப்பர்மா, நன்றி நன்றி நிகழ்ச்சி அணிந்ததற்கு. நம்ம கூட பேச போற அடுத்த தோழி, வணக்கம். வணக்கம்
2: வணக்கம்
0: வணக்கம். இனிப்புல வந்துட்டீங்க.
2: சந்திரமா, ஏன் இவ்வளவு நேரம்?
0: அக்கம் பக்கத்து வீடுகளின் இணக்கம் அவசியமா அப்படிங்கறத பத்தி பேசிட்டு இருக்கோம்.
2: அவங்க தலைப்பு இல்லைன்னு நம்மகிட்ட கேக்கல திவ்யா, பக்கத்துல கேட்டுட்டு
0: இருக்கேன்.
2: சரி, பரவாயில்லம்மா, நீங்க வணக்கம் போல ரேடியோ கேட்டுட்டே இருங்க,
0: அடுத்த தோழிட்டு பேசிடலாம். வணக்கம்.
3: வணக்கம். ரெண்டு பேருக்கும் வணக்கம்.
2: வணக்கம்.
0: லலிதாமா. லலிதா சொல்லுங்க, உங்க அக்கம் பக்கத்து வீட்டுல
3: சூப்பரா இருந்ததுமா? அது கிராமம் அப்படிங்கிற வராண்டா கிடக்கும், பிள்ளைய பாடு பிறகு வீட்டு ஆம்பேல் வேலைக்கு தெரியுமா, நாங்கள் அடிப்போம். சாப்பிடும் மத்தியம் சாப்பிடலாம், இங்கே வெளியே வச்சா ரொம்ப தான் சாப்பிடுவோம்மா.
0: அதனால அவங்க உங்க வீட்டுல இருந்து கொண்டு வந்து சேர்ந்து சாப்பிடுவீங்கன்னு?
3: ஆமா, நெட்டுக்கு தார் சாப்பிட்டீங்க, அதில் கொஞ்சம் சாப்பிடுவோம். இப்ப உள்ள
0: சூப்பர்மா, ரொம்ப அழகா சொன்னீங்க, நன்றி. அதாவது வேலைக்கு கணவன் அனுப்பிட்டு பள்ளிக்கு ஸ்கூலுக்கு அந்த குழந்தைகளையும் அனுப்பிட்டு நம்ம தனியா இருக்கும் போது எல்லா வீட்லயும் தனித்தனியா கண்டிப்பா இந்த மாதிரி நம்ம சேர்ந்து இருக்கும் போது அது கொஞ்சம் ஜாலியா தான் இருக்கும் இல்லையா? தொடர்ந்து நம்ம சிநேகிதிகள் கிட்ட பேசிருக்க முடியாது. நிகழ்ச்சியில பாடல் கேட்டு வந்துடலாம். உள்ளத்தை அலிதா திரைப்படத்துல இருந்து ஒரு சூப்பரான பாடல்.

0: பண்பலை 102.6 தான் கேட்டுட்டு இருக்கிறீங்க. ஸ்நேகிதியே, அக்கம் பக்கத்து வீடுகளில் இணக்கம் அவசியமா அப்படிங்கறத பத்தி பேசிட்டு இருக்கோம். நிறைய தோழிகள்ல வந்து அவங்க அக்கம் பக்கத்து வீடுகளோட அவங்க சேர்ந்து இருக்கக்கூடிய அந்த நட்பு,
1: இவ்வளவு நட்பா இருக்கிறோம், எல்லாரோட என்ஜாய் பண்றோம், சேர்ந்து நாங்க சாப்பிடுவோம், நிறைய சொன்னாங்க இல்லையா திவ்யா?
0: ஆமா, அடுத்த தோழிட்டையும் பேசிடலாம். வணக்கம்.
1: வணக்கம் வணக்கம்
0: வணக்கம். பாளையம் கோட்டை நடுவக்குறிச்சி வரைக்கும் கேட்டுச்சு, அதுக்கப்புறம் உங்க பேர் மட்டும் கேட்கலையே, கொஞ்சம் தெளிவா சொல்லுங்களேன். உமா, உமா பேசுறீங்களா? அந்த ரெண்டு எழுத்துனால கேட்கல. பரவாயில்ல உமா, சொல்லுங்க. உங்க அக்கம் பக்கத்து வீடுகள்கிட்ட நீங்க நல்லா பேசுவீங்களா, நல்லா பழகுவீங்களா?
1: விளையாடிட்டு இருக்கும் போது டாபிக் கேட்டது, நம்ம டாபிக் தான்ப்பா போகுது, கால் பண்ணிரோன்னு கால் பண்ணிருக்காங்க.
0: நீங்க விளையாடு மட்டும் தான் செய்வீங்களா, இல்ல மத்தவங்க நம்ம தாலியத்துல எழுத்தாம சேர்ந்து சாப்பிடுவீங்களா, இல்ல அந்த மாதிரி வேறதா செஞ்சிருக்கீங்களா?

0: விளையாடிட்டு இருக்கும்போது டாபிக் கேட்டது நம்ம டாபிக் தான்ப்பா போகுது. கால் பண்ணிரோன்னு கால் பண்ணிருக்காங்க.
1: நீங்க விளையாடு மட்டும் தான் செய்வீங்களா இல்ல மத்தவங்க நம்ம தாலியத்துல எழுத்தாம சேர்ந்து சாப்பிடுவீங்களா இல்ல அந்த மாதிரி வேறதா செஞ்சிருக்கீங்களா?
2: பொண்ணுக்கு சாப்பிடுவோம், ஒன்னா இது பண்ணுவோம், நாலு மணி வரை காலைல 9 நாலு வரை விளையாடுவோம், சாப்பிடுவோம்,
0: நம்ம
1: கூட பேச போற அடுத்த தோழி வணக்கம்.
3: வணக்கம்மா.
1: வணக்கம், யாரெங்க பேசுறீங்க?
3: சாத்தான்குளத்துல இருந்து சாந்தி பேசுறேன்.
1: சாத்தான்குளம் சாந்தி சொல்லுங்க.
3: நல்லா இருக்கீங்களா?
1: நல்லமா இருக்கும்.
0: நீங்க எப்படி இருக்கீங்க?
3: நல்லா இருக்கோம்.
0: சொல்லுங்க. ரொம்ப பொறுமையா பேசுறாங்கல்ல.
1: அமைதிக்கு பேர் தான் சாந்தி, தெரியாதா?
3: கொஞ்சம் பேசுறது கொஞ்சம்
1: சொல்லுங்க.
3: நான் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்துல எல்லாத்துட்டுமே நல்லா பழகுவேன். வீட்டுல வயசுக்கு வந்திருக்கும் போது பின்னாடி பூக்கராமா இருக்காங்க, எல்லாரும் பூ விட்டுவோம், பல்லாங்குழி விளையாடுவோம், சாயம் விளையாடுவோம், அப்புறம் எல்லாம் உட்காந்து கண்டு பேசுறது, பூ கட்டிட்டு இருப்போம், அதெல்லாம் நடக்கும். அப்புறம் இப்பவும் கல்யாணம் முடிஞ்சு பக்கத்துல எல்லாத்துட்டுமே நல்ல ஃப்ரெண்ட்ஸா பழக வைக்க இருப்போம். ஏதாவது சின்ன சின்ன உதவி, ரெண்டு கருப்பிடை வாங்குறது, அவங்க ரெண்டு மல்லி எல்லாம் வாங்குவாங்க எங்க கிட்ட. அதுக்கு ரொம்ப இதா இருக்கிறது கிடையாது, கரெக்டா
1: அளவோட இருக்குதா, ரொம்பவே நல்லதுங்கிறீங்க.
3: ஆமா, நீடிக்கும் அளவோட இருந்ததான்.
1: கண்டிப்பா ரொம்ப அழகா சொன்னீங்கம்மா சாந்தி, நன்றி நன்றி நிகழ்ச்சியில இருந்ததற்கு. நம்ம கூட பேச போற அடுத்த தோழி யாருங்கன்னு கேட்டுலாம். வணக்கம்.
4: வணக்கம்மா, நான் பரமக்குடில இருந்து ராஜேஸ்வரி பேசுறேங்கம்மா.
0: ராஜேஸ்வரி அம்மா
1: சொல்லுங்க.
4: அண்டா எல்லாருக்கும் நெருக்கமா இருக்கணும்னா எப்பவுமே கொஞ்சம் விலகி இருக்கணும். ரொம்ப கொஞ்சம் குழாதிக்கிட்டு இருந்தா அடிக்கடி சண்டை வரும் இல்லையா? அதனால வந்து கொஞ்சம் அதிகமா ரொம்ப உறவாடாம எதுக்கெடுத்தாலும் நான் வாங்க சேலை எடுக்க போறீங்களா, கோயிலுக்கு போறீங்களா அப்படின்னு கூடவே போகாம அடிக்கடி பார்த்து பேசிக்கிறேன்னு சிரிச்சுக்கிறேன்னு என்ன உதவினாலும் அவங்களுக்கு செய்யறதுக்கு முன் வரணும். நம்ம என்னென்ன விரும்புறோமோ அடுத்த வீட்டுக்காரவங்க கிட்ட
1: அதே மாதிரி நம்ம நடந்துக்கிடணும்.
4: நம்ம கொடுக்க தயாரா இருக்கணும். ஒருத்தருக்கு ஒருத்தர் புறணி பேசக்கூடாது. அடுத்த வீட்டுக்காரவங்ககிட்ட பத்தி, ஏத்த வீட்டுக்காரவட்டையும், ஏத்த வீட்டுக்காரவங்க பத்தி பக்கத்து வீட்டுக்காரவட்டையும் புறணி பேசணும்னா அந்த உறவு ரொம்ப நீடிக்காது. ஏன்னா இந்த மாதிரி சொல்றாங்கன்னு எனக்காவது சொல்லி எதுக்கு என்னன்னு வெளியே வந்துடும், எதுவுமே வெளியே வராது, எதுவுமே கிடையாது. அதனால எப்பவுமே வந்து உறவா இருக்க மாட்டாங்க, எப்பவும் பகையா இருக்க மாட்டாங்க. அதனால எல்லாமே நார்மலா நம்ம நடந்துக்கிற போது, நான் அந்த மாதிரி அளவா பயன்படுத்தும் போது எப்பவுமே நிரந்தரமா நாங்க சந்தோஷமா உறவு ஓட்டுவோம், நல்ல உறவு மாதிரி பழகிக்கிடுவோங்க.
0: நிதர்சனமான ஒரு உண்மையை சொல்லிட்டு போயிருக்காங்கல்ல, ரொம்ப நன்றிமா, நன்றி. ஸோ திவ்யா, நீங்க கேட்ட கேள்விக்கு வந்து ராஜேஸ்வரி அம்மா சொல்லிட்டாங்க. இப்ப ஏன் அந்த இணக்கம் இல்லை அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் பேசும்போது இன்னொருத்தரை பத்தி சொல்றதோ இல்ல
1: காட்டுறது
0: இல்ல, அந்த விஷயத்தினாலதான் இப்ப வந்து இன்னைக்கு நிறைய இடங்கள்ல நம்ம பயப்படுறோம். நம்ம இந்த இடத்துல பேசுறோமே என்ன ஆகுது, என்ன சொல்லிடுவாங்களோ அப்படின்னு.
1: ஒருத்தர் ஒருத்தரோட பேசுறதோட நிப்பாட்டுறது கிடையாது. நாலு பேர்த்து போய் பேசுவாங்க, அப்படி பேசும்போது இவங்க வீட்டுல இப்படி நடந்துச்சு தெரியுமா, அவங்க வீட்டுல அப்படி நடந்துச்சு தெரியுமா சொல்லும் போது, அவங்க வந்து உங்க வீட்டுல இப்படி நடந்துச்சாமே அப்படின்னு வந்து கேட்கும் போதுதான் நம்ம சொன்ன விஷயம் இப்படி சுத்தி வந்திருக்கா அப்படிங்கிற மாதிரி நமக்கு தோணும்.
0: நம்பி சொன்னோம் அப்படிங்கிற மாதிரி அந்த இணக்கம் வந்து அங்கதான் கட் ஆகுது. பேசுற போது அந்த ஒரு மணி நேரம் அப்படியே பேசல, எங்கெல்லாமோ சுத்தி பேசி முடிச்சு கரண்ட்டும் வந்துடும்.
1: அதுவும் இல்லாம நீங்க சொன்னீங்களே அந்த கொடுக்கல் வாங்கும் போது கூட அதை போய் வாங்க வந்தது கூட மறந்துட்டு, அதையும் மறந்து என்ன நடந்துச்சுன்னு என்ன சும்மா சுவாரஸ்யம் முடி பேசிட்டு போயிருவாங்க. எதுக்கு வந்தேன் அப்படின்னா மறந்து போயிரும் அவங்களுக்கு.
0: நிறைய விஷயங்கள் வந்து நம்ம அக்கம் பக்கத்து வீடுகள்ல கிடைக்குதான். இப்ப நம்ம வந்து பூட்ட வீடு வந்து பூட்ட மறந்துட்டோம், இல்லைன்னா இதை செக் பண்ணாம தெரியலனா, ஆனா கொஞ்சம் வீட்டை மட்டும் பாத்துக்கோங்க, ஊருக்கு போறேன்னு சொன்ன போதும், அவங்கள தாண்டி நம்ம வீட்டுக்கு வந்து எதுவும் நடக்காது அப்படிங்கிற அளவுக்கு ஒரு சூப்பர் செக்யூரிட்டி வந்து கிடைக்கும் தான். அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப், ஒரு சூப்பரான ஒரு பாண்டிங் தான் அந்த அக்கம் பக்கத்து கிட்ட இருக்கக்கூடிய அந்த உறவா இருக்குல்ல.
1: ஆமா, அதனால அவங்க கிட்ட நம்ம ஒரு நல்ல ஒரு இணக்கமா இருக்கணும் அப்படின்னா முதல்ல நம்ம கொஞ்சம் அளவா நம்ம பேசிட்டு, நம்ம அந்த பேசினாதான் அவங்க நம்மவும் அவங்களோட அந்த ஷைனஸ் விட்டு நம்ம கிட்ட வந்து பேசுவாங்க. கொஞ்சம் அளவா பேசி கொடுக்கல் வாங்கலும் ஒரு அளவோட இருந்தோம் அப்படின்னா நல்லா அந்த உறவு வந்து நம்ம நீடிச்சு கொண்டு போகலாம். அக்கம் பக்கத்து வீட்டு

0: ஸோ நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்ட எல்லா தோழிகளுக்குமே நன்றி சொல்லிக்கலாம். இவ்வளோ நேரம் ஸ்நேகிதி நிகழ்ச்சியில் உங்களோடு இணைந்திருந்தோம். நான் உங்கள் திவ்யா மற்றும்
1: நான் உங்கள் ஜெமிமா செபாஸ்டியன்.
0: நிகழ்ச்சியோட நிறைவான பாடல் வந்துட்டே இருக்குது. பசங்க திரைப்படத்திலிருந்து பாடலை கேட்டுட்டே தொடர்ந்து நினைச்சிருங்க.

0: உங்க மூட்டு வலிக்கு முழுமையான நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில். ரோபோட்டிக் மூலம் துல்லியமான சிகிச்சை பெற ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை. இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
1: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, பேரேக்கால் புதூர், நாகர்கோவில்.
2: நேரம் ஒரு மணி.

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷ்வாணி திருநெல்வேலி பண்பலையில் 102.6 நாம் கேட்க இருக்கும் இந்த நிகழ்ச்சி ஆரோக்கிய குறிப்புகளை அள்ளி வழங்கும் நலம் தானா.
2: நலம் தானா. நாள்தோறும் நலம் சொல்லும் நிகழ்ச்சி.
3: முதுகு தண்டுவட பிரச்சனைகள் குறித்த ஆலோசனைகள் வழங்குபவர் முதுகு தண்டுவட மருத்துவ நிபுணர் டாக்டர் சேகர் அவர்கள்.
4: சில குழந்தைங்களுக்கு தண்டுவடத்தில் உள்ளே இருக்கிற அந்த வளர்ச்சி குறைபாடு வெளியே தெரியாது. ஆனால் பார்த்தீங்கன்னா 2 வயசு 3 வயசு வரைக்கும் கூர்க்கு வளைய ஆரம்பிக்கலாம். அது இந்த இன்ஃபான்டைல் ஸ்கோலியோசிஸ் என்று சொல்லுவோம். இந்த இது வலி இல்லாமலேயும் இருக்கலாம். சில குழந்தைங்களுக்கு கொஞ்சம் வளர்ந்து வர பருவத்தில் ஒரு பார்த்தீங்கன்னா ஸ்கூல் போகிற பருவத்தில் இப்போ ரொம்ப வெயிட் தூக்க வேண்டி இருக்குது. இப்போ அதுதான் ரொம்ப காமன். இன்னொன்று பார்த்தீங்கன்னா குழந்தைகள் எல்லாம் இப்போ வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு போய் போயிருது. ஸோ சூரிய ஒளி படாமல் என்ன பண்ணுதுன்னா அந்த விட்டமின் டி ஹார்மோன் என்று சொல்கிறோம். அது வந்து உடனே நமக்கு மனுஷனுக்கு இந்த ஹார்மோன் சத்து சுரக்குதுன்னா சூரிய ஒளி தோலில் படணும். டெய்லி ஒரு அரை மணி நேரமாவது படணுங்கிறோம். அந்த மாதிரி இப்போ என்னென்னா குழந்தைங்கள் உள்ளேயே படிக்க வைக்கிறது, உள்ளேயே இந்த விளையாட்டுகள், செல்ஃபோன் இந்த மாதிரி எல்லாம் போக, அந்த மாதிரி வந்து ஹார்மோன் சத்து குறைபாடுகள், மிகுந்த சுமை தூக்குறது, பார்த்திங்கன்னா குளிஞ்சிக்கிட்டே அந்த பெரிய ஒரு ஷோல்டர் உள்ள பெரிய பேக் வைத்தோடு தூக்குது. ஸோ இந்த மாதிரி காரணங்களாக அந்த ஒரு பரிமாண வளர்ச்சியில் பார்த்திங்கன்னா பின்னாடி இப்போ நிற்க ஆரம்பித்தோம். நிற்க ஆரம்பித்ததுனால உள்ள சில பாதிப்புகள், அதுக்கப்புறம் ஒரு 17 வயசு 18 வயசு ஆகும்போது சம்டைம்ஸ் இந்த ஜவ்வுகளோட வளர்ச்சியெல்லாம் முடிஞ்சு சில வாத நீர் பிரச்சனைகள்னால கால்வலி, குறுக்கு வலி இந்த மாதிரி வரலாம், முதுகு வலியும் வரலாம். ரூமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் என்று சொல்லுவோம், ஏஎன்ஏன்னு சொல்லக்கூடிய சில வாத நீர் பிரச்சனைகள், யூரிக் ஆசிட் சில பிரச்சனைகள், இந்த மாதிரி உள்ள பிரச்சனைகள்னாலையும் வலி வரலாம். கொஞ்சம் அந்த 24-25 ஜவ்வு தேய்மான வலிகள் வந்து விடுகின்றன. சிலருக்கு வந்து அந்த பிறவியிலேயே அந்த நல்லா ஜவ்வுல தான் சொன்னேன் இல்லையா, கழுத்துலையும் கீழ் முதுகுலையும் அசைவு எல்லாமே இந்த ஜவ்வுல தான் ஏற்படும். எலும்பு வந்து அது ஸ்ட்ரக்சர் இருக்கும், கீழே குனிஞ்சு நம்புறோம், நடுவில் வந்து அந்த ஷாக் அப்சார்பர் மாதிரியும்

0: குடிஞ்சு கொடுக்கக்கூடியது இந்த ஜவ்வு. இந்த ஜவ்வில் சீக்கிரமாக தேய் வந்துடும். அது நம்ம சொல்கிறோம் செங்கல்ல சில சுடாத செங்கல் வரும்னு சொல்லுவோம். அந்த மாதிரி இது என்னென்னா அந்த ஒரு ஜவ்வு வந்து தனி பலகீனமாக இருக்கும். இயற்கையாகவே அது பலகீனமாக இருக்குது. மரபணு ரீதியாக அந்த ஜவ்வு பலகீனமாக இருக்குதுங்கிறாங்க இப்போ உள்ள அறிவியல் ஆராய்ச்சிகள். ஸோ அது வந்து அந்த டிஸ்க் வந்து சீக்கிரமாக ஒரு டயர் தேய்கிற மாதிரி தேய்ஞ்சிரும். ஸோ அதில் உள்ள நீர் சத்து குறைய ஆரம்பிச்சிடும். அந்த ஜவ்வுக்குள்ளே என்னதுன்னா அது ரத்த ஓட்டம், நேரடியான ரத்த ஓட்டம் கிடையாது, எலும்புகள் மூலமாக ரத்த ஓட்டம் கிடைக்கணும். ஸோ அந்த ரத்த ஓட்டத்தில் சொல்ல பாதிப்புகள் இந்த மாதிரி உள்ளது, மரபணு பிரச்சனையினால் உள்ளது, இதெல்லாம் சேர்ந்து ஜவ்வுகள் கழுத்து வழியும் முதுகு வழியும் ஆரம்பிக்கும். முதல்ல கொஞ்ச நாள் இவங்க கவனிக்காமல் விட்டாங்கன்னா அது அப்படியே அந்த ஜவ்வு பிஞ்சு வெளியே வந்துடும். அந்த ஜவ்வு வெளியே வந்துருச்சுன்னா தண்டுவடத்தையோ அதுக்கு இருக்கும் பின்னாடி இருக்கும் தண்டுவடம் இல்லைனா பக்கத்தில் வர நரம்பு வரும். அந்த நரம்புகளை பாதிச்சதுன்னா கழுத்து வழி, முதுகு வழி, நரம்புகள் பாதிக்கும்போது காலோடு சேர்ந்த வழி, கை வழி, கை மரத்து போகிறது, விறுவிறுப்பு, இந்த மாதிரி அதிகமாக போயிட்டு இருக்கும். மற்றபடி வந்து நம்ம எல்லா இதுவுமே அறுவை சிகிச்சை தேவைப்படாது. முதல்ல ஒரு 10 நாட்களே ஒரு வழி விடவில்லை என்றால் அந்த வழியும் மிக அதிகமாக இருக்குது என்றதால் மருத்துவரை பார்த்தாங்கன்னா அது காரணத்தை கண்டுபிடித்து சீக்கிரமாக அழகாக சரி செய்யலாம். மெயினாக சில உடற்பயிற்சிகள், சில சத்து மாத்திரைகள். அந்த வழி எப்போ ஒரு வழி வந்து ஒரு 10 நாட்கள் மேலே நீடிக்குதோ, நீங்கள் ஓய்வு எடுத்தால் அது குணமாகவில்லை, இல்லைன்னா அந்த வலி ஸ்கேல்னு சொல்லுவோம் விஏஎஸ், அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வலியே இல்லை 0, நீங்கள் வலி மிக அதிகமாக வலி 10 என்று சொல்லுவோம். இதில் எப்போ 5 அல்லது 6 7 வலி அதிகமாக இருக்குது அந்த மாதிரி இருந்ததுன்னா அந்த சமயத்திலே நீங்கள் மருத்துவரை கரெக்டாக பார்த்தாங்கன்னா சரியான சிகிச்சை மூலமாக அழகாக சரி செய்து விடலாம்.
1: நலம் தானா, நாள்தோறும் நலம் சொல்லும் நிகழ்ச்சி. முதுகு தண்டுவட பிரச்சனைகள் குறித்த ஆலோசனைகள் கேட்டீர்கள். வழங்கியவர் முதுகு தண்டுவட மருத்துவ நிபுணர் டாக்டர் சேகர் அவர்கள்.

6:06 இணைந்திருக்கிறோம். நலம் தான நிகழ்ச்சியோடு நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 ஒருத்தருக்கு எதிர்பாராத விதமாக அடிபட்டுடுச்சு அப்படின்னா, நம்ம அப்போ அவங்களுக்கு முதலுதவி செஞ்சோம் அப்படின்னா அந்த காயத்தோட அளவு தீவிரமடைறதை தடுத்து மருத்துவ உதவி கிடைக்கிற வரை அவருடைய உயிரை வந்து அந்த காக்கும். அந்த முதலுதவி செய்யணும் அப்படின்னா அதுக்கு ஒரு சில அத்தியாவசிய மருந்து பொருட்கள் நமக்கு தேவைப்படும். அந்த பொருட்கள் இருக்கக்கூடிய பெட்டி தான் முதலுதவி பெட்டி. இந்த முதலுதவி பெட்டியில் என்னென்ன பொருட்கள் இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்னைக்கு நலம்தான நிகழ்ச்சியில் நாம் தெரிஞ்சுக்க இருக்கிறோம். நலம்தான நிகழ்ச்சியில் உங்களோடு இணைந்திருக்கிறேன், நான் உங்கள் திவ்யா. இன்றைக்கி நம்ம நலம்தான நிகழ்ச்சியில் எம்ஜிஆர் சரோஜா தேவி இணைந்து நடித்த திரைப்படங்கள்லேருந்து பாடல் கேட்க இருக்கிறோம். முதல் பாடல் அன்பேவா திரைப்படத்திலிருந்து டி எம் சௌந்தரராஜன், பி சுஷிலா குரலில் பாடல் வந்துகிட்டே இருக்குது. கேட்டுகிட்டே தொடர்ந்து நினைச்சிருங்க.

ஒரு மணி பத்து நிமிஷத்தில் நலம் தான நிகழ்ச்சி தான் கேட்டுட்டுருக்கீங்க. இன்றைக்கி நலம் தான நிகழ்ச்சியில் முதலுதவி பெட்டியில் என்னென்ன பொருட்கள் இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. ஒரு காயம் ஏற்பட்டுச்சு, ஒரு அடி ஏற்பட்டுச்சு அப்படின்னா அதை துடைக்கிறதுக்கு முதல்ல ஒரு பஞ்சு, அதை சுத்தம் செய்கிறதுக்கு ஒரு கிருமி நாசினி, காயத்தில் நம்ம போடுறதுக்கு ஒரு ஆன்டிசெப்டிக் மருந்து, அந்த காயத்தை கட்டு போடுறதுக்கான பேண்டேஜ், அந்த பேண்டேஜை வெட்டுறதுக்கு கத்திரிக்கோள். இந்த பொருட்கள் எல்லாமே முதலுதவி பெட்டியில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பொருட்கள் சொல்லலாம். அதுவும் அந்த காயத்துடைய அளவு பொறுத்து அதை கட்டு போடுறதுக்கு நிறைய விதவிதமான பேண்டேஜ்லாம் இருக்குது. ஒட்டுற வகையில் பேண்டேஜ் இருக்குது, அந்த மாதிரி அதை கட்டுறதுக்கு கூட வித்தியாசமான பேண்டேஜஸ் எல்லாம் இருக்குது. அப்படி அந்த காயத்தோட அளவை பொறுத்து இருக்கக்கூடிய அந்த ஒவ்வொரு விதமான பேண்டேஜஸ் நமக்கு தேவைப்படலாம். அந்த வெவ்வேறு வடிவில் கிடைக்கக்கூடிய பேண்டேஜஸையும் நம்ம முதலுதவி பெட்டியில் வச்சுக்கிறது ரொம்பவே நல்லது. இந்த முதலுதவி பட்டியில் என்னென்ன மருந்து மாத்திரைகள் வச்சிருக்கலாம் அப்படிங்கிறத நம்ம அடுத்து வரக்கூடிய பாடலுக்கு அப்புறமா தெரிஞ்சுக்கலாம். பெற்றால் தான் பிள்ளையா திரைப்படத்திலிருந்து அடுத்ததாக பாடல் கேட்க இருக்கிறோம். MS விஸ்வநாதன் இசையில், வாலியின் வரிகளில் TM சௌந்தரராஜன், P சுஷிலா குரலில் பாடல் கேட்டுகிட்டே தொடர்ந்து நினைச்சிருங்க.

ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 தான் கேட்டுட்டு இருக்கிறீங்க. நலம் தானா? இன்னைக்கு நலம் தானா நிகழ்ச்சியில் முதலுதவி பெட்டியில் இருக்க வேண்டிய பொருட்கள் பற்றி தான் கேட்டுட்டு அதில் என்னென்ன மருந்து மாத்திரைகள் இருக்கணும் அப்படிங்கிறது இப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஒரு காய்ச்சலோ, ஒரு தலைவலியோ, ஒரு வயிற்று வலியோ, உடல் வலியோ, இந்த மாதிரி நமக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா அதற்கு வலி நிவாரணி மாத்திரைகள் இருக்கும் இல்லையா, அதற்கான அந்த மாத்திரைகளாகட்டும் மருந்துகளாகட்டும் இது நம்ம முதலுதவி பெட்டியில் இருக்கணும். அப்புறம் இருமல் மருந்து, சளி மாத்திரை இதெல்லாம் வச்சுக்கிறது நல்லது. அதுவும் குறிப்பாக குழந்தைகள் இருந்தாங்க வீட்டில் அப்படின்னா அது ரொம்பவே உதவியாக இருக்கும். வீட்டில் ஒவ்வொருத்தருக்குமே ஒவ்வொரு விதமான உடல்நிலைகள் பிரச்சனைகள் இருக்கலாம். உதாரணமாக ஒருத்தருக்கு சுகர் இருக்கலாம், ரத்த அழுத்தம் இருக்கலாம், ஆஸ்துமா இருக்கலாம். ஸோ அதுக்கேற்ற மருந்துகளும், இப்போ ஆஸ்துமா இருந்தால் இன்ஹேலர், இந்த மாதிரியான முக்கியமான மருந்து மாத்திரைகள், அந்த இன்ஹேலர் மாதிரியான விஷயங்கள் எல்லாமே முதலுதவி பெட்டியில் வச்சுக்கிறது நம்ம அவசர காலத்தில் ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். இன்னும் என்னென்ன அந்த முதலுதவி பெட்டியில் இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம வரக்கூடிய பாடலுக்கு அப்புறமா தெரிஞ்சுக்கலாம். படகோட்டி திரைப்படத்தில் தான் அடுத்ததாக பாடல் வந்துட்டு இருக்குது. கேட்டுகிட்டே தொடர்ந்து நினைச்சிருங்க.

நேரம் 1:20 கேட்டுட்டு நிலம் தானா. முதலுதவிப்பட்டியில் என்னென்ன பொருட்கள் இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி கேட்டுட்டு இருக்கிறோம். முதல்ல அதில் அந்த காயத்துக்கு காயம் ஏற்பட்டுச்சுன்னா அதுக்கு கட்டக்கூடிய அந்த பேண்டேஜ் வகைகள், அந்த கத்திரிக்கோள், அந்த விஷயங்களை பார்த்தோம். ரெண்டாவது வந்து முக்கியமாக இருக்கக்கூடிய அந்த வலி நிவாரணி மாத்திரைகள், மருந்துகள் இருக்கணும் அப்படிங்கிறத பார்த்தோம். அடுத்ததான் நம்ம என்ன அப்படின்னா, நம்ம வீடுகளில் சமைக்கும்போது அந்த தீ காயங்கள் ஏற்படுறது ஒரு மிக சகஜம் இல்லையா. அந்த தீ காயங்களுக்கு பயன்படுத்தக்கூடிய களிம்பு, அதாவது க்ரீம், ஆயின்மெண்ட்டு, இதெல்லாம் நம்ம அந்த முதலுதவிப்பட்டியில் வச்சுருக்கிறது ரொம்பவே நல்லது. அது மட்டும் இல்லாமல் இன்னொன்று, நமக்கு அடிக்கடி நமக்கு தசைகளில் ஏற்படக்கூடிய வலியெல்லாம் இருக்கும் இல்லையா, அந்த வலிகளுக்கு தடவுறதுக்கான தைலமோ ஜெல்லோ இல்லை வலி நிவாரண ஸ்ப்ரேயோ இதுவுமே நம்ம முதலுதவிப்பட்டியில் வச்சுக்கலாம். காய்ச்சல் இருந்தால் அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு அந்த தெர்மாமீட்டர் யூஸ் பண்ணுவோம்ல. இப்போ குழந்தைகள் இருந்தால் ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் தெர்மாமீட்டர் வீட்டில் வச்சுருந்தோம் அப்படின்னா. அது டிஜிட்டல் தெர்மாமீட்டர் இருக்குது, அந்த மெர்க்குரி இருக்கக்கூடிய அந்த தெர்மாமீட்டர்லாம் இருக்குது, அதையும் நம்ம அந்த முதலுதவிப்பட்டியில் வச்சுக்கலாம். தொடர்ந்து முதலுதவிப்பட்டியில் என்னெல்லாம் வச்சுக்கலாம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க முன்னாடி நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடல் வந்துட்டு இருக்குது. ஆசை முகம் திரைப்படத்திலிருந்து SM சுப்பையா நாயுடு இசையில், வாலியின் வரிகளில் TM சௌந்தரராஜன், P சுஷீலா குரலில் பாடல். கேட்டுகிட்டே தொடர்ந்து நினைச்சிருங்க.

0: நாகர்கோவில் இலவச ஆலோசனைகளுக்கு 890-300-909.
1: வெளிப்பாடாய் இனிய நினைவுகளை மீட்டு தரும் நண்பனாய் நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: எம்ஜிஆர் சரோஜா தேவி இணைந்து நடித்த தாய் சொல்லை தட்டாதே திரைப்படத்தில் இருந்தான் பாடல் கேட்டோம். நலம் தானா நிகழ்ச்சி தான் கேட்டுட்ருக்கிறீங்க. நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 ஒரு மணி 30 நிமிடம் ஆயிடுச்சு. இன்னைக்கு நலம் தானா நிகழ்ச்சியில் முதலுதவி பெட்டியில் என்னென்ன பொருட்கள் இருக்கணும் அப்படிங்கிறத கேட்டுட்ருக்குறோம் இல்லையா, தொடர்ந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். சிலருக்கு நமக்கு அந்த நெஞ்சரிச்சல் செரிமான பிரச்சனைகள்லாம் இருக்கும் இல்லையா, அதை ஏற்படும் போது அதை போக்குறதுக்கு நம்ம ஆன்டாக்சிட் சிறப்பு மருந்துகள் இதெல்லாம் நம்ம சாப்பிடுவோம். அந்த மருந்துகளுமே நம்ம முதலுதவி பெட்டியில் வச்சுக்கலாம். அதே மாதிரி வாந்தி வயிற்றுப்போக்கு ஏற்படும் போது அந்த உடம்புல நீர்ச்சத்து குறைபாடு ஏற்படும், அதை போக்குறதுக்காக ஓஆர்எஸ், குளுக்கோஸ், எலக்ட்ரோலைட் பவுடர்லாம் கொடுப்பாங்க இல்லையா, அந்த மூன்றுமே நம்ம முதலுதவி பெட்டியில் வச்சுருந்தோம் அப்படின்னா வாந்தி வரும்போதோ இல்லை வயிற்றால் போகும்போதோ இதில் நமக்கு முதலுதவி பெட்டியில் வச்சுருந்தோன்னா ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும், உதவிகரமாக இருக்கும். இந்த ரெண்டு விஷயமுமே நம்ம முதலுதவி பெட்டியில் வச்சுக்கலாம். இன்னும் என்னென்ன வச்சுக்கலாம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அதுவும் முக்கியமாக இப்போ மருத்துவர்கள் எல்லாமே சொல்லக்கூடிய ஒரு விஷயம் அந்த முதலுதவி பெட்டியில் வைக்கணும், அது என்ன அப்படிங்கிறத வரக்கூடிய பாடலுக்கு அப்புறமா தெரிஞ்சுக்கலாம். குடும்பத் தலைவன் திரைப்படத்தில் இருந்தால் பாடல் வந்துட்டே இருக்குது. கே வி மகாதேவன் இசையில், கண்ணதாசன் வரிகளில், டி எம் சௌந்தரராஜன், பி சுஷிலா குரலில் பாடல்.
1: ஏதோ ஏதோ ஏதோ ஒரு மயக்கம்

நலம் தானா நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 முதலுதவிப்பட்டியில் என்னென்ன பொருட்கள் இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம நலந்தாள நிகழ்ச்சியில் கேட்டுட்டுருக்கிறோம். அதில் முக்கியமான ஒரு விஷயம் இருக்கணும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, அது என்ன அப்படின்னா லோடிங் டோஸ். நம்ம மாரடைக்கும் போது ரத்தம் வேகமாக உறையும், அதனால் இதயத்துக்கு ரத்தம் போகிறது தடை ஏற்படும். மாரடைப்பு ஏற்படும் போது அந்த ரத்தம் உறையிறத தடுக்கிறதுக்கும் சரி, உயிர் காக்கிறதுக்கும் சரி, அது உதவக்கூடிய அந்த மாத்திரை தான் லோடிங் டோஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆஸ்பிரின், குளோபிடோக்ரல், அட்டர்வாஸ்டாட்டின் அப்படிங்கிற இந்த மூன்று மாத்திரை தான் லோடிங் டோஸ். மருத்துவருடைய ஆலோசனைப்படி இந்த மாத்திரைகளை நம்ம வாங்கி முதலுதவிப்பட்டியில் வச்சுக்கிறது ரொம்பவே நல்லது. இப்போ இருக்கிற காலகட்டத்தில் அது ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயமும் கூட. ஏன்னா இப்போ நிறைய பேர் நம்ம நிறைய செய்திகள் நம்ம கேள்விப்படுவோம் இல்லையா, நிறைய பேருக்கு வந்து இந்த ஹார்ட் அட்டாக் இளம் வயசுலேயே வருது அப்படின்னு சொல்லிட்டு, அந்த ஹார்ட் அட்டாக் ஏற்படும் போது அந்த ரத்தம் வேகமாக உறையிறத தடுக்கிறதுக்கு இந்த லோடிங் டோஸ் வந்து ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். இந்த லோடிங் டோஸை நம்ம எடுத்துக்கிட்ட உடனே நம்ம வந்து மருத்துவமனைக்கு நம்ம கூடிய சீக்கிரம் போகிறது ரொம்பவே நல்லது. ஸோ இந்த லோடிங் டோஸை நம்ம மருத்துவருடைய ஆலோசனைப்படி வாங்கி நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அந்த முதலுதவி பெட்டியில் வச்சுக்கணும். இப்போ நம்ம நிகழ்ச்சியில் பாடல் வந்துட்டே இருக்குது. பணத்தோட்டம் திரைப்படத்திலேருந்து பாடலை கேட்டுகிட்டே தொடர்ந்து நினைச்சிருங்க.

1:40 நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 தான் கேட்டுட்டு இருக்கிறீங்க. நலம் தானா முதலுதவி பெட்டியில் இருக்க வேண்டிய பொருட்கள் பற்றி தான் இன்றைக்கி நலம்தான நிகழ்ச்சியில் நம்ம கேட்டுட்ருக்குறோம் இல்லையா. முதலுதவி பெட்டி அப்படிங்கிறது நம்ம எல்லார் வீட்லேயுமே கண்டிப்பாக இருக்கணும். அதை எல்லோரும் பார்க்கக்கூடிய இடத்துல நம்ம வச்சுருக்கணும். அது மட்டும் இல்லாமல் எல்லாராலையும் எளிதாக எடுக்கக்கூடிய வகையில் இருக்கணும். நிறைய பேர் என்னென்னா அந்த வீட்டில் இருக்கக்கூடிய அந்த பெட்டியை வந்து பீரோக்குள்ளேயோ ஏதோ ஒரு அலமாரிலையோ வச்சு பூட்டி வச்சுருவாங்க. அது அப்படி பூட்டி வைக்கக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் குழந்தைகளுடைய கைக்கு எட்டாத வகையிலையும் ஆனால் எல்லாராலையும் பார்க்க முடியும், எல்லாராலையும் எளிதில் எடுக்கக்கூடிய வகையில் நம்ம அந்த முதலுதவி பெட்டியை வச்சுருக்கணும். அந்த முதலுதவி பெட்டியில் நம்ம பயன்படுத்தக்கூடிய அந்த இருக்கக்கூடிய அந்த மருந்துகள் மாத்திரைகள் எல்லாமே அதனுடைய எக்ஸ்பிரி டேட்டையும் நம்ம அப்பப்போ செக் பண்ணி வச்சுக்கிறது ரொம்பவே நல்லது. இப்போ நம்ம நிகழ்ச்சியில் பாடல் வந்துட்டே இருக்குது. நீதிக்கு பின் பாசம் திரைப்படத்திலேருந்து கே வி மகாதேவன் இசையில் டி எம் சௌந்தரராஜன் பி சுஷிலா குரலில் பாடல் கேட்டுகிட்டே தொடர்ந்து நினைச்சிருங்க.

1:45 ஆயிட்டிருக்குது. நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 தான் கேட்டுட்டு இருக்கிறீங்க. நலம் தானா? எல்லார் வீட்லேயும் கண்டிப்பாக முதலுதவி பெட்டி இருக்கணும். எல்லா வீடுகள்லையும் மட்டும் இல்லை, இப்போ நம்ம பயன்படுத்தக்கூடிய வாகனங்கள், கார் மாதிரியான வாகனங்களாகட்டும், நம்ம வேலை பார்க்கக்கூடிய பணியிடங்கள், பொது இடங்கள்னு எல்லா இடங்கள்லையுமே முதலுதவி பெட்டி அவசியமாக இருக்கணும். ஏன்னா விபத்து அப்படிங்கிறது ஒரு தவிர்க்க முடியாத ஒரு விஷயம், அதை கணிக்க முடியாது. எப்போ வேணாலும் யாருக்கு வேணாலும் என்ன வேணாலும் நிகழலாம் இல்லையா? ஸோ அப்படி அந்த விபத்து ஏற்படும் போது உடனடியாக முதலுதவி செய்கிறதுக்கு அத்தியாவசிய மருத்துவப் பொருட்கள் இருக்கக்கூடிய முதலுதவி பெட்டி இருந்துச்சு அப்படின்னா மருத்துவ உதவி வர்ற வரைக்கும் அவங்களுடைய உயிரை காக்கிறதுக்கு ரொம்பவே உதவிகரமாக இருக்கும். அதனால் பொதுமக்கள் கூடக்கூடிய இடங்கள், மக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய இடங்களில் கண்டிப்பாக அந்த முதலுதவி பெட்டி இருக்குங்கிறது ரொம்பவே ஒரு அவசியமான ஒரு விஷயம். இப்போ நம்ம நிகழ்ச்சியில் பெரிய இடத்து பெண் திரைப்படத்துலேருந்து பாடல் வந்துட்டே இருக்குது, கேட்டுகிட்டே தொடர்ந்து நினைச்சிருங்க.

0: நெல்லையின் இசைக்களஞ்சியம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
1: நேர்களே, இன்று பிற்பகல் 2 மணிக்கு இடம்பெறும் குக்கோ நிகழ்ச்சியில உங்களுக்கு பிடிச்ச பாடலை நீங்க கேட்டு ரசிக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச பாடலை உங்கள் பெயர் ஊரோட சேர்த்து 9443336074 அப்படிங்கிற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்புங்க. இன்று மாலை 5:02 ஆலோசனை நேரம் நிகழ்ச்சியில் குழந்தைகளிடம் காணப்படும் உடல் பருமன் பிரச்சனைகளுக்கான காரணங்கள், அதனால் ஏற்படும் பாதிப்புகள், அதற்கான தீர்வுகள் பற்றிய நேர்முகம் கேட்கலாம். நேர்முகத்தில் பங்கேற்பவர் மருத்துவர் நந்தினி போஸ் அவர்கள்.

1:55 ஆயிடுச்சு. நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 நலம்தான நிகழ்ச்சியுடன் நிறைய பகுதிக்கே வந்துட்டோம். இவ்வளோ நேரம் நலம்தான நிகழ்ச்சியில் முதலுதவி பெட்டியில் என்னென்ன பொருட்கள் இருக்கணும், அந்த முதலுதவி பெட்டியில் எங்கெல்லாம் கண்டிப்பாக இருக்கணும் அப்படிங்கிற பற்றி நிறைய தகவல்கள் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். கூடவே MGR சரோஜாதேவி இணைந்து நடித்த படங்கள்லேருந்து பாடல்களையும் கேட்டு ரசித்தோம். நம்ம நிகழ்ச்சியோட நிறைவான பாடல் வந்துட்டே இருக்குது. பாசம் திரைப்படத்திலிருந்து விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில, கண்ணதாசன் வரிகளில் PB ஸ்ரீனிவாஸ், PA சுஷீலா குரலில் பாடல். பாடலோடு தொடர்ந்து இணைந்திடுங்கள். இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி.

அனைவருக்கு உற்சாகமான இனிய மதிய வணக்கம். ரெண்டு மணி ஒரு நிமிடம் ஆயிட்டு இருக்குது. நேயர்கள் அணிஞ்சிருக்கிறீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6. எல்லாருமே சாப்பிட்டு முடிச்சுட்டு உங்களுக்கு பிடிச்ச பாடலை கேட்டு ரசிக்கலாம்னு டூன் பண்ணியிருக்கீங்க. குக்கு நிகழ்ச்சி பொதுவாக நம்ம சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படி ரிலாக்ஸாக இருக்க நேரம் நமக்கு பிடிச்ச பாடலை கேட்டு ரசிக்கிறது அப்படிங்கிறது ஒரு தனி சந்தோஷம்தான். அதுவும் ரேடியோவில் வருமா அப்படின்னு நம்ம மெசேஜ் அனுப்பிட்டு காத்திருந்து கேட்கறது இன்னும் ஒரு தனி சுகம்னே சொல்லலாம். அந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச பாடலை நம்ம பண்பலையில் கேட்கணும்னு நினச்சிங்கன்னா உங்களுடைய மொபைல் எடுத்து 9443-60794 அப்படிங்கிற எண்ணுக்கு உங்களுடைய பேர், ஊர், பிடித்த பாடல், பாடல் இடம்பெற்ற திரைப்படத்தை அனுப்பிவிடுங்க. உங்கள் பாடலை கேட்டு ரசிங்க. உங்களுக்கு பிடிச்ச பாடலை வழங்குறதுக்காக நானும் காத்துட்ருக்கிறேன். நான் உங்கள் தோழி ஆர்ஜே ஜெமிமா செபாஸ்டியன். நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறது படி ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லியே ஆகணுங்க. அதாவது சரியான நேரத்துக்கு எப்போவுமே காத்திருக்காதீங்க, இருக்கிற நேரத்தை சரியானதாக மாற்றுங்க. ஸோ நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி எடுத்து வைக்கிறத விட்டுட்டு இன்றைக்கே சின்ன அடியாக தொடங்குங்க. எந்த ஒரு விஷயம்னா வெற்றியாக முடியும். ஸோ இப்போ நேரமும் ஆயிட்டுருக்கு. ஸோ இந்த நேரத்தில் முதல் பாடலை விரும்பி கேட்டிருக்கிறாங்க. பாளையங்கோட்டையிலேருந்து முருகன் தாமஸ் இசக்கி அவங்க விரும்பி கேட்டிருக்க பாடல் இடம்பெற்ற திரைப்படம் திருநாள் அப்படிங்கிறது தான் பாடல் வந்துட்டுருக்கு. கேட்டுட்டே இணைஞ்சிருங்க.

ஊர் நடப்புகள், உலக நடப்புகள் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அப்டேட்டடா இருங்க. நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி நிகழ்ச்சிகள் அனைத்தையும் கேளுங்க. பெற்றிருப்பாங்க. ஆரியங்காவூர்லேருந்து லக்ஷ்மி, கனக சபாபதி, சரஸ்வதி, சரவணகுமார் இவங்களுடைய விருப்ப பாடல் காதலர் தினம் திரைப்படத்துலேருந்து தான் பாடல் வந்துட்டுருக்கு. கேரட்டை இணைஞ்சிருங்க.

0: உங்க மூட்டு வலிக்கு முழுமையான நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில். ரோபோட்டிக் மூலம் துல்லியமான சிகிச்சை பெற ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை. இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
1: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, பேரேகால்புதூர், நாகர்கோவில்.

கேட்டுட்ருக்கீங்க நிலைப்பண்பலை 102.6. குக்கு நேர்விருப்ப பாடல்கள் தான் கேட்டுட்ருக்கிறீங்க. காதல தினம் திரைப்படத்தான பாடல் கேட்டு முடிச்சோம். இந்த திரைப்படத்துலேருந்து இன்னொரு பாடலை உடன்குடியிலேருந்து என் இந்து மஞ்சள்கள் கேட்டிருந்தாங்க. பரவாயில்ல, இருந்தாலும் அந்த பாடலை நம்ம கேட்டு ரசித்தோம். அடுத்த பாடலை விரும்பி கேட்டிருக்கிறாங்க. மம்சாபுரத்துலேருந்து தீபா, அதிரூபா, மீனா, பாலா அமர்க்களம் திரைப்படத்துலேருந்து அவங்களோட எதிர்ப்பாடலை தெரிவிச்சிருக்காங்க. தொடர்ந்து பாடலை கேட்டு இணைச்சிருங்க. இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6. நேரம் 2:15 ஆகிட்டு இருக்குது. காட்சலைகளில் பாடல் இதோ.

ரெண்டு மணி 19 நிமிடம் ஆகிட்டு இருக்குது. இணைஞ்சிருக்கிறீங்க ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 102.6. குக்கோ நேர் விருப்ப பாடல்கள் தான் கேட்டுருக்குறோம். நேர்கள் அவங்க மனசுக்கு பிடிச்ச பாடலை வாட்ஸ்அப் வழியாக கேட்டுட்ருக்குறாங்க. நீங்களும் கூட உங்களுக்கு பிடிச்ச பாடலை கேட்டு ரசிக்கிறதுக்கு டெக்ஸ்ட் மெசேஜ் பண்ணுங்கள் 9443-60794 9443-60794 அப்படிங்கிற எங்களுக்கு உங்களுடைய பேர், ஊர், பாடல், திரைப்படத்தை அனுப்பிவிடுங்க. அடுத்த பாடலை விரும்பி கேட்டிருக்கிறாங்க ராமநாதபுரத்துலேருந்து பாலமுருகன். பம்பாய் திரைப்படத்துலேருந்து அவங்களுடைய ஒரு பாடல், பாம்பே படத்துலேருந்து பாடல் வந்துட்டுருக்கு, கேட்டு நினைச்சிருங்க.

0: நேயர்களின் கவனத்திற்கு, NCERT விளம்பரதார நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை பிற்பகல் 3:30 முதல் 4 மணி வரை FM ரெயின்போ 102.6 MHz ஒலிபரப்பாகும். நேயர்கள் கேட்டு பயன்பெறுங்கள்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
2: ரெண்டு மணி 26 நிமிடம் ஆயிட்டு இருக்குது. குக்கு நேருப்பு பாடல்களை அடுத்த பாடலை கேட்கவிருக்கிறோம். கேட்டிருக்கிறாங்க கோவில்பட்டியிலேருந்து பரமசிவம் உமா. இவங்களுடைய விருப்ப பாடல் சீரி வரும் காலை திரைப்படத்துலேருந்து கேட்டிருக்காங்க. பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டுட்டே நீங்களும் நினைச்சிருங்க. நேரம் 2:27 ஆகிட்டு இருக்கு. இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

சூப்பரான பாடல் கேட்டு முடிச்சோம். நேரம் பார்த்தீங்கன்னா 2:31 ஆகிட்டு இது ஆகாஷ்வாணி நிலை பண்பலை 102.6. குக்கோ நேருப்பு பாடல்களை உங்களுக்கு படித்த பாடலை கேட்கணும்னு நினச்சிங்கன்னா உங்கள் மொபைல் ஃபோன் எடுத்து 9444336074 அப்படிங்கிற எங்களுக்கு உங்களுக்கு பிடித்த பாடல், இடம்பெற்ற திரைப்படம், உங்களுடைய ஊர் பேரை குறிப்பிட்டு அனுப்பிடுங்க. 9443-60794 அப்படிங்கிற எனக்கு. அடுத்த பாடலை விரும்பி கேட்டிருக்கிறாங்க ரெஜினா திருநெல்வேலியிலேருந்து. ஆசை திரைப்படத்துலேருந்தான் பாடல் கேட்டிருக்கிறாங்க. உங்களுடைய கணவருக்காக பாடல் வந்துட்டே இருக்குது, கேட்டு இணைஞ்சிருங்க.

0: உங்க மூட்டு வலிக்கு முழுமையான நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில். ரோபோட்டிக் மூலம் துல்லியமான சிகிச்சை பெற ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை. இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
1: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, பேரேகால்புதூர், நாகர்கோவில்.

0: நீங்களும் கேட்டு ரசிக்கலாம் நம்ம ஆகாஷ்வாணி நெல்லை பண்பலை 102.6.
1: ரெண்டு மணி 38 நிமிடம் ஆகிட்டு இருக்குது. இணைச்சிருக்கிறீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6. குக்கோ நேர்விருப்பு பாடல்களை அடுத்த பாடலை கேட்கவிருக்கிறோம். சிவநாடனூர்லேருந்து மாறி அவங்களுடைய விருப்ப பாடலை கேட்டிருக்கிறாங்க. ஆனந்த பூங்காற்று திரைப்படத்துலேருந்து பாடல் வந்துட்டு இருக்கோம், கேட்டு இணைஞ்சிருங்க.

2:43 ஆகிட்டு இருக்குது. குக்கு நேரு இருப்ப பாடல்கள் தான் கேட்டுட்டு இருக்கிறீங்க. இது ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 102.6. நிகழ்ச்சியில் அடுத்த பாடல விரும்பி கேட்டிருக்கிறாங்க. பாளையங்கோட்டையிலேருந்து சந்திரா, திருட்டு பயலை திரைப்படத்துலேருந்து தான் பாடல் கேட்டிருக்காங்க. பாடலும் வந்துட்டே இருக்கு, காட்சியாளர்களை கேட்டு இணைஞ்சிருங்க.

0: நேயர்களின் கவனத்திற்கு, NCERT விளம்பரதார நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை பிற்பகல் 3:30 முதல் 4 மணி வரை FM ரெயின்போ 102.6 MHz ஒலிபரப்பாகும். நேயர்கள் கேட்டு பயன்பெறுங்கள்.
1: இசையின் வர்ணஜாலமாய் இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
2: ரெண்டு மணி 49 நிமிடம் ஆயிட்டு இருக்குது. குக்கு நேரு இப்ப பாடல் தான் கேட்டு இருக்கிறோம். அடுத்த பாடலை விரும்பி கேட்டிருக்கிறாங்க கோவில்பட்டியிலேருந்து விக்கி கனகா. மின்சார கண்ணா திரைப்படத்துலேருந்து பாடல் கேட்டிருக்காங்க. பாடலை கேட்டே இணைஞ்சிருங்க.

லிங்கம் சுந்தரபாண்டியபுரம் முத்துலட்சுமி பாலசுப்ரமணியம் உடன்குடி என் இந்துமதி வெங்கடேஸ்வரபுரம் மகேஸ்வரி கோவில்பட்டி உமா ராணி முருகலட்சுமி கற்பகம் பேச்சி முத்து நவீனா ரச்சனா சரஸ்வதி ரெட்டைக்குளம் லோகேஸ்வரன் திருச்செந்தூர் சாய் பிரதீப் ராதா அருள்ராஜ் ஊர் மேலழகியான் பத்மாவதி வானரமுட்டி நம்பிராஜ் கோயில்பட்டி பொன்மலர் செல்வி ஆலங்குளம் சத்யா சுகுமார் கழுகுமலை செல்வராணி நடுக்கல்லூர் இசை அனன்யா உடையாம்புலி சாயிஷா திரு ஆதிரன் சுந்தரபாண்டியபுரம் பேச்சியம்மாள் வினோ சுபிக்ஷா பேபி அதிகா மலேஸ்வரன் மெடிக்கல் பாலு கோயில்பட்டியிலிருந்து உமா ராணி கற்பகம் முருகலட்சுமி மகேஷ் நெல்லை உதயா கோவிலாடனூர் ஏ தேவசகாயம் கைத்தாறு பிரகாஷ் கடங்கநேரி கண்ணன் சுமதி சுரண்டை ஏஞ்சல் வர்ஷினி ஜே ஜே நகர் சுரண்டை முகமது அன்வர் இவங்க எல்லாருமே பாடல் கேட்டிருந்தீங்க. நேரம் பார்த்தீங்கன்னா ஒரு மணி நேரத்தில் நம்ம வந்து அதிகபட்சமாக 10 பாடல்கள் வரைக்கும் ப்ளே பண்ண முடியும் இல்லையா? ஸோ உங்கள் பாடல்கள் ப்ளே பண்ண முடியலன்னு வருத்தப்பட வேணாம். கண்டிப்பாக இன்றைக்கி நைட்டும் கூட 8:30 குக்கூன் விருப்ப பாடல்கள் இருக்குது. நிச்சயமாக நீங்கள் தொடர்ந்து உங்களுடைய விருப்ப பாடலை அனுப்பிட்டே இருங்க. நம்ம பண்பலையில் உங்களுடைய பாடல் வரும்ன்றது பண்பலையை கேட்டுட்டே இணைஞ்சிருங்க. இது வரைக்கும் நிகழ்ச்சி உங்க கூட பேசிட்டு இருந்தேன் நான் உங்கள் தோழி ஆர்ஜே ஜெமிமா செபாஸ்டியன். மற்றும் ஒரு இனி நாளில் சந்திக்கலாம் நேர்களை. இன்னைக்கு பாடல் கேட்டாலே எல்லா நேர்களுக்குமே நன்றிய பாடல்களையும் சொல்லிட்டு பாடலை கேட்டு ரசிச்சுட்டு ஸ்டேட்யூன் ஆயிருங்க FM Rainbow 102.6.

0: கேட்டுட்டு இருக்கீங்க நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
1: ரெண்டு மணி 54 நிமிடமாகிட்டு இருக்குது. குக்கு நேர் விருப்ப பாடல்கள் தான் கேட்டுட்டு இருக்கிறீங்க. நிகழ்ச்சியோட நிறைய பகுதிக்கு வந்துட்டோம். நிறைவான பாடலை கேட்டிருக்கிறாங்க. அம்பா சமுத்திரத்திலேருந்து தமிழ் செல்வி நெற்றிக்கான் திரைப்படத்தில் இருந்தால் பாடல் கேட்டிருக்கிறாங்க. இன்றைக்கி நிறைய நேர்கள் பாடல் கேட்டிருந்தீங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா பேபி, அவங்க முன்னீர்பலம், ராஜேஷ் நெல்லை, தேனியிலேருந்து கார்மேக கண்ணன், விஜயா, ரவிமுருகன், ஆரியங்காவூர், இந்திரா, பாக்யலட்சுமி, சரவணகுமார், லக்ஷ்மிபுரம் சதீஷ், ராம்குமார், வீரவநல்லூர் தமிழ்ச்செல்வன், உதயபாரதி, விஎம்சத்திரம், உஷா, லோகநாதன், கோவில்பட்டி, ஆறுமுகராஜ், கணேசன், ராஜ்மாஸ்டர், தென்காசி, இசை குத்தாலி.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். யானை பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளவர்களின் பணி பாராட்டுதலுக்குரியது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். மாணவர் பிரச்சினை தொடர்பான எந்தவொரு விவகாரம் குறித்து விவாதிக்கவும் பதிலளிக்கவும் மத்திய அரசு தயாராக உள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். ரயில் பயணத்திற்கான முன்பதிவு 89% இணையதளம் வாயிலாக மேற்கொள்ளப்படுவதாக ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். உலகை நேர்மறையாக மாற்றும் வல்லமை இளையோரிடம் மட்டுமே உள்ளதாக முதலமைச்சர் திரு விஜய் தெரிவித்துள்ளார். கோவையில் போதைப்பொருள் விற்பனை குறித்து தகவல் கொடுத்த கல்லூரி மாணவர் கொலை செய்யப்பட்ட சம்பவத்திற்கு தவேக அரசு முழு பொறுப்பேற்க வேண்டும் என்று திமுக வலியுறுத்தியுள்ளது. தொகுதி மறுவரையறை தொடர்பான தீர்மானத்தை அரசியல் காரணங்களுக்காக தவேக அரசு சட்டப்பேரவையில் கொண்டு வந்துள்ளதாக அஇஅதிமுக குறை கூறியுள்ளது. மாணவர்கள் பிரச்சினையை வைத்து காங்கிரஸ் அரசு

அரசியல் செய்வதாக பிஜேபி குற்றம் சாட்டியுள்ளது. சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பின் போது சாதிகள் பட்டியலில் இருந்து சாதியை தேர்ந்தெடுத்து நிரப்பும் முறையை மத்திய அரசு கடைபிடிக்க வேண்டும் என்று பாமக வலியுறுத்தியுள்ளது. நைஜீரியாவின் லாகோஸில் நடைபெற்று வரும் காமன்வெல்த் வாள்வீச்சு சாம்பியன் போட்டியில் இந்தியா 3 தங்கம், 1 வெள்ளி, 1 வெண்கலப்பதக்கம் வென்றது. டென்மார்க்கின் ஒடென்சில் நடைபெற்ற சர்வதேச பாரா சைக்கிள் சாம்பியன் போட்டியில் இந்தியா 2 தங்கம் உள்பட 12 பதக்கங்களை கைப்பற்றியது. கொல்கத்தாவில் நடைபெற்று வரும் சர்வதேச ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் சூரஜ்குமார் சந்த் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். மலேசியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்வி பற்றி ருஜுலா ராமு, தஸ்னிமிர் ஆதித்யா திரிபாதி, ரித்விக் சஞ்சீவி, சதீஷ்குமார் ஆகியோர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். மிசோரியில் நடைபெற்று வரும் சிங்ஃபீல்ட் கோப்பைக்கான செஸ் போட்டியின் 2வது சுற்று முடிவில் இந்தியாவின் பிரக்ஞானந்தா முதலிடத்தில் உள்ளார். இந்தியா மலேசியா இடையே 21 வயதுக்குட்பட்டோருக்கான 4வது ஹாக்கி போட்டி இன்று பெங்களூருவில் நடைபெறுகிறது. டாஷ்கண்டில் நடைபெற்று வரும் ஆசிய இளையோர் பளுத்தூக்கும் சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 தங்கம், 5 வெள்ளி, 3 வெண்கலப் பதக்கங்களுடன் பதக்கப்பட்டியலில் 5வது இடத்தில் உள்ளது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: எஃப்எம் ரெயின்போ 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: வணக்கம் நேர்களே, ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 நாம் கேட்க இருக்கும் இந்த நிகழ்ச்சி திரை அருவி. நிலத்தில் வாழக்கூடிய விலங்கினத்திலே மிகப்பெரிய விலங்கினம், புத்திசாலி விலங்கினம், உருவத்தில் பெருசாக இருந்தாலும் குழந்தை மனம் கொண்ட ஒரு விலங்கினம் எது அப்படின்னா யானை. அந்த யானையை பாதுகாக்கணும் அப்படின்னு வலியுறுத்தி தான் ஒவ்வொரு ஆண்டுமே ஆகஸ்ட் 12 உலக யானைகள் தினமாக கடைபிடிக்கப்படுது. அதனால் இன்றைக்கி நம்மளுடைய திரையறிவி நிகழ்ச்சியில் யானையை மையப்படுத்தி எடுத்த திரைப்படங்கள் பாடல்களை தான் நம்ம நேயர்களுக்கு கொடுக்க போகிறோம். கேள்விகளாக நேயர்கள் கண்டுபிடிக்கிறாங்களா அப்படிங்கள கேட்டுடலாம். திரையறிவி நிகழ்ச்சியில் உங்களோடு இணைந்திருக்கிறேன் நான், உங்கள் திவ்யா. நீங்களும் நான் கொடுக்கக்கூடிய அந்த பாடல்கள் உங்களுக்கு தெரிஞ்சது எனக்கும் பதில் தெரியும் அப்படின்னு நீங்கள் சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கால் பண்ணுங்கள் தாராளமாக. 0462-256-1132 மற்றும் 0462-256-1133 அப்படிங்கிற எங்களுக்கு. நம்ம நிகழ்ச்சியில இணையக்கூடிய முதல் நேயர் கேட்டுலாம் யாருங்கிறதுன்னு. வணக்கம்.
2: வணக்கம் மேடம், டவுன் கல்லைத்தூர் நடராஜன்.
1: டவுன்ல இருந்து நடராஜன் சார், உங்களுக்கான பாடல் கொடுத்துடலாமா?
2: கொடுங்க மேடம்.
1: கேளுங்க.

0: கேட்டீங்களா சார் என்னப்பா?
1: படம் வந்து நல்ல நேரம், பாட்டு
0: சூப்பர்.
1: வந்து ஆகட்டுண்டா தம்பி ராஜா நடராஜா அப்படின்னு வரும்.
0: அதேதான் அதேதான் சூப்பராக அட்டகாசமாக கண்டுபிடிச்சிட்டீங்க. நன்றி சார் நிகழ்ச்சியில் இணைந்ததற்கு. எம்ஜிஆர் அவர்கள், கே ஆர் விஜய் அவர்கள் நடித்த நல்ல நேரம் திரைப்படத்திலேருந்து இடம்பெற்ற பாடல் நீர் அட்டகாசமாக கண்டுபிடிச்சாங்க. கே ஆர் விஜய் வந்து காரில் போகும்போது அவங்களுடைய கார் வந்து நின்றும், ஸோ அதை தள்ளுறதுக்கு அவருடைய அவர் வளர்க்கக்கூடிய அந்த யானைகளை வச்சு அவர் தள்ளிட்டு போகக்கூடிய ஒரு அழகான பாடல் தான் இது, இந்த ஆகட்டுண்டா தம்பி ராஜா அப்படிங்கிற பாட்டு. இந்த படத்துலேயே ஓடி ஓடி உழைக்கணும் அப்படிங்கிற ஒரு சூப்பரான பாடல் இருக்கும். அந்த யானை அவங்க செய்யக்கூடிய அந்த சாகசங்கள்லாம் பார்க்கறதுக்கே அவ்வளோ சூப்பராக இருக்கும். இதே மாதிரி நடிகர் சிவாஜி கணேசன் அவங்க நடித்த யானையோடு நடித்த ஒரு திரைப்படம் இருக்குது. அந்த திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல் தான் இப்போ நம்ம கொடுக்க போகிறேன், நீர்கள் கண்டுபிடிக்கிறாங்களா அப்படின்னு பார்த்துடலாம். வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம், யாரிங்க பேசுகிறீங்க?
2: கோவில்பட்டியிலிருந்து ஆறுமுகராஜ் பேசுகிறேன்.
0: கோவில்பட்டியிலிருந்து ஆறுமுகராஜ், உங்களுக்கான பாடல் கொடுத்துடலாமா?
2: ஆ கொடுங்க.
0: ஆ கேளுங்க.

0: கேட்டிங்களா என்ன பாட்டுன்னு தெரிஞ்சதா?
1: கொஞ்சம் ஞாபகம் இருக்குது, ஆனா இப்ப மைண்ட்ல டக்குன்னு வர மாட்டேங்குது.
0: டக்குன்னு வர மாட்டேங்குதா?
1: ஆமா,
0: இதுல சிவாஜி கணேசன், ஜமுனா நடிச்சிருப்பாங்க. நன்றி, நிகழ்ச்சியில் இணைந்ததற்கு. அடுத்த வரக்கூடிய நீர்கள் கண்டுபிடிக்கிறாங்களா அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுவும் இந்த படத்துல சிவாஜி கணேசன் அவங்க நடிச்ச இந்த திரைப்படத்தில் என்னன்னா, குழந்தையா காட்டுல வந்து ஒரு எதிரியால விட்டுட்டு போயிருவாங்க. அந்த குழந்தைய யானைகள் தான் சேர்த்து வளர்க்கும், பார்த்துக்கோங்க. கிட்டத்தட்ட அந்த டார்சான் மாதிரி இந்த படத்தில் வந்து சிவாஜி கணேசன் வந்து வளருவாங்க. கஜேந்திரன் அப்படிங்கிறது தான் அந்த படத்தில் அவருடைய பேரு. ஸோ தெரிஞ்சால் தாராளமாக கால் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி நிகழ்ச்சியில் பாடல் கேட்டு வந்துடலாம். கும்கி திரைப்படத்திலிருந்து பாடல்.

0: தென் தமிழகத்தில் முதல் முறையாக ரோபோட்டிக் மூலம் துல்லியமா முழுமையான மூட்டுவலி நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில்.
1: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை தேரேகால்

0: நாகர்கோவில்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
2: மூன்று மணி 11 நிமிஷத்துல நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 தான் கேட்டுட்டு இருக்கிறீங்க. திரையருவி. யானைகளை மையப்படுத்தி எடுத்த திரைப்படங்கள் இருந்து பாடல்கள் கொடுத்துட்டு இருக்கிறோம். நேயர்களும் அட்டகாசமாக கண்டுபிடிச்சிட்டு இருக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி ஒரு பாடல் கொடுத்துருந்தோம், சிவாஜி கணேசன் அவர்கள் நடித்த திரைப்படம்னு சொல்லிட்டு, அது நேயர்கள் கண்டுபிடிச்சிருக்கிறாங்களான்னு கேட்டுலாமா? வணக்கம். வணக்கம், யாரைங்க பேசுறீங்க? கட்டேரிப்பட்டியிலிருந்து விஜயா. நீங்க கண்டுபிடிச்சிங்களா?
3: பாடுங்க
2: இன்னொரு பாட்டியா? ஓகே கேளுங்க.

0: கேட்டிங்களா விஜயா? என்ன பாட்டு? அதேதான் அதேதான்.
1: என்ன படம் பேர் தான் தெரியலையே.
0: படம் பேர் தான் தெரியலையா?
1: சிவாஜி படம் தெரியும்.
0: ஆமா,
1: படம் பேர் சரியா வரல.
0: தங்கமலை ரகசியம் இதுதான் அந்த படம் பேர். ஆனால் நீங்கள் பாட்டு அருமையாக கண்டுபிடிச்சிட்டீங்க, அதுக்காகவே உங்களுக்கு ஸ்பெஷல் வாழ்த்துக்கள். நன்றி விஜயா நிகழ்ச்சியில் இணைந்ததற்கு. நன்றி நன்றி நன்றி. நம்ம நிகழ்ச்சியில் இன்றைக்குடைய அடுத்த நேயர் யாருங்க கிட்டலாம்? வணக்கம். வணக்கம்.
2: வணக்கம், நான் வீரவன் புளிக்கத்துலேருந்து முருகன் பேசுகிறேன் மேடம். நல்லா இருக்கலாம் மேடம்?
0: நல்லமா இருக்கேன் சார். உங்களுக்கான பாடல் கொடுத்துடலாமா?
2: நேர்த்தியெல்லாம் சூப்பராக இருக்கு, தாயம்லாம் சூப்பராக இருக்கு மேடம்.
0: நன்றிங்க சார்.
2: சூப்பராக இருக்கு.
0: நன்றிங்க சார். நன்றி. உங்களுக்கான பாடல் கேளுங்க.

0: கேட்டீங்களா? இப்ப தெரிஞ்சதா?
1: மேகம் தட்டட்டும் அந்த பாட்டாகத்தான் இருக்கு.
0: அந்த பாட்டு இல்லை, ஆனால் அந்த பாட்டில் நடித்தவர் தான் இதுலேயும் நடிச்சிருக்காங்க. கமல்ஹாசன் யானையோட நடித்த ஒரு திரைப்படம். நல்லா முயற்சி பண்ணீங்க, பரவாயில்ல, நன்றி. இந்த பாட்டில் இப்போ நான் ப்ளே பண்ண வரிகள்லேயே இந்த படத்துடைய பேரும் வந்துச்சு. ஸோ யாராவது கண்டுபிடிச்சிருந்தீங்க அப்படின்னா தாராளமாக கால் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம கும்கி 2 திரைப்படத்துலேருந்து பாடல் கேட்டு வந்துடலாம். பிரபு சாலமனுக்கு யானை மேலே ரொம்ப அலாதி பிரியம்னு நினைக்கிறேன். ஏன்னா கும்கி, கும்கி 2, காடன் சொல்லிட்டு நிறைய யானை படங்கள் அவங்க வந்து எடுத்திருக்கிறாங்க. இப்போ அந்த வரிசையில் நம்ம கும்கி 2 திரைப்படத்துலேருந்து பாடல் கேட்டு வந்துடலாம். கேட்டுட்டே தொடர்ந்து நினைச்சிருங்க.

0: இப்படித்தான் ஒரு நாள் காலையில எந்திரிச்சு போய் இந்த பக்கம் பார்த்தா
1: மேகம் தூவும்.
0: என்னடா இந்த பக்கம் ஒரே தூரலா இருக்குன்னு அந்த பக்கம் பார்த்தா
1: இதுவரை இல்லாத உணர்வு இது இதயத்தை.
0: இது இந்த பக்கமா போனா தூருது, அந்த பக்கமா போனா துண்டாக்குதுன்னு பின்பக்கமா போனா
2: உங்க பொன்னான கைகள் பொன்னாகலாமா, உதவிக்கு வரலாமா, சம்மதம் வருமா?
0: என்ன எந்த பக்கம் பார்த்தாலும் ஒரே பாட்டா இருக்கு.
3: இசை மழைனா அப்படித்தான் இருக்கும்.
0: என்ன இசை மழையா?
4: ஆமா, நம்ம நெல்லை பண்பலைனாலே எப்பவும் இசை மழை தானே.
0: ஓஹோ, அப்போ எப்போதும் கேளுங்க.
3: இது 102.6.
5: திரையறிவி நிகழ்ச்சி தான் கேட்டுருக்கிறீங்க நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6. யானையை மையப்படுத்தி வந்த பாடல்களை கொடுத்துட்டு இருக்கிறோம். ஒரு பாடல் கொடுத்துருந்தோம், நீங்க கண்டுபிடிச்சிருக்கிறாங்களான்னு கேட்டுலாமா? வணக்கம்.
6: ஹலோ,
5: வணக்கம். யாரங்க இது பேசுறீங்க?
6: நெல்லை மாவட்டம் திருமலைஞ்சி.
5: நெல்லை மாவட்டத்தில இருந்து
6: திருமலைஞ்சி கோமு.
5: திருமலைஞ்சி கோமு சார், நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்களா?
6: கண்டுபிடிச்சேன்.
5: ராம் லட்சுமண் திரைப்படத்துல இருந்து பாடல்.
6: இன்னொரு
5: கேளுங்க.

கேட்டிங்களா? சரி, நடக்கட்டும் அப்படின்னு ஆரம்பிக்கும், அதுதான் ரொம்ப அழகான படம் பேரை கண்டுபிடிச்சிங்க. நன்றி இந்நிகழ்ச்சியில் இணைந்ததற்கு. நடிகர் கமல்ஹாசன் அவர்கள் யானையோடு நடித்த திரைப்படத்துலேருந்து பாடல் கொடுத்தேன் இல்லையா, அடுத்ததாக நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள் யானையோடு நடித்த ஒரு திரைப்படம் இருக்குது.

ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 தான் கேட்டுட்டு இருக்கிறீங்க. திரை அருவி. நடிகர் ரஜினிகாந்த் யானையோடு நடித்த ஒரு திரைப்படத்திலிருந்து பாடல் கொடுத்திருந்தோம், நேயர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்களான்னு கேட்டுடலாம். வணக்கம். வணக்கம், யாருங்க இது பேசுறீங்க? நல்லமா இருக்கேன் சார், நீங்க கண்டுபிடிச்சீங்களா? ராம்லட்சுமன் இந்த ரெண்டு படத்திலயுமே ஹீரோக்களுக்கு ஜோடியா நடிச்சது நடிகை ஸ்ரீபிரியா.

யா நிறைய படங்களில் யானையை வச்சு எடுத்துருக்குறாங்க. அதுவும் குறிப்பாக பக்தி படங்களில் கண்டிப்பாக அங்கேயும் ஒரு யானைகள் வர்ற மாதிரி எடுத்திருப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு திரைப்படம் தான் ஆடிவள்ளி. இப்போ அந்த திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்க போகிறோம். நம்ம நிகழ்ச்சியோட நிறைவான பாடலாக திரையரங்கு நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு பதில் சொன்ன கேட்டு ரசித்த அனைத்து அன்புகளுக்கும் நன்றி. இப்போ ஆடிவள்ளி திரைப்படத்திலேருந்து பாடல் வந்துட்டே இருக்குது, கேட்டுகிட்டே தொடர்ந்து நினைச்சிருங்க.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். மக்களவை நடவடிக்கைகள் எதிர்க்கட்சிகளின் அமளி காரணமாக இன்று நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டன. வெளிநாட்டு நன்கொடை ஒழுங்குமுறை சட்டத்திருத்த மசோதாவை நாடாளுமன்ற கூட்டுக்குழுவின் ஆய்வுக்கு அனுப்ப மக்களவை பரிந்துரைத்துள்ளது. யானை பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளவர்களின் பணி பாராட்டுதலுக்குரியது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். மாணவர் பிரச்சினை உள்ளிட்ட எந்தவொரு விவகாரம் குறித்து விவாதிக்கவும் பதிலளிக்கவும் மத்திய அரசு தயாராக உள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். ரயில் பயணத்திற்கான

0: முன்பதிவு 89% இணையதளம் வாயிலாக மேற்கொள்ளப்படுவதாக ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். உலகை நேர்மறையாக மாற்றும் வல்லமை இளையோரிடம் மட்டுமே உள்ளதாக முதலமைச்சர் திரு விஜய் தெரிவித்துள்ளார். கோவையில் போதைப்பொருள் விற்பனை குறித்து தகவல் கொடுத்த கல்லூரி மாணவர் கொலை செய்யப்பட்ட சம்பவத்திற்கு தவேக அரசு முழு பொறுப்பேற்க வேண்டும் என்று திமுக வலியுறுத்தியுள்ளது. தொகுதி மறுவரையறை தொடர்பான தீர்மானத்தை அரசியல் காரணங்களுக்காக தவேக அரசு சட்டப்பேரவையில் கொண்டு வந்துள்ளதாக அஇஅதிமுக குறை கூறியுள்ளது. மாணவர்கள் பிரச்சினையை வைத்து காங்கிரஸ் அரசியல் செய்வதாக பிஜேபி குற்றஞ்சாட்டியுள்ளது. சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பின்போது சாதிகள் பட்டியலிலிருந்து சாதியை தேர்ந்தெடுத்து நிரப்பும் முறையை மத்திய அரசு கடைபிடிக்க வேண்டும் என்று பாமக வலியுறுத்தியுள்ளது. நைஜீரியாவின் லாகோஸில் நடைபெற்று வரும் காமன்வெல்த் வாள்வீச்சு சாம்பியன் போட்டியில் இந்தியா 3 தங்கம், 1 வெள்ளி, 1 வெண்கலப்பதக்கம் வென்றது. டென்மார்க்கின் ஒடென்ஸில் நடைபெற்ற சர்வதேச பாரா சைக்கிள் சாம்பியன் போட்டியில் இந்தியா 2 தங்கம் உள்பட 12 பதக்கங்களை கைப்பற்றியது. கொல்கத்தாவில் நடைபெற்று வரும் சர்வதேச ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் சூரஜ்குமார் சந்த் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். மலேசியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்வி பற்றி, ருஜுலா ராமு, தஸ்னிமர், ஆதித்யா திரிபாதி, ரித்விக் சஞ்சீவி, சதீஷ்குமார் ஆகியோர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். மிசோரியில் நடைபெற்று வரும் சிங்ஃபீல் கோப்பைக்கான செஸ் போட்டியின் 2வது சுற்று முடிவில் இந்தியாவின் பிரக்ஞானந்தா முதலிடத்தில் உள்ளார். இந்தியா மலேசியா இடையே 21 வயதுக்குட்பட்டோருக்கான 4வது ஹாக்கி போட்டி இன்று பெங்களூருவில் நடைபெறுகிறது. டாஷ்கண்டில் நடைபெற்று வரும் ஆசிய இளையோர் பளுத்தூக்கும் சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 தங்கம், 5 வெள்ளி, 3 வெண்கலப்பதக்கங்களுடன் பதக்கப்பட்டியலில் 5வது இடத்தில் உள்ளது. செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.
1: நாம் இணைந்திருக்கின்றோம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ்.

0: மாலை வணக்கம் நேர்களே, 4:03 ஆயாச்சு. நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியலை 1190 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகா ஹெர்ட்ஸ்ல தான் பொதிகை தும்பி நிகழ்ச்சியும் வந்தாச்சு. இன்னைக்கு பொதிகை தும்பி நிகழ்ச்சியை வழங்குறதுக்காக காற்றலையில் தயாராக இருக்கிறோம். நான் உங்கள் திவ்யா. நெல்லை தான் என் ஏரியா, சாயங்காலம் ஆன குடிப்பேன் சாயா, பொதிகை தும்பி விளையாடலாம் ஜாலியா.
1: ஏன் பேரு சுமித்ரா, ஏன் இப்படி கத்துறா, சும்மா சும்மா சுத்துறா, அதோ பாரு சித்ரா எப்படி இருக்கு?
0: நம்மளும் ட்ரெண்ட்ல வந்துட்டோம்.
1: ஆமா, வந்துட்டோம். ஒரு பாட்டை கேட்டேன், இந்த பாட்டை கேட்டுலேருந்து இப்படிதான் ஒரு மாதிரியா நான் சுத்திட்டு இருக்கிறேன்.
0: பேருக்கு பாட்டு அந்த மாதிரி தான் இப்போ நாங்கள் ரெண்டு பேரும் தொடங்கி வச்சிருக்கோம். இதே மாதிரி நேர்களே, நீங்களும் உங்களுடைய பாட்டுக்கு ஏதாவது உங்களுடைய
1: பேருக்கு ஏற்ற மாதிரி ஒரு பாட்டை செலக்ட் பண்ணி நீங்கள் பாடி, உங்கள் பேரை சொல்லி இதே மாதிரி பாடி தான் நீங்கள் இன்ட்ரோ கொடுக்கணும், சரியா?
0: ஆமாம், அப்படி வந்தால் தான் சுமித்ரா வந்து உங்களுக்கு ஈஸியான கேள்விகள்லாம் கேட்பாங்களாம்.
1: முயற்சி பண்ணுவோம்.
0: சரி, புதிய தும்பி நிகழ்ச்சியில் எங்களோட சேர்ந்து கலகலப்பாக விளையாடணும்னா கால் பண்ணுங்க. 0462221123 மற்றும் 0462221133 அப்படிங்கிற எங்களுக்கு. சரி, இப்பவே நேர்கிட்ட போறதுக்கு முன்னாடி, முத நேர் உங்களுக்கா எனக்கா அப்படிங்கறது
1: ஆரம்பிக்கும் போதே உனக்கு தான்
0: நேயர்கள் சொல்லட்டும் அப்படின்னு சொல்ல வர
1: அவங்களுடைய சாய்ஸா?
0: ஆமா, அதனால முதல் நேயர்கிட்ட பேசிடலாமா?
1: கண்டிப்பா.
0: வணக்கம்.
1: மாலை வணக்கம். யார், எங்க இருந்து விளையாட வந்திருக்கீங்க, முதல் நேர வந்திருக்கீங்க?
2: ஹலோ,
1: ஹாய்,
2: நான் மீனாட்சி பட்டணம் யாழினி பேசுறேன்.
1: முதல் நேர எப்படி வந்தீங்க? யாழினி வந்து ஒரு பாட்டு பாடிட்டே வரணும்னு சொன்னல, ஏன் பேரு யாழினி அப்படின்னு? எனக்கு பிடிச்சது யாழினி.
0: யாழினிய பாடச்சுன்னா நீங்க யாழினிக்காக பாடுறீங்க,
1: அந்த மாதிரி எடுத்து கொடுக்கணும்.
2: பாட்டு படிக்கணுமோ?
1: உங்க பேரை வச்சு நீங்க பாடுங்க.
2: ஏன் பேரை வச்சு எனக்கு தெரியாது.
1: இங்க பாருங்களேன்,
0: முதல் நேர் எஸ்கியூஸ் கொடுத்துரும்.
1: என் பேரு மாடு, நான் காலை தூக்கி ஆடு, இந்த மாதிரி பாடணும்.
0: சரி, முதல் நேருங்கிறதுனால நம்ம யாழ்னிக்கு வந்து எக்ஸ்கியூஸ் கொடுத்துருவோம். சரி, நீங்க கேளுங்க யாழ்னிக்கு.
1: யாழ்னி கேட்க போறீங்களா? நான் கேட்கணுமா? நான் கேட்குமா? சரி, ஓகே. நான் வந்து இப்போ என்ன சொல்ல போறேன்னா, நான் ஒரு விஷயத்தை பத்தி நீங்க பேச

0: அந்த அந்த அந்த பேரை மட்டும் இங்கே சொல்லவே கூடாது சரியா?
1: சரி
0: புரியலையே. வெயில், வெயில், வெயில பத்தி பேசினா அந்த வெயிலுங்கிற வார்த்தையை பயன்படுத்தக்கூடாது.
1: ஆனா வெயில பத்தி நான் பேசணும்.
0: ஆமா 40 செகண்ட்.
1: சரி
2: உங்களோட டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். யாழ்னி
0: என்னாச்சு?
1: நான் சொல்லுங்க
0: வெயில பத்தி சொல்லுங்க.
1: வெயில பத்தி தான் கேட்டிங்களா?
0: ஆமா வெயில், வெயில்.
1: வெயில செப்பல் போடாம போனா
0: வெயிலுங்கிற வார்த்தையை பயன்படுத்த கூடாது சொன்னல்ல.
1: ஐயோ சாரி.
0: பயன்படுத்தாம
2: சரி இது ட்ரையல்ஸ். இப்போ நம்ம ஒரிஜினலுக்கு போலாமா? சரி யாழினி உங்களுக்காக இன்னொரு ஒரு ட்ரையல்
0: கேக்குறேன் சரியா? எதை பத்தி பேசணும்னு? மூக்கு, மூக்க பத்தி பேசுங்க. மூக்க பத்தி பேசிக்க
1: உதவும். ரொம்ப கஷ்டமா இருக்கும். அப்புறம் மூக்குத்தி போட்டா அழகா இருக்கா?
0: மூக்குத்தி சரி. அப்புறம் அப்புறம்
1: மூக்குத்தி போட்டா அழகா இருக்கும்.
0: அப்புறம்
1: அது கல்லு வச்சு போட்டா அழகா இருக்கும்.
0: அப்புறம் என் தங்க வச்சு போட்டா ஆகாதா?
1: கல்லுக்கு தங்கம்
0: சரி.
1: அடுத்து நெக்ஸ்ட்
0: ஏன்
2: என்ன யாழினி நம்ம அக்காக்கு
1: முடிஞ்சிச்சு. அந்த ஒருத்தங்க செல் வாங்கி பாத்துருந்தாங்களா? அது என்ன செல்னா? பார்சல்.
2: பார்சல் வாங்கி சாப்பிடாம ஏன் உத்து உத்து பாத்துக்கிட்டு இருந்திருக்காரு?
0: ஏன்னா அது எப்படி பிரிக்குன்னு தெரியல. ஏன்னா இது யாழினியோடது, வேற ஒரு ஆள் வாங்கி பாத்துருந்தா
2: அவ்வளவு நல்லா டைட்டா கிட்டிட்டாங்கன்னு நினைக்கேன் யாழினி.
0: அந்த மாதிரிதான். ஓகே சூப்பர். நிகழ்ச்சியில கலந்து கொண்டு
2: நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு யாழினி. நன்றி நன்றி நிகழ்ச்சியில இணைந்ததற்கு. இப்ப நம்ம ஒரு சூப்பரான பாட்டு
0: கேட்டு வந்துடும்.
2: மலபார் போலீஸ் திரைப்படத்துல இருந்து.
0: மலபார் போலீஸ்
2: எந்த பாட்டு
0: எனக்கு தெரியும், சித்ராமா பாடினது.
2: அதேதான் இப்ப உங்களுக்காக வந்துட்டே இருக்குது. காற்றடையில
0: பொண்ணு
2: பம்பர போல கண்டு கேளுங்க.

0: நேர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகா ஹெர்ட்ஸின் ஒலிபரப்பு.
1: நான்கு மணி 14 நிமிடம் ஆயிடுச்சு. நம்ம புதிய தும்பி நிகழ்ச்சியோட தான் இணைஞ்சிருக்கிறோம். அடுத்ததான் விளையாட வரப்போற நீர் யாருன்னு கேட்டுலாமா?
2: ஹலோ, வணக்கம்.
3: வணக்கம்.
2: யாரு, எங்க இருந்து விளையாட வந்திருக்கீங்க?
1: சின்ன கோபுரம், சிங்கார கோபுரம், தின்ன தின்ன தித்திக்கும் திருச்செந்தூர் கோபுரம், அது என்ன?
2: இது எனக்கு தெரியும்.
1: ராசாத்திக்கு தெரியுமான்னு கேட்டுருவோமா? ராசாத்தி அம்மா தெரியுமா?
2: நான் வேணா பஸ் பிடிச்சி பேப்பரத்துக்கு வந்துடவா?
1: இருங்க இருங்க, ராசாத்தி அம்மா உங்களுக்கான டைம் கொடுத்துட்றேன், யோசிங்க. சிங்கார கோபுரம்,
3: சிங்கார
2: சிங்கார கோபுரம், தித்திக்கும் கோபுரம், திருச்செந்தூர் கோபுரம்.
1: பஞ்சாமிரதத்தை போடுவீங்களா ராசாத்தி
2: அம்மா? பாயாசம் இல்ல இல்ல இல்ல.
1: சர்க்கரை பொங்கல் எல்லாம் நம்ம சேப்போம்.
2: இதுக்கு மேல உங்களுக்கு க்ளூ குடுக்கவே முடியாது.
1: இல்ல, அந்த திருச்செந்தூர் கோபுரம்,
2: திருச்செந்தூர்ங்கிறது ஒரு சும்மா அந்த அதுல வந்துச்சு,
1: டைம் முடிஞ்சு.
2: ஆக்சுவலி பாத்தீங்கன்னா
1: திருச்செந்தூர் கோபுரம் மாதிரி சைஸ்ல இருக்கும், சின்னதா இருக்கும், அதே சைஸ்ல தான் இருக்கும்.
3: லட்டா,
2: லட்டு உருண்டை எல்லாம் இருக்கு.
3: லட்டு உருண்டை இது ஊசியார்ல இருக்கணும்.
1: இல்ல இல்ல இல்ல,
2: கோபுரம் மாதிரி இருக்கும்,
1: சின்னசா இருக்கும், இனிப்பா இருக்கும்.
2: தெரியாதா?

0: பொங்கல் எல்லாம் சக்கர கோயிலுக்கு போனீங்கன்னா முதல்ல சக்கர பொங்கலுக்கு முதல்ல அதானே வாங்குவீங்க.
1: குழு குடுங்க
0: பாப்போம். குழு குடு நீ.
2: ஐயோ இவ்வளவு நேரம் நம்ம என்ன குடுத்துட்டு இருந்தோம்.
0: அச்சி வெள்ளம், அச்சி வெள்ளம் எப்படி இருக்கும், கோபுரம் மாதிரி இருக்குமா
2: ராசாத்தியம்மா?
0: அச்சி வெள்ளம் எப்படி இருக்கும், கோபுரம் மாதிரி இப்படி இருக்குமா, தித்திப்பா இருக்குமா? அதேதான் அதேதான். சரி நீங்க கேள்வி கேளுங்க.
1: ஒரு பாட்டு இது பண்ணட்டா?
2: அத நான் கண்டுபிடிக்கணுமா?
1: ரெண்டு வரி சொல்லுவேன், அதை சொல்லுவேன் முத பாட்டு எதுன்னு.
0: சரி கண்டுபிடிப்போம், முயற்சி பண்ணுவோம். பாடுங்க.
1: ஏட்டிலும் எழுதி வைத்தா, அந்த பாட்டிலும் அவனே பாட வைத்தா.
2: அவ்வளவுதானா
0: கண்டுபிடி முழு?
2: அவ்வளவுதானா? ரெண்டு லைன் நீங்க ரெண்டே ரெண்டு வார்த்தை மட்டும் பாட்டு கண்டுபிடிங்கிறீங்களே ராசாத்தியம்மா.
0: எழுதி வைத்தேன், எழுதியதை சொல்லி வைத்தேன். ஐயோ கண்டுபிடித்தா
2: எக்கா, உங்களுக்கு தெரிஞ்சதா?
0: எனக்கு வாய்ப்பு இல்ல
2: ராசாத்தியம்மா, எனக்கு ஒரு க்ளூ கொடுங்களேன்.
0: இப்படியே க்ளூ கொடுத்து க்ளூ கொடுத்து.
1: சிவாஜி
0: கணேசன் நடிச்ச படம். சிவாஜி கணேசன் தான் ஆயிரக்கணக்கான படம் நடிச்சிருக்க. எந்த பாட்டு கண்டுபிடிப்பா?
2: வசந்த மாளிகையா?
1: இந்நாள் வரையில் அவனுக்கு எதுவும் நடந்ததில்லை.
0: சூப்பரே,
1: நடந்ததில்லை.
0: சூப்பரே, ஜெயிச்சிட்டீங்க. தேங்க் யூ வெரி மச்.
2: நன்றி நிகழ்ச்சியில இணைந்ததற்கு.
0: வெரி குட்.
2: இன்னும் தொடர்ந்து நம்ம நேயர்களோட விளையாடுறதுக்கு முன்னாடி ஒரு சூப்பரான பாடல் கேட்டு வந்துடலாம். மாப்பிள்ளை கவுண்டர் திரைப்படத்திலேருந்து பாடல்.

0: நேயர்களோட அட்டகாசமாக நம்ம பொதிவு தும்பி நிகழ்ச்சியில் வாழ்ந்துட்டுருக்குறோம். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகா ஹெர்ட்ஸில் இப்போ நம்ம சுமி அக்காவுக்கு கேள்வி கேட்கறதுக்கு நேயர்கள் தயாராக இருக்கிறாங்க, கேட்டுருவோமா? வணக்கம்.
1: பகலுக்கு விடை கொடுத்துவிட்டு இரவுக்கு குடைபிடிக்க காத்திருக்கும் அந்தி நேரம் மாலை வணக்கத்தை ஆடி அமாவாசையில் தெரிவித்துக் கொள்வது நான் சங்கரன் கோவில் மின்னிக்கிறேன். சுந்தர்
0: சுந்தர் சார்,
2: சுந்தர்
0: உங்க பேரை வச்சு ஒரு பாட்டு பாட முடியுமா?
1: பாடிடலாம்,
0: பாடுங்க.
1: சுந்தர தெலுங்கில் பாட்டி சைத்து ஒரு ஒரு ஒரு வரியா.
2: நான் தாண்டா சுந்தரு, எனக்கு பிடிச்ச கடவுள் கந்தரு, அப்படி பாடிவீங்கன்னு நினைச்சேன்.
0: அவங்க டிஆருக்கு பேத்தி மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க சுமி அக்கா.
1: பாண்டி
2: சுந்தர பாண்டி,
1: ஒரு சுந்தர பாண்டி,
2: ஒரு மார்க் மாதம் வந்திருக்கா அப்படி.
0: சரி
2: சரி, என்ன கேள்வி கேட்க போறீங்க?
1: ஒரு படத்தின் பாடல்,
2: அதாவது
1: அப்பா அம்மாவுக்குள்ள பிரச்சனை.
2: சரி.
1: பையனும் அப்பாவும் கடைக்காரில சந்திக்காங்க.
2: சரி.
1: பையன் வந்து
2: எனக்கு தெரிஞ்சு
1: 35 வயசு. இடையில இடையில உன் பேரை சொன்னாலே அம்மா கோவப்படுது.
2: டாடி டாடி, ஓ மை டாடி, உன்னை கண்டாலே ஆனந்தமே.
0: கரெக்டா சார்?
2: மௌன கீதங்கள், பாக்யராஜ், சரிதா,
0: பேட்டா பேட்டா மேரா பேட்டா. சார் நீங்க பாடிட்டு க்ளூவை கொடுத்துருக்கணும். நீங்க க்ளூவை கொடுத்த உடனே பாட்டை டைரக்டா கண்டுபிடிச்சிட்டாங்க.
2: அம்மாவும் புலி பாலையே பாயுது. அதானே?

0: முன்னாளிலே. சூப்பர்.
1: ஓகே சூப்பர். சரி, நான் கேள்வி கேட்கட்டுமா?
0: ஆ, கேளுங்க.
1: ஒரு சாதாரண ஒரு பொருளை பற்றி தான் கேட்க போகிறேன். அது என்ன அப்படிங்கிறத நீங்கள் 40 செகண்டுக்குள்ளே கண்டுபிடிக்கணும், சரியா?
0: கண்டுபிடிச்சேன்.
1: ஒரு பாக்ஸுக்குள்ளே ஒரு பொருள் இருக்குது, அதுக்கு 3 க்ளூ கொடுப்பேன், நீங்கள் கண்டுபிடிக்கணும், சரியா? இது வீட்டில் இருக்கும், சத்தம் வரும், காலை நேரத்தில் அதிகமாக நமக்கு தேவைப்படும், அது என்னது?
0: வட்டி குச்சி.
1: இல்லை இல்லை இல்லை, அதான் எப்போவுமே தேவைப்படும் வத்தி குச்சி. மத்தியானம் சமைக்க மாட்டோமா, சாயங்காலம் சமைக்க மாட்டோமா, விளக்கு படுத்த மாட்டோமா? ஆமா, வீட்டில் தான் இருக்கும். நானும் அப்படிதான் நினைச்சேன். சத்தம்
2: அது இல்லையா?
1: காலை நேரத்துல அதிகமா தேவைப்படும்.
2: சத்தம் வருமா?
1: ஆமா. இது இல்லாட்டி பல பேர் அவ்வளவுதான்.
2: வேணா உங்களுக்கு ஒரு க்ளூ கொடுக்கறேன், சேவலோட ஒரு மாடர்ன் வெர்ஷன் வச்சுக்கோங்க.
1: என்ன பாடல்?
2: தென்காசி பட்டணம் திரைப்படத்துல இருந்து பாடல் வந்துட்டே இருக்குது, கேட்டுட்டே தொடர்ந்து நினைச்சிருங்க.

0: நேர்கள் ரொம்பவே ஜாலியா கேட்டுட்டு இருக்கீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பு.
1: பொதிகை தும்பி நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கிறீங்க. அடுத்ததா விளையாட வரப்போற நேர சந்திச்சிடலாமா? வணக்கம்.
2: மாலை வணக்கம். யார் எங்க இருந்து பேச வந்திருக்கீங்க?
3: வீராணத்திலிருந்து பீமா பேசுறேம்மா.
1: எந்த ஊர்ல இருந்து? வீராணத்தில இருந்தா?
3: வீராணத்திலிருந்து பீமா.
1: பீமாம்மா, உங்க
2: எப்படி இருக்கீங்க? ரொம்ப சிறப்பா இருக்கும்.
1: சரி, கேள்விகளை நீங்கள் கேட்கிறீங்களா இல்லை நான் கேட்கட்டுமா?
3: நல்லா இருக்கும்மா.
2: கேக்குறீங்களா?
3: வரப்பு சாமி பயக்காட்டுக்கு சொந்த சாமி, வேலையில வத்திகளோ வேடிக்கைதான் பாட்டிகளோ.
1: இந்த பாட்டு எந்த பாட்டுன்னு கண்டுபிடிக்கணுமா? நானு
3: கண்டுபிடிக்க வேண்டாம், இது விவசாய பாட்டு தான். பயக்காட்டுல பாடுற பாட்டு.
2: சரி சரி,
3: நீங்க ஒரு பாட்டு பாடுங்க.
1: பாடிடலாமா? இருபது கோடி நிலவுகள் கூடி பெண்மையானதோ,
2: என்ன பார்த்தா பாடுற,
1: என் எதிரே வந்து புன்னகை செய்ய கண் கூசுதோ. உங்களை பார்த்துதான் பாடுற. விமாமா போதுமா?
3: இன்னொரு நான் சொல்லட்டா?
1: சொல்லுங்க.
3: நன்றிமா,
1: நன்றி நிகழ்ச்சியில் இணைந்ததற்கு.
2: ஏன் வந்தாங்க, எதுக்கு பாடினாங்க, ஒன்னு ஏன் பாட சொன்னாங்க,
1: அதாவது
2: எதுவுமே எனக்கு புரியலையே.
1: இல்லை, அவங்க என்னன்னா, நானும் ஒரு பாட்டு பாடுறேன், நீங்களும் ஒரு பாட்டு பாடுங்க, ரெண்டு பேரும் ஆளுக்கு ஒரு மதிப்பெண்ணை ஷேர் பண்ணிப்போம் அப்படிங்கிறது தான் சொல்லியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். பீமாமா,
2: நான் அரிசி கொண்டு வரேன், நீ ஊதி கொண்டு வரேன், ரெண்டு பேரும் ஊதி ஊதி சாப்பிடும் அந்த மாதிரி இருந்துச்சு. சரி ஓகே, என்ன பாட்டு
1: அடுத்ததா? வந்து ஒரு சூப்பரான பாட்டு தான் நம்ம கேட்க இருக்கிறோம். தேவா திரைப்படத்துலேருந்து பாடல் வந்துட்டே இருக்குது.

பையா காதலிச்சு கைவிட்டா ரொம்ப ரொம்ப தப்பையா புரியுதா.

0: 4:40 ஆயாச்சு. நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ் எல்லாம் கேட்டுட்டு இருக்கீங்க. பொதிகை தும்பி நம்ம கூட விளையாட வரப்போற அடுத்த நேயர் யார் எங்கன்னு கேட்டுடலாம். வணக்கம்.
1: ஹலோ, யார் எங்கன்னு பேச வந்திருக்கீங்க?
0: என்ன ஒரு பவ்யம். எங்க இருந்து பேசுறீங்க?
1: இவர்கிட்ட நான் பேசினதே இல்லை, இன்னைக்கு தான் பேசுறேன் நினைக்கிறேன். எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்க?

0: ஆ சரி சரி சரி, நீங்கள் கேள்வி கேட்குறீங்களா நான் கேள்வி கேட்கணுமா?
1: நீங்க கேளுங்க.
0: நான் கேட்கணுமா? சரி, நான் ஒரு பொருள் சொல்வேன், அந்த பொருளோட பயன்கள் 10 வந்து ஒரு 40 செகண்டுக்குள்ள சொல்லணும், சரியா? கொஞ்சம் ரேடியோ சவுண்டை கொஞ்சம் குறைச்சி வைங்க, காது வலி. மொபைல் தானே, அப்போ பக்கத்தில் என்ன எவ்வளோ சத்தம்? சரி ஓகே, நான் ஒரு பொருள், அப்படியா? சரி ஓகே, நான் ஒரு பொருள் சொல்வேன், அது வந்து அதனுடைய பயன்களை மட்டும் நீங்கள் சொல்லணும் 40 செகண்டுக்குள்ளே, சரியா? விசிறி எதுக்கெல்லாம் பயன்படும் சொல்லுங்க. சரி, ஆற வைக்கிறதுக்கு. ஆ சரி, சுமித்ரா அடிக்கிறதுக்குன்னு சேர்த்துக்கோங்க. அப்புறம் அப்புறம் எதுக்கு விசிறி? விசிறி எதுக்கெல்லாம்? நீங்க யோசிங்களே, எக்கு தகுப்பா யோசிச்சு ஏதாவது பண்ணுங்க.
2: சும்மா சொருகி வைப்போம், ஏதாவது சொல்லுங்க.
0: முதுகு அரிக்குதுன்னா திருப்பி வச்சு சொரிஞ்சுக்குவோம். காத்து வீசதுக்கு தான். அதுக்கப்புறம் மொத்த பையன்களை சொல்லுங்க.
2: நாங்களாம் டைம் முடிஞ்சு போச்சு, நாங்களாம் விசிறி காத்து விசிறுக்கு மட்டும்தான் பயன்படுத்துவோம்.
0: நாங்கள் முதுகு சொறியை பயன்படுத்துவோம்.
2: ஆ சரி,
0: அப்புறம் ஏதாவது ஒன்று வந்து மூடி வைக்கணும், டப்புன்னு கொண்டு மூடி வச்சிருவோம்.
2: அப்படியேங்கப்பா.
0: அதுக்கப்புறம் காத்தாடி ஏதாவது இல்லைன்னா ஓலையில் சொறி வச்சிரும், அது பாட்டு சுற்றிக்கிட்டே இருக்கும்.
2: சரி.
0: ஆ, அதுக்கப்புறம் வந்து ஏதாவது பூச்சி கீச்சி வந்துச்சுன்னா டப்புன்னு ஒரு அடி அடிச்சு பொட்டுன்னு போகிறதுக்கு.
2: விசிறி உடஞ்சி போகிறதுக்கு.
0: கொசு வந்துச்சுன்னா டொங்கன்னு ஒரு அடி அடிக்கிறதுக்கு.
2: கொசு பூச்சி இதெல்லாம் அடிக்கிறதுக்கு விசிறி.
0: வீட்டுக்கார எவனா சண்டைக்கு வந்தால் டும்னு ஒன்று போடுறதுக்கு.
2: மைதீன் சார், நீங்க அவங்களுக்கு கரெக்ட்னு சொல்லுதீங்க பாருங்க. நம்ம எல்லாம் காத்து விசுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணோம், இவங்க என்னென்னத்துக்குலாம் யூஸ் பண்றாங்க. சரி போட்டோம், நீங்க கேள்வி கேளுங்க. அக்காவுக்கு
0: கேளுங்க, எனக்கு தான் எதுவும் தெரியாதே.
1: நான் ஒரு கேள்வி கேக்குறேன்.
0: ஆ கேளுங்க.
1: வியாபார ரீதியா பாடக்கூடிய பாடல்கள் ஒரு 5 பாடல்கள்.
2: வியாபார ரீதியா பாடக்கூடிய
0: வெத்தலை வெத்தலை வெத்தலையோ கொழுந்து வெத்தலையோ, அந்த பாட்டு ஒண்ணு. வேற என்ன பாட்டு?
2: எவ்வளோ வைக்கிறது இருக்கு.
0: ஐயோ,
2: சாப்பிட்ற ஐட்டங்கள்லாம் இருக்கு. ஆமாம்,
0: சோறு கொண்டு போற புள்ள.
2: சோறுலாம் விற்க மாட்டோம்.
0: சோறுலாம் விற்க மாட்டீங்களா?
2: ஆமாம்,
0: அந்த கஞ்சி காளையத்தை வஞ்சி சுமக்கையிலே.
2: சாப்பாடு பாட்டே கிடையாது.
0: கோழிக்கறி கொண்டு வரட்டா.
2: வியாபாரம் பண்ணணும்.
0: வியாபாரம் பண்ணணுமா? ஐயோ, ஆ ஐயோ, ஒரு பழம் வருமே. பூ வைப்பாங்க. சூப்பர், நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ.
2: நன்றி நன்றி நன்றி நிகழ்ச்சியில் அறிந்ததற்கு. சுமித்,
0: எவ்வளோ சிறப்பா.
2: ஆமாம்,
0: அறிவுபூர்வமாக கேட்டிருக்காங்கல்ல.
2: நீங்கள் சாப்பாடை பற்றி சொன்ன உடனே எனக்கு ஒரு சாப்பாடு வச்சு ஒரு பாட்டு கேட்கணும் போல தோணுச்சு.
0: சரி, என்ன பாட்டு?
2: புது புது ராகங்கள் திரைப்படத்திலிருந்து அந்த பாட்டு கேட்டுருவோமா?
0: ஓகே.

துருச்சே கடல் மீனு இறங்கிருச்சே கல்பதிச்ச கட்டியல் போல் கருவானம் மின்னிருச்சே அடியாத்தா சுட்டு வச்ச கப்பம் போல சோதி நிலா கடிக்கு அதளிப்பு போல அவிச்ச இட்லி கண்பறிக்கு கருவாட்டு குழம்பு இருக்கு கடல் நொர போல் சோறு இருக்கு.

0: ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியாலயம் மற்றும் பண்பலையில் தான் அட்டகாசமாக கேட்டு ரசிச்சுட்டு இருக்கிறீங்க. பொதிகை தும்பி நம்ம கூட விளையாட வரப்போகிற அடுத்த நேயர், வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம்.
2: ஹலோ, வணக்கம்.
1: யார் எங்கேருந்து பேச வந்திருக்கீங்க? எப்படியா அது கடைசி பஸ்ஸையா பிடிச்சி ஓடி வந்துருவாப்ல?
0: நீங்க வேற இப்படி சொல்லுதீங்க.
1: எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நல்ல சௌக்கியமா இருக்கும்.
0: சரி, யாரு கேட்க போறீங்க கேள்வி? நீங்களா இல்ல நான் கேக்கட்டா?
1: நானே கேக்குறேன். கேளுங்க. நீங்க
2: பொன்னியா இருக்கா, வாயும் இருக்கு, வயிறும் இருக்கு, சாப்பாடு கேட்கும் போது தருவான், சாப்பாடு சாப்பிட மாட்டான்.
0: சாப்பாடு கேட்கும் போது அவன் தான் தருவானா?
1: ஒல்லியா இருப்பான், ஒல்லியா இருப்பான்,
2: வாயு இருக்கு, வயிறு இருக்கு, சாப்பாடு கேட்கும் போது
1: தருவான்,
2: ஆனா அவன் சாப்பிட மாட்டான்.
0: கரண்டியா?
2: அண்ணக்கரண்டி.
1: சூப்பர், நான் தான் க்ளூ கொடுத்தேன், ஆக்சுவலி தெரியும்ல.
0: நமக்குள்ள இருக்கணும் அந்த டீலிங். அப்பதான் நாலு பேர் உங்களுக்கு கேள்வி வரும்போது நான் ஹெல்ப் பண்ணுவேன்.
1: பாத்தீங்களா? ஒல்லியா இருப்பான், வாய் இருக்கும், வயிறு இருக்கும். அப்புறம் யோசிச்சு பார்த்தேன். சரி, இப்போ வந்து நீங்க கேளுங்கம்மா.
0: தேன் அப்படிங்கிற அந்த வார்த்தை இருக்குல்ல, அது முடியக்கூடிய ஒரு 10 வார்த்தைகள் வந்து நீங்க சொல்லணும்.
1: தேனு

0: ஆமாம், தேன்னு முடியணும். இப்போ உதாரணத்துக்கு சிறி தேன் அப்படின்னா அது தேன்னு முடியுதுல்ல, அந்த மாதிரி தேன்னு முடியக்கூடிய ஒரு 10 வார்த்தை நீங்க சொல்லணும். உங்களுக்கான டைம் ஸ்டார்ட்ஸ் நவ்.
1: பார்த்தேன், சிரித்தேன், உக்காந்தேன்,
0: சொல்லுங்களேன், யார் வேணா வார்த்தை தானே.
1: சிரித்தேன், பக்கம் வர துடித்தேன், உனைத்தேன், என்னடா நினைத்தேன், அதான் சொல்ல வந்தீங்க.
0: வாங்க நான் கவுண்ட் விட்டுட்டேன், நீங்க ஊடல வரப்போய் சரி, ஒரு கூட்டு முயற்சியில நீங்களும் அவங்களும் சேர்ந்து ஒரு 10 வார்த்தையும் சொல்றதா நான் எடுத்துக்கிறேன், ஏன்னா நான் கவுண்ட் விட்டுட்டேன். அழகா, சரிங்களா,
1: ஒரு குத்து மதிப்பா உங்களை ஜெயிக்க வச்சிருக்கோம்.
0: நன்றிமா, நன்றி நன்றி நிகழ்ச்சியில இணைந்ததற்கு.
1: ஓகேமா, ரொம்ப நன்றி, தேங்க்யூ
0: திவ்யா. என்னைக்குமே நன்றி மறக்க மாட்டா.
1: அப்பா
0: நீங்க காட்டின

0: சரி, ஒரு கூட்டு முயற்சியில் நீங்களும் அவங்களும் சேர்ந்து ஒரு 10 வார்த்தையும் சொல்றதா நான் எடுத்துக்கிறேன். ஏன்னா நான் கவுண்ட் விட்டுட்டேன். அழகா, சரிங்களா?
1: ஒரு குத்து மதிப்பா உங்களை ஜெயிக்க வச்சிருக்கோம்.
0: நன்றிமா, நன்றி நன்றி நிகழ்ச்சியில் இணைந்ததற்கு.
1: ஓகேமா, ரொம்ப நன்றி, தேங்க்யூ.
0: திவ்யா என்னைக்குமே நன்றி மறக்க மாட்டா. நீங்க காட்டின இதே க்ளூ மாதிரி உங்களுக்கு கண்டிப்பா ஒரு நாள் வரும். கண்டிப்பா அந்த நன்றியை வந்து நான் திருப்பி செஞ்சிருவேன்.
1: அதான் நல்லா செய்வியே.
0: இப்ப நம்ம நிகழ்ச்சியில பாடல் கேட்டு வந்துடலாம். பார்வை ஒன்றே போதுமே திரைப்படத்துல இருந்து ஒரு சூப்பரான பாடல்.

0: வந்து டாரே கடைசி நாள் டபக்குன்னு வந்துட்டார் பாத்தியா. எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா சார்?
1: நல்லா இருக்கு மேடம்.
2: சரி, நீங்க கேக்குறீங்களா இல்ல சுமி அக்கா கேக்கட்டுமா?
3: ஆமா,
1: அவங்க கேக்கட்டும்.
0: நான் ஒரு பாட்டுல இருந்து, இது வந்து நமக்கு நேரம் அதிகமா இல்லனா, ஒரு பாட்டுல இருந்து ஒரு நாலு வார்த்தை சொல்றேன், நீங்க கண்டுபிடிக்காத என்ன பாட்டுன்னு. ரொம்ப ஃபேமஸான ஒரு பாட்டு தான். சரியா?
1: புது பாட்டா பழைய பாட்டா?
0: இது வந்து கொஞ்சம் நடுத்தரமான பாட்டு, 90ஸ்ல வந்தது.
1: சரி சரி சொல்லு.
0: ஓகே. அடியாத்தி ஒரு வாட்டி மாமான்னு சொல்லி புட்டேன், அதுக்காக தினந்தோறும் பிடிவாதமா. எஸ் ஜானகிம்மா பாடியிருப்பாங்க, சத்யராஜ் படம். இல்ல இல்ல,
2: வேணா பாடி காட்டுங்களேன்.
0: மெதுவா மெதுவா வந்து 80களில் வந்தது. அடியாத்தி ஒரு வாட்டி மாமான்னு சொல்லி புட்டேன், அதுக்காக தினந்தோறும் பிடிவாதமா.
1: எனக்கு
2: தெரியும், ஸ்ரீபிரியா நடிச்சிருப்பாங்க, ஆடு வச்சு வரும் ஒரு பாட்டு.
0: அதுல மீன் பிடிச்சி ஆண்டவனே ஒன்னு
2: நன்றி திருப்பி
0: செஞ்சுட்டேன்.
2: அதேதான் அதேதான்
0: நான் பாடின பாட்டு. வந்து நான் பாடின பாட்டு என்ன பாடுது, எங்க தெக்கு தேரு மச்சா நேத்து மாங்க படிச்சா சின்ன பொண்ணு காதுக்குள்ளே, அந்த பாட்டு. சரியா?
1: நல்ல பாட்டு, நேரம் கம்மியா இருக்கிறதுனால வேகமா முடிச்சா.
0: சட்டு சட்டுன்னு முடிச்சுட்டோம், இருந்தாலும் நிறைவு நேரம் வந்து சிறப்பா பண்ணிட்டு போயிருக்கீங்க. ரொம்ப நன்றி, தேங்க்யூ.
2: நன்றி நன்றி, நிகழ்ச்சியில
1: இணைந்திருக்கு உங்களுக்கு தான்.
2: நன்றிங்க சார், நன்றி நிகழ்ச்சியில் இணைந்ததற்கு. இன்னைக்கு 7 நேயர் பங்கேற்றுக்கிட்டாங்க. 7 நேயரில் 6 நேயர்கள் வந்து 6 மதிப்பெண்கள் பெற்று வெற்றி பெற்றிருக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் ஒரு கைத்தட்டல் கொடுத்துடலாம். ஏ மார்க்கையும் சுமி அக்கா மார்க்கையும் சேர்த்தோம்னா 7 வருது. அதனால நம்ம லீடிங்னு வச்சுக்கலாம்.
0: 7 நேருக்கு 7 சரியா போச்சு.
2: ஆமாம், அது நல்ல நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்ட எல்லா நேர்களுக்குமே நன்றி. அட்டகாசமாக கொண்டு போன அவங்களுக்கு பாராட்டுகளையும் தெரிவிச்சாச்சு. இவ்வளோ நேரம் புதிய உதவி நிகழ்ச்சியில் உங்களோடு இணைந்திருந்தோம். நான் உங்கள் திவ்யா மற்றும்
0: சுமித்ரா.
2: பேர் சொல்றதுக்கு என்ன யோசனை. நிகழ்ச்சியோட நிறைவான பாடல் வந்துட்டே இருக்குது. பாடலை தொடர்ந்து 5 மணிக்கான செய்தி சுருக்கம் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். வெளிநாட்டு நன்கொடை ஒழுங்குமுறை சட்ட திருத்த மசோதாவை நாடாளுமன்ற கூட்டுக்குழுவின் ஆய்வுக்கு மக்களவை பரிந்துரைத்துள்ளது. யானை பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளவர்களின் பணி பாராட்டுதலுக்குரியது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். மாணவர் பிரச்சினை உள்ளிட்ட எந்தவொரு விவகாரம் குறித்து விவாதிக்கவும் பதிலளிக்கவும் மத்திய அரசு தயாராக உள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். ரயில் பயணத்திற்கான முன்பதிவு 89% இணையதளம் வாயிலாக மேற்கொள்ளப்படுவதாக ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். உலகை நேர்மறையாக மாற்றும் வல்லமை இளையோரிடம் மட்டுமே உள்ளதாக முதலமைச்சர் திரு விஜய் தெரிவித்துள்ளார். கோவையில் போதைப்பொருள் விற்பனை குறித்து தகவல் கொடுத்த கல்லூரி மாணவர் கொலை செய்யப்பட்ட சம்பவத்திற்கு தமிழக அரசு முழு பொறுப்பேற்க வேண்டும் என்று திமுக வலியுறுத்தியுள்ளது. தொகுதி மறுவரையறை தொடர்பான தீர்மானத்தை அரசியல் காரணங்களுக்காக தமிழக அரசு சட்டப்பேரவையில் கொண்டு வந்துள்ளதாக அஇஅதிமுக குறை கூறியுள்ளது. மாணவர்கள் பிரச்சினையை வைத்து காங்கிரஸ் அரசியல் செய்வதாக பிஜேபி குற்றம் சாட்டியுள்ளது. சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பின் போது சாதிகள் பட்டியலில் இருந்து சாதியை தேர்ந்தெடுத்து நிரப்பும் முறையை மத்திய அரசு கடைபிடிக்க வேண்டும் என்று பாமக வலியுறுத்தியுள்ளது. நைஜீரியாவின் லாகோஸில் நடைபெற்று வரும் காமன்வெல்த் வாள்வீச்சு சாம்பியன் போட்டியில் இந்தியா 3 தங்கம், 1 வெள்ளி, 1

வெண்கல பதக்கம் வென்றது. டென்மார்க்கின் ஒடென்சில் நடைபெற்ற சர்வதேச பாரா சைக்கிள் சாம்பியன் போட்டியில் இந்தியா 2 தங்கம் உட்பட 12 பதக்கங்களை கைப்பற்றியது. கொல்கத்தாவில் நடைபெற்று வரும் சர்வதேச ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் சூரஜ்குமார் சந்த் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். மலேசியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்மை பற்றி ருஜுலா ராமு, தஸ்னிமிர், ஆதித்யா திரிபாதி, ரித்விக் சஞ்சீவி, சதீஷ்குமார் ஆகியோர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். மிசோரியில் நடைபெற்று வரும் சிங்ஃபீல்ட் கோப்பைக்கான செஸ் போட்டியின் 2வது சுற்று முடிவில் இந்தியாவின் பிரக்ஞானந்தா முதலிடத்தில் உள்ளார். இந்தியா மலேசியா இடையே 21 வயதுக்குட்பட்டோருக்கான 4வது ஹாக்கி போட்டி இன்று பெங்களூருவில் நடைபெறுகிறது. டாஷ்கண்டில் நடைபெற்று வரும் ஆசிய இளையோர் பளுதூக்கும் சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 தங்கம், 5 வெள்ளி, 3 வெண்கல பதக்கங்களுடன் பதக்கப்பட்டியலில் 5வது இடத்தில் உள்ளது. டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிகளுக்கான தரவரிசை பட்டியலின் பந்துவீச்சு பிரிவில் இந்தியாவின் பும்ராவும் ஆல்ரவுண்டர் பிரிவில் ரவீந்திர ஜடேஜாவும் முதலிடத்தில் நீடிக்கின்றனர். செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: வணக்கம் நேர்களே, ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 நாம் கேட்க இருக்கும் இந்த நிகழ்ச்சி ஆலோசனை நேரம். குழந்தைகளிடம் காணப்படும் உடல் பருமன் பிரச்சனைகளுக்கான காரணங்கள், அதனால் ஏற்படும் பாதிப்புகள், அதற்கான தீர்வுகள் பற்றிய நேர்முகம்தான் இன்னைக்கு நம்ம ஆலோசனை நேரம் நிகழ்ச்சியில் கேட்கிறோம். நமக்காக ஆலோசனைகள் வழங்குறதுக்காக மருத்துவர் நந்தினி போஸ் அவர்கள் நிலையத்திற்கு வருகை தந்திருக்கிறாங்க. அவங்கள வரவேற்றலாம். வணக்கம் மேடம்.
2: வணக்கம்.
1: வணக்கம் டாக்டர். இப்போ இந்த குழந்தைகள்கிட்ட உடல் பருமன் அப்படிங்கிற அந்த பிரச்சனை வந்து இப்போ அதிகரிச்சிருக்கிறதா எப்படி? அதாவது ஒரு காலத்தில் வந்து என்னோடய குழந்தை வந்து ஒல்லியாக இருக்கேன்னு கவலைப்பட்டுட்டு இருந்தாங்க, இப்போ வந்து வெயிட் போட்டு குழந்தை கொஞ்சம் வெயிட்டாக இருக்கேன்னு சொல்லிட்டு கவலைப்படுறாங்க. இதை பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமா?
2: நீங்கள் சொல்கிறது ரொம்ப கரெக்டு. பொதுவாக வந்து பேஷண்ட்ஸ் பேரண்ட்ஸ் என்னத்துக்கு வருவாங்கன்னா, என் குழந்தை சாப்பிடவே மாட்டேங்குது, ஒல்லியாக இருக்குது, ஏதாவது டானிக் கொடுங்க டாக்டர், இந்த மாதிரி தான் நம்ம கேள்விப்பட்டுருந்தோம். நாங்கள்லாம் படிக்கும்போது பார்த்திங்கன்னா ஊட்டச்சத்து குறைபாடு உள்ள குழந்தைங்களை பற்றி தான் நாங்கள் நிறைய படிச்சுருக்கோம். இப்போ வந்து நம்மளுடைய கண்ட்ரி வந்து வேறு மாதிரி ஒரு பிரச்சனையை வந்து சந்திச்சிட்ருக்கு. அதாவது பார்த்திங்கன்னா இந்தியா வந்து இந்தியாவில் மட்டும் 5 முதல் 19 வயது உள்ள குழந்தைகளில் 41 மில்லியன் குழந்தைகள் வந்து உடல் பருமனால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இது பார்த்திங்கன்னா உலகத்திலே 2வது இடத்துல இது இந்தியா வருது. 11% 11% இந்தியா, அதாவது உலகத்தோட ஒபிசிட்டி பர்டன், உடல் பருமன் பிரச்சனைன்னு சொல்கிறோம் இல்லையா, அதில் 11% இந்தியாவால் உருவாகுது, குழந்தைகளால் மட்டுமே. இது இன்னும் கூடி 2040 ஒரு 56 மில்லியன் ஆகலாம் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. அதனால் இப்போ இதை பற்றின ஒரு விழிப்புணர்வை நம்ம வந்து பெற்றோர்களுக்கு சொல்ல வேண்டிய கடமைப்பட்டிருக்கோம். உடல் பருமன், ஏன்னா குழந்தைகளுடைய உடல் பருமன் வந்து நாளைக்கு அவங்க வளரும் பொழுதும் பெரியவங்களாகும் போதும் மேலும் உடல் பருமனாகவே அவங்க இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இன்னொரு பிரச்சனை என்னென்னா, பெரியவங்களாகும் போது வரும் வியாதிகளும் இருக்குது, அதை தவிர அந்த மாதிரியான வியாதிகள், டயபெட்டிஸ்ஸு, ஃபேட்டி லிவர் எல்லாமே, ஹார்ட் பிரச்சனை எல்லாமே வந்து இப்போ சின்ன வயசுலேயே வர தொடங்குது. சின்ன வயசுலேயே கூட வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் நிறைய நடந்துக்கிட்டு இருக்கு. அந்த மாதிரி அதனால் இப்போ இது ஒரு மிகவும் முக்கியமான பிரச்சனையாக இருக்குது. உடல் பருமன் எதனால் ஏற்படுது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க இல்லையா, அதுக்கு முன்னாடி வந்து உடல் பருமனை எப்படி நீங்கள் வந்து ஒரு குழந்தை உடல் எடை அதிகமாக இருக்கு.
1: ஆமாம், இப்போ நம்ம அதோட வெயிட்டை வச்சு நம்ம அவங்க உடல் பருமனாக இருக்கோங்கிறது நம்ம சொல்லுவோமா, இல்லை எப்படி நம்ம அதை நம்ம கண்டறியிறது?
2: குழந்தைகள் வந்து ஒரு வித்தியாசமான சுச்சுவேஷன்லாம் இருக்காங்க. என்னென்னா இப்போ பிறக்கும் போது அவங்க 3 kg இருப்பாங்க, அடுத்து நீங்கள் 6 மாதத்தில் போகும்போது அந்த வெயிட் வந்து டபுள் ஆகிருக்கும், 6 கிலோ ஆகிருக்கணும். இப்போ பிறக்கும் போது சப்போஸ் 3 கிலோ இருக்காங்கன்னா 6 மாதத்துக்குள்ளே அந்த பிறந்த வெயிட்லேருந்து 6 கிலோ ஆகணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களோட வெயிட் வந்து அவ்வளோ வேகமாக ப்ரொசீட் ஆகாது. ஏன்னா அம்மாக்கே தெரியும், 3 மாத குழந்தைக்கும்

0: ஆறு மாத குழந்தைக்கும் உள்ள வித்தியாசங்கள் வந்து உங்களுக்கு தெரியும். அதனால் எப்போவுமே நம்ம குழந்தையோட ஒரு வெயிட்டை மட்டும் நம்ம பார்க்க மாட்டோம், வெயிட்டு ஹைட்டையும் நம்ம சேர்த்து தான் பார்க்குறோம். இது ரெண்டையும் வச்சு பாடி மாஸ் இண்டெக்ஸ் அப்படின்னு பிஎம்ஐ அப்படின்னு ஒன்று இருக்குது, அதை நம்ம கேல்குலேட் பண்ணுறோம். இதை கேல்குலேட் பண்ணி இந்த க்ரோத் சார்ட்டில் வந்து நம்ம வந்து மார்க் பண்ணணும். இப்போ ஒவ்வொரு தடவை ஒரு குழந்தை வந்து என்னோடய கிளினிக்கோ அல்லது உங்கள் கிளினிக்கோ வருது, ஏதாவது ஒரு ஹாஸ்பிட்டலுக்கோ அரசு மருத்துவத்துக்கோ போகுது அப்படின்னா, இதை வந்து அவங்களோட ஹைட்டையும் வெயிட்டும், ஏன்னா குழந்தைகளுக்கு வந்து உடல் எடை மட்டும் கூடுறதில்லை, அவங்களுடைய உயரமும் கூடுது, அவங்க வளர்ந்துக்கிட்டே இருக்காங்க, ஒவ்வொரு நிமிடமும் அவங்க வந்து மாறிக்கிட்டே இருக்காங்க. அதனால் அவங்களோட ஹைட்டையும் நம்ம எடுக்கணும், வெயிட்டையும், அதை ரெண்டையும் வச்சு பாடி மாஸ் இண்டெக்ஸை நம்ம கேல்குலேட் பண்ணுறோம். இதை வச்சுக்கிட்டு ஒரு இதே மாதிரி நிறைய குழந்தைகளுடைய பாடி மாஸ் இண்டெக்ஸை வச்சு பர்சன்டைல் சார்ட்ஸ் அப்படின்னு உருவாக்குறாங்க. இதை எப்படி நம்ம சொல்லணும்னா, மெஜாரிட்டியான குழந்தைகள் அந்த 50வது பர்சன்டைலில் இருப்பாங்க. மெஜாரிட்டியான குழந்தைகள் 50வது பர்சன்டைலில் இருப்பாங்க. இது ஒவ்வொரு ஏஜுக்கும் ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் தனித்தனி பர்சன்டைல் சார்ட்ஸ் இருக்குது, நம்ம வந்து உருவாக்கி வச்சுருக்கோம். இப்போ நீங்கள் உங்கள் குழந்தைய கூட்டிகிட்டு போனீங்க அப்படின்னா, அதோட ஹைட்டு வெயிட்டை பார்த்து அதோட பிஎம்ஐயை கேல்குலேட் பண்ணிட்டு அந்த பர்சன்டைல் சார்ட்டில் வந்து நம்ம செக் பண்ணோம். இதை 50வது பர்சன்டைல்குள்ளே இருக்கிற வரைக்கும் அதை சுற்றியோ அது வரைக்கும் இருந்தாலும் ஓகே. 85 பர்சன்டைலுக்கு மேலே போகும்போது அவங்க ஓவர் வெயிட், அதிக எடை அப்படின்னு சொல்லி அவங்கள பற்றி சொல்கிறோம். இது ஒரு காஷன், அதிக எடை நீங்கள் குறைச்சிக்கலாம் அப்படின்னு ஒரு காஷன் கொடுக்குறோம். 97வது பர்சன்டைலுக்கு மேலே போகும் பொழுது தான் ஒபிசிட்டி, உடல் பருமன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ உங்களுக்கு நிறைய டைம் இருக்குது, நீங்கள் இதை ரெகுலராக வந்து உங்களோட குழந்தையோட வெயிட்டு ஹைட்டு இதையெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா, உங்களுடைய குழந்தை எப்போ அந்த இதை ரீச் பண்ணுது, எப்போ அதுக்கு வந்து இன்டர்வென்ஷன் தேவை, நீங்கள் எப்போ அதில் உள்ள நுழையணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். சில குழந்தைகள் நார்மலாக இருப்பாங்க, டக்குன்னு வளருவாங்க, நீங்களே பார்த்துருப்பீங்க, வளர்ந்துருவாங்க, கண்ணு மூடி திறக்கிறதுக்குள்ள பிள்ளைங்க வளர்ந்துட்டாங்க அப்படின்னு நம்ம நினைப்போம். ஸோ இதுதான் மெயினாக பர்சன்டைல் சார்ட்ஸு, பிஎம்ஐ, ஹைட், வெயிட், இது எல்லாமே முக்கியம்.
1: நீங்கள் சொன்னீங்க, அதாவது நம்ம குழந்தைகள்கிட்ட உடல் பருமன் இப்போ அந்த நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டு வருதுன்னு சொல்லிட்டு, இதுக்கு முக்கிய காரணங்கள் என்னவா இருக்கும் மேடம்?
0: முக்கிய காரணங்கள் வந்து, முதல் காரணம் வந்து டயட்டு, ரெண்டாவது வந்து நம்மளுடைய உடல் இயக்கம், ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி குறைஞ்சது ஒரு காரணம். டயட்டுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போ தாய்ப்பால் வந்து அவசியம் கொடுக்கணும்னு நம்ம வந்து நிறைய சொல்கிறோம், அதை பற்றி நிறைய அவேர்னஸ் நடக்குது, மக்களும் தாய்ப்பால் கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க, அது இருக்குது. அடுத்தது வந்து தாய்ப்பால் முடிஞ்சு இணை உணவு ஆரம்பிக்கிறோம் பார்த்திங்களா, அது ரொம்ப முக்கியமான ஒரு பீரியட். அதுலேயும் வந்து நீங்கள் வீட்டிலே தயாரித்த இணை உணவுகளை வந்து கொடுக்கறது பெட்டர். இப்போ ஒரு வயசு ஆகும்போது குழந்தை கிட்டத்தட்ட வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா உணவுகளையுமே சாப்பிட்ற மாதிரி நம்ம பழகிக்கணும். பேரண்ட்ஸ்க்கு நம்ம சொல்கிற அறிவுரை என்ன அப்படின்னா, கூடுமானவரை வீட்டில் சமைத்த உணவுகளை கொடுங்க.
1: அது வந்து நம்ம வாங்கியிருக்கிற அந்த ஜங்க் ஃபுட்ஸ் தான்
0: வந்து முக்கிய காரணம். அது குழந்தைகளை பழக்கும் பொழுதே ஐஸ்கிரீமு, கேக்கு, பேக்கரி ஐட்டம்ஸு, பஃப், இப்போ எங்கே பனல் வடை, பஜ்ஜி, இதே மாதிரியே நம்ம பழக்கணும்னா அவங்களுக்கு வந்து இதே பழக்கங்கள் வந்துக்கிட்டே இருக்கும். சிப்ஸு, லேஸு, அதாவது இப்போது மார்க்கெட்டில் அவைலபிலிட்டியும் இதெல்லாம் ரொம்ப ஈஸியாக இருக்குது. இப்போ நாங்கள் வளரும் போது தீபாவளிக்கு தான் ஸ்வீட்ஸ்லாம் வீட்டில் பண்ணுவாங்க, ஏதோ அப்போ தான் கொஞ்சம் கடையில் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. இப்போ அப்படி கிடையாது, எல்லா நேரமும் தீபாவளி தான். ஒன்று வந்து அவைலபிலிட்டி, எல்லோரும் வாங்கி கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க. பெற்றோர்கள் வந்து நம்ம தான் அப்படி இருந்தோம், பிள்ளைங்களை அப்படி எதுக்கு வளர்க்கணும், வாங்கி கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க. இப்போ ரெண்டாவது, வீட்டில் செய்கிறதோட அது ரொம்ப டேஸ்டியாக இருக்குன்னு நினைக்கிறேன், என்ன காரணம்னு தெரியல.
1: அதாவது சத்தாக இருக்கிற சாப்பாடு வந்து டேஸ்ட்டாக இருக்காதுன்னு சொல்லுவாங்க, அதனாலே என்னவோ
0: அது ஒரு காரணம். ரெண்டாவது வந்து வீட்டில் குழந்தைங்க இப்போ விளையாடுறது கம்மியாகிட்டே இருக்குது. எங்கே நீங்கள் வெளியில் போனீங்கன்னா குழந்தைங்க விளையாடுறதை பார்க்குறீங்க. ஸோ விளையாடுறத என்கரேஜ் பண்ணுங்கள், குழந்தைங்க வெளியில் போய் விளையாடுறது. ரெண்டாவது, படிப்பு சுமை, வீட்டுக்கு போயிட்டு ஸ்கூலுக்கு போயிட்டு வந்த உடனேயே அந்த ஹோம்ஒர்க்கை எடுத்துகிட்டு உட்காரணுங்கிற மாதிரி ஒரு நிலைமை ஆயிடுது. இந்த ஹோம்ஒர்க்கை முடிச்சா தான் அடுத்த நாளைக்கு வந்து, அதுவும் பாயிண்ட் இருக்குது. இப்போ பேரண்ட்ஸும் என்ன செய்வாங்க, அவங்களுக்குள்ள ப்ரெஷர் அப்படி. இந்த மாதிரி ஏதாவது ஒரு டெய்லி, ஆக்சுவலாக வந்து ஒரு 5 வயசுலேருந்து 19 வயசு வரைக்கும் உள்ள குழந்தைகளுக்குலாம் அந்த ஆக்டிவிட்டி ஒரு 1 hour அவங்க விளையாடணும். அது வீட்டில் முடியலன்னா ஸ்கூல்ஸ் வந்து அதுக்குள்ள இதை ப்ரொவைட் பண்ணணும். இப்போ கிரவுண்டு அந்த மாதிரி கொடுத்து ஸ்கூல்லே ஒரு பார்ட் ஆஃப் த கரிக்குலமாக ஒரு விளையாட, அட்லீஸ்ட் ஒரு 1/2 hour ஆகுது அவங்களுக்கு விளையாடுறதுக்கு ஒரு இதை ஏற்படுத்தி கொடுக்கணும்னு நான் நினைக்கிறேன். மெயினாக வந்து ஆக்டிவிட்டி. ரெண்டாவது இந்த டிவி கூட இப்போ போயிடுச்சு. இப்போ வீடியோஸு, ஃபோனு, எல்லாம் பிறந்த குழந்தையும் இப்போ ஃபோனை பார்த்தா தான் சாப்பிடுவேங்குது. அப்போ நம்ம அதை என்ன சொல்கிறதுன்னு நமக்கு வந்து தெரியல. அதனால் மெயினாக ஸ்க்ரீன் டைம் கம்மி பண்ணணும். அதுவும் குழந்தைங்களுக்கு எவ்வளோ நேரம், ஒரு ஒர்க்கிங் டேயில், ஒரு ஸ்கூல் டேயில் எவ்வளோ நேரம் அவங்க வந்து ஃபோனை பார்க்கலாம், டிவியை பார்க்க, ஃபோன் வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணுங்கள். சின்ன குழந்தைங்களுக்கு ஃபோனை டோட்டலாக அவாய்ட் பண்ணுங்கள். டிவியாவது ஒரு டைம் ஏதோ கார்ட்டூன் பார்த்துக்கிறாங்க.

0: இத்தனை டைம் ஒரு 30 மினிட்ஸ்னா ஹோம்ஒர்க்லாம் பண்ணி முடிச்சியா கொஞ்சம் நேரம் பார்க்கலாம். அதே மாதிரி இன்னொன்று வைங்க, கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு வெளியில் வர்றியா, அதுக்கப்புறமே டிவி பார்க்க, அந்த விளையாடுற இன்ட்ரெஸ்ட் அவங்களுக்கு வந்துருச்சுனாலே இந்த இதெல்லாம் கம்மியாயிரும். ஏன்னா விளையாட்டில் வந்து அது உடல் ஆக்டிவிட்டி, அந்த உடல் உழைப்பு மட்டும் கிடையாது, அதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஒருத்தரோட சேர்ந்து விளையாடுறோம், அவங்களோட எப்படி கம்யூனிகேட் பண்ணுறதுன்னு தெரிஞ்சுக்கலாம், ஃப்ரெண்ட்ஸ் டெவலப் பண்ணிக்கலாம், அதெல்லாம் இன்னும் சுவாரஸ்யமாக இருக்கும். அந்த விளையாடும் பொழுது நமக்கு கிடைக்கிற அந்த ஃபிசிக்கல் இதை தவிர மென்டல் இதுவும் நமக்கு நிறைய இம்ப்ரூவ் ஆகும். குழந்தைங்க ஹாப்பியாக இருப்பாங்க. நீங்கள் எந்த குழந்தையும் நான் விளையாட மாட்டேன்னா சொல்லாது. நம்மளாக வந்து அப்படியே பழக்கிடுவோம், அப்படி வீட்டுக்கு சரி வெளியில் போனால் கீழே விழுவாங்க, அடிப்படும். இப்போ பேரண்ட்ஸ் அதெல்லாம் கவலைப்படுறாங்க, வெளியில் போனால் கீழே விழுறது அடிப்படுறது இதெல்லாம் கொஞ்சம் நடக்க தான் செய்யும். இப்போ நாங்களாம் வளரும் போது சைக்கிள் ஓட்டினா கீழே கொஞ்சம் இடித்து காயம்பட்டு தையெல்லாம் போட தான் செய்வோம். அது நம்ம பெற்றோர்கள் அதை பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் லைஃபாக அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. இப்போ ரொம்ப கவலைப்படுறாங்க, ஐயோ கீழே விழுந்துருவான், அவன் அடிபட்டுருவான், அவனுக்கு இதாயிரும்.
1: பொத்தி பொத்தி வளர்க்குறதுனால அந்த குழந்தைங்களுக்கு ஏதாவது ஒன்று வச்சுன்னா மனசு தாங்க
0: மாட்டேங்குது. ஒரு அது அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுது. இதுவும் ஒரு வகையில் உங்கள் குழந்தைய ப்ரொடெக்ட் பண்ணுறது தான். கீழே விழும்போது அதுவும் ஒரு ரெசிஸ்டன்ஸ் தான். விளையாடும் பொழுது தான் ஒருத்தன் எப்படி பிஹேவ் பண்ணுறான், ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம எப்படி இது பண்ணலாம், நமக்கு ஃப்ரெண்ட்ஸ் யார், இது யார், எப்படி ஒரு ஒரு சண்டை தான் வருதுன்னு வச்சுக்கிங்களேன், சண்டையே இல்லாத வாழ்க்கை இருக்கா, பிரச்சனை தான் வருதுன்னு வச்சுங்க, அது எப்படி சுமூகமாக வந்து சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறதையும் உங்கள் கற்றுக்கலாம். நம்மக்கிட்ட வந்து கேட்பாங்க, நம்மளும் சில அட்வைஸ் கொடுப்போம், அந்த மாதிரி அப்படியே போகும். இப்போ நாங்கள் விளையாட்டுக்கு சண்டை போட்டுட்டு இருந்தால் எங்கள் அப்பா அம்மாலாம் சொல்லுவாங்க, உங்கள் சண்டையில் நாங்கள் இன்வால்வ் ஆக மாட்டோம்பாங்க. அப்புறம் ரெண்டு நாள் கழிச்சு நாங்களும் சமாதானம் ஆயிடுவோம். அப்போ எங்கள் அம்மா சொல்லுவாங்க, பார்த்தீங்களா உங்கள் சண்டையில் அதனால தான் நாங்கள் இன்வால்வ் ஆகலை அப்படிம்பாங்க. இதெல்லாம் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள்.
1: அந்த உணவு பழக்கம், அந்த ஃபிசிக்கல் இன்ஆக்டிவிட்டி, இதுதான் அந்த முக்கிய காரணம் வந்து சொன்னீங்க. இன்னொன்று கூட அந்த பிஎம்ஐ பற்றி சொன்னீங்க. இப்போ அதனால் நாங்கள் போய் எங்களுக்கு வந்து செக் பண்ண முடியாது. அதான் ஒரு சில அறிகுறிகளை வச்சு நம்ம தெரிஞ்சுக்க முடியுமா? இப்போ உதாரணமாக இப்போ என் குழந்தைங்களுக்கு வந்து தூங்குறாங்க, ரொம்ப தூங்குறாங்க, இல்லை தூங்கும்போது குரட்டை விடுறாங்க, இல்லை அவங்களுக்கு வந்து வேர்வை ரொம்ப அதிகமாக ஸ்வெட் ஆகுது, இதெல்லாம் நம்ம அந்த உடல் பருமனுக்கான அறிகுறிகள்னு எடுத்துக்கலாமா? இல்லை இது போக வேறு ஏதாவது அறிகுறிகள் நம்ம தெரிஞ்சுக்கலாமா? உடல் பருமனாக இருக்காங்க,
0: உடல் பருமன் நம்ம சொன்ன மாதிரி இந்த சாப்பாடு பழக்க வழக்கங்கள், அப்புறம் ஃபிசிக்கல் இதை தவிர ஜெனட்டிக் அது நம்ம வந்து மறுக்க முடியாது.
1: பரம்பரையாக இருந்தாலும் வரும்
0: வரும். இப்போ அம்மா முதல்ல நம்ம வந்து ஒரு குண்டு குழந்தையை பார்க்குறோன்னா அவங்க அம்மா அப்பாவோ கொஞ்சம் செக் பண்ணுவோம். யார் அம்மாவோ அப்பாவோ வெயிட் அதிகமாக இருந்தாங்கன்னா அது பாசிபிளாக அந்த குழந்தைகளுக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. பொதுவாகவே அது ஃபேமிலியில் இருக்கும். ஆனால் அவங்களையுமே நம்ம வந்து லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன்ஸ், நம்ம சொல்லி கொடுத்த மாதிரி உணவு பழக்க வழக்கங்கள், அப்புறம் எக்ஸசைஸ் மூலமாக மாற்றலாம். அறிகுறிகள்னு பார்த்தீங்கன்னா வந்து சடனாக ஒரு குழந்தை ரொம்ப வெயிட் போட்ட மாதிரி உங்களுக்கே தெரியும். அதாவது வளரலை, உயரமாக வளரலை, ஆனால் வெயிட் மட்டும் அதிகமாகிட்டே போகுது, தொப்பை அதிகமாகிட்டே போகுது, வெயிட் அதிகமாக போகுது. அப்புறம் இன்னொன்று வந்து கொஞ்சம் வெயிட் போடும்போது குழந்தைங்களுக்கு இந்த ஓடி ஆடுறதெல்லாம் கஷ்டமாயிரும். அதனால அவங்க ப்ரிஃபர் பண்ணுவாங்க டிவி பார்க்கறது,
1: சீக்கிரமே டயர்ட் ஆயிருவாங்க,
0: சோர்வாக ஃபீல் பண்ணுவாங்க. அப்போ அவங்க ஏதோ என்ன இன்டோர் உள்ளார உட்காந்துட்டு டிவி பார்க்குறதோ அல்லது இந்த ஃபோனை பார்க்குறதையோ அவங்க ப்ரிஃபர் பண்ணுவாங்க, அது நீங்கள் பார்க்கலாம். ரெண்டாவது தூங்கும் பொழுது இந்த குரட்டை சத்தங்கள் அதெல்லாம் எப்படி பெரியவங்களுக்கு உண்டோ அதை எல்லாமே அந்த மாதிரி குரட்டை விடுறது அதெல்லாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதுக்கெலாம் வெயிட் அதிகமாக இருக்கணும். ரொம்ப அதிகமாக போகும்பொழுது இந்த குரட்டை விடுற சத்தம், தூங்கும்போது திடீர்னு தூக்கம் கலைஞ்சி மூச்சு விட முடியாமல் இருக்கிறது அதெல்லாம் நடக்கும். பட் அதுக்கெல்லாம் அதிக உடல் பருமன் இருக்கும்போது தான் அது தெரிஞ்சிடும். அது அவங்களுக்கு மெயினாக நீங்கள் பார்த்துட்டே இருக்கிறது உங்கள் குழந்தையின் உடச்சில் ஒரு சடன் க்ரோத், என்னடா அது திடீர்னு ரொம்ப வெயிட் போட்ட மாதிரி இருக்குது, ஒரு தைராய்டு ப்ராப்ளமாக கூட இருக்கலாம். அந்த மாதிரி சமயத்தில் நீங்கள் கண்டிப்பாக மருத்துவரை அணுகி ஒரு செக்அப் பண்ணிக்கிறது நல்லது.
1: டாக்டர், நம்ம வந்து இப்போ ஒரு குழு குழுன்னு ஒரு குழந்தைய பார்க்குறோம் அப்படின்னா நிறைய பேர் வந்து நல்ல சப்பியாக இருக்குன்னு சொல்லிட்டு, இது வந்து ஒரு ஆரோக்கியமான குழந்தை அப்படிங்கிற ஒரு மனப்பான்மை இருக்குது. அதாவது குழு குழுன்னு இருந்தாலே அந்த குழந்தை வந்து ஒரு ஆரோக்கியத்தின் அறிகுறியாக நிறைய பெற்றோர்கள் வந்து பார்க்குறாங்க. இது வந்து உண்மையாக எப்படி?
0: அதான் அது முன்னாடி வந்து ஒரு ஸ்லோகன் வந்து சொல்லுவோம், குண்டான குழந்தை ஆரோக்கியமான குழந்தை அல்ல அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம். அதுக்கு தான் இப்போ வந்து பிரஸ்ட் ஃபீடிங் இதுலாம் பிரஸ்ட் ஃபெட் குழந்தைய பார்த்தீங்கனாலே அவங்க நல்ல அழகாக இருப்பாங்க, கரெக்டான வெயிட். இந்த கரெக்டான வெயிட்டோட இருக்கிறதே அது குழந்தைங்களுக்கு அழகு தான். நம்ம வந்து குழந்தைங்கன்னா அது அந்த பிக்சரைஸ் பண்ணுறதுன்னு நினைக்கிறேன், எப்படி சப்பியாக கணத்தை வச்சுக்கிட்டு
1: குழந்தைங்க இருக்கணும்.
0: குழந்தைங்களுக்கு உடல் பருமன் எல்லாமே அந்த பேபி ஃபேட் கொஞ்சம் கணத்தில் இருக்க தான் செய்யும், அது அழகாக தான் இருக்கும், அது வேறு விஷயம். நம்மளாம் அப்படி இமேஜின் பண்ணுவோம், ரொம்ப குண்டாக இருந்தால் தான் அப்படி இல்லை. உங்கள் குழந்தை வந்து நல்லா ஆக்டிவாக இருக்குது, விளையாடுது, கரெக்டான வெயிட் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஹாப்பியாக இருங்க. அது ரொம்ப புள்ளியாக இருக்கேனும் கவலைப்படும், எலும்பும் தோளுமாக இருக்கான் டாக்டர் அப்படிம்பாங்க. வெயிட் பார்த்தா அந்த ஏஜ்க்கு ஓகேயா இருக்கும். ஆனால் நீங்கள் கவலைப்படாதீங்கன்னு சொன்னாலும் பேரண்ட்ஸ் கவலைப்படாத நிறுத்த மாட்டாங்க. அதனால் அது அது நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. அது வயசானவங்க தாத்தா பாட்டிகள் உங்களை சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன், என்ன இப்படி இருக்கா, இன்னும் கொஞ்சம் விஷயம் மாமியார்கள்

0: சொல்லுவாங்களா இருக்கும்.
1: குழந்தைக்கு சாப்பாடே கொடுக்கறது இல்லைன்னு சொல்லுவாங்க.
0: சரியா கொடுக்கல, அதான் இப்படி இருக்கா அப்படின்ட்டு. அந்த மாதிரி இல்லை.
1: இன்னும் கூட நம்ம தொடர்ந்து பேசுவோம் டாக்டர். நேர்களே, உங்களுக்கும் இது குறித்து ஏதாவது கேள்விகள் கேட்கணும், ஆலோசனைகள் கேட்கணும் அப்படின்னா தாராளமாக கால் பண்ணுங்க. 0462-256-1132 மற்றும் 0462-256-1133 அப்படிங்கிற எண்களுக்கு. ஆலோசனை நேரம் நிகழ்ச்சியில் இன்னைக்கு குழந்தைகளிடம் காணப்படக்கூடிய உடல் பருமன் பிரச்சனைகளுக்கான காரணங்கள், அதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள், அதற்கான தீர்வுகள் பற்றி தான் கேட்டுட்டு இருக்கிறீங்க. தொடர்ந்து நினைஞ்சிருங்க. இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி.

0: ஆலோசனை நேரம் நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய அந்த உடல் பருமன் பிரச்சனைகள், அதற்கான காரணங்கள், பாதிப்புகள், தீர்வுகள் பற்றி தான் இன்றைக்கி ஆலோசனை நேரம் நிகழ்ச்சியில் நமக்காக ஆலோசனை வழங்குறதுக்காக மருத்துவர் நந்தினி போஸ் அவங்க நிறைய தகவல்கள் சொல்லிகிட்ருக்கிறாங்க. டாக்டர், நம்ம அந்த குழந்தைகளுடைய அந்த உணவு முறை, அந்த பழக்கம் பற்றி நீங்கள் சொன்னீங்க, அதுதான் இப்போ உடல் பருமனுக்கு அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு. அதுவும் கூட சொன்னீங்க, அந்த குழந்தைகளுக்கு அந்த சிப்ஸு பீஸா அந்த டேஸ்ட் வந்து ரொம்ப பிடிச்சி போகுது. அது ஏன், அந்த அதுக்கு ஏதாவது காரணங்கள் இருக்குது? அந்த டேஸ்ட் அவங்களுக்கு ஏன் அது பிடிச்சி போகுது அப்படிங்கிறதுக்கு ஏதாவது குழந்தைகளுக்கு?
1: அதாவது இந்த சீஸு இதுக்கெல்லாம் கொஞ்சம் அந்த டேஸ்ட்டுக்கு பழகிட்டோம். பழக்கம் ஒரு காரணம். அது முதலே கொடுத்து பழக்கிட்டோம்னா அதை தவிர வேறு இது. இப்போ நம்மளே எப்படி, நமக்கு கூட நீங்கள் யோசிச்சு பாருங்கள், சின்ன வயசில் உங்கள் அம்மா செஞ்ச சாப்பாடு தான் உங்களுக்கு இன்னுமே ஞாபகம் வரும். அது எஸ்பெஷலி நம்ம ரொம்ப கொஞ்சம் லோவாக இருக்கும்போதே நம்ம அம்மா செஞ்ச குழம்பு மாதிரி இருந்தால் நல்லாயிருக்குமே அப்படின்னு தோணும். ஸோ பழக்கம்தான் மெயினாக. நான் இப்போ அட்வைஸ்ன்னு சொல்லணும்னா, முதல் 6 மாதங்களுக்கு தாய்ப்பால் மட்டுமே. அதுக்கப்புறம் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, சுகர் அவாய்ட் பண்ணுங்கங்கிறாங்க. ஃபஸ்ட்டு ஒரு 1000 டேஸ் அந்த மாதிரி கொஞ்சம் சுகர் அவாய்ட் பண்ணுங்கள், இல்லை சுகரை குறைங்க. குழந்தைங்களுக்கு சீனி கொடுக்கறத வந்து கம்மி பண்ணுங்கள். அப்படியே அதே இப்போ தாய்ப்பால் வந்து ஒன்றும் ரொம்ப சுகரியாக இருக்காது, அது ஒரு மாதிரி லைட்டு ஸ்வீட்டோட ஒரு இளன் சரி இதோட தான் இருக்கும். ஸோ அந்த குழந்தைங்க அதை தான் குடிச்சிக்கிட்டே வருது. அவள் 6 மாதம் இப்போ கம்ப்ளீட்டாக தாய்ப்பால் தான், தண்ணீர் கூட தேவையில்லை சொல்றோம். அதுக்கப்புறம் நீங்க வந்து இணை உணவு, அந்த சப்ளிமெண்டரி ஃபீடிங் இன்ட்ரடியூஸ் பண்ணும்பொழுது வீட்டிலேயே தயாரித்த தரிசி மாவு கஞ்சி, ராகி கஞ்சி, இந்த மாதிரி கூழ், அப்புறம் பழம், ஃப்ரூட்ஸை வந்து ஏழையராகவே வாழைப்பழம் அதை நசுக்கி கொடுக்கலாம், ஆப்பிள்லாம் வேக வச்சு கொடுக்கலாம். ஸோ ஒவ்வொரு அந்த குழந்தைக்கு தேவைப்பட்ட மாதிரி நீங்கள் அதை கொஞ்சம் மாடிஃபை பண்ணி ஃப்ரூட்ஸ் சீக்கிரம் இன்ட்ரடியூஸ் பண்ணணும். அதே மாதிரி வெஜிடபிள்ஸ் வந்து நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, இப்போ கேரட்டோ உருளைக்கிழங்கையோ அதனால் வந்து உருளைக்கிழங்கு இப்போ வெஜிடபிள்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க, வெஜிடபிள் வந்து உருளைக்கிழங்கு வந்து சேரலை. ஆனாலும் குழந்தைகளுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது நம்ம வெஜிடபிள் உருளைக்கிழங்கை இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். அதை நீங்கள் சாப்பிடும் போது அந்த பருப்பு கூடயே அதையும் வேக வச்சு நல்லா மேஷ் பண்ணிவிட்டு, மிக்சியில் போட்டு அடிக்கணும்னு இல்லை, நல்லா மேஷ் பண்ணிவிட்டு சாதத்தையும் அது கூட மேஷ் பண்ணி ஆட் பண்ணலாம். கொஞ்சம் கீ சேர்த்துக்கலாம். கீ வந்து ஆக்சுவலாக நல்லது, கீ வந்து குழந்தைகளுக்கு கொடுக்கலாம் நல்லது. அதே மாதிரி வேறு ஸ்வீட்ஸ் வந்து நீங்கள் என்ன கொடுக்கும்பொழுது, ஸ்வீட்ஸே இல்லாமல் குழந்தைகளை வந்து வளர்க்க முடியாது. கொஞ்சம் கொஞ்சம் நாட்டு சர்க்கரை, கருப்பட்டி, அந்த மாதிரி பழைய கால உணவுகள், அந்த சத்துருண்டை அதெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா, எள்ளுருண்டை, அதை மாதிரி எல்லாம் நீங்கள் கொடுத்து பழக்கலாம். நாட்டு சர்க்கரையும் வெள்ளத்தையும் இது பண்ணிங்கன்னா அதில் அயன் கண்டென்ட் அதிகமாக இருக்குது. இப்போது நிறைய குழந்தைங்க வந்து 2 வயசு 3 வயசுன்னு வரும்போது அனீமியா வருது. ஸோ அதில் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி அந்த சத்து ஊட்டச்சத்து மாவுன்னு சொல்லி நம்ம கவர்மெண்ட்டில் கூட கொடுக்குறாங்க, அந்த அதில் வந்து உருண்டையோ கஞ்சியோ இது மாதிரி பண்ணி கொடுக்குறது வந்து ரொம்ப நல்லது. அது ஆக்சுவலாக அது கூட சர்க்கரை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், கருப்பட்டி ஆட் பண்ணலாம், அதோட அயனும் கிடைக்கும், எல்லா வகையான சத்தும் உங்களுக்கு கிடைக்கும், அதை வெயிட்டும் வந்து கூடாது.
0: நம்ம தான் அந்த குழந்தைகளுக்கு வந்து அந்த உணவு பழக்கத்தை மாற்றணும், இதெல்லாம் செஞ்சு கொடுக்கணும்னு சொல்லி.
1: ஆமாம், நம்ம பக்கத்துலேயே நம்ம வீட்லேயும் கொஞ்சம் ஸ்வீட்ஸ் எல்லாம் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும். நான் ரொம்ப ஸ்டைலிஷாக நம்ம வந்து ஹோட்டலில் இருக்கிற மாதிரி நம்ம பண்ண முடியும். நீங்கள் சொன்ன மாதிரி பீஸா அதெல்லாம் இது பண்ணிட்டு நம்மளுடைய பாரம்பரிய உணவுகளுக்கு போகிறது இதிலிருந்து நமக்கு வந்து நல்லது, நம்மளுடைய பாரம்பரிய உணவு முறை. ஆனால் அதுலேயும் ஒரு மாற்றம் இருக்குது. நம்மளோட வந்து அரிசி உணவை நம்ம அதிகமாக எடுத்துக்கிறோம். இப்போ வந்து ஒரு 1 வயசு ஆகுதுன்னு அந்த குழந்தைக்கு வச்சுக்கோங்க, 1 வயசு ஆயிடுச்சுன்னா வீட்டில் உள்ள எல்லா சாப்பாடுமே நான் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறேன். ஆனால் காய்கறிகளை கொஞ்சம் நிறைய சேர்த்துக்கோங்க. ஒரு பிளேட் வந்து இருக்கணும், ஒரு குழந்தைக்குன்னு இல்லை, யாருக்குமே ஒரு அடல்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு பிளேட், இப்போ அப்படி தான் சொல்கிறாங்க, ஒரு பிளேட்டு, அந்த பிளேட்டில் வந்து ஒரு 50% வந்து காய்கறிகள் இருக்கணும், கீரை வகைகள்.

0: எல்லா விதமான காய்கறிகள் எல்லாமே சேர்த்துக்கலாம் நம்ம வேலையில். கத்திரிக்காய், வெண்டைக்காய் குழந்தைகளுக்கு பிடிச்ச மாதிரி சொல்ல வேண்டியதான். வெண்டைக்காய் சாப்பிட்டீங்கன்னா நல்லா மேக்ஸ் போடுவேன். நம்ம அந்த காலத்தில் சொல்கிறது தான்
1: இல்லை, நம்ம சொன்னோம் அது நம்ம கேட்டுக்கிட்டோம். ஆனால் இப்போ இருக்கிற குழந்தைங்களுக்கு அது அப்படி சொன்னாலும் எனக்கு அந்த மேக்ஸே வேண்டான்னு சொல்லியிருந்தாங்க.
0: இப்போ மாடர்ன் குழந்தைங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் டேஸ்டியாக ஏதாவது பண்ண வேண்டியிருக்கு. யூடியூப் பார்த்தீங்கன்னா கீரையில் எப்படி டேஸ்டியாக பண்ணலாம், எதை எப்படி டேஸ்டியாக ப்ரொவைட் பண்ணலாம் அப்படிங்கிறது உங்களுக்கு அது ஆரம்பத்திலே பழக்கிறது ஒரு காரணம். ஸோ இது இப்படி போகுது, ஹாஃப் த பிளேட் இப்படி போகுது, குவார்ட்டர் பிளேட்டுக்கு ரைஸ். அது இன்னொன்று என்ன நம்ம சொல்ல, ஹோல் கிரெயின்ஸ், அதாவது வந்து ரொம்ப பதப்படுத்தப்பட்ட அரிசியாக இல்லாமல் ப்ரௌன் ரைஸ் அந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது நீங்களும் அதை சாப்பிட வேண்டியிருக்கும். ஏதாவது வாரத்துக்கு ஒரு நாள் ரெண்டு நாள் அது இதை மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணலாம். அப்புறம் நம்மளுடைய சிறுதானியங்களை உணவுகளில் சேர்த்துக்கலாம். மிச்சது வந்து ஃப்ரூட்ஸ் நிறைய ஆட் பண்ணிக்கோங்க. அந்த ஸ்வீட்டு சாப்பிடணுங்கிறத வந்து ஃப்ரூட்ஸாக கொண்டு வாங்க. ஆனால் எல்லாத்துக்குமே வந்து குவான்டிட்டி இஸ் இம்பார்ட்டண்ட்டு. அதுக்குன்னு ஒரு ஃப்ரூட்டே உட்காந்து ஒரு பிளேட் நிறைய சாப்பிடும். ஆனால் பொதுவாக நான் பார்க்குறது எல்லாருமே என்ன சொல்லுவாங்கன்னா, ஏன் பையன் சிக்கன் 65 மட்டும்தான் சாப்பிடுவோம், ஒன்றுமே சாப்பிட மாட்டான், வர ஐஸோ சப்பாத்தியோ எதுவுமே கூட சாப்பிட மாட்டான், வெறும் சிக்கன் 65 தான் சாப்பிடுவோம். அப்புறம் வெஜிடபிள்னா அவன் வெறும் வெள்ளரிக்காயும் கேரட்டும் தான் சாப்பிடுவான். இந்த மாதிரி ஃபுட் ஃபேட்ஸ் இருக்கும். அப்படி ஃபுட் ஃபேட்ஸ் இருக்கும்போது டெஃபிஷியன்சியும் அதிகமாகும். ஸோ நம்ம எல்லாமே கொண்டு வரோம்,
1: எல்லா சத்தும் கொடுக்குற மாதிரி நம்ம பார்த்துக்கவும்
0: பார்த்துக்கணும். எல்லாமே அதான் கீரை காய்கறிகள் நிறைய கொடுங்க. கீரைகள் அந்த பல வகைகள் குவார்டர் பிளேட்டுக்கு வரணும். அதுக்கப்புறம் அந்த நட்ஸ், ஆல்மண்டு, இன்னும் கொஞ்சம் வளர்ந்த குழந்தைங்களுக்கு இல்லாட்டி ரொம்ப சின்ன குழந்தைங்களுக்கு பொடி பண்ணி பாலில் கலந்து கொடுக்கலாம். ஆல்மண்டு, நட்ஸு, அது வால்நட்டு, அப்புறம் பாதாம், இதெல்லாம் வந்து பிரெயினுக்கு ரொம்ப நல்லது, மூளை வளர்ச்சிக்கு நல்லா ஹெல்ப் பண்ணும், அந்த கனெக்ஷன்ஸ் இம்ப்ரூவ் பண்ணும். ஸோ இது குழந்தைங்களுக்கு ரொம்பவே நல்லது. இது வந்து நீங்கள் ஆட் பண்ணலாம். அதே மாதிரி இந்த காஞ்ச திராட்சை அதெல்லாம் ஆட் பண்ணலாம். எல்லா பழங்களையுமே சேர்த்துக்கலாம் எல்லா. ஆனால் வந்து கலோரி அதிகமாக உள்ள பழங்கள்னு பார்த்திங்கன்னா மாம்பழம், இனிப்பு அதிகமாக இருக்கிறதெல்லாம் கலோரி அதிகமாக இருக்குது, சாப்பிடக்கூடாது. இல்லை ஒரேடியாக அவங்களோட சைல்ட்ஹுட் லைஃப்பை நம்ம ஸ்டாப் பண்ண முடியாது. சாப்பிடட்டும், அதுக்கு ஒரு அமௌண்ட் வச்சுக்கோங்க, ஒரு குவாலிட்டி வச்சுக்கோங்க, குவான்டிட்டி இவ்வளோ கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி பண்ணிக்கிங்க. இது முக்கியம்.
1: நிறைய பெற்றோர்கள் வந்து இப்போது வந்து நீங்கள் சொன்ன மாதிரி சில விதங்கள் நல்லா விரும்பி சாப்பிட்றாங்கன்னு உடனே அதே பொருளை கூட கூட நிறைய நிறைய கொடுக்குறாங்கல்ல, இப்படி இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது அவங்களுக்கு அந்த உடல் பருமன் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குதா, இல்லை அந்த மாதிரி சுச்சுவேஷனை நம்ம எப்படி குறைக்கிறது?
0: அதான் அப்புறம் வந்து டெய்ரி ஃபுட், ஆமாம் நீங்கள் சொல்லுது கரெக்ட், பால் வேணும் கண்டிப்பாக குழந்தைக்கு, ஏன்னா அதில் கால்சியம் இருக்குது, ஸோ ப்ரோட்டீன் இருக்குது, பால் வேணும், கர்ட்ஸ் வேணும். இப்போ இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா, நம்மளோட கட் மைக்ரோ, நம்ம வயிற்றில் இருக்கக்கூடிய அந்த மைக்ரோ பாக்டீரியா, அதில் உள்ள நுண்ணுயிர் கிருமிகள்லாம் நம்மளுடைய அந்த உடற்பருமனுக்கு, அப்புறம் நம்மளுடைய மென்டல் ஹெல்த், மனம் சம்பந்தப்பட்ட நோய்கள்லாம் வராமல் தடுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுதுங்கிறாங்க. ஸோ குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக பால் கொடுங்க, பாலாக கொடுங்க. அதுக்குன்ட்டு வந்து ஏதாவது மாவு கலந்து தான் கொடுக்கணும்னு கிடையாது, பாலே கொடுக்கலாம். அதே மாதிரி தயிர் கொடுங்க. நீங்கள் லஞ்ச் பாக்ஸை வந்து பேக் பண்ணும் பொழுது நீங்கள் எல்லாமே கவனிங்க, அதில் வந்து ஃப்ரூட்ஸ் இருக்கா, வெஜிடபிள்ஸ் இருக்கா, இன்றைக்கி எப்படி எப்படி. அப்புறம் குழந்தைங்களுக்கு கொஞ்சம் வெரைட்டி வேணும், ஒரே மாதிரி உணவுகளை வந்து கொடுக்கறது வந்து சரியில்லை. அப்புறம் நான் என்ன சொல்கிறேன்னா, இது கொடுக்க வேண்டியவை அவாய்ட் பண்ண வேண்டியவை என்னென்னா, இந்த இன்ஸ்டண்ட்டாக கிடைக்கு பண்ணுற பார்த்திங்கன்னா, இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ், இன்ஸ்டன்ட் பாஸ்டா, இன்ஸ்டன்ட் ஓல், இதையெல்லாம் அவாய்ட் பண்ணுங்கள். ஈஸியாக கிடைக்கக்கூடியது கேக்கு, பர்கரு, இதெல்லாம் வந்து என்னைக்காவது ஒரு நாள், ஒன்ஸ் இன் அ வைல் ஏதாவது ஒரு நாள் போகிற சாப்பிட்றதுக்குன்னு வச்சுக்கலாம். டெய்லியாக வந்து சிக்கன் பஃபியும் இதையும் தான் சாப்பிடுவேன்னா சரியாது. ப்ரோட்டீன் வந்து அதிகமாக இருக்கணும், குழந்தைகள் வளர்கிறாங்க இல்லையா, அதனால் ப்ரோட்டீன் அவங்களுக்கு அதிகமாக தேவை. அது வந்து முட்டையாக நீங்கள் கொடுக்கலாம், டெய்லி ஒரு முட்டை கொடுக்கலாம். அப்புறம் வந்து மீன் வந்து ரொம்ப நல்லது, அதுலேயும் வந்து சின்ன ஃபிஷ் இருக்குது பார்த்தீங்களா, நெத்திலி, சாலை, இந்த மீன் வந்து ஸ்கின்னுக்கும் நல்லது, ஹேருக்கும் நல்லது. பாருங்க எதுக்கு சொல்லனா, பொம்பளை பிள்ளைங்கிட்ட நீங்கள் இதெல்லாம் சொல்லி கொடுக்கலாம், அப்படியே உங்களோட பிரெயினுடைய வளர்ச்சிக்கு கனெக்ஷன்ஸுக்கு எதுவும் ஹெல்ப் பண்ணும். ஸோ மீன் கொடுங்க. அதுக்கப்புறம் சிக்கன் அதுவும் கொடுக்கலாம், மட்டன் கொஞ்சம் அளவாக கொடுங்க. ப்ரோட்டீன் இதுலெலாம் கிடைக்கும். வேறு இது நான் வெஜிடேரியன்ஸ்க்கு. வெஜிடேரியன்ஸ்க்கு வந்து என்ன மாதிரி ப்ரோட்டீன் கொடுக்கலாம் அப்படின்னா, பருப்பு, பயிர் வகைகள், சுண்டல் வகைகள், இதுலெலாம் கூட கொஞ்சம் வெல்லம் போட்டு, இப்போ சில குழந்தைங்களுக்கு கொஞ்சம்னா கொஞ்சம் வெல்லம் போட்டு கொடுக்கலாம். சுண்டல் வகைகள் அல்லது இந்த மாதிரி தானிய லட்டு இந்த மாதிரி அதை மாதிரி பண்ணி கொடுக்கலாம். ஸோ இதெல்லாம் ஒரு ஆப்ஷன். அப்புறம் வந்து பன்னீர், டோஃபு, இதிலெல்லாம் இப்போ நிறைய இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணலாம். பன்னீர் இப்போ போனீங்கன்னா இந்த இதுலலாம் பன்னீர் மசாலா அதை தான் சாப்பிட்றாங்க பசங்க. ஸோ நீங்களே அதை வீட்டில்
1: செஞ்சு கொடுத்துடலாம்,
0: அது ஒன்றும் கஷ்டம் இல்லை, அது ரொம்ப ஈஸி தான். அது நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா,
1: பால் பொருட்கள் சாப்பிட்டா அதிகமாக வெயிட் ஏறும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது, அது உண்மையா இல்லை? அப்படி கொடுக்கலாமா பால் பொருட்கள் எல்லாமே?
0: பால் பொருட்கள்

0: கொடுக்கலாம், குழந்தைகளுக்கு அது தேவைதான். எல்லாமே வந்து அளவு தான். ஒரு தடவை நான் ஏதோ ஒரு பத்திரிக்கையில் படித்தேன், ஒரு பையன் 8 வயசு வரைக்கும் காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் ஃபுல் டே அவன் சாதம் சாப்பாடு எதுவுமே சாப்பிட மாட்டான், பால் மட்டுமே குடிப்பான், 2 லிட்டர் பால் அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் நம்ம பழக்கத்தில் வர்றது. அதான் எதையுமே ஒரு விஷயம் வந்து பிடிக்குதுங்க, ஒரு அளவுக்கு அதிகமாக அதை சாப்பிட்றத வந்து குறைக்கணும். அளவோடு எதையும் சாப்பிட்டாலுமே நம்ம வந்து நிறைவாக இருக்கலாம். அதுதான் மெயினான ஒரு விஷயம்.
1: மேடம், நீங்கள் சொன்ன மாதிரி அந்த எல்லா ஊட்டச்சத்து இருக்கக்கூடிய அந்த உணவுகள் பழங்கள் எல்லாம் கொடுத்தது போக, அது மட்டும் அந்த 3 வேளையும் கொடுத்துட்டு உடல்ல அந்த ஸ்நாக்ஸ் அப்படிங்கிறது ஒன்றே கொடுக்காமல் அப்படியே குறைச்சிட்டே வந்தோம் அப்படின்னா, மீன் மொத்தமாகவே குறைச்சாலும் சரி, குழந்தைகளுடைய உடல் பருமன் குறையுமா?
0: கண்டிப்பாக கண்டிப்பாக குறையும். ஸ்நாக்ஸ் வந்து இப்போ வெளியில் வாங்கி கொடுக்காதீங்க, நான் அதான் சொல்கிறேன். இந்த சிப்ஸு அந்த மாதிரி நிறைய ஃப்ரைட் ஐட்டம்ஸ் நமக்கே இப்போ தெரிய மாட்டேங்குது. அதாவது
1: குழந்தைகள் தான் வந்து காட்டி கொடுக்குறாங்க, இது வாங்கித்தாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கடைகளுக்கு போகும்.
0: இல்லை, நம்ம என்னைக்காவது இந்த பேக்கரியெல்லாம் போகும்போது இன்னும் நமக்கே தலை சுற்றுது, என்னடா இது இவ்வளோ ஆப்ஷன், அவங்க வேறு என்ன வேணும் என்ன வேணும்னு கேட்கும்போது என்னடா இவ்வளோ ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படின்ட்டு. நம்ம வயசில் நமக்கு இப்படி இருக்குது அப்படின்னா, அப்போ குழந்தைகளுக்கு அதை பார்க்கும்போது அவங்க வந்து அதை அட்ராக்டிவாகவும் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து ஒரு என்ன சொல்லுது, மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி தான். அவங்க அதை அட்ராக்டிவாகவும் பண்ணுறாங்க, அது டேஸ்டியாக ஒரு நாளைக்கு இது பண்ணணும் அப்படின்னா அந்த டேஸ்ட்டுக்கு குழந்தைங்களை அதை அட்ராக்ட் பண்ணுறதுக்காக தான் அவங்க பண்ணுறாங்க. அது அட்ராக்டிவாகவும் இருக்குது, அவைலபிலிட்டி அதிகமாக இருக்குது இப்போது, அதுவும் ஒரு காரணம். ஸோ இதை குடுமான வரை தவிர்க்க பாருங்கள். அப்புறம் வீட்டிலே செஞ்சு செய்கிற ஸ்நாக்ஸை வந்து கொடுங்க. வீட்டிலே நீங்கள் ஏதாவது ஸ்நாக்ஸ் வந்து பண்ணி கொடுங்க. இப்போ குழந்தைகளும் பசிக்கு தான் செய்யும், ஸ்கூல் விட்டு வந்தாங்கன்னா ஈவினிங் ஏதாவது சாப்பிட்றதுக்கு அவங்களுக்கு தேவைப்பட தான் செய்யும்.
1: ஒரு நேர் வந்துட்டாங்க அவங்ககிட்ட பேசலாம். வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
1: வணக்கம்.
2: வணக்கம் மேடம். வணக்கம் டாக்டர்.
0: வணக்கம்.
2: நான் கோடிசன் நகர்ல இருந்து பேசுறேன் மேடம்.
1: சொல்லுங்க. பேர் சொல்லுங்க.
2: பேசுறேன் மேடம்.
1: சரி, கேள்வி கேளுங்க டாக்டர்கிட்ட.
2: வணக்கம் மேடம்.
0: வணக்கம்.
2: பேத்திக்கு 1.5 வயசு ஆகுது மேடம்.
0: சொல்லுங்க.
2: அது பால்குடி மறந்துருச்சு பாப்பா.
0: சரி.
2: அது பாலுக்கு அழுகுனால பசும்பால் குடிச்சதுனால லூஸ் மோஷன் ஆயிருச்சு.
0: சரி.
2: அப்ப டாக்டர்கிட்ட போய் காமிச்சோம், பாலே எதுவுமே குடுக்காதீங்கன்னு சொல்றாங்க. அப்ப பாப்பாக்கு என்ன மேடம் குடுக்கலாம் போ, அது பாலுக்காக அழுகுது.
0: சரி, வேற சாப்பாடெல்லாம் குடுத்துருக்கலாமா நீங்க? 1.5 வயசு
2: சாப்பாடு எல்லாம் குடுக்குற மேடம், சத்து மாவு எல்லாம் பதினோரு பொருளை ஆட் பண்ணி அதை கூழ் கட்டி குடுக்குறாங்க.
0: சரி, வேற இட்லி தோசை?
2: இட்லி தோசை குடுக்கல, சாப்பாடு குடுப்பா.
0: சாப்பாடு குடுக்கறாங்களா?
2: பருப்பு போட்டு காய்கறி எல்லாம் போட்டு குடுப்பாங்க மேடம்.
0: சரி. சில குழந்தைங்களுக்கு
2: என்ன இணை உணவா என்ன குடுக்கலாம் மேடம்?
0: ஓகே, இப்போ நீங்க 1.5 வயசுங்கும் போது குழந்தைகள் எல்லாமே எடுத்துக்கலாம். இப்போ பால் குடுத்து லூஸ் மோஷன் சில குழந்தைங்களுக்கு அது ஒத்துக்காது. இப்போ நீங்க தயிர் கொடுங்க.
2: தயிர் குடுக்கலாமா?
0: தயிர் குடுக்கலாம், அது ஒண்ணும் பண்ணாது. தயிர் கொடுங்க.
2: இப்போ வந்து நம்ம பாக்கெட் பாலே போட்டு குடுக்கலாமா?
0: ஆமா, தாராளமா. நீங்களே வீட்ல உர வச்சு தயிர் கொடுங்க.
2: சாப்பாட்டுக்கே வச்சு குடுக்கலாமா?
0: ஆமா, கண்டிப்பா குடுக்கலாம், நல்லது.
2: வேற ஏதாவது ஸ்நாக்ஸா இத மாதிரி பிஸ்கட் கொடுக்க கூடாதுங்க?
0: ஆமா, பிஸ்கட் வேண்டாம். அதுக்கு பதிலா நீங்க சுண்டல் அல்லது சுண்டல் குடுக்கலாம், சத்து மாவு உருண்டை
2: தாராளமா.
1: மேடம், இந்த குழந்தைகளுக்கு லூஸ் மோஷன் இருந்ததுன்னா தாய்ப்பால் கொடுக்கலாமா? எப்படி கொடுக்கலாம்?
0: தாய்ப்பால் கண்டிப்பாக கொடுக்கலாம். லூஸ் மோஷன் இருந்தாலும் தாய்ப்பாலை நிறுத்த வேண்டிய அவசியமே கிடையாது. தாய்ப்பாலை நீங்கள் தொடர்ந்து கொடுங்க, அதாவது நீங்கள் தாய்ப்பால் கொடுக்குற வயசு வரைக்கும் இது கண்டிப்பாக கொடுக்கலாம், அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை.
1: இந்த தாய்ப்பால் நம்ம கொஞ்சம் அதிகமாக கொடுக்கறதுனாலையும் குழந்தைகளுக்கு உடல் எடையை அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குதா மேடம்?
0: அதாவது அது உண்மை இல்லை. அதாவது என்ன, நம்மளுடைய இது வரைக்கும் நம்ம தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் ஒன்று என்னன்னா, தாய்ப்பால் குடிக்கிற குழந்தைகளுக்கு வந்து உடல் பருமன் வர்றதில்லை. அதனால தான் நம்ம வந்து திருப்பி திருப்பி சொல்கிறோம், முதல்ல 6 மாதங்கள் தாய்ப்பால் மட்டுமே கொடுங்கள். அப்புறம் வந்து குடுமானவரை 2 வயது வரை தாய்ப்பால் தொடர்ந்து கொடுங்கள். அது கூட நீங்கள் இணை உணவு எல்லாமே நீங்கள் கொடுத்தாலுமே 2 வயது வரை கொடுங்கள் அப்படின்னு நாங்கள் சொல்கிறோம். ஏன்னா இதில் முக்கியமான காரணங்கள் என்னென்னா, தாய்ப்பால் குடிக்கிற குழந்தைகளுக்கு உடல் பருமன் வர்றது கம்மியாக இருக்குது. அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்லணும்னா, நான் எப்படி உடல் பருமன் அதிகமாக இருக்கோ, பிறக்கும் போது குழந்தை வெயிட் இருக்குது பார்த்தீங்களா, அது நமக்கு ஒரு 3 கிலோ கிட்டே இருக்கணும். மெஜாரிட்டியான நம்ம குழந்தைகள் வந்து ஒரு 2 அல்லது 2 கீழே வெயிட் இருக்கும் போது அது ஸ்மால் ஃபார் கெஸ்டேஷனல் ஏஜ்.

0: நம்ம சொல்கிறோம், சின்ன சின்னதாக பிறக்கக்கூடிய இந்த மாதிரி கொஞ்சம் எடை குறைவான குழந்தைகள் ரெண்டு ரெண்டு இந்த மாதிரி குழந்தைங்களை பார்க்கும்போது அம்மாக்கள் என்ன நினைக்கிறாங்க, குழந்தைங்க ரொம்ப இதாக இருக்குது அப்படின்னு சொல்லி அதுக்கு சாப்பாடை அது ரொம்ப ஊட்டி அது ரொம்ப பருமனாகிறது வந்து அது ஃபேட்டு தான், அதுக்கு தகுந்த மாதிரி அது சாப்பிட்டு அது பாட்டுக்கு வளரும். அந்த 2 கிலோ வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி அது 2 கிலோ இருக்கும்பொழுது அது வந்து 6 மாதத்துல 4 கிலோ ஆகும். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அதோட க்ரோத் இருக்கும். இதுக்கு நம்ம தேவையில்லாமல் நம்ம சாப்பிட்டு கொடுத்துக்கிறது வந்து வேற வெயிட்டுங்கிறது அது ஃபேட்டாக தான் இருக்குது, கொழுப்பு சத்தாக தான் இருக்குது. இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு தான் நான் அடுத்து வளரும் பொழுது பிற்காலத்தில் டயபெட்டிஸ் எல்லாம் நீரிழிவு நோயெல்லாம் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதை நம்ம வந்து இதை நான் சொல்ல விரும்பினேன், அதையும் நான் இதில் வந்து சொல்லிக்கிறேன் உங்களுக்கு.
1: இன்னும் கூட அந்த உடல் பருமனால் என்னென்ன பாதிப்புகள் குழந்தைகளுக்கு ஏற்படலாம் அப்படிங்கிறத பற்றி நம்ம தொடர்ந்து பேசலாம் மேடம். அதுக்கு ஒரு நிகழ்ச்சியில் பாடல் கேட்டு வந்துடலாம். நேர்களே, ஆலோசனை நேரம் நிகழ்ச்சியில் இன்றைக்கி குழந்தைகளிடம் காணப்படக்கூடிய உடல் பருமன் பிரச்சனைகளுக்கான காரணங்கள், அதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள், அதுக்கான தீர்வுகள் பற்றி தான் கேட்டுட்ருக்கிறீங்க. நமக்காக நிறைய தகவல்கள் தந்துட்டுருக்கிறாங்க மருத்துவர் நந்தினி போஸ் அவர்கள்.

0: ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 தான் கேட்டுட்டு இருக்கிறீங்க. ஆலோசனை நேரம். குழந்தைகளிடம் காணப்படக்கூடிய அந்த உடல் பருமன் பிரச்சனைகள் பற்றி தான் இன்றைக்கி ஆலோசனை நிகழ்ச்சியில் நமக்கு தகவல்கள் வழங்கிட்டு இருக்கிறாங்க மருத்துவர் நந்தினி போஸ் அவர்கள். மேடம், நீங்கள் சொன்னீங்க அந்த குழந்தைகளுக்கு அந்த சைல்ட்ஹுட் டேஸ்லேயே அந்த உடல் எடை அதிகமாக இருந்தால் பிற்காலத்துலேயும் அவங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்க, அது உண்மையாக எப்படி?
1: அதாவது மோஸ்ட்லி வந்து ஒரு குழந்தை குண்டாக இருக்குன்னா அது வந்து வளரும் பொழுதும் ஒரு அடல்ட் ஆனப்புறமும் குண்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. அவங்க அதுக்கிடையில் மாறலாம், எவ்வளவோ விஷயங்கள் நடக்கலாம், ஆனால் அதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அப்படி இருக்கும் பொழுது அதற்கான முயற்சியில் நம்ம முதலே இறங்குறது வந்து நல்லது. ஏன்னா இந்த மாதிரி குழந்தைகளுக்கு தான் நாளைக்கு இந்த உடல் பருமனால் நிறைய வியாதிகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒன்று வந்து நீரிழிவு நோய் டைப் 2, அது வந்து வரலாம். பின்னே ஹைப்பர்டென்ஷன், பிபி, இரத்த கொதிப்பு, அந்த மாதிரி வியாதிகள் வரலாம். அது ஒன்று இருக்குது. பின்ன எல்லா வகையான இருதய சம்மந்தப்பட்ட வியாதிகள், அப்புறம் கொழுப்பு சத்து இவங்களுக்கு அதிகமாக இருக்கிறதுக்குரிய வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இப்போவே அதாவது இந்த ஸ்டடி நம்ம இதில் பண்ணுற எல்லா ஆராய்ச்சிகளுமே மெயினாக வந்து ஒரு சிட்டியில் இருக்கக்கூடிய ஸ்கூல்ஸில் தான் பண்ணுறாங்க. ப்ரைவேட் ஸ்கூல்ஸ் அந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கிறதுல வந்து பார்க்கும்போது கொழுப்பு சத்து வந்து ஒரு டீனேஜ்லேயே, அடாலசன்ட் ஏஜ்லேயே அவங்களுக்கு வந்து அதிக இளம் வளர் இளம் பருவத்திலேயே வந்து அவங்களுக்கு அதிகமாக இருக்குது, கொழுப்புச்சத்து அதிகமாக இருக்குது. ஸோ கொழுப்புச்சத்து அதிகமாகுது, உடல் பருமன் அதிகமாகுது அப்படின்னா இருதய சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம்ஸ் வந்து வர்றதுக்கு அதிகமாக இருக்குது. அப்புறம் முக்கியமாக இன்னும் ஒன்று நம்ம இப்போ அதிகமாக சொல்கிறது என்னென்னா, இந்த கொழுப்புச்சத்து வந்து கல்லீரலில் போய் படியுது. அதை தான் நம்ம வந்து ஃபேட்டி லிவர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இது இப்போ ரொம்ப முக்கியமாக பேசப்படுது. இந்த மாதிரி கல்லீரலில் வந்து படிகிற கொழுப்பு வந்து அதிகமாகிக்கிட்டே போகுது. அதிகமாகிட்டே போகும்பொழுது உங்களுக்கு நாளைக்கு இது வந்து ஃபஸ்ட்டு சிம்டம், நாளைக்கு நீரிழிவு நோய் வரலாம், அல்லது வந்து கல்லீரல் பாதிக்கக்கூடிய அபாயங்களும் ஏற்படலாம். இதெல்லாம் வந்து முன்னாடி பின்னாடி வந்துகிட்டு இருந்தது, இப்போ கொஞ்சம் ஏழியராகவே வர தொடங்குது.
0: ஒரு நீர் வந்துட்டாங்க, உங்கள்கிட்ட பேசிடலாம். மேடம் வணக்கம்.
2: ஹலோ
0: வணக்கம், யாரிங்க இருந்து பேசுகிறீங்க?
2: ஆ மேம் வணக்கம். மேம் நம்ம தெங்காசிலேருந்து கால் பண்ணுறோம் மேம்.
0: வணக்கம்.
2: எஃப்எம் கிளியராக வரலைங்க மேம்.
0: கிளியராக இல்லையா?
2: ஆமாம் மேம், ரொம்ப எரிச்சலாக இருக்குது மேம்.
0: சரிங்க சார், நாங்கள் சொல்லிடுறோம். நன்றி நன்றி. நிகழ்ச்சி ஏதாவது கேள்வி கேட்கணுமா?
2: இல்லைங்க மேம், இல்லைங்க மேம், இல்லைங்க மேம். இதை கால் பண்ணுறதுக்கு தான் மேம் கால் பண்ணேன். தேங்க்யூ.
0: ஓகே, நன்றி நன்றி. நிகழ்ச்சியில் நின்றுதற்கு நம்ம அதை தொடர்ந்து அந்த குழந்தைகளுக்கான பாதிப்புகள் பற்றி நீங்கள் சொல்லிட்டு இருந்தீங்க. அது வந்து நம்ம வயசாக கொஞ்சம் பெரியவங்களானதுக்கப்புறம் வர்றது மாதிரின்னு சொல்லியிருந்தீங்க. நம்ம அந்த யங் ஏஜ்லேயே அந்த குழந்தைகளுக்கு அந்த டயபெட்டிஸ் மாதிரியான வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா?
1: வீட்டில் இப்போ வந்து 15-17-19 வயசில் கூட ஒரு பையனுக்கு டைப் 2 டயபெட்டிஸ். டைப் 2 டயபெட்டிஸ்னால் யூஸ்வலாக பெரியவங்களுக்கு வரக்கூடியது தான். 19 வயசில் அந்த பையனோட எடை வந்து 110 கிலோவோ என்னவோ இருந்தது. அதுக்கப்புறம் அவர் குறைச்சாரு, 90 கிலோ வரைக்கும் அவர் வந்து குறைச்சிருக்காரு அந்த வெயிட்டை. ஆனால் அவருக்கு டயபெட்டிஸ் வந்து 19 வயசுலேயே வந்துடுது. இதுக்கு இது ரொம்ப சர்வசாதாரணமாக நடந்துகிட்டு இருக்கு.
0: குழந்தைகளுக்குமே இப்போ வந்து அந்த சுகர் வருது,
1: சுகர் வருது, டைப் 2 வருது. டைப் 1 தான் முதல்ல வந்து குழந்தைகளுக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். டைப் 2 டயபெட்டிஸ் இந்த உடல் பருமனால குழந்தைகளுக்கு வந்து வருது. இதையும் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம்.
0: அடுத்து ஒரு நேரம் வந்துட்டாங்க மேடம், அவங்கள்ட்ட பேசிடலாம். வணக்கம்.
3: ஹலோ வணக்கம் மேடம்.
1: வணக்கம்
3: மேடம்.
1: சொல்லுங்க.
3: டவுன்லேருந்து நித்யா பேசுகிறேன் மேடம்.
1: சொல்லுங்க.
3: பாப்பாவுக்கு 1.5 வயசு ஆகுது மேடம்.
1: சரி.
3: அது பல் வந்து முன்னாடி பல் மட்டும்தான் வேணும், கிளியர் கண்ணு. ஆனா முட்டை எது குடுக்கலாமா மேடம்?
1: முட்டை குடுக்கலாம், தாராளமா குடுக்கலாம். முட்டையை கொஞ்சம் வறுத்துட்டு சாஃப்டா குடுக்கலாம், அல்லது வேக வச்சு குடுக்கலாம். முட்டை கண்டிப்பா குடுக்கலாம். ஒரு வயசு முடியும் போது நீங்க வீட்டுல என்னெல்லாம் சாப்பிட்டுருக்கலாம் அதெல்லாம் உங்க குழந்தைங்க குடுக்கலாம்.
3: பழங்கள் மேடம்?
1: பழங்கள், எல்லா வகையான பழங்களும். என்னெல்லாம் குடுக்கறீங்க? என்னெல்லாம் குடுக்கறீங்க?
3: முதல்ல
1: கொஞ்சமா குடுங்க, அப்புறமா வந்து எல்லாமே குடுக்க ஆரம்பிங்க. 1.75 வயசுங்கும் போது எல்லாமே குடுக்கலாம். ஜூஸா குடுக்கறத விட பழமா கொடுங்க. ஜூஸா குடுக்கறத விட பழம், சரிங்களா? பழமா குடுக்கறத நல்லது.
0: டாக்டர், இன்னொரு ஒரு கேள்வி கூட இருக்கு. அதாவது

0: உடல் எடை அதிகமாக இருக்கக்கூடிய பெண்கள், பெண் குழந்தைகள் சீக்கிரமாக வயசுக்கு வர்றாங்களே, இது வந்து எப்படி நம்ம, இது சரியாக எப்படி?
1: அது அப்படி சொல்ல முடியல. உடல் எடை அதிகமாக,
0: ஒருவேளை உடல் எடை அதிகமாக இருக்கிற பெண்கள் சீக்கிரமாக வயதுக்கு வந்துருவாங்களா, அப்படி ஏற்றுக்கலாமா?
1: ஓகே, அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் உடல் எடை சாதாரணமாக இருக்கவங்களுக்கு கூட 10 வயசுலே வர்றாங்க, அதுவும் நடந்துகிட்டு இருக்கு.
0: அதுக்கு வந்து உடல் பருமன் காரணமா இருக்கு?
1: இல்லை, ஒருவேளை வேற ஏதாவது வியாதிகள், தைராய்டு ப்ராப்ளம்ஸ் இந்த மாதிரி ஏதாவது இருந்தால் அப்படி இருக்கலாம்.
0: இன்னொரு ஒரு நேர் வந்துட்டாங்க, அவங்ககிட்ட பேசிடலாம். வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம்.
2: சொல்லுங்க. 10 மாச குழந்தைக்கு 15 ஊசி ஏன் போடுறாங்க மேடம்? பருமனை கூட்டுறதுக்கா, குறைக்கிறதுக்கா, அல்லது என்ன வரும் காரணம் கேட்கணும்.
1: 10 மாசம் குழந்தைக்கு எத்தனை ஊசி போடுறாங்க?
2: 15 ஊசி வரைக்கும் போடுறாங்க.
1: ஏன் அப்படி போட மாட்டாங்களே? 10 மாசத்துல எத்த, நீங்க பிறந்ததுலேருந்து கணக்கு சொல்றீங்களா?
2: அதான் மேடம், ஏசு குழந்தைக்கு போட்டாங்க, அதான் என்ன காரணம்?
1: உடல் பருமனை கூட்டுறதுக்கு குறைக்கிறதுக்கு நாங்கள் எந்த ஊசியும் போடுறது கிடையாது. அதெல்லாம் வந்து நோய் தடுப்பு ஊசி, நோயை தடுக்கிறதுக்கு. நிறைய நோய்கள் வந்துக்கிட்டே இருக்கு பார்த்தீங்களா, அது உங்கள் குழந்தைக்கு வராமல் இருக்கிறதுக்காக போடுறாங்க. ஆமாம், இம்யூனை இதை பூஸ்ட் பண்ணுறதுக்கு, நோய் வராமல் தடுப்பதற்காக போடுறோம். அதுக்கும் உடல் பருமனுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை.
0: நன்றி, நன்றி. அடுத்த நேர், வணக்கம்.
3: வணக்கம்.
1: வணக்கம்.
3: தூத்துக்குடி மாவட்டம் சிவகல்லையில் இருந்து கே தாமஸ்மா.
1: சொல்லுங்க
3: அம்மா. அதாவது என் பேரனுக்கு வந்து 11 மாசம் ஆகுது, அவனுக்கு பசும்பாலிப்புமே கொடுக்கலாமா? பசும்பால் எல்லாம் தனியா பாட்டில் அப்படிலாம் கொடுக்கறது சரியா?
1: தாய்ப்பால் கொடுங்க, பாட்டில்ல பால் கொடுக்கறத நாங்க யாருக்கும் சொல்றது இல்ல. பசும்பால் 1 வயசுக்கு, பசும்பால் 1 வயசுக்கு மேல கொடுக்கலாம்.
3: 1 வயசுக்கு மேலதான் கொடுக்கலாம்.
1: ஆமா, 1 வயசுக்கு மேல கொடுங்க, அதுதான் நல்லது. தாய்ப்பால் இருக்கு இல்லையா?
3: ஆமா, தாய்ப்பால் குடிக்கிறான். மத்தபடி முட்டை கொடுக்கலாம்லாமா? இப்போ
1: கண்டிப்பா கொடுக்கலாம்.
3: அதுக்கப்புறம் அதே ரேஷியாவில தான் கூடுமா? அது எந்த விகிதத்துல அது கூடும் அந்த எடை?
1: இல்ல, அப்படி இல்ல. பிறக்கும் போது 3 கிலோ இருக்கும், 6 மாதம் ஆகும் போது அந்த எடை வந்து டபுள் ஆகும்.
3: சரி.
1: அதுக்கப்புறம் அவ்வளோ வேகமாக குழந்தை வந்து எடை கூடாது. அதுக்கப்புறம் இந்த க்ரோத் சார்ட் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே மெதுவாக கூடி 1 வயசு ஆகும் பொழுது 10 கிலோ இருக்கும்.
3: அப்படின்னா 3 கிலோ ஆன குழந்தை வந்து 1 வயசுல 10 கிலோ இருக்கலாம்.
1: ஆமாம், இருக்கலாம்.
3: சரிம்மா, சிறப்பு. நன்றி.
1: நன்றி.
0: டாக்டர், நிறைய குழந்தைகள் வந்து நம்ம அந்த குண்டா வெயிட் அதிகமாக இருக்கும்போது அவங்கள வந்து குண்டு குண்டுன்னு சொல்லிட்டு அந்த பள்ளிகளில் அந்த மற்ற குழந்தைகள் அவங்க கேலி செய்கிறதாகட்டும், ஏன் வீட்லேயே பெற்றோர்களே வந்து அவங்களுடைய அந்த உருவத்தை வந்து விமர்சனம் செய்கிறது, இதெல்லாம் அந்த குழந்தைகளுடைய மனநிலையில் என்ன மாதிரியான பாதிப்புகள் ஏற்படுத்தும்?
1: இது ஒரு மிகவும் முக்கியமான கேள்வி. நான் அதனால தான் முதலேருந்தே சொல்கிறேன், குழந்தைகளை வந்து குண்டுனோ, நீ குண்டாக இருக்கிற அதனால நீ சோம்பேறி அப்படின்னு சொல்கிறது வந்து ரொம்ப தவறு. ஏன்னா அவங்களே அது, இப்போ நான் நீங்கள் பார்த்தீங்கன்னா சாப்பிட்றத கண்ட்ரோல் பண்ணுறதுங்கிறது பெரியவங்களாலே முடியாத ஒரு விஷயமா தான் இருக்குது, அதுதான் உண்மை. இப்போ குழந்தைகள் வந்து அவங்க அப்படி இப்படி இருப்பாங்க, மாறவும் செய்வாங்க. அதனால் வந்து அவங்கள போய் நீ குண்டாக இருக்கிற, நீ யானை மாதிரி இருக்கிற, நீ தொப்பையோடு இருக்கிற அப்படி இப்படின்லாம் சொல்கிறது வந்து ரொம்ப தவறு. இது வந்து அவங்களுக்கு இன்னும் ஒரு மன அழுத்தத்தை கொடுக்கும். அந்த ஸ்கூல்லையும் இதை பண்ணுறாங்க, நிறைய டீச்சர்ஸே பண்ணுறாங்க. உண்மையே சொல்லப்போனால் கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் பசங்க பண்ணுவாங்க, பாய்ஸுக்கு இது ரொம்ப நடக்குது, கேர்ள்ஸுக்கும் நடக்குது. அதில் வந்து டீச்சர்ஸே சில சமயம் எப்படி சொல்லுவாங்க, டே குண்டு இங்கே வா அப்படி இப்படின்னு ஏதாவது சொல்லிடுறாங்க. அதை வந்து நம்ம அவாய்ட் பண்ணோம். அந்த மாதிரி உருவ கேலிகள் வந்து கண்டிப்பாக இருக்கக்கூடாது. ரெண்டாவது, இதுவே ஒரு மன அழுத்தத்தை குறைக்கும். அப்போ அந்த குழந்தைங்களுக்கு அந்த மன அழுத்தத்தை குறைக்கிறதுக்கு என்ன பண்ண முடியும்? அவங்களுக்கு தெரிஞ்சது அந்த சாப்பிட்றது, அந்த சாப்பிட்றதுல அவங்களுக்கு ஏதோ கிடைக்குது. ஸோ அவங்க மீண்டும் மீண்டும் நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த பீஸாவையும் பர்கரையும் வாங்கி சாப்பிட்றாங்க, ஐஸ்கிரீமையும் வாங்கி சாப்பிட்றாங்க. அப்புறம் இது ஒரு முக்கியமானது. அப்புறம் பேரண்ட்ஸுமே என்ன, சரி ஒரு மாதிரி கேச்சா வெளியில் போகலாம், வா ஐஸ்கிரீம் வாங்கித்தரேன், பீஸா வாங்கித்தரேன், இன்னைக்காவது ஒரு நாள் ஓகே, இதெல்லாம் என்னைக்காவது ஒரு நாள் பண்ணும்போது இது இதையே ஒரு பழக்கம் ஆக்கிக்கூடாது. இதனால இந்த வெயிட் போடுறதா இருக்கனாலயே ஒரு மன அழுத்தம், ஒரு டிப்ரெஷன், டிப்ரெஷன்னால மறுபடியும் அதிகமாக சாப்பிட்றது, மறுபடியும் அதிகமாக வெயிட் போடுறது, இது வந்து இந்த டீனேஜ் டைமில் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளமாக ஆகுது. அது பெண்களாக இருக்கட்டும் சரி, ஆண்களாக ரெண்டு பேருக்குமே இது ரொம்ப ஒரு முக்கியமான காரணமாக அமையும்.

0: நம்ம எதுக்கு நம்ம வந்து விழிப்புணர்வு கொடுக்குறோம்னா, இதை பாதுகாக்கிறதுக்காக தான் கொடுக்குறோமே ஒழிய, அதுக்காக அவங்கள வந்து அதை ஒரு அதையே ஒரு பெரிய விஷயமாக்கி அவங்கள வந்து இயங்க விடாமல் பண்ணுறது வந்து சரியான ஒரு இது கிடையாது.
1: நீங்கள் வந்து சொன்னீங்க, நம்ம அந்த உணவு முறைகளை பற்றி நிறைய பேசணும். அந்த ஃபிசிக்கல் இன்ஆக்டிவிட்டியை பற்றி சொல்லும்போது அந்த நிறைய விளையாடணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்க. நம்ம குழந்தைகளை அந்த உடற்பயிற்சி ஏதாவது ஒரு எக்ஸசைஸ் செய்யணும் அப்படின்னு சொன்னால், நம்ம என்ன மாதிரியான எக்ஸசைஸ் வந்து அந்த உடல் பருமனை குறைக்கிறதுக்கு செய்யலாம் குழந்தைகளுக்கு செய்ய சொல்லலாம்?
0: குழந்தைங்களை பொறுத்த வரைக்கும் என்ன வேணால் செய்ய சொல்லுங்கள். அவங்க ஓடுறாங்களா அவங்க ஓட சொல்லுங்கள், அவங்க சைக்கிள் ஓட்டுறாங்களா சைக்கிள் ஓட சொல்லுங்கள், நீச்சல் கற்றுக்க விருப்பமாக கற்றுக்க சொல்லுங்கள், அல்லது கூடி இருக்கக்கூடியவங்களோட போய் விளையாட சொல்லுங்கள். நாங்கள்லாம் ஸ்கூலில் படிக்கும்போது 9 மணிக்கு ஸ்கூல்னால் நாங்களாம் 8 மணிக்கே போயிடுவோம். ஏன்னா அப்போ தான் ஃபுல்லாக இருக்கும் எல்லா பிளே கிரவுண்ட் கோட்டும், பேஸ்கெட் பால் இந்த பக்கம், வாலிபால் அந்த பக்கம், டென்னிஸ் அந்த பக்கம். எனக்கு நான் விளையாட்டில் கொஞ்சம் கம்மி, ஆனால் நானே போய் அதில் எல்லாம் விளையாடுவேன்னா பார்த்தீங்களேன், 9 மணிக்கு ப்ரேயருக்கு வரும்போது ட்ரெஸ் எல்லாம் நினைஞ்சு தொப்பு தொப்புன்னு இருக்கும். அப்படி தான் வந்து ப்ரேயர் அட்டன் பண்ணுவோம் 9 மணிக்கு எங்கள் ஸ்கூலுக்கு. அதனால் என்ன விளையாட்டு வேணால் அவங்க விளையாடு, அவங்க பிடிச்ச ஏதாவது ஒரு விளையாட்டை வந்து ஆரம்பத்திலேயே விளையாட சொல்லுங்கள். ஒன்றும் இல்லைன்னா ஓட சொல்லுங்கள், சைக்கிள் எடுத்துகிட்டு ஓட சொல்லுங்கள், சைக்கிள் கிரவுண்ட் போச்சு.

0: அந்த பக்கம் டென்னிஸ் அந்த பக்கம் எனக்கு நான் விளையாட்டில் கொஞ்சம் கம்மி, ஆனால் நானே போய் அதிலெல்லாம் விளையாடுவேன்னா பார்த்தீங்களேன், 9 மணிக்கு ப்ரேயருக்கு வரும்போது ட்ரெஸ் எல்லாம் நனைஞ்சி தொப்பு தொப்புன்னு இருக்கும், அப்படி தான் வந்து ப்ரேயர் அட்டன் பண்ணுவோம் 9 மணிக்கு எங்கள் ஸ்கூலுக்கு. அதனால் என்ன விளையாட்டு வேணால் அவங்க விளையாட, அவங்க பிடிச்ச ஏதாவது ஒரு விளையாட்டை வந்து ஆரம்பத்திலேயே விளையாட சொல்லுங்கள். ஒன்றும் இல்லைன்னா ஓட சொல்லுங்கள், சைக்கிள் எடுத்துகிட்டு ஓட சொல்லுங்கள், சைக்கிள் கிரவுண்ட் போக சொல்லுங்கள். அதுக்கு வந்து இப்போது கம்யூனிட்டி கவர்மெண்ட்டும் ஏதாவது ஹெல்ப் பண்ணணும், குழந்தைங்க சைக்கிளில் போகிறதுக்கு ஆனால் பாதுகாப்பான ஏற்பாடுகளை வந்து நம்ம பண்ணி கொடுக்கணும். உங்களுடைய குழந்தைகள பாதுகாப்பு ரொம்ப முக்கியம், பட் உங்களோட சரௌண்டிங் கம்ஃபர்டபுளாக இருக்கா, நீங்களும் ஒரு சைக்கிள் எடுத்துகிட்டு ஓடுங்க, குடும்பமாக சைக்கிள் ஓட்டுங்க. இப்போ அப்படி தான் பண்ணுறாங்க, இப்போ மராத்தானுக்கெலாம் போனீங்களா அம்மாவும் அப்பாவும் வர்றாங்க, குழந்தைங்களையும் கூட்டிகிட்டு வந்து ஓட வைக்கிறாங்க, எல்லாம் அவேர்னஸும் அதுக்கும் ஜாஸ்தி ஆகுது. ஸோ எல்லா விதமான விளையாட்டு, ஏதாவது ஒரு விளையாட்டு கற்றுக்கணும் உங்கள் குழந்தை, எப்படி படிப்பு கணக்கு போடணும் சயின்ஸ் படிக்கணும் மாதிரி ஏதாவது ஒரு விளையாட்டை உங்க குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுங்க, அது பிற்காலத்துல ரொம்ப உபயோகமா இருக்கும்.
1: இன்னொன்று, என்னோட ஃப்ரெண்டு வந்து ஒன்று கேட்டாங்க, இந்த மாதிரி நாங்கள் பேச போகிறோம் அப்படின்னு சொல்லும்போது கேட்டாங்க, அதாவது என் குழந்தை வந்து நல்லா சாப்பிடணும் ஆனால் வெயிட் ஏறக்கூடாது, இதுக்கு ஏதாவது இருக்கா அப்படின்னு டாக்டர்கிட்ட கேள்வி அப்படி வந்து சொல்லியிருந்தாங்க.
0: இருக்குது, அதான் சொல்லிட்டேன்ல, முதல்ல பிளேட் சைஸ் பெருசாக இருக்கக்கூடாது, சின்னதாக இருக்கணும். அப்புறம் பிளேட்டோட பாதியில் காய்கறிகள் கீரை வகைகள், இன்னொரு குவார்டரில் வந்து பழவகைகள் போடுங்க, அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் இடம் இருக்கும், அதில் வந்து புரோட்டீன், அதாவது அவங்களுக்கு என்னெல்லாம் நான் சொன்னேன், டோஃபு, பன்னீர், அது வந்து பருப்பு, பயிர் வகைகள், அதெல்லாம் வெஜிடேரியனுக்கு, அப்படி இல்லைனா முட்டை, சிக்கன், மீன், அது அப்புறம் ரைஸ், ரைஸ் வந்து குவான்டிட்டி அளவு கம்மி, அல்லது சப்பாத்தி, எல்லாமே ஒன்று தான், எல்லாமே குவான்டிட்டி அளவு கம்மி. ஸோ இவ்வளோ சாப்பிடும்போது அவங்க வயிறு வந்து
1: ஃபுல்லாயிரும்.
0: இவ்வளோ சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அது, ஏன்னா காய்கறிகள்லாம் நிறைய சாப்பிடும்போது சட்டாயிட்டி சீக்கிரம் வந்துடும். ப்ரோட்டீன், அது ப்ரோட்டீன் எதுக்கு கொடுக்கணும்னா அது வந்து அவங்களோட க்ரோத்துக்கு அது ரொம்ப முக்கியம். ரெண்டாவது வந்து ப்ரோட்டீன் சீக்கிரம் பசிக்காது. இப்போ வந்து கார்போஹைட்ரேட், இந்த அரிசி மாவு சம்மந்தப்பட்டதுங்க நிறைய சாப்பிடும்போது சாப்பிட்ட உடனே சீக்கிரம் சரிச்சுட்டு உடனே பசிக்குதுங்க, சாப்பிட்டு முடிச்சோடனே பசிக்குது, எனக்கு வேற ஏதாவது பண்ண நூடுல்ஸை கிண்டுங்க, அதுதான் நம்ம சொல்கிறது. அதில் வந்து நீங்கள் ஃப்ரூட்ஸ் வந்து ஒரு ஸ்வீட்ஸ்க்கு ஆட் பண்ணுங்கள், ஒவ்வொரு நாளைக்கு வெரைட்டிஸ் கொடுங்க, கலர்ஃபுல்லாக பண்ணுங்கள். இதெல்லாம் அஃப்கோர்ஸ் கஷ்டம்தான், அம்மாவும் அப்பாவும் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க, பட் இதெல்லாம் வந்து நீங்கள் கொஞ்சம்
1: கொஞ்சம் மெனக்கெடணும், நம்ம குழந்தைகளுக்காக பண்ணலைன்னா நம்ம வேறு யாருக்கும் பண்ண போகிறோம் இல்லையா.
0: இப்போ இருக்கிற ஃபெசிலிட்டியும் அதிகமாக இருக்குது, ஒரு யூடியூப்பை தட்டி பார்த்தீங்கன்னா என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்ட்டு அது இதுக்குன்னே நிறைய இருக்குது. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா அப்புறம் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் நீங்களே அதெல்லாம் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க, யாரோட ஹெல்ப்பும் உங்களுக்கு தேவையில்லை. இதை மாதிரி பண்ணீங்கன்னா குழந்தை அதோட விளையாடுறதுக்கு நிறைய என்கரேஜ் பண்ணுங்க, டெய்லி ஒரு 1/2 ஹவர் படிக்கிறது மாதிரியே விளையாடுறது இம்பார்ட்டன்ட். அது வந்து அந்த பிடிங்கிறது வந்து சும்மா சயின்ஸ் சார் கிளாஸ் எடுக்கிறாரு, மேத்ஸ் சார் கிளாஸ் எடுக்கிறாரு, அப்படி கிடையாது. விளையாட்டு ரொம்ப முக்கியம், படிப்பு எப்படி படிப்பு முக்கியம் இல்லைன்னு நான் சொல்லுவேன், விளையாட்டு முக்கியம், அதே மாதிரி என்ன சாப்பிட்றோம் அதுவும் முக்கியம்.
1: இப்போ நம்ம குழந்தைங்களுக்கு ஏதாவது உடம்பு சரியில்லை அப்படின்னா நம்ம வந்து இப்போ சளி பிடிச்சிருக்கு, காய்ச்சல் இருக்கு, நம்ம வந்து மருத்துவர்கள் வந்து பார்க்குறோம். குழந்தை எடை அதிகமாக இருக்குது அப்படிங்கிறப்போ ஏன் நம்ம வந்து மருத்துவர்கிட்ட நம்ம போகிறதில்ல? ஒருவேளை அந்த குழந்தைகள் அதிகமாக எடை இருக்கும்போது எப்போ நம்ம வந்து மருத்துவரை அணுகணும், அதை பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமா?
0: அது அதான் நான் உங்கள்கிட்ட சொன்னேன், சடனாக ஒரு வெயிட், உங்களுக்கே தெரியும் உங்கள் குழந்தைய நீங்கள் வந்து நோட்டீஸ் பண்ணிகிட்டே இருப்பீங்க, ஹைட்டெல்லாம் பார்த்துக்கிட்டே. இப்போ ரெண்டு குழந்தைங்க இருக்குன்னா ரெண்டு ஹைட்டையும் வித்தியாசம், நீங்கள் ஹைட்டை வந்து பார்த்துட்டே இருப்பீங்க வளர்றது. உங்கள் குழந்தையோட வளர்ச்சி வந்து ஹைட்டை விட இந்த பக்கம் ரொம்ப வளர்றது, திடீர்னு ரொம்ப அவங்களே வெயிட், அதை வெயிட் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு பார்க்கும்போது உங்களுக்கே அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும். ரஃபாக எடுத்துக்கிட்டிங்கன்னா, இது ஒரு ரஃப் கால்குலேஷன் சொல்கிறேன், இப்போ ஒரு குழந்தைக்கு ஒரு நார்மலாக ஒரு 128 சென்டிமீட்டர் அவங்களோட உயரம் இருக்குது அப்படின்ட்டா, அதுலேருந்து ஒரு 100 மைனஸ் பண்ணிங்கன்னா 28 kg வரும். ஸோ இது வந்து ஒரு ரஃப் கால்குலேஷன், ஒரு ஐடியல் பாடி வெயிட்டுக்குரிய ரஃப் கால்குலேஷன், இது கரெக்டான கால்குலேஷன் இல்லை. ஒரு 28 kg
1: ஒரு முன்ன பின்ன கொஞ்சம் வரும்,
0: ஒரு 2 கிலோ முன்ன பின்னா இருக்கலாம். இதுக்கு மேலே போகுது, இதுக்கு மேலே தெரியுது அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு மருத்துவரை அணுகி அதுக்கு சரியான இதை வந்து எடுத்துக்கலாம். அல்லது நீங்களே உங்களுக்கே தெரியும், உங்கள் குழந்தைய நீங்கள் எப்படியும் வாட்ச் பண்ணிட்டே இருப்பீங்க, எப்படினாலும் அது தெரிய தான் போகுது. எல்லாருமே சொல்லுவாங்க, இன்னொன்று வந்து ட்ரெஸ்ஸு டைட் ஆகும்,
1: அதை வச்சு தெரிஞ்சுப்பாங்க,
0: சைஸ் வந்து கூடிகிட்டே போகும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா சட்டை பெரிய சட்டை பெரிய சட்டை பத்தவே மாட்டேங்குது அப்படின்னா சார் தெர் இஸ் சம் ப்ராப்ளம், ஏன் இவன் மற்ற குழந்தைங்களுக்கு சரியாக இருக்குது இவங்களுக்கு சரியாகல, அது இருப்போம். அப்புறம் நீங்கள் ஸ்கூலுக்கு போனீங்கன்னா பை கம்பேரிஷன் பார்க்கலாம், உங்கள் குழந்தை தான் பெரிய குழந்தையாக தெரியும், அது ஒரு காரணமாக இருக்கலாம். இல்லை சில குழந்தைகள் வந்து பிறக்கும் போதே அந்த மாதிரி இருப்பாங்க, கொஞ்சம் பிக் மேடாக இருப்பாங்க, அவங்க அப்பாவே அப்படி பிக் மேடாக இருப்பாங்க, அதெல்லாம் இருக்கும். அதே மாதிரி ஒரு அப்பா வந்து கொஞ்சம் வெயிட்டாக இருக்காங்க, அம்மா வெயிட்டாக இருக்காங்க, அவங்களுடைய உணவு பழக்கங்களும் அப்படி தான் இருக்கும், டெய்லி நிறைய சாப்பிடுவாங்களா இருக்கும், சாதம் நிறைய சாப்பிடுவாங்க, மட்டன் சிக்கன், டெய்லி ஃப்ரைட் ஐட்டம்ஸ் வெளியில் வாங்கி சாப்பிடுவாங்க, எல்லாத்துக்குமான அவைலபிலிட்டி அதிகமாக இருக்குது. ஸோ குடும்பமே அந்த என்விரான்மெண்ட்குள்ளே மாட்டிக்கும். குடும்பமே பார்த்தீங்கன்னா நான் நிறைய பார்த்துருக்கேன், அம்மா அப்பா குழந்தைங்க 3 பேருமே குண்டாக இருப்பாங்க,
1: ஒரே மாதிரி உணவு முறையை ஃபாலோ பண்ணுறதுனால அப்படி இருக்குது.
0: ஒரு ஒரு அம்மா சொன்னாங்க, நாங்கள் கொஞ்சம் குண்டு ஃபேமிலி தான்

0: சொன்னாங்க. சரி ஓகே, நீங்க குண்டு ஃபேமிலி தான், இருந்தாலும் கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க கண்ட்ரோல் பண்றதுக்கு அப்படின்னு நம்ம சொல்றோம்.
1: அதிகமா ஓவர் வெயிட்டா ஆயிட்டாங்க குழந்தைங்க அப்படின்னா அதற்கான ட்ரீட்மெண்ட் ஏதாவது இருக்குங்களா டாக்டர்?
0: அதுக்கெல்லாம் மாத்திரைகள் இருக்குது, மாத்திரைகள் இப்போ இருக்குது, அதுக்கு அப்ரூவ்டு இதெல்லாம் இருக்குது, இன்ஜெக்ஷன்ஸ் கூட இருக்குது. அதெல்லாம் நான் சொல்கிறது மார்பிட்லி ஒபீஸுங்கிற இதுக்கு இப்போ 99% சொன்னேன் பார்த்தீங்களா, அதுக்கு மேலே போகிற குழந்தைங்களுக்கு மாத்திரைகள் இன்ஜெக்ஷன்ஸ் எல்லாமே அவைலபிலிட்டி இருக்குது. ஆனால் அதெல்லாம் சரியான மருத்துவ முறைப்படி தான் நம்ம வந்து பண்ணணும் அது வரைக்கும் இதுக்கு. ஆனால் அப்படிப்பட்ட மாத்திரைகள்லாம் எடுத்துக்கிட்டாலும் கூட இது வந்து இந்த ஒன் டைம் ஃபிக்ஸ் இல்லை. இந்த க்ரீமை போட்டிங்கன்னா கலர் ஆயிருவீங்க, இதை போட்டிங்கன்னா முடி கருப்பாயிரும், அந்த மாதிரி இல்லை. மாத்திரை போட்டால் வெயிட் குறைஞ்சிடும். அந்த மாத்திரைகள்லாம் எடுத்துக்கிட்டாலுமே எக்ஸசைஸு அப்புறம் அந்த உணவு பழக்க வழக்கங்களையும் மாற்றங்களை கொண்டு வந்தால் தான் அந்த இடைக்குறைப்பை வந்து மெயின்டைன் பண்ண முடியும். இப்போ உள்ள
1: நிறைவாக நீங்கள் ஒரு பேரண்ட்ஸ்க்கு ஒரு அட்வைஸ் அட்வைஸ் கொடுக்கணும் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க டாக்டர்?
0: பேரண்ட்ஸ்க்கு நான் அட்வைஸ் கொடுக்கறது என்னென்னா, தாய்ப்பால் கொடுங்க, 6 மாதம் வரை கண்டிப்பாக தாய்ப்பால் கொடுங்க, 2 வயது வரை தாய்ப்பாலை தொடர்ந்து கொடுங்கள். இணை உணவு உங்கள் வீட்டிலேயே தயாரித்த இணை உணவுகளை கொடுங்க. வீட்டில் சமைங்க, வெளியில் வாங்காதீங்க, குழந்தைங்கள வெளியில் விளையாட விடுங்க. இவ்வளோதான் நான் கொடுக்குற அட்வைஸ்.
1: நன்றி டாக்டர், நன்றி. அதாவது நிறைய தகவல் அந்த குழந்தைகளுக்கு என்ன மாதிரியான உணவு முறை நம்ம கொடுக்கணும், அவங்களோட உடல் பருமனால் என்னென்ன பிரச்சனைகள் அது எப்படி தடுக்கலாங்கிறது ரொம்ப அழகாக தெளிவாக எங்களுக்காக சொன்னீங்க. நன்றி டாக்டர்.
0: நன்றி.
1: நேர்களே, இதுவரை ஆலோசனை நேரம் நிகழ்ச்சியில் குழந்தைகளிடம் காணப்படும் உடல் பருமன் பிரச்சனைகளுக்கான காரணங்கள், அதனால் ஏற்படும் பாதிப்புகள், அதற்கான தீர்வுகள் பற்றிய நேர்முகம் கேட்டீர்கள். நேர்முகத்தில் பங்கேற்றவர் மருத்துவர் நந்தினி போஸ் அவர்கள்.

வணக்கம். செய்திச் சுருக்கம். வாசிப்பவர் லக்ஷ்மி ராகவன். வெளிநாட்டு நன்கொடை ஒழுங்குமுறை சட்டத்திருத்த மசோதாவை நாடாளுமன்ற கூட்டுக்குழுவின் ஆய்வுக்கு மக்களவை பரிந்துரை செய்துள்ளது. யானை பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளவர்களின் பணி பாராட்டுதலுக்கு உரியது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். மாணவர் பிரச்சினை உள்ளிட்ட எந்த ஒரு விவகாரம் குறித்து விவாதிக்கவும் பதிலளிக்கவும் மத்திய அரசு தயாராக இருப்பதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். ரயில் பயணத்திற்கான முன்பதிவு 80% இணையதளம் வாயிலாக மேற்கொள்ளப்படுவதாக ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். உலகை நேர்மறையாக மாற்றும் வல்லமை இளையோரிடம் மட்டுமே இருப்பதாக முதலமைச்சர் திரு விஜய் தெரிவித்துள்ளார். கோவையில் போதைப் பொருள் விற்பனை குறித்து தகவல் கொடுத்த கல்லூரி மாணவர் கொலை செய்யப்பட்ட சம்பவத்திற்கு தவேக அரசு முழு பொறுப்பேற்க வேண்டும் என்று திமுக வலியுறுத்தியுள்ளது. தொகுதி மறுவரையறை தொடர்பான தீர்மானத்தை அரசியல் காரணங்களுக்காக தவேக அரசு சட்டப்பேரவையில் கொண்டு வந்துள்ளதாக அஇஅதிமுக குறை கூறியுள்ளது. மாணவர்கள் பிரச்சினையை வைத்து காங்கிரஸ் அரசியல் செய்வதாக பிஜேபி குற்றம் சாட்டியுள்ளது. சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பின்போது சாதிகள் பட்டியலிலிருந்து சாதியை தேர்ந்தெடுத்து நிரப்பும் முறையை மத்திய அரசு கடைபிடிக்க வேண்டும் என்று பாமக வலியுறுத்தியுள்ளது. டாஷ்கண்டில் நடைபெற்று வரும் ஆசிய இளையோர் பளுதூக்கும் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் அபினவ் ககோய் 2 வெள்ளிப்பதக்கங்களை வென்றார். நைஜீரியாவின் லாகோஸில் நடைபெற்று வரும் காமன்வெல்த் வாள்வீச்சு சாம்பியன் போட்டியில் இந்தியா 3 தங்கம் 1 வெள்ளி 1 வெண்கலப் பதக்கம் வென்றது. டென்மார்க்கின் ஒடென்சில் நடைபெற்ற சர்வதேச பாரா சைக்கிள் சாம்பியன் போட்டியில் இந்தியா 2 தங்கம் உட்பட 12 பதக்கங்களை கைப்பற்றியது. கொல்கத்தாவில் நடைபெற்று வரும் சர்வதேச ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் சூரத்குமார் சந்த் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். மலேசியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்வி பத்ரி, ருஜுலா ராமு, தஸ்னிம் மிர், ஆதித்யா திரிபாதி, ரித்விக் சஞ்சீவி, சதீஷ்குமார் ஆகியோர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். மிசோரியில் நடைபெற்று வரும் சிங்க்ஃபீல்ட் கோப்பைக்கான செஸ் போட்டியின் 2வது சுற்று முடிவில் இந்தியாவின் பிரக்யானந்தா முதலிடத்தில் உள்ளார். இந்தியா மலேசியா

இடையே 21 வயதுக்குட்பட்டோருக்கான 4வது ஹாக்கி போட்டி இன்று பெங்களூருவில் நடைபெறுகிறது. டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிகளுக்கான தரவரிசை பட்டியலின் பந்து வீச்சு பிரிவில் இந்தியாவின் பும்ராவும் ஆல்ரவுண்டர் பிரிவில் ரவீந்திர ஜடேஜாவும் முதல் இடத்தில் நீடிக்கின்றனர். செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: அன்புறவர்களுக்கு பண்பான வணக்கங்கள். இது ஆகாஷ்வாணி நெல்லை பண்பலை 102.6, உங்கள் அன்பின் அலைவரிசை. நேர்கள் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி இன்றைய நாளை இனிதாக்கி தந்த இறைவனுக்கு நன்றி கூறும் நேரம் இது. பக்தி மாலை நிகழ்ச்சி.

0: இணைந்திருக்கிறோம் நெல்லைப்பண்பலை 102.6 பக்தி மாலை நிகழ்ச்சியோடு. இறைவன் மீது நம்பிக்கை வைத்தால் சோதனைகளிலும் மனம் உறுதியை பெறும்.
1: Thank you.

இணைந்திருக்கிறோம் பக்தி மாலை நிகழ்ச்சியோடு நிலை பண்பலை 102.6. அன்பும் கருணையும் நிறைந்த உள்ளமே இறைவன் வாழும் ஆலயம்.

இணைந்திருக்கிறோம் நிலைப்பண்பலை 102.6 பக்தி மாலை நிகழ்ச்சியோட. பொறுமையுடன் முயற்சி செய்பவர்களுக்கு இறைவன் கண்டிப்பாக நல்வழி காட்டுவான்.

இணைந்திருக்கிறோம், ரசித்துக் கொண்டிருக்கிறோம் பக்தி மாலை நிகழ்ச்சியோடு. நிலைப்பண்பலை 102.6 பணிவும் நல்ல எண்ணங்களும் இறைவனை அடையும் எளிய பாதைகள்.

இணைந்திருக்கிறோம் நிலைப்பண்பலை 102.6 பக்தி மாலை நிகழ்ச்சியோடு. நன்றியுள்ள மனம் எப்போதும் மகிழ்ச்சியை தரும்.

தீபங்களின் மகரந்தமா மதின புழுதியில் நான் புரள வேண்டும் உருள வேண்டும் போலிருக்குதே புரள.

இதுவரை இணைந்திருந்தோம் இறை சிந்தனையோடு இன்னிசை பாடல்களும் உலா வந்த பக்தி மாலை நிகழ்ச்சியோடு. நேரம் 6:30.

இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணி நிலைப்பண்பலை 102.6 நேர்களை நீ கேட்கவிருப்பது சேவை செய்திகள். அதற்கு முன்பாய் கேட்கலாம் ஒரு இனிய பாடல் பொற்காலம் திரைப்படத்திலிருந்து.

பாடல் கேட்டு முடிச்சிங்க. பொற்காலம் திரைப்படத்திலேருந்து கிருஷ்ணராஜாவோட குரலில் இணைஞ்சிருக்கீங்க. இது நிலைப்பண்பலை 102.6 கேட்டுக்கிட்டிருக்கீங்க. சேவை செய்திகளில் முதல் தகவல் என்ன அப்படின்னா, மாண்புமிகு முதலமைச்சர் கோப்பைக்கான மாவட்ட மற்றும் மண்டல அளவிலான விளையாட்டுப் போட்டிகளில் பங்கேற்க இணையதளம் வாயிலாக முன்பதிவு செய்து கொள்ளலாம் அப்படிங்கிற தகவல் தான் திருநெல்வேலி மாவட்டத்திற்கானது. 2026-27 ஆண்டிற்கான

மாவட்ட மற்றும் மண்டல அளவிலான தமிழ்நாடு முதலமைச்சர் கோப்பைக்கான விளையாட்டுப் போட்டிகள் பள்ளி, கல்லூரி, பொது மாற்றுத்திறனாளிகள், பொது மாற்றுத்திறனாளிகள் மற்றும் அரசு ஊழியர்கள் என 5 பிரிவுகளாக 38 வகையான 196 விளையாட்டுகளுடன் திருநெல்வேலி மாவட்டத்தில் 4/9/2026 முதல் 30/9/2026 வரை பல்வேறு விளையாட்டுகளுக்கான தடகளம், இறகுப்பந்து, கூடைப்பந்து, கிரிக்கெட், கால்பந்து, வளைக்கோல் பந்து, கபாடி, சிலம்பம், நீச்சல், மேசைப்பந்து, கையூந்து பந்து, கைப்பந்து, கேரம், சதுரங்கம், கோகோ, ஸ்பீட் ஸ்கேட்டிங், யோகாசனம் மற்றும் பூப்பந்து போன்ற விளையாட்டுகள் மாவட்ட அளவிலும், கடற்கரை வாலிபால், டென்னிஸ், பழுதூக்குதல், வாள் விளையாட்டு, ஜூடோ, குத்துச்சண்டை, சாலை சைக்கிளிங், மல்லர்கம்பம், உஷு, வில்வித்தை, ஜிம்னாஸ்டிக், ஹயாக்கிங் அண்ட் க்னோயிங், துப்பாக்கி சுடுதல், ஸ்குவாஷ் போன்ற விளையாட்டுப் போட்டிகள் மண்டல அளவிலும், சக்கர நாற்காலி, டேபிள் டென்னிஸ், சிறப்பு கையூந்து பந்து, எரிப்பந்து போன்ற விளையாட்டுகளும் மாற்றுத்திறனாளிகளுக்கான நீச்சல் போட்டிகளும் நேரடியாக மாநில அளவிலும், பொது பிரிவினருக்கு நேரடியாக மாநில போட்டிகள் இணையவழி மூலமாக இ ஸ்போர்ட்ஸ் 6 கேம்ஸ் போன்ற விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற இருக்கு. இந்த போட்டிகளில் பள்ளி, கல்லூரி, பொதுமக்கள், மாற்றுத்திறனாளிகள் மற்றும் அரசு ஊழியர்கள் கலந்து கொள்வதற்கான விபரத்தினை sdat.tn.gov.in cmtrophy.sdat.in இது மூலமாகவும் இந்த இணையதளம் வாயிலாகவும் நீங்கள் விண்ணப்பிக்கலாம். அதற்கான முன்பதிவு தேதி அப்படிங்கிறது 31/8/2026 வரைக்கும் முன்பதிவு செய்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முக்கியமான விஷயம், முன்பதிவு செய்து கொண்டவர்கள் மட்டும்தான் போட்டிகளில் பங்கு பெற முடியும். ஒவ்வொரு பிரிவினருக்கான விரிவான விளக்கங்கள் இணையதளத்தில் இருக்குது. போட்டிகளில் கலந்து கொள்ள பதிவு செய்வதற்கு முன்னாடி விளக்கங்களை தெளிவாக தெரிந்து கொண்டு பதிவு செய்யுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். இணையதள முகவரியை மீண்டும் ஒரு முறை சொல்லிடுறேன், sdat.tn.gov.in அல்லது cmtrophy.sdat.in இந்த இரண்டு இணையதளங்கள் வாயிலாக நீங்கள் தகவல்களை தெரிஞ்சுக்கலாம். இந்த மாவட்ட அளவிலான முதலமைச்சர் கோப்பைக்கான தனிநபர் மற்றும் குழு விளையாட்டுப் போட்டிகளில் முதல் 3 நிலையில் வெற்றி பெறுறவங்களுக்கு பரிசு தொகை 3000, 2000 மற்றும் 1000 ஊக்கத்தொகையுடன் பாராட்டு சான்றிதழ்கள் வழங்கப்படும். அதே போல் மாநில அளவில் வெற்றி பெறுறவங்களுக்கு தனிநபர் விளையாட்டுப் போட்டியில் முதலிடம் பெறுறவங்களுக்கு பரிசு தொகையாக 1,00,000, 2ம் இடம் பெறுறவங்களுக்கு பரிசு தொகையாக ரூபாய் 75,000, 3ம் இடம் பெறுறவங்களுக்கு ரூபாய் 50,000 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் குழு விளையாட்டுப் போட்டிகளில் முதல் 3 நிலைகளில் வெற்றி பெற்றவங்களுக்கு தலா ஒருவருக்கு ரூபாய் 75,000, அதாவது முதல் பரிசு பெறுறவங்களுக்கு தலா ரூபாய் 75,000, 2ம் இடம் பெறுறவங்களுக்கு 50,000 மற்றும் 3ம் இடம் பெறுறவங்களுக்கு 25,000 இந்த ஊக்கத்தொகையோட பாராட்டு சான்றிதழ்களும் வழங்கப்படும் அப்படின்னு மாவட்ட ஆட்சித்தலைவர் தகவல் தந்திருக்காங்க. இந்த போட்டி நடைபெறக்கூடிய கால அளவு அப்படிங்கிறது 4/9/2026 முதல் 30/9/2026 வரை. 31/8/2026 வரைக்கும் நீங்க முன்பதிவு செஞ்சுக்கலாம். இந்த தகவலோட காதல் கோட்டை திரைப்படத்திலிருந்து பாடல் வருது கிருஷ்ணராஜ் குரல்ல.

நேரம் 6:46 இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணி நிலை பண்பலை 102.6 சேவை செய்திகள் தான் கேட்டுட்டு இருக்கீங்க நேர்களே. அடுத்த தகவல் தூத்துக்குடி மாவட்டத்திற்கானது. அதாவது 14/8/2026 வரக்கூடிய வெள்ளிக்கிழமை அன்னைக்கு தூத்துக்குடியில் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் இருக்கு. இந்த தகவலை மாவட்ட ஆட்சியர் நமக்கு தந்திருக்காங்க. ஆகஸ்ட் மாதத்திற்கான சிறிய அளவிலான தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் வரக்கூடிய 14/8/2026 வெள்ளிக்கிழமை அன்றைக்கு காலையில் 10 மணிக்கு மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில் நெறி வழிகாட்டு மையம் கோரம்பள்ளத்தில் இருக்கக்கூடிய இந்த தொழில் நெறி வழிகாட்டு மையத்தில் வச்சு நடைபெற இருக்கு. இந்த முகாமில் நிறைய தனியார் நிறுவனங்கள் பங்கு பெறுறாங்க. இதற்கான தகுதி என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்னா 10ஆம் வகுப்பு +2 பட்டப்படிப்பு BE டிப்ளமோ ITI டிரைவர் மற்றும் கணினி பயிற்சி கல்வி தகுதியுடைய பதிவுதாரர்கள் கலந்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த முகாமில் பங்கேற்கிற விரும்புகிறவங்க தங்களுடைய பயோடேட்டா மற்றும் கல்வி சான்றிதழோடு தூத்துக்குடி மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில் நெறி வழிகாட்டு மையத்தில் நடைபெறக்கூடிய இந்த முகாமில் கலந்து கொண்டு பயன்பெறலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.

இந்த நிறுவன இந்த வேலைவாய்ப்பு முகாமில் கலந்து கொள்ள விரும்ப இருக்கக்கூடிய வேலை அளிப்பவர்கள், அதாவது எம்ப்ளாயர்ஸ் மற்றும் வேலை நாடுநர்கள் ரெண்டு பேருமே www.tnprivatejobs.tn.gov.in இந்த இணையதளத்தில் தங்களது விவரங்களை பதிவு செய்யணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வேலைவாய்ப்பு முகாம் தொடர்பான பல தகவல்களை பெறுறதுக்கு தூத்துக்குடி எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ் அப்படிங்கிற டெலகிராம் சேனலில் இணைந்து நீங்கள் இன்னும் கூடுதல் தகவல் தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. இந்த தகவலோட பாடல் வருது, உன்னருகே நான் இருந்தால் திரைப்படத்தில் இருந்தேன்.

நேரம் 6:55. நேர்களினை கேட்கலாம். இன்று மாலையும் நாளையும் நமது நிலைப்பண்பலை 102.6 இடம்பெற இருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பினை. ஏழு மணிக்கு அறிவியல் தகவல்கள், 8:05 குக்கு நீர்ப்பு பாடல்கள், 9 இடைவிடாத இசைமழை, 9:30 இலக்கிய சாரல், இலக்கிய வரிகளுக்கிடையே வாழ்க்கை இன்றைய இலக்கிய சாரல் நிகழ்ச்சி தர காத்திருக்கிறது. 10 சுகமான ரகங்கள் தொலைபேசி வழி நேரல் நிகழ்ச்சி. இனி நாளை இடம்பெறும் நிகழ்ச்சிகள் பற்றி அறிவிப்பினை கேட்கலாம். நாளை காலை 6:02 நிகழ்ச்சியும் நேரமும், 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க உரை வழங்குகிறார் முனைவர் ஜி ஆறுமுக பெருமாள் அவர்கள். 6:15 வணக்கப்புக்கள் பக்தி பாடல்கள், 6:45 உழவர்களுக்கான தகவல்கள், 6:55 சூழல் காப்பது சுகம் சூழல் துளி வழங்குவோர் பாவூர் சித்திரம் அரியப்புபுரம் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி மாணவர்கள், சூழல் ஒளி வழங்குவோர் பிஆர் பீட்டர் சந்திரசேகரன் அவர்கள். 7 வணக்கம் பரணியில் தொழில் தொடங்குவோம் நேரலை நிகழ்ச்சி வழங்குவோர் தொழில் ஆலோசகர் மற்றும் எழுத்தாளர் எம் ஞானசேகர் அவர்கள். 7:15 தமிழை அமுதை உரை வழங்குவோர் திருவருள் லத்தீப் அவர்கள். 7:30 ஆங்கிலம் அறிவோம் வழங்குவோர் துத்துக்குடி சி பத்மாவதி அவர்கள். 8:02 வழக்கென்று வந்தார் நேரலை நிகழ்ச்சி பங்கேற்பவர் திருநெல்வேலி மாவட்ட சிறப்பு அரசு வழக்கறிஞர் ஐ முருகேசன் அவர்கள். 8:15 வேதமும் நாதமும் உரை வழங்குவோர் சுந்தரபாண்டியவரும் சி சக்திவேல் அவர்கள். 8:30 இன்றைய குறுஞ்செய்தி. 8:50 தென்கஜிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். 9:02 ஆனந்த பூங்காற்று சுதந்திரம் என்ற பெயரில் தனிமையை தேடுகிறதா இன்றைய தலைமுறை. 10:02 சட்டம் மற்றும் நீதி அமைச்சகம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி. 10:17 மனம் விரும்பதை, 11:02 மணித்திருநாடு ஜிடி அருங்காட்சியகம் கோயம்புத்தூர். 12:02 நிகழ்ச்சி குறிப்புகள். 12:10 சிநேகிதி ஆரோக்கிய வாழ்க்கை முறையால் உங்கள் வாழ்வில் ஏற்பட்ட நல்ல மாற்றங்கள். 1 நலம் தானா முதுகு தண்டுவிட பிரச்சனைகள் குறித்த ஆலோசனைகள் வழங்குவோர் முதுகு தண்டுவிட மருத்துவ நிபுணர் சேகர் அவர்கள். 1:05 நலம் தானா எலும்பு மற்றும் மூட்டு ஆரோக்கியத்திற்கு தேவையான சிறந்த உணவுகள் குறித்த தகவல்கள். 2 அன்பின் வரிகள், 3:02 திரையருவி, 3:30 தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி. மாலை 4 புதுகை தும்பி, 5:02 படமும் பாடலும். 1971 வெளிவந்த திரைப்படங்களில் இருந்து பாடல்களை கேட்கலாம். 6:02 பக்தி மாலை, 6:30 சேவை செய்திகள், 6:55 நிகழ்ச்சி குறிப்புகள், 7 அறிவியல் தகவல்கள், 7:30 ஆசை அஞ்சல், 8:05 குக்கு, 9 இடைவிடாத இசை மழை, 9:30 இலக்கிய சாரல். நாளைய இலக்கிய சாரல் நிகழ்ச்சி தர காத்திருக்கிறது நாளடியார் கூறும் செல்வத்தின் நிலையாமை மற்றும் கல்வியின் சிறப்பு. 10 சுகமான ராகங்கள் தொலைபேசி வழி நேயர் விருப்ப பாடல் நிகழ்ச்சி. நேர்கள் இதுவரைக்கும் கேட்டது நமது நிலைப்பண்பலை 102.6 இன்று மாலையும் நாளையும் இடம்பெற இருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பினை.

0: 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேச உறவுகளுக்கு பாச வணக்கங்கள். இது ஆகாஷ்வாணி நிலை பண்பலை 102.6. கேட்க இருக்கிறீங்க அறிவியல் தகவல்களோட அட்டகாசமான பாடல்களும். முதல் பாடல் வர காத்திருக்கு மதராசப்பட்டினம் திரைப்படத்திலிருந்து. ஜிவி பிரகாஷோட இசையில உதித் நாராயணன், விஎம்சி ஹனீஃபா, எமி பாடிய பாடல். இதோ காற்றலைகளில் பாடலை கேளுங்க, தொடர்ந்து நினைச்சிருங்க.

கேட்டுக்கிட்டு இருக்கீங்க நிலைப்பண்பலை 102.6. இது அறிவியல் தகவல்கள் நிகழ்ச்சி. முதல் அறிவியல் தகவல் என்ன அப்படின்னா, நம்ம உடம்போட அற்புதமான நினைவாற்றல் பத்தின தகவல் தான். நாம் நோயிலிருந்து பாதுகாப்பாக இருக்க உதவக்கூடியது நம்ம உடலோட நோய் எதிர்ப்பு அமைப்பு தான். அதுதான் வந்து ஒரு காவலரை போல் செயல்படும். ஆனால் அதோட சிறப்பு என்ன அப்படின்னா, எதிரிகளை அடையாளம் கண்டு நினைவில் வைத்து கொள்ளக்கூடிய திறன் அப்படிங்கிறது இந்த நோய் எதிர்ப்பு அமைப்புக்கு இருக்குது. உதாரணமாக ஒரு வைரஸ் அல்லது பாக்டீரியா நம்ம உடம்புக்குள்ளே நுழையுது முதன்முறையாக அப்படின்னா, அதை எதிர்த்து போராடக்கூடிய

செல்கள் உடம்பில் உருவாகும். அதோட அந்த கிருமியோட தன்மையை நினைவில் வைத்துக்கொண்டு அந்த சில செல்களும் அதோடு சேர்த்து உருவாகும். அந்த கிருமி இனிமேல் உடம்புக்குள்ளே வரும்போது அந்த புதிதாக உருவான அந்த செல்கள் இந்த கிருமியினுடைய தன்மையை நினைவில் வைத்துக்கொண்டு அதுக்கு எதிராக செயல்படும். இதன் காரணமாக அதே கிருமி மீண்டும் உடம்பை தாக்கும்போது நம்ம உடம்பு விரைவாக அடையாளம் கண்டு அந்த உடனடியாக பாதுகாப்பு நடவடிக்கைகளை தொடங்குது. இந்த இயற்கையான திறன் அடிப்படையாக கொண்டு தான் தடுப்பூசிகள் உருவாக்கப்பட்டிருக்கு. அவை நம்ம உடம்புக்கு முன்கூட்டியே பாதுகாப்பு பயிற்சியை அளிக்குது. அதே மாதிரியான கிருமி வந்தால் இந்த நினைவாற்றல் கொண்ட இந்த செல்களுடைய அமைப்பு, நோய் எதிர்ப்பு அமைப்பு எவ்வாறு செயல்படுது அப்படிங்கிறத இந்த தடுப்பூசிகள் இதை அடிப்படையாக கொண்டு தான் செயல்படுது. நம்ம உடம்பு அப்படிங்கிறது வெறும் உறுப்புகளினுடைய தொகுப்பு இல்லை, தன்னைத்தானே காத்துக்கொள்ளக்கூடிய அற்புதமான இயற்கையின் அறிவியல் படைப்பு அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ பாடல் வருது உதயம் என்எச் போர் திரைப்படத்திலிருந்து.

இணைந்திருக்கிறோம். இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 MHz ஒலிபரப்பு. அறிவியல் தகவல்கள் நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கிறீங்க. அடுத்த தகவல் என்ன அப்படின்னா, காற்றிலிருந்து குடிநீரை உருவாக்கக்கூடிய ஒரு புது தொழில்நுட்பம் அப்படிங்கிறது உருவாயிருக்குன்னு சொல்கிறாங்க. உலகினுடைய பல பகுதிகளில் தண்ணீர் பற்றாக்குறை அப்படிங்கிறது அதிகரித்து வரக்கூடிய இந்த சூழ்நிலையில் காற்று இருக்கக்கூடிய ஈரப்பத்திலிருந்து குடிநீர் உருவாக்கக்கூடிய ஒரு புதிய தொழில்நுட்பங்கள் உருவாகி வருது. நாம் சுவாசிக்கக்கூடிய காற்றில் மிகச்சிறிய அளவில் நீராவி இருக்கிறதுனால இந்த சிறப்பு கருவிகள் மூலமாக இந்த நீராவியை குளிர்வித்து நீர்த்துளிகளாக மாற்றி தண்ணீராக சேகரிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த தொழில்நுட்பம் குறிப்பாக மழை குறைவாக இருக்கக்கூடிய பகுதிகளிலையும் குடிநீர் வசதி எளிதில் கிடைக்காத இடங்கள்லையும் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சூரிய சக்தி போன்ற புதுப்பிக்கத்தக்க பயன்படுத்தி இந்த இயங்கக்கூடிய கருவிகள் மூலமாக இந்த காற்றிலிருந்து நீராவியாக பிரித்து நீர்த்துளிகளாக மாற்றக்கூடிய இந்த தொழில்நுட்பம் அப்படிங்கிறது எதிர்காலத்தில் குடிநீர் தேவையை பூர்த்தி செய்கிறதுக்கான ஒரு புதிய வழியாக கூட அமையலாம் அப்படிங்கிறது விஞ்ஞானிகளுடைய கூற்றாக இருக்குது. பாடல் வருது அங்காடித்தரு திரைப்படத்திலிருந்து. பாடலை கேளுங்க, தொடர்ந்து இணைந்திருங்கள்.

இணைந்திருக்கிறோம். இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பில் கேட்டுட்ருக்கீங்க. அறிவியல் தகவல்கள். அடுத்த அறிவியல் தகவல் என்ன அப்படின்னா, நிலவினுடைய தூசி தரக்கூடிய புதிய சவால்களை பற்றின தகவல் தான். நிலவோட மேற்பரப்பில் காணப்படக்கூடிய தூசி அப்படிங்கிறது பூமியில் இருக்கக்கூடிய சாதாரணமான தூசி போலது அல் தூசி போன்றது அல்ல அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா, அது ரொம்ப நுண்ணியதாக இருக்கும். அதே போல் அந்த

நுண்ணிய துகள்களை ஆராய்ஞ்சு பார்க்கும்போது ரொம்ப கூர்மையாகவும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. விண்வெளி வீரர்கள் நிலாவில் நடந்தபோது இந்த தூசி அவருடைய உடைகளில் மற்றும் கருவிகளில் எளிதாக ஒட்டிக்கிச்சா. இந்த தூசி சுவாசத்துக்குள்ளே போச்சு அப்படின்னா உடல்நல பாதிப்புகளை ஏற்படுத்துமா அப்படிங்கிறத குறித்து ஆய்வு தொடர்ந்து விஞ்ஞானிகள் செய்துட்டு தான் இருக்காங்க. இதனால் எதிர்காலத்தில் நிலவில் மக்கள் நீண்ட காலம் தங்கி ஆய்வு மேற்கொள்ளும் போது நிலவுடைய தூசியை கட்டுப்படுத்துறதும் அதிலிருந்து பாதுகாப்பு பெறுவதும் முக்கியமான சவாலாக இருக்கும் அப்படிங்கிறதும் சொல்கிறாங்க. இந்த ஆய்வு மூலமாக விண்வெளியில் மனிதர்கள் பாதுகாப்பாக வாழ்வதற்கான ஒரு புதிய தொழில்நுட்பங்களை உருவாக்குறதுக்கான பெரிய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நமக்கு அருகில் இருக்கக்கூடிய நிலவில் கூட இன்னும் பல அறிவியல் ரகசியங்கள் மறைஞ்சு தான் இருக்குது. இத்தனை ஆய்வுகளுக்கு அப்புறமும் இன்னும் நிறைய ஆய்வுகள் தொடர்ச்சியாக இந்த தூசி குறித்து நடைபெறும் அப்படின்னு விஞ்ஞானிகள் தெரிவிச்சிருக்காங்க. இந்த தகவலோட இப்போ சூப்பரான பாடல் வருது, தெய்வ திருமகள் திரைப்படத்திலிருந்து.

நேரம் 7:30 இணைந்திருக்கிறோம். இது ஆகாஷ்வாணி நிலை பண்பலை 102.6. அறிவியல் தகவல் தான் கேட்டுட்ருக்கீங்க. அடுத்த அறிவியல் தகவல் என்ன அப்படின்னா, மின்சாரத்தை உருவாக்கக்கூடிய உயிரினங்கள் குறித்த தகவல் தான். இயற்கையில் சில உயிரினங்கள் தங்களோட உடம்புலேருந்தே மின்சாரத்தை உருவாக்கக்கூடிய திறன் இருக்குது அப்படிங்கிறது ஆச்சரியமான அறிவியல். உண்மையாக இருந்தால் கூட அது உண்மைதான். கடலில் வாழக்கூடிய சில மீன்கள், குறிப்பாக மின்சார விலாங்கு மீன்கள், இந்த மீன்கள் அப்படிங்கிறது தங்களோட உடம்பில் இருக்கக்கூடிய சிறப்பு செல்களுடைய உதவியால் மின்சாரத்தை உருவாக்குது. அதே நேரத்தில் இந்த மின்சாரத்தை இரையை கண்டுபிடிக்கிறதுக்கும் எதிரிகளிடமிருந்து தன்னை பாதுகாத்து கொள்ளவும் இந்த மீன்கள் பயன்படுத்துது. இந்த உயிரினங்கள் உடலில் இருக்கக்கூடிய செல்கள் சின்ன பேட்டரி போல் செயல்பட்டு கரண்ட்டை உருவாக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை ஆராயக்கூடிய விஞ்ஞானிகள் உயிரியல் மின்சாரம் குறித்த புதிய புரிதல்களை அவங்க பெற்றதாக சொல்கிறாங்க. இயற்கை அமைப்புகளை பின்பற்றி எதிர்காலத்தில் புதிய வகை மருத்துவ கருவிகள் மற்றும் உயிரியல் தொழில்நுட்பங்களை உருவாக்குறதுக்கான முயற்சியும் இந்த ஆய்வில் நடைபெற்று வருது அப்படின்னு சொல்கிறாங்க. இயற்கையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு உயிரினமுமே அறிவியலுக்கு இன்னும் பல புதிய ரகசியங்களை கற்றுத்தருது அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறதே இல்லை. இப்போ இந்த தகவலோட சூப்பரான பாடல் வருது, சேவல் திரைப்படத்திலிருந்து.

நேரம் 7:38 இணைந்திருக்கிறோம். இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 ஒலிபரப்பில் கேட்டுட்ருக்கீங்க. அறிவியல் தகவல்கள். அடுத்த தகவல் அப்படிங்கிறது கடலுக்குள்ளே மறைந்திருக்கக்கூடிய ஒலி உலகம் பற்றின தகவல் தான். கடல் அப்படிங்கிறது வெறும் நீர்ப்பரப்பு மட்டும் கிடையாது, அங்கே பல்வேறு உயிரினங்கள் தங்களுடைய ஒலிகளின் மூலமாக பல தகவல்களை பரிமாறிட்டுருக்கு அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம். திமிங்கலங்கள், டால்பின்கள் போன்ற கடல்வாழ் உயிரினங்கள் தங்களுக்குள்ளே ஒரு தொடர்பு கொள்கிறதுக்கும் வழி கண்டறிகிறதுக்கும் இரையை தேடுறதுக்கும் ஒலிகளை பயன்படுத்துது. சில ஒலிகள் அப்படிங்கிறது கடலுக்குள் நீண்ட தூரம் வரைக்கும்

பயணிக்கக்கூடிய திறன் இருந்ததா சொல்கிறாங்க. ஆனால் கப்பலோட சத்தம், கடலுக்கடியில் நடைபெறக்கூடிய மனித செயல்பாடுடைய ஒலி, இது எல்லாமே இந்த உயிரினங்களுடைய இயற்கையான தொடர்பு முறையை பாதிக்கக்கூடும் அப்படின்னு விஞ்ஞானிகள் ஆய்வு செஞ்சு சொல்கிறாங்க. இந்த கடலினுடைய இந்த ஒலி உலகத்தை புரிந்து கொள்வதன் மூலமாக கடல்வாழ் உயிரினங்களை பாதுகாக்கிறதுக்கும் கடல் சூழலை மேம்படுத்துறதுக்கும் புதிய வழியும் கிடைச்சிட்டு வர்றதா விஞ்ஞானிகள் சொல்கிறாங்க. கண்ணுக்கு தெரியாத இந்த ஒலி உலகம் அப்படிங்கிறது இயற்கையினுடைய இன்னொரு அற்புதமான தகவல் தொடர்பு அமைப்பு அப்படின்னு தான் சொல்லணும். இந்த பாடலோட இந்த தகவலோட சூப்பரான பாடல் வருது. பாடலை கேளுங்க, தொடர்ந்து இணைந்திருங்கள். பாடல் வருது காலை திரைப்படத்திலிருந்து.

நேரம் 7:44 இணைந்திருக்கிறோம், ரசித்துக் கொண்டிருக்கிறோம். இது அறிவியல் தகவல்கள் நிகழ்ச்சி, நிலை பண்பலை 102.6. அடுத்த தகவல் அப்படிங்கிறது மனித உடலுக்குள் இயங்கக்கூடிய சிறிய ரோபோக்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்க அந்த தகவல் தான். மருத்துவத்துறையில் மனித உடம்புக்குள்ளே சென்று சிகிச்சை அளிக்கக்கூடிய மிகச்சிறிய ரோபோக்களை உருவாக்கக்கூடிய முயற்சிகள் நடைபெற்று வருது. நானோ அளவில், அதாவது மிகச்சிறிய அளவில் உருவாக்கக்கூடிய இந்த சிறிய கருவிகள் உடலுக்குள்ளே இருக்கக்கூடிய குறிப்பிட்ட பகுதிகளை போய் மருந்துகளை நேரடியாக கொண்டு சேர்க்க உதவும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுதான் இந்த ரோபோக்களுடைய தயாரிப்பு அப்படிங்கிறது. உதாரணமாக புற்றுநோய் போன்ற நோய்களுக்கு சிகிச்சை அளிக்கும்போது பாதிக்கப்பட்ட செல்களை மட்டும் குறி வச்சு மருந்துகளை வழங்கக்கூடிய தொழில்நுட்பம் குறித்து விஞ்ஞானிகள் ஆய்வு செஞ்சு வராங்க. இதன் மூலமாக மருந்துகளோட பக்க விளைவுகளை குறைச்சி சிகிச்சையை மேலும் துல்லியமாக செய்ய முடியும் அப்படிங்கிறது விஞ்ஞானிகளுடைய ஆய்வினுடைய வெளிப்பாடாக இருக்குது. இது ஆய்வு நிலையிலே இருந்தால் கூட எதிர்கால மருத்துவத்தில் இந்த நுண்ணிய ரோபோக்கள் அப்படிங்கிறது முக்கிய பங்கு வகிக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. மனித உடம்போட மிகச்சிறிய உலகத்திற்குள்ளும் அறிவியல் புதிய பாதைகளை உருவாக்கிட்டு வருது அப்படிங்கிறது தான் இந்த கண்டுபிடிப்போட வெளிப்பாடு. இப்போது பாடல் வருது, பாடலை கேளுங்க, தொடர்ந்து இணைந்திருங்கள். பாடல் மயக்கம் என்ன திரைப்படத்திலிருந்து.

இணைந்திருக்கிறோம். இது நிலைப்பண்பலை 102.6 அறிவியல் தகவல் நிகழ்ச்சி தங்கிட்டு இருக்கிறீங்க. மனிதனுக்கு கிடைத்த வரமும் சரி சாபமும் சரி மறதி அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல் சில நினைவுகள் அப்படிங்கிறது நம்ம மூளையில் சப்கான்ஷியஸ் மைண்டில் அப்படி பதிஞ்சிரும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நினைவுகளை பற்றின ஆராய்ச்சி இப்போது நடந்துக்கிட்டே இருக்குது. மனித மூளை எப்படி நினைவுகளை உருவாக்குது, அதை எப்படி சேமித்து வைக்குது அப்படிங்கிறது இன்றைக்கு வரைக்கும் அறிவியல் ஆராய்ச்சி தொடர்ந்து போய்கிட்டே இருக்குது. ஆனால் இன்றைக்கு வரைக்கும் அதுக்கான ஒரு முழுமையான புரிதல் ஏற்படலை அப்படின்னு சொல்கிறாங்க. நரம்பியல் விஞ்ஞானிகள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மூளையில் நினைவுகள் உருவாகும் முறையை அதை நம்ம ஆராய்ஞ்சு பார்க்கும்போது மூளையில் இருக்கக்கூடிய நரம்பு செல்கள் இயற்கையாகவே ஒன்றோட ஒன்று தொடர்பு கொள்ளும் விதமாக அமைஞ்சிருக்கிறதுனால தான் நம்மளோட கற்றல் மற்றும் நினைவாற்றலுக்கு மிக உதவியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஆய்வுகள் மூலமாக மறதி, நோய் போன்ற பாதிப்புகளை புரிஞ்சு கொள்ளவும் எதிர்காலத்தில் புதிய சிகிச்சை முறைகளை உருவாக்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது விஞ்ஞானிகளுடைய கருத்து. மூளையினுடைய செயல்பாடுகளை புரிந்து கொள்வது செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பங்களுடைய வளர்ச்சிக்கும் பெரிதும் உதவுது அப்படின்னு சொல்கிறாங்க. மனித மூளை இயற்கையாக உருவாக்கிய இந்த மிக சிக்கலான அமைப்புகளில் ஒன்று இந்த நினைவாற்றலை உருவாக்கக்கூடிய இந்த நரம்பு செல்களுடைய அமைப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ரகசியங்களை அறியக்கூடிய பயணம் இன்னும் தொடரும் அப்படிங்கிறது தான் விஞ்ஞானியுடைய கருத்து. இப்போ இந்த தகவலோட பாடல் வந்துட்டே இருக்குது, பாடலை கேளுங்க. தொடர்ந்து என்னை தொடர்ந்து நெஞ்சிருங்க. இது நெல்லை பண்பலை 102.6. இப்போ பாடல் வருது, இவன் வேறு மாதிரி திரைப்படத்திலிருந்து.

இணைந்திருக்கிறோம். இது நிலைப்பண்பலை 102.6 நிகழ்ச்சியினுடைய நிறைவு பதிவு என்றோ நிறைவு பாடல் இதோ ஆடுகளம் திரைப்படத்திலிருந்து.

0: நிறைவு பெற்றது அறிவியல் தகவல் நிகழ்ச்சி. இன்னும் சில நொடிகளில் நேயர்கள் கேட்கலாம் செய்திகள்.
1: வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். வெளிநாட்டு நன்கொடை ஒழுங்குமுறை சட்டத்திருத்த மசோதாவை நாடாளுமன்ற கூட்டுக்குழுவின் ஆய்வுக்கு அனுப்ப மக்களவை பரிந்துரைத்துள்ளது. மக்களவையில் இதற்கான தீர்மானத்தை உள்துறை இணையமைச்சர் திரு நித்யானந்த் ராய் தாக்கல் செய்து பேசினார். இந்த குழுவில் 31 உறுப்பினர்கள் இடம்பெறுவார்கள் என்று அவர் கூறினார். மக்களவையிலிருந்து 21 உறுப்பினர்களும் மாநிலங்களவையிலிருந்து 10 உறுப்பினர்களும் இதில் இடம்பெறுவார்கள் என்றும் அவர் தெரிவித்தார். இக்குழு தனது அறிக்கையை நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடரின் முதல் வாரத்தின் கடைசி நாளில் சமர்ப்பிக்கும் என்றும் திரு நித்யானந்த் ராய் கூறினார். நீட் தேர்வு தொடர்பாக மாணவர்கள் நடத்திய போராட்டம் குறித்து விவாதிக்க மத்திய அரசு தயாராக உள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். இதுதொடர்பாக மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லாவுக்கு எழுதியுள்ள கடிதத்தில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். எதிர்க்கட்சி உறுப்பினர்களோடு ஆலோசனை நடத்தி இந்த விவாதத்திற்கு நேரம் ஒதுக்குமாறும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். இந்த விவாதம் முழுவதிலும் தாம் பங்கேற்று பதிலளிக்க தயாராக உள்ளதாகவும் திரு அமித்ஷா அந்த கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார். உலகை நேர்மறையாக மாற்றும் வல்லமை இளையோரிடம் மட்டுமே உள்ளதாக முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். சர்வதேச இளையோர் தினம் இன்று கொண்டாடப்பட்டதையொட்டி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். புதிய எண்ணங்கள், அஞ்சா நெஞ்சம் மற்றும் முடிவிலா ஆற்றல் இளையோரிடம் உள்ளதாகவும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். சோதனைகளை வென்று சாதனைகள் படைத்து தொடர்ந்து முன்னேற்றம் காணுமாறும் திரு விஜய் கூறியுள்ளார். தொகுதி மறுவரையறைக்கு எதிரான தவிக அரசின் தீர்மானம் தமிழக நலனுக்கு எதிரானது என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தவிக அரசின் இந்த நடவடிக்கை ஜனநாயகத்தின் மாண்பினை சிதைக்கும் முயற்சியாகும் என்று குறிப்பிட்டுள்ளார். மக்கள் தொகைக்கேற்ப தொகுதிகள் பிரிக்கப்படும் போதுதான் நாட்டு மக்களின் குரல் சமமான வலிமையுடன் நாடாளுமன்றத்தில் ஒலிக்கும் என்றும் அவர் கூறியுள்ளார். தொகுதி மறுவரையறை என்பது வெறும் எல்லைகளை பிரிப்பது அல்ல என்றும் மக்களின் உண்மையான பிரதிநிதித்துவத்தை உறுதிப்படுத்தும் நடவடிக்கை என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இதனை கருத்தில் கொண்டு தவிக அரசு தமது முடிவினை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்றும் திரு நயினார் நாகேந்திரன் அந்த அறிக்கையில் கோரியுள்ளார். தொகுதி மறுவரையறை தொடர்பாக மத்திய அரசு எந்த ஒரு மசோதாவையும் கொண்டு வராத நிலையில் அதனை எதிர்த்து தமிழக சட்டப்பேரவையில் இன்று நிறைவேற்றப்பட்டிருக்கும் அரசினர் தீர்மானம் அவசியமற்றது என்று அமமுக பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் கூறியுள்ளார். இதுதொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் நாடாளுமன்றத்தில் தற்போதுள்ள தமிழகத்தின் பிரதிநிதித்துவம் 7.18% 7.23% அதிகரிக்கும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெளிவுபடுத்தியுள்ளதை சுட்டிக்காட்டி உள்ளார். இதன் பின்னரும் தொகுதி மறுவரையறையால் தமிழகம் பாதிக்கும் என்ற விஷமத்தனமான பிரச்சாரத்தை தவிக அரசு திட்டமிட்டு பரப்புவது கண்டனத்திற்கு உரியது என்றும் திரு டிடிவி தினகரன் அந்த அறிக்கையில் கூறியுள்ளார். சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பின்போது சாதிகள் பட்டியலிலிருந்து சாதியை தேர்ந்தெடுத்து நிரப்பும் முறையை மத்திய அரசு கடைபிடிக்க வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இதுதொடர்பாக பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு எழுதியுள்ள கடிதத்தில் அவர் இக்கோரிக்கையை விடுத்துள்ளார். இந்த கணக்கெடுப்பின் போது பொதுமக்கள் தெரிவிக்கும் தகவலை அப்படியே நிரப்பு முறையை கடைபிடித்தால் தேவையற்ற குழப்பங்கள் ஏற்படும் என்றும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அந்த கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார். ஆசிய இளையோர் வலுத்தூக்கும் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் அபினவ் கோகோய் 2 வெள்ளிப் பதக்கங்களை வென்றார். டாஷ்கண்டில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் 75 கிலோ எடைப்பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். இப்போட்டியில் இந்தியா இதுவரை 1 தங்கம், 7 வெள்ளி, 3 வெண்கல பதக்கங்களுடன் பதக்கப்பட்டியலில் 7வது இடத்தில் உள்ளது. நைஜீரியாவின் லாகோஸில் நடைபெற்று வரும் காமன்வெல்த் வாள்வீச்சு சாம்பியன் போட்டியில் இந்தியா 3 தங்கம்

ஒரு வெள்ளி ஒரு வெண்கல பதக்கம் வென்றது. அஸ்தானா சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் கரண் சிங் பெலாரஸின் செர்கோய் பெட்ரோவ் இணையும் இந்தியாவின் ஜீவன் நெடுஞ்செழியன் சீனாவின் வாங் எவரான் இணையும் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளன. ஸ்வீடனில் நடைபெற்று வரும் யூரோப் ஸ்மாஷ் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மானவ் தாக்கர் மனுஷா இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. டென்மார்க்கில் நடைபெற்று வரும் ஒடென்ஸ் சர்வதேச பாரா சைக்கிள் சாம்பியன் போட்டியில் இந்தியா 2 தங்கம் உள்பட 12 பதக்கங்களை கைப்பற்றியது. கொல்கத்தாவில் நடைபெற்று வரும் சர்வதேச ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் சூரஜ்குமார் சந்த் மற்றும் தன்வி கண்ணா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். மலேசியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்வி பற்றி ருஜுலா ராமு, டஸ்னிம் மிர், ஆதித்யா திரிபாதி, ரித்விக் சஞ்சீவி, சதீஷ்குமார் ஆகியோர் ஒற்றையர் பிரிவுகளில் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். கலப்பு இரட்டையர் பிரிவில் லால்ராம் சங்கா, ஸ்ரவணி வேல்கர் இணையும் திவ்யம் அரோரா, அதித்தி பட் இணையும் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளன. மலேசியாவுக்கு எதிரான 21 வயதுக்குட்பட்டோருக்கான 4வது ஹாக்கி போட்டியில் இந்தியா 5-1 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது. பெங்களூருவில் இன்று நடைபெற்ற இப்போட்டியில் பிரதீப் சிங் மற்றும் ஆஷு மௌரியா தலா 2 கோல் அடித்தனர். 5 போட்டிகளை கொண்ட இந்த தொடரின் முதல் 4 ஆட்டங்களிலும் இந்தியா வெற்றி பெற்றுள்ளது. செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.

0: எஃப்எம் ரெயின்போ 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேச உறவுகளுக்கு பாச வணக்கங்கள். இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியினுடைய பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸினுடைய ஒலிபரப்பு. நேர்கள் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி உங்கள் ஆசை பாடல்கள் காற்றலைகளில் கவிப்பாடும் நேரமாய் குக்கு நேருப்பு பாடல்கள் நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் வாட்ஸ்அப் வழியாக பாடல்களை விரும்பி கேட்கலாம். அதற்கான எண்கள் 9443360794. இந்த எண்ணுக்கு நீங்கள் குரல் பதிவு அனுப்பலாம், குறுஞ்செய்தி அனுப்பலாம். அதற்கான ஃபார்மெட் என்ன அப்படின்னா, யார், எங்கிருந்து, என்ன பாடல், என்ன திரைப்படம், இதை குறிப்பிட மறந்துடாதீங்க. நிகழ்ச்சியில் முதல் பாடல் யாருக்காக வர காத்திருக்கு அப்படின்னா, கீழே சுரண்டை பிரம்மசக்தி செல்வராஜ் இவங்களுக்காக தான் வருது பாடல். மோனிசா என் மோனாலிசா திரைப்படத்திலிருந்து இதோ காற்றலைகளில்

நேரம் 8:13. இணைந்திருக்கிறோம், ரசித்துக் கொண்டிருக்கிறோம் குக்கு நிகழ்ச்சியின் நிலைப்பண்பலை 102.6. நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் யாருக்காக வர காத்திருக்கு அப்படின்னா, மாயமான் குறிச்சி வீரமணி இவங்க விரும்பி கேட்கக்கூடிய பாடல் இடம்பெற்ற திரைப்படம் வானமே எல்லை. பாடல் இதோ காற்றலைகளில்.

0: நெல்லை பண்பலை 102.6 கேட்டுட்ருக்கிறீங்க. குக்கு நிகழ்ச்சி வாட்ஸ்அப் வழியாக நேர்கள் பாடல்களை விரும்பி கேட்டுட்ருக்கிறாங்க. அந்த வகையில் குறுஞ்செய்தி அனுப்புகிறாங்க, குரல் பதிவு அனுப்புகிறாங்க. குரல் பதிவு இப்போ கேட்கலாம், யாரோட விருப்பத்தில் பாடல் அப்படிங்கிறதையும்.
1: சார் இனிய இரவு வணக்கம். வெங்கடேஸ்வரபுரம் பாலகிருஷ்ணன் படம் தெனாவெட்டு பாடல். உசிலம்பட்டி சந்தையில வசியம் பண்ணி போற வேலை, இந்த பாட்டு பாடுங்க. நன்றி.
0: வெங்கடேஸ்வரபுரம் பாலகிருஷ்ணனுக்காகவும் எல்லாருக்காகவும் பாடல் வருது. தெனாவெட்டு திரைப்படத்திலிருந்து பாடலை கேளுங்க தொடர்ந்து.

நின்றிருக்கிறோம். இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மெகா ஒலிபரப்பு. நேயுடைய விருப்ப பாடல் இடம்பெறும் குக்கு நிகழ்ச்சி தான் நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க. நிகழ்ச்சியில் அடுத்த பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க யார் அப்படின்னா, சாயர்புரத்திலிருந்து கண்ணன், ஆதிலக்ஷ்மி, செல்வ கணபதி, முத்து மகேஸ்வரி, மான்சி, ஜெசிகா இவங்க எல்லாருக்காகவும் பாடல் வருது. சைவம் திரைப்படத்திலிருந்து பாடலை கேளுங்க, தொடர்ந்து நினைஞ்சிருங்க.

0: நேரம் 8:30. இணைந்திருக்கிறோம். இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பு. நேர்கள் இணைந்திருப்பது குக்கு வாட்ஸ்அப் சாய்ஸ் நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் உங்களது பாடலும் இடம்பெறணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா இந்த வாட்ஸ்அப் பெண்களுக்கு குறுஞ்செய்தி அல்லது குரல் பதிவு அனுப்பலாம். அதற்கான எண்கள் 9443360794. நிகழ்ச்சியில் அடுத்த பாடலுக்கான விருப்பத்தை தெரிவிச்சிருக்காங்க யார் அப்படிங்கறத அவங்க குரல் பதிவு மூலமாவே கேட்டலாமா?
1: ஆசைப்படுத்திருந்து மீனம்மா பாட்டு வேணும், விரும்பி கேட்பவர் சாய் பிரதீப், ராதா, அருள்ராஜ், திருச்செந்தூரில் இருந்து. நன்றி, வணக்கம். அனைத்து உள்ளங்களுக்காகவும் இதை ஒளிபரப்பு வேண்டும் என்று தாழ்வையுடன் கேட்டுக்கொள்கிறேன்.
0: அனைவருக்காகவும் பாடலை கொடுத்துடலாம். உங்களுக்காக பாடல் வருது ஆசை திரைப்படத்திலிருந்து. பாடலை கேளுங்க, தொடர்ந்து அறிந்திருங்க.

கேட்டுட்டுக்கிறீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மெகஹெர்ட்ஸின் ஒலிபரப்பிலும், மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸிலும் குக்கு வாட்ஸ்அப் சாய்ஸ் நிகழ்ச்சி. இந்த நேயர்ப்பு பாடல் நிகழ்ச்சியில் நேயர்கள் தொடர்ச்சியாக பாடல்களை விரும்பி கேட்டுட்ருக்கிறாங்க. அந்த வகையிலேருந்து அடுத்த பாடலை விரும்பி கேட்டிருக்காங்க. ராஜாத்தி சுப்பையாபுரத்துலேருந்து அவங்க விரும்பி கேட்டக்கூடிய பாடல் இடம்பெற்ற திரைப்படம் நாட்டாமை. பாடல் ஏதோ காற்றலைகளில் பாடலை கேளுங்க, தொடர்ந்து நினைஞ்சிருங்க.

ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியிலே 1197 கிலோஹெர்ட்ஸிலும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பிலும் நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது குக்கு வாட்ஸ்அப் சாய்ஸ் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் அடுத்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்து காத்திருக்காங்க கீழப்புளியூர் பிரவீன். அவருக்காக பாடல் வருது மௌனராகம் திரைப்படத்திலிருந்து.

கேட்டுக்கிட்டு இருக்கீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸிலும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பிலும் குக்கு வாட்ஸ்அப் சாக்ஸ் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் அடுத்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்து காத்திருக்காங்க. சிங்கம்பாறையிலிருந்து ஜெரால்டினால் அவங்களுக்காக பாடல் வருது, காலமெல்லாம் காத்திருப்பேன் திரைப்படத்திலிருந்து. பாடலை கேளுங்க, தொடர்ந்து இணைஞ்சிருங்க.

0: இணைந்திருக்கிறோம், ரசித்துக் கொண்டிருக்கிறோம். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1190 கிலோஹெர்ட்ஸிலும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பிலும் இது குக்கு. நிகழ்ச்சியில் அடுத்த பாடலுக்கு ரூபம் தெரிவிச்சிருக்காங்க யார் அப்படிங்கறத அவங்க குரல் பதிவு மூலமாவே கேட்டலாமா?
1: வணக்கம், கிளாக்குளம் சுமதி. படம் கேப்டன் பிரபாகரன். பாடல் ஆட்டமா தேரோட்டமா. பாட்டு ஒலிபரப்புங்க. நன்றி.
0: கிளாக்குளம் சுமதிக்காகவும் எல்லாருக்காகவும் பாடல் வருது கேப்டன் பிரபாகரன் திரைப்படத்திலிருந்து.

0: எஃப்எம் ரெயின்போ 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: அன்றும் என்றும் என்றென்றும் மாறாத இசை மனம் இது.
2: எஃப்எம் ரெயின்போ 102.6 இடைவிடா இசை மழை.
3: ஜூனியர் ஜூனியர் ஜூனியர் இருமனம்.

நிறைவு பெற்றது இடைவிடா இசைமழை. அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.

நேரம் 9:30. நெஞ்சில் நிறைந்த நேயர்களுக்கு அன்பில் நிறைந்த இனிய இரவு வணக்கங்கள். இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பில் நேயர்கள் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி தமிழ் இலக்கியங்களின் இனிமையையும் பெருமையையும் உங்களிடம் கொண்டு வரும் இலக்கிய சார நிகழ்ச்சி. இன்றைய இலக்கிய சார நிகழ்ச்சி தர காத்திருக்கிறது இலக்கிய வரிகளுக்கிடையே வாழ்க்கை எனும் தலைப்பில். இலக்கியம் அப்படிங்கிறது வெறும் எழுத்துக்களோட உலகம் அப்படி இல்லை. மனித வாழ்க்கையினுடைய அனுபவங்களை தலைமுறைக்கு கொண்டு சேர்க்கக்கூடிய அறிவு கருவூலம் தான் இலக்கியம். அந்த இலக்கிய வரிகளில் மறைந்திருக்கக்கூடிய வாழ்க்கை சிந்தனைகளை தேடி சொல்லக்கூடிய இனிய பயணம் தான் இந்த இலக்கிய சாரல். வாழ்க்கை அப்படிங்கிறது இன்பமும் துன்பமும் இணைந்த ஒரு பயணம். அந்த பயணத்தில் தடுமாறக்கூடிய மனிதனுக்கு வழிகாட்டியாக நம்முடைய தமிழ் இலக்கியங்கள் என்றைக்குமே துணை நிற்குது. தீதும் நன்றும் பிறர் தரவாரா என்ற கணியின் பூங்குன்றனாரின் வரிகள் வாழ்க்கையினுடைய பொறுப்பு நம் கைகளில் தான் இருக்குது அப்படிங்கிறத நினைவூட்டுது. ஒரு நல்ல இலக்கியம் மனதை பண்படுத்தும், ஒரு நல்ல சிந்தனை வாழ்க்கையை வளப்படுத்தும். அதனால தான் காலம் மாறினாலும் வாழ்க்கையினுடைய உண்மைகளை நமக்கு கற்றுத்தரக்கூடிய ஆசானாக தமிழ் இலக்கியம் இன்றைக்கும் நிலைச்சு நிற்குது. அந்த அர்த்தமுள்ள பயணத்தை இலக்கிய வரிகளுக்கிடையே இனிமே தொடர்வோம். இப்போது பாடல் ஒலிக்க காத்திருக்கிறது மகாகவி காளிதாஸ் திரைப்படத்திலிருந்து.

இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸிலும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பிலும் இலக்கிய சாரல் நிகழ்ச்சியோடு இன்றைய இலக்கிய சாரல் நிகழ்ச்சி தந்து கொண்டிருக்கிறது இலக்கிய வரிகளுக்கிடையே வாழ்க்கை எனும் தலைப்பில். நிகழ்ச்சியில் உங்களோடு இணைந்திருக்கிறேன். நான் உங்கள் அன்பு தோழன் மணிமுத்தாறு கணேஷ். வாழ்க்கை ஒரு பயணம். வாழ்க்கை அப்படிங்கிறது நாம் விரும்பியபடி அமைந்த பாதை அல்ல. நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்கள் நிறைந்த பயணம்தான் இந்த வாழ்க்கை. அதனால தான் தமிழ் இலக்கியங்கள் வாழ்க்கையை வெற்றியால் அளவிடாமல் மனிதநேயத்தால் அளவிடுங்கள் அப்படின்னு நமக்கு அறிவுறுத்தது. சங்க இலக்கியத்தை வாசித்தோம் அப்படின்னா வாழ்க்கையினுடைய நிலையாமை மட்டுமல்ல, வாழும் காலத்தை அர்த்தமுள்ளதாக மாற்றணும் அப்படிங்கிற சிந்தனையும் சங்க இலக்கியங்கள் நமக்கு தருது. இன்றைக்கி நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய நேரத்தை நல்ல செயல்களுக்கும் நல்ல உறவுகளுக்கும் நல்ல எண்ணங்களுக்கும் பயன்படுத்தணும் அப்படிங்கிறது தான் இலக்கியங்களுடைய ஆசையாக இருக்குது. அதுதான் நமக்கு கொடுக்கக்கூடிய அறிவுரையாகவும் இருக்குது. திருவள்ளுவர் ஒழுக்கம் விழுப்பம் தரலான் அப்படின்னு சொல்கிறார் இல்லையா, அதில் வாழ்க்கையினுடைய பெருமை செல்வத்தில் இல்லை பண்பில் தான் இருக்கிறது என்பதை வலியுறுத்துகிறார். காலம் கடந்த பிறகு மனிதனை உயிரோடு வைத்திருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, அவருடைய சேர்த்த செல்வம் அல்ல, அவர் விதைத்த நற்பண்புகள் தான், விட்டு சென்ற நல்ல பெயர் தான் ஒரு மனிதனுடைய காலம் கடந்தும் பேசப்படக்கூடிய விஷயமாக இருக்கும். வாழ்க்கை பயணத்தில் எல்லாருமே பயணிகள் தான். ஆனால் சிலர் மட்டும்தான் தங்களோட செயல்களால் பழக்க வழக்கங்களால் காலத்தையும் கடந்து வாழ்கிறாங்க. அதுக்கு முக்கியமான காரணம் அவங்களுடைய நற்பண்புகள், மனிதநேயம். வாழ்க்கையை வாழ்கிறதுக்கான அமைதியான வழிகாட்டியாக தான் தமிழ் இலக்கியம் இன்றைக்கும் நம்முடன் பயணிச்சிட்ருக்கு. இலக்கிய வரிகளுக்கிடையே வாழ்க்கை எனும் தலைப்பில் இப்போ நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் வர காத்திருக்குது. பூம்புகார் திரைப்படத்திலிருந்து பாடலை கேளுங்க, தொடர்ந்து நினைஞ்சிருங்க.

இணைந்திருக்கிறோம், ரசித்துக் கொண்டிருக்கிறோம். இது இலக்கிய சாரல் நிகழ்ச்சி. இன்றைய இலக்கிய சாரல் நிகழ்ச்சியை தந்து கொண்டிருக்கிறது இலக்கிய வரிகளுக்கிடையே வாழ்க்கை எனும் தலைப்பில்.

நேரம் 9:42. இன்பமும் துன்பமும் மனித வாழ்க்கையின் இரு கரைகள். ஒன்று மட்டும் நிலைத்திருப்பதில்லை, ஒன்றை ஒன்று தொடர்ந்தே வந்து கொண்டிருக்கும். இதைத்தான் நம்ம சங்க இலக்கியங்கள் மிக இயல்பாக எடுத்துரைக்கின்றன. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, புறநானூற்றில் கணியன் பூங்குடனார் சொல்கிறார், இனிதென மகிழ்ந்தென்றும் இளமே முனிவின் இன்னாதென்றலும் இளமே. அதாவது, மகிழ்ச்சி வந்ததுக்காக அளவு மீறி மகிழ வேண்டிய அவசியமும் இல்லை, துன்பம் வந்ததற்காக மரம் உடைஞ்சு போக வேண்டிய அவசியமும் இல்லை. அப்படிங்கிறது தான் இந்த வரிகளோட ஆழமான ஒரு பொருள். வாழ்க்கையில் எது வந்தாலும் சமநிலையோடு எதிர்கொள்கிறது தான் மனிதனுடைய பெருமை அப்படிங்கிறது அந்த புலவர் நமக்கு உணர்த்துறார். இயற்கையில் பகலும் இரவும் மாறி மாறி வர்றது போல் வாழ்க்கையிலையும் இன்பமும் துன்பமும் மாறி மாறி வருது. அதை மாற்ற முடியாது, ஆனால் அது அவற்றை எதிர்கொள்ளக்கூடிய அந்த மனநிலையை மாற்ற முடியும். அதுதான் உண்மையான வலிமை அப்படின்னு இலக்கியங்கள் நமக்கு கற்றுத்தருது. இனிதென மகிழ்ந்தென்றும் இளமை முனிவின் இன்னாதென்றலும் இளமை. இதுதான் கணியன் பூங்குன்றனார் நமக்கு சொல்லக்கூடிய அறிவுரை. அனுபவங்கள் நம்மை சோதிக்க வருவதில்லை, நம்மை செம்மைப்படுத்த வருகிறவை. அதனால் துன்பம் வந்துச்சு அப்படின்னா அது முடிவு அப்படின்னு எண்ண வேண்டாம். ஒரு புதிய புரிதலினுடைய தொடக்கம் அப்படின்னு எண்ணணும் அப்படின்னா அதுதான் நம்ம வாழ்க்கையினுடைய வெற்றியாக இருக்கும்.

இணைந்திருக்கிறோம். இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸினுடைய ஒலிபரப்பு. இலக்கிய சார நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கிறீங்க. இலக்கிய வரிகளுக்கிடையே வாழ்க்கை, இலக்கியங்கள் வாழ்க்கையை எப்படி இரண்டு வரியில் சொல்லுது அப்படிங்கிறது தான் இன்னைக்கு நிகழ்ச்சி தந்துட்டுருக்கு. உறவுகளோட அர்த்தத்தையுமே இலக்கியங்கள் தான் நமக்கு சொல்லித்தருது. மனிதன் தனியாக வாழ்கிறதுக்காக பிறக்கலை, உறவுகளோடு இணைந்து வாழ்வதற்காகத்தான் இந்த வாழ்க்கை அப்படிங்கிறது அமைந்திருக்குது. அந்த உறவுகளுடைய மதிப்பை மிக இயல்பாக அழகாக பதிவு செஞ்சுருக்கு நம்முடைய தமிழ் இலக்கியங்கள். சங்க இலக்கியங்களில் குறிப்பாக அகநானூறும் குறுந்தொகையும் அன்பு அப்படிங்கிறது ஒரு உணர்வு மட்டுமல்ல, அது ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு வாழக்கூடிய பொறுப்பு அப்படிங்கிறதையும் எடுத்துரைக்குது. உறவு அப்படிங்கிறது வெறும் வார்த்தைகளால் வர்றதில்லை, புரிதலால் வர்றது தான் உறவு. அன்பு அப்படிங்கிறது பரிசுகளால் அளக்கப்படுறது கிடையாது, ஆனால் அக்கறையால் உணரப்படுவது தான் அன்பு. உறவுகளை பாதுகாக்கிறது பெரிய செயல் அப்படிலாம் இல்லை, சிறு சிறு விட்டு கொடுப்புகளும் மனம் திறந்த உரையாடல்களுமே உறவுகளை மேம்படுத்துறதுக்கு ரொம்ப உதவும் அப்படின்னு இலக்கியங்கள் சொல்லுது. ஒருவரை ஒருவர் மதிக்கக்கூடிய பண்பு தான் நம்ம உறவுகளை நீண்ட காலம் நிலைக்கு வைக்குது. வெற்றி பெற்ற மனிதர்களை பலர் நினைவில் வைத்திருக்கலாம், ஆனால் பிறர் மனதை வென்ற மனிதர்களை காலமே மறப்பதில்லை அப்படின்னு இலக்கியங்கள் நமக்கு சொல்லித்தருது. அன்பு விதைக்கப்படக்கூடிய இடத்துல தான் நம்பிக்கை மலருது, நம்பிக்கை இருக்கக்கூடிய இடத்துல தான் உறவுகள் வேரூன்றது. ஆனால் தமிழ் இலக்கியங்கள் நமக்கு இதை சில சில சொற்றொடர்களில் சில வரிகளில் சொல்லித்தருது. வாழ்க்கையினுடைய உண்மையான செல்வம் பொருள் அல்ல, மனங்களை இணைக்கும் அன்பு தான் அப்படின்னு மீண்டும் மீண்டும் நினைவூட்டுது இலக்கியங்கள். அந்த அன்பை வாழ்வின் அடித்தளமாக மாற்றணும் அப்படின்னா வாழ்க்கை இன்னும் அழகாக மலரும். இப்போ நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் சுமை தாங்கி திரைப்படத்திலிருந்து வர காத்திருக்கு. பாடலை கேளுங்க, தொடர்ந்து இணைந்திருங்கள்.

இணைந்திருக்கிறோம் இலக்கிய சார் நிகழ்ச்சியோடு. இன்றைய இலக்கிய சார் நிகழ்ச்சி தந்து கொண்டிருக்கிறது இலக்கிய வரிகளுக்கிடையே வாழ்க்கை எனும் தலைப்பில். காலமும் மனிதனும். காலம் யாருக்காகவும் காத்திருப்பதில்லை, ஆனால் காலத்தை புரிந்து கொண்டு வாழ்ந்த மனிதர்களை காலம் என்றும் மறப்பதும் இல்லை. அதனால தான் நம் தமிழ் இலக்கியங்கள் காலத்தோட மதிப்பை வாழ்க்கையினுடைய மதிப்பாகவே கருதுதாங்க. நாலடியார் ஒரு இடத்துல மனித வாழ்க்கை நிலையானதல்ல அப்படிங்கிறத நமக்கு நினைவூட்டுது. நேற்று நம்மோடு இருந்தவர் இன்று இல்லாமலும் இருக்கலாம், இன்று நமக்கு கிடைத்த வாய்ப்பு நாளை கிடைக்காமலும் போகலாம். அதனால் கிடைத்த காலத்தை வீணாக்காமல் பயனுள்ள செயல்களில் செலவிட வேண்டும் என்பதே அதன் ஆழமான கருத்து. அடுத்து அறத்தை பற்றியும் பேசுது தமிழ் இலக்கியங்கள். வாழ்க்கை நீண்ட காலம் வாழ்றதில் பெருமை இல்லை, வாழக்கூடிய காலத்தில் எப்படி வாழ்கிறோம் அப்படிங்கிறது தான் அதில் பெருமை இருக்குது அப்படின்னு சொல்லி இலக்கியங்கள் சொல்லுது. அந்த வாழ்க்கைக்கு அடித்தளமாக இருக்கிறது அறம் அப்படிங்கிறத தான் இலக்கியங்கள் வலியுறுத்திக்கிட்டே இருக்கு. அறத்தோடு வாழ்கிறது தான் சிறந்த வாழ்க்கை அப்படிங்கிறத நமக்கு தமிழ் இலக்கியங்கள் சொல்லி தந்துக்கிட்டு தான் இருக்கு. வாழ்க்கை அப்படிங்கிறது ஒவ்வொரு நாளும் புதிதாக எழுதப்படக்கூடிய ஒரு கவிதை. அந்த கவிதையினுடைய சொற்களை நாம் தான் எழுதுகிறோம், ஆனால் அதனோட பொருளை உணரச் செய்வது இலக்கியம்.

சங்க இலக்கியம் முதல் இன்றைய படைப்புகள் வரைக்கும் மனிதன் எப்படி வாழணும், எப்படி சிந்திக்கணும், எப்படி அன்பை பகிரணும், எப்படி துன்பத்தை எதிர்கொள்ளணும் அப்படின்னு நம்ம தமிழ் இலக்கியங்கள் நமக்கு தொடர்ந்து சொல்லிக்கிட்டு தான் இருக்குது. காலங்கள் மாறினா கூட மனித வாழ்க்கையினுடைய அடிப்படை உண்மைகள் என்றைக்குமே மாறுறதில்லை. அதுக்கு தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த இலக்கியங்களும் சரி, அன்னைக்கு சொன்ன அந்த இலக்கியங்களும் நமக்கு அறிவுரையாக சொல்லிக்கிட்டு இருக்கு. இலக்கியங்கள் வாசிக்கிறது அப்படிங்கிறது அறிவு பெறுவதற்காக மட்டும் கிடையாது, மனதை பண்படுத்துறதுக்காகவும் இலக்கியங்களை நம்ம வாசிக்க பழகணும். ஒரு நல்ல வரி நீங்கள் படித்து

அந்த நல்ல சிந்தனை வாழ்க்கையே மாற்றக்கூடிய சக்தியை நமக்கு கொடுக்கும். அதனால தான் இலக்கியத்தை ரசிப்போம், வாழ்க்கையை நேசிப்போம், நல்ல எண்ணங்களை விதைப்போம், நல்ல செயல்களை வளர்ப்போம். அப்போது தான் நம்ம வாழ்க்கையும் பிறர் வாழ்க்கையில் ஒளியேற்றக்கூடிய ஒரு நல்ல இலக்கியமாக மாறும். அந்த நம்பிக்கையோடு இன்றைய இலக்கிய சாரல் நிகழ்ச்சி நிறைவு பெறுது. நிறைவான பாடல் வருது ஆனந்த ஜோதி திரைப்படத்திலிருந்து.

0: அன்பின் உள்ளங்களுக்கு இனிய இரவு வணக்கங்கள். உங்கள் அன்பின் அலைவரிசை இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸிலும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸிலும் நேயர்கள் இணைந்திருக்கிறீர்கள். நேர்கள் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி நேர்களின் விருப்ப பாடல்கள் காற்றலைகளில் உலாவரும் நேரமாய் சுகமான ராகங்கள். சுகமான ராகங்களில் நேர்கள் அழைக்க வேண்டிய எண்கள் 0462-256-1132 மற்றும் ஒரு இலக்கம் 256-1133. நிகழ்ச்சியில் உங்களோடு இணைந்தே இருக்கிறேன். நான் உங்கள் அன்பு தோழன் மணிமுத்தாறு கணேஷ். நிகழ்ச்சியில் வரக்கூடிய முதல் நேயர் யார் அப்படிங்கிறது பார்த்துடலாம். வருக, வணக்கம். வணக்கம், இணைப்பில் வந்துட்டீங்க, யார் பேசுறீங்க? வணக்கங்க, யார் பேசுறீங்க, எங்கிருந்து பேசுறீங்க?
1: இனிய இரவு பொழில் அன்பு தோழன் மணிமுத்தார் கணேஷ் அவர்களுக்கு இனிய வணக்கம்.
0: வணக்கம், சொல்வது யார்?
1: உங்கள் அன்பிற்கு பாத்திரமான அன்பு நேயர் மருதவளம் வீரபாண்டியன்.
0: வணக்கம் சார், சொல்லுங்க, இன்னைக்கு நிகழ்ச்சியில என்ன பாடல் கேட்க இருக்கீங்க சார்?
1: கரகாட்டக்காரன் படத்தில் இருந்து குடகு மலை காற்றி ஒரு பாட்டு கேட்குது, ஏதோ ஒரு நினைவு தான், 102.6 கேட்குது. வணக்கம்.
0: வணக்கம், உங்களுக்காக பாடல் இதோ. நன்றி நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு.
1: வணக்கம்.

0: இரவில் கேட்கும் இனிய ரீங்காரம் இது. ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸிலும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பிலும் நேர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி சுகமான ராகங்கள். நிகழ்ச்சியில் இணையும் அடுத்த அன்பு உள்ளம் வருக, வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம், சொல்வது யார்?
1: நாங்குநேரியிலிருந்து கணேசன் சார்.
0: சொல்லுங்க கணேசன் சார், இன்னைக்கு நிகழ்ச்சியில என்ன பாடல் கேட்க இருக்கிறீங்க?
1: ஒரு ரசிகன் ஒரு ரசிகைங்கிற திரைப்படத்துல இருந்து பாடி அழைத்தேன் இதோ அங்கிற பாடல் மேம்.
0: உங்களுக்காக பாடல் கொடுத்துடலாம் சார். நன்றி நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு.
1: நன்றிங்க சார்.

0: இரவின் வாசம் இளமெல்லாம் வீசும் நேரம் இது. சுகமான ராகங்கள். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸிலும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பிலும் கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள் நேர்களே. நிகழ்ச்சியில் அடுத்ததாக இணையும் அன்பு உள்ளம் வருக. வணக்கம், சுகமான ராகங்கள்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க? நலமா இருக்கிறேமா, நீங்க நல்லா இருக்கீங்களா? மகிழ்ச்சிமா. இன்னைக்கு நிகழ்ச்சியில என்ன பாடல் கேக்கிருக்கீங்க?
1: ஓ வசந்த ராஜா அந்த பாட்டு.
0: உங்களுக்காக இந்த பாடல் கொடுத்துடலாமா? நன்றி, நிகழ்ச்சியில கலந்து.
1: நன்றி சார்.

0: வசந்த ராகம் வாசலில் ஒலிக்கும் ரேகம். வாசலில் ஒலிக்கும் நேரம் இது சுகமான ராகங்கள். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸிலும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பிலும் சுகமான ராகங்கள் கேட்டிருக்கீங்க நேர்களே. நிகழ்ச்சியில் இணைக்கும் அடுத்த அன்பு உள்ளம் வருக வணக்கம்.
1: அன்பான அன்பருக்கு இனிய இரவு வணக்கம் சார். மதுரை ஜவஹர்புரத்திலிருந்து உங்கள் அன்பு சார் ஆண்டனி சார், எப்படி சார் இருக்கீங்க?
0: நலமா இருக்கிறோம் சார், நீங்க நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேன் சார். கணேஷ் சார்,
0: மகிழ்ச்சி சார். இன்னைக்கு நிகழ்ச்சியில என்ன பாடல் கேட்க இருக்கிறீங்க?
1: மனசுக்கு ஏத்த மகாராஷ்டிர திரைப்படம் சார். அது இளையராஜா இசையில மனு அண்டு ஜானகி அம்மா பாடி அது ஆதங்கம் தானிருங்க அந்த பாடல் சார். நன்றி சார், தேங்க்யூ.
0: உங்களுக்காக பாடல் இதோ காற்றலைகள்ல.

0: பாடல் கேட்டு முடிச்சிங்க. மனசுக்கேற்ற மகாராசா திரைப்படத்திலிருந்து தேவாவோட இசையில் சுகமான ராகங்கள் கேட்டுட்ருக்கீங்க நேர்களே. சுகமான ராகங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸிலும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பிலும். நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடலை கேட்க வரக்கூடிய அன்பான நேயர் வருக, வணக்கம்.
1: இரவு நிகழ்ச்சி அருமையாக வழங்கும் மணிமுத்தார் கணேஷ் அவர்களுக்கு வணக்கம் சொல்வது உங்கள் அன்பு நேயர் பார்க்கல இருந்து வசந்தா. நலமா இருக்கீங்களா சார்?
0: ரொம்ப நலமா இருக்கிறோம் வசந்தா மேடம். மேடம் நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கோம் சார்.
0: வேகமா பேசிட்டீங்க, போக போறீங்களா இல்லையே?
1: இல்ல இல்ல, வரணி போகல. சாப்பிட்டாச்சா சார்?
0: சாப்பிட்டேமா, சாப்பிட்டேன். நீங்க சாப்பிட்டீங்களா?
1: என் புருஷன்
0: பாடல் வருதுமா? நன்றி நிகழ்ச்சியில் கலந்துகிட்டதுக்கு.
1: நன்றி சார், நன்றி.

0: கல்லும் மசையும் புல்லும் இசைக்கும் சுகமான ராகங்களை கேட்டார். இணைந்திருக்கிறோம் சுகமான ராகங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பில் நிகழ்ச்சியை அலங்கரிக்க வரும் அடுத்த நேயர் வருக. வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம். யார் பேசுறீங்க, எங்கிருந்து பேசுறீங்க?
1: வாழவந்தாள்புரத்திலிருந்து ரவி டெய்லர் பேசுறேன் சார்.
0: நலமா இருக்கீங்களா சார்?
1: நலமா இருக்கேன் சார்.
0: வாழவந்தாள்புரம்னா இது எது பக்கம் சார்? இது
1: வந்து ராஜபாளையம் தலவாய்புரம் புத்தூர் புனல்வெளி அது பக்கத்தில் சார்.
0: முழு ரூட்டையும் சொல்லிட்டீங்களே. சரிங்க சார், நிகழ்ச்சியில் என்ன பாடல் கேட்கலாம்?
1: படம் வந்து எங்கள் ஊர் பாட்டுக்காரன், பாடல் வந்து மதுரை மறிக்குழுந்து வாசம் அந்த பாடல் சார்.
0: உங்களுக்காக அந்த பாடல் கொடுத்துடலாமா சார்?
1: கொடுக்கலாம் சார்.
0: நன்றி நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதுக்கு.
1: நன்றி. நன்றி சார்.
0: நன்றி.

0: இரவை இசையால் நீட்டித்துக் கொண்டிருக்கிறது ஆகாஷ்வாணி. திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸிலும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பிலும் சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் இணையும். அடுத்த அன்பு உள்ளம் வருக, வணக்கம்.
1: வணக்கம் சார், நான் புதுக்குடி இருந்து அனுராதா பேசுறேன். நல்லா இருக்குங்களா?
0: ரொம்ப நலமா இருக்கிறோம், நீங்க நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேன் சார்.
0: சொல்லுங்கம்மா, இன்னைக்கு நிகழ்ச்சியில என்ன பாடல் கேட்க இருக்கிறீங்க?
1: சின்னத்தாய் படத்துல இருந்த ஏரிக்கரை மேலே இருந்து எட்டு திசை பார்த்திருந்த அந்த பாடல் சார்.
0: உங்களுக்காக பாடல் கொடுத்துடலாமா?
1: கொடுங்க.
0: நன்றிம்மா நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு.
1: நன்றி.

0: சுமைகள் சுகமாகும் நேரம் இது. ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸிலும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பிலும் நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் இணையும் அடுத்த அன்பு உள்ளம். வருக, வணக்கம்.
1: வணக்கம் ஐயா. வணக்கத்தாறு கணேசர்களுக்கு இனிமையான இரவு வணக்கம் தெரிவித்துக் கொள்வது குறுக்குத்துறை ஆதி மூலம்.
0: ஐயா வணக்கம், சொல்லுங்க. இன்னைக்கு நிகழ்ச்சியில என்ன பாடல் கேட்க இருக்கிறீங்க?
1: எனக்கு திருமதி பழனிசாமியில இருந்து அம்மன் கோவில் வாசலிலே வாசலிலே ஐயா நாறு வீதியிலே.
0: உங்களுக்காக அந்த பாடல் ஏதோ காற்றலைகள்ல. நன்றி நிகழ்ச்சிகள் கலந்துகிட்டதுக்கு.
1: நன்றி ஐயா, நன்றி.

0: 2.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பிலும். நிகழ்ச்சியில் நீங்கள் அடுத்த அன்பு உள்ளம் வருக, வணக்கம்.
1: அன்பான கணேஷ் சாருக்கு இனிய இரவு வணக்கம். நான் ராமநாதபுரம் சாத்தன்குடியிலிருந்து முருகன்.
0: முருகன் சார், எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கும் சார், நீங்க நலமா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கிறோம். இன்னைக்கு நிகழ்ச்சியில என்ன பாடல் கேட்க இருக்கிறீங்க
1: சார்? எனக்கு வந்து ஈரமான ரோஜா படத்துல இருந்து தென்றல் காத்தே கொஞ்சம் நில்லு அந்த பாட்டு சார்.
0: நிறுத்திடுவோமா?
1: நிச்சயமா நிச்சயமா சார்.
0: உங்களுக்காக பாடல் ஏதோ காற்றலைகள்ல. நன்றி நிகழ்ச்சியில் கலந்துகிட்டதுக்கு.

0: ரசித்துக் கொண்டிருக்கிறோம் சுகமான ராகங்கள். சுகமான ராகங்களில் இணையம் அடுத்த அன்பு உள்ள மருக வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க, எங்கிருந்து பேசுறீங்க?
1: கோயில்பட்டிலிருந்து தீபா பேசுறீங்க சார்.
0: சொல்லுங்கம்மா, இன்னைக்கு நிகழ்ச்சியில என்ன பாடல் கேட்கலாம்?
1: புதிய ஸ்வரங்கள் படத்துல இருந்து வானமுள்ள காலம் மட்டும் பாடும் இந்த காதல் அந்த பாட்டு.
0: உங்களுக்காக அந்த பாடல் கொடுத்துடலாமா? நன்றி, நிகழ்ச்சிகள் நிக்கிறது.
1: நன்றி சார்.

0: காத்திருப்பும் சுகம்தான் காற்றலைகளில் பாடலை கேட்கும் வரை. சுகமான ராகங்கள் கேட்டுட்ருக்கீங்க. மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸிலும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பிலும். நிகழ்ச்சியில் இணையும் அடுத்த அன்பு உள்ளம் வருக. வணக்கம், இது சுகமான ராகங்கள்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கமா, யார் பேசுறீங்க, எங்கிருந்து பேசுறீங்க? என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: நாடோடி பாட்டுக்காரன்ல இருந்து ஆகாய தாமரை அந்த பாட்டு கொடுங்க சார்.
0: பாடல் கொடுத்துடலாமா?
1: கொடுங்க சார். நன்றி சார்.
0: நன்றிமா நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு.
1: ரொம்ப நன்றி.
0: நன்றிமா.

சுகமான ராகங்கள் கேட்டுட்ருக்கீங்க. சுகமான ராகங்களில் இணையும் அடுத்த அன்பு உள்ளம் வருக. வணக்கம் வணக்கம் வணக்கம். அந்த நேருக்காக ஒரு பாடல் இதோ காற்றலைகளில் சுகமான ராகங்களில்.

0: நிலை பண்பலை 102.6 சுகமான ராகங்கள் கேட்டுருக்கீங்க. நிகழ்ச்சியில் நினைக்கும் நிறைவான நேயர் வருக, வணக்கம். வணக்கங்க, வானொலியிலே இவ்வளோ சத்தம், வணக்கம். யார் பேசுறீங்க? சொல்லுங்க நிறைவான நேயர், நீங்க என்ன பாடல் கேட்க இருக்கிறீங்க? உங்களுக்காக அந்த காற்று ஏதோ காற்றலைகள்ல. நன்றி நிகழ்ச்சியில் கலந்துகிட்டதுக்கு.
1: வணக்கம்.
0: வணக்கம்.

நிகழ்ச்சியை வழங்கிய மனநிறைவோடு விடைபெறுகிறேன். நான் உங்கள் அன்பு தோழன் மணிமுத்தாறு கணேஷ். மீண்டும் சந்திப்போம் நேர்களே. நேர்களே, நமது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸின் இன்றைய ஒலிபரப்பு இத்துடன் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த ஒலிபரப்பு நாளை காலை 5:50 இதே அலைவரிசையில் இனிதே ஆரம்பமாகும். நிகழ்ச்சிகளை பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸில் தொடர்ந்து கேட்கலாம்.

0: You were listening to a repeat broadcast of today's Market Mantra program, originally aired at 6:30 p.m.
1: ஆகாஷ்வாணி சென்னை வானொலி 100.1 எஃப்எம் கோல்ட் அலைவரிசை. நேரம் 11:39 நிமிடம் 43 நொடிகள்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: எஃப்எம் கோல்டு அலைவரிசையில் நேயர்கள் இனி கேட்கலாம் திரைகானம். நிகழ்ச்சியின் முதல் ஒலிக்கவிருப்பது நண்பன் படத்திலிருந்து விஜய் பிரகாஷ் சின்மயி மற்றும் சுவி இணைந்து பாடியுள்ள பாடல்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை FM கோல்ட்
1: அலைவரிசையில் நேயர்கள் இனி கேட்கலாம் இரவின் மடியில்.

0: நிகழ்ச்சியில் அடுத்து ஒலிக்கவிருப்பது காத்து வாக்கில் ரெண்டு காதல். படத்திலிருந்து அந்தோணி தாசன் மற்றும் அனிருத் ரவிச்சந்தர் இணைந்து பாடியுள்ள பாடல்.
1: பம்டி பம்டி பக்கட்ட பம்டி பம்டி படலி பட்ட

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: எஃப்எம் கோல்டு அலைவரிசையில் நேயர்கள் இனி கேட்கலாம் நினைவில் நின்றவை.

நேரம் நள்ளிரவு 1:27. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சென்னை வானொலியின் 100.1 FM கோல்டு வழங்கிக் கொண்டிருக்கும் நினைவில் நின்றவை.

0: நிகழ்ச்சியில் அடுத்து ஒலிக்கவிருப்பது கில்லி படத்திலிருந்து உதித் நாராயணன் மற்றும் சுஜாதா இணைந்து பாடல பாடல்.
1: Dum shak dum dum dum shak

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: இரவு நேர இன்னிசை சாரலாக வலம் வர இருக்கிறது நெஞ்சம் மறப்பதில்லை ஆகாஷ்வாணியின் எஃப்எம் கோல்டு 100.1 MHz-ல். இன்று சின்னத்தம்பி பெரிய தம்பி மற்றும் வேலைக்காரன் ஆகிய திரைப்படங்களிலிருந்து ஒரு சில பாடல்கள் நம்மை மகிழ்வுக்க காத்திருக்கின்றன. முதலாவதாக எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் எஸ் ஜானகி ஆகியோர் குரல்களில் சின்னத்தம்பி பெரிய தம்பி.

மனம் விரும்பும் கானங்களை காற்றலிகளில் இசைத்துக் கொண்டிருக்கிறது நெஞ்சம் மறப்பதில்லை. ஆகாஷ்வாணியின் எஃப்எம் கோல்டு 100.1 MHz நிலையத்தின் நேரம் 2:16. அடுத்த கானம் சித்ராவின் குரலில்.

0: நெஞ்சம் மறப்பதில்லை தரும். அடுத்த கானம் எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடியது.
1: போதும் போதும் காதல் கொடி தந்தால் ஏறும் ஏறும் ஏறும்.

0: சிறு இதயம் அடிக்கடி துடிக்கிறது துடிக்கிறது கழுதைய போல அவனப்பு மனசில உதக்கிறது
1: உதக்கிறது
0: காதலில் தானே சிறு இதயம் அடிக்கடி

0: மனம் விரும்பும் கானங்களை காற்றலைகளில் இசைத்து மகிழ்கிறது நெஞ்சம் மறப்பதில்லை. ஆகாஷ்வாணியின் எஃப்எம் கோல்டு 100.1 MHz. நேரம் 2:25. நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் எஸ்பி சைலஜா, சித்ரா மற்றும் குழுவினர் குரல்களில்.
1: Yeah, yeah.

0: ஒலித்து கொண்டிருக்கிறது நெஞ்சம் மறப்பதில்லை. ஆகாஷ்வாணியின் எஃப்எம் கோல்டு 100.1 மெகாஹெர்ட்ஸில் ஒலிக்க இருக்கின்ற அடுத்த பாடல் எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் மலேசியா வாசியன் ஆகியோர் இணைந்து பாடியது.
1: இதே நாள் நேரம் ரொம்ப நல்ல நேரம். பொண்ணு எங்க மாமன் பொண்ணு, மாப்பிள்ள ரொம்ப ரொம்ப நல்ல மாப்பிள்ள.

நேர்கள் இணைந்திருப்பது நெஞ்சம் மறப்பதில்லை நிகழ்ச்சியோடு. வழங்கிக் கொண்டிருக்கிறது ஆகாஷ்வாணியின் எஃப்எம் கோல்டு 100.1 மெகாஹெர்ட்ஸ். நிலையத்தின் நேரம் 2:34. ஒலிக்க இருக்கும் அடுத்த பாடல் சித்ரா குரலில்.

இதுவரை சின்னத்தம்பி பெரிய தம்பி திரைப்படத்திற்காக சில பாடல்கள் உலா வந்தன. அடுத்ததாக மனோ மற்றும் சித்ரா குரல்களில் வேலைக்காரன் பாடல். ஒலிக்கும் நேரம் 2:31.

0: ஒலித்துக் கொண்டிருக்கிறது நெஞ்சம் மறப்பதில்லை. ஆகாஷ்வாணியின் எஃப்எம் கோல்டு 100.1 MHz நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் குழுவினர் குரல்களில்.
1: தோட்டத்துல பாத்தி கட்டி பத்து இருக்கம் பத்து

மனம் விரும்பும் கானங்களை காற்றலைகளில் இசைத்து மகிழ்கிறது நெஞ்சம் மறப்பதில்லை. ஆகாஷ்வாணியின் எஃப்எம் கோல்டு 100.1 மெகாஹெர்ட்ஸில் நிலையத்தின் நேரம் 2:49:29. நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் BS சசிரேகா குரலில்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை FM கோல்டு.
1: நேர்கள் இனி கேட்க இருப்பது இனிய ராகம். இன்றைய இனிய ராகம் நிகழ்ச்சியில் பண்டிட் சி.ஆர். வியாஸ் அவர்களின் பாட்டு கேட்கலாம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: நேரம் 3:41. ஒலித்துக் கொண்டிருக்கிறது இனிய ராகம். இன்றைய நிகழ்ச்சியில் பண்டிட் சி.ஆர். வியாஸ் அவர்களின் பாட்டு கேட்டுக்கொண்டிருக்கின்றோம்.

நேர்கள் இதுவரை கேட்டு மகிழ்ந்தது இனிய ராகம். ஆகாஷ்வாணியின் எஃப்எம் கோல்டு 100.1 மெகாஹெர்ட்ஸில் பண்பலில் இனி தொடர்வது ஹிந்தி மற்றும் ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை FM கோல்டு.
1: நேர்கள் இனி கேட்கலாம் பொங்கும் மங்கலம். இன்றைய நிகழ்ச்சியில் காஞ்சி எஸ் சேதுராமன் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்கலாம். திருநீர்மலை பி மணி அவர்கள் தவில். முதலில் கணபதே எனத் தொடங்கும் பாடல், கல்யாணி ராகம், ரூபகத்தாழம், முத்துசாமி தீட்சிதர் கிருதி.

அடுத்ததாக திவிஜாவந்தி ராகத்தில் அமைந்த அகிலாண்டேஸ்வரி எனத் தொடங்கும் பாடல் ஆதித்தாளம் முத்துசுவாமி தீட்சிதர் கிருதி.

அடுத்ததாக தேவிரமே என தொடங்கும் பாடல், வசந்தாராகம், ஆதிதாளம், மைசூர் வாசுதேவாச்சார் இயற்றியது.

நிறைவாக சாரங்கா ராகத்தில் அமைந்த அற்றைக்கிரை என்ற பாடல், கண்டசாவு தாளம், அருணகிரிநாதர் திருப்புகழ்.

0: நேர்கள் இதுவரை கேட்டு மகிழ்ந்தது பொங்கும் மங்களம் என்ற நிகழ்ச்சியில் காஞ்சி எஸ் சேதுராமன் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்டோம். திருநீர்மலை பி மணி அவர்கள் தவில். ஆகாஷ்வாணியின் எஃப்எம் கோல்டு 100.1 மெகாஹெர்ட்ஸில் இனி தொடர்வது ஹிந்தி மற்றும் ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல்.
1: நமஸ்கார், ஆகாஷ்வாணி சமாச்சார் கே சாத் மே முகேஷ் குமார் பல்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை FM கோல்ட்.
1: புலர்கின்ற அதிகாலை பொழுதில் நேயர்களுக்கு இசை விருந்து படைப்பதில் பெருமை கொள்கிறது ஆகாஷ்வாணியின் FM கோல்டு 100.1 MHz. இனி கேட்கலாம் புலரும் பொழுது நிகழ்ச்சியின் முதல் பாடல். SP பாலசுப்ரமணியம் மற்றும் மலேசியா வாசிவன் ஆகியோர் குரல்களில் சட்டம்.

நேரம் 5:15 ஒலித்துக் கொண்டிருக்கிறது புலரும் பொழுது ஆகாஷ்வாணியின் எஃப்எம் கோல்டு 100.1 MHz. நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் தேவாவின் குரலில் நட்புக்காக.

நேரம் 5:20. நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது புலரும் பொழுது. இது ஆகாஷ்வாணியின் எஃப்எம் கோல்டு 100.1 MHz. அடுத்த கானம் உன்னிகிருஷ்ணன் மற்றும் குழுவினர் குரல்களில் பூமகள் ஊர்வலம்.

கானங்களை காற்றலைகளில் இசைத்து மகிழ்கிறது புலரும் பொழுது ஆகாஷ்வாணியின் எஃப்எம் கோல்டு 100.1 மெகாஹெர்ட்ஸில். புலரும் பொழுது தரும் அடுத்த பாடல் எஸ்பி பாலசுப்ரமணியம், ஹரிகரன் மற்றும் குழுவினர் குரல்களில் இளையராஜாவின் இசையமைப்பில் வருகிறார்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஒலிக்கும் நேரம் 5:26.